இன்று விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து உறுதிப்பாடலாக கட்டு நிகழ்ச்சியை நடவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார் அன்புடன் கோவை மாநகரம் கணபதி பகுதியிலிருந்து A.R. நாகப்பன் அவர்கள். நாகப்பன் அவர்கள் கேட்கும் அந்த பாடலை அவருடன் இணைந்து என் உமா மகேஸ்வரி மற்றும் என் நந்தினி ஆகியோரும் செவிமடுக்க நாங்களும் செவிமடுப்போம். மத நோட்சவம் ரதியோடுதான் என்று சதுரங்கம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.
3: வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காற்றலையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
4: என்ன மாப்பிள்ள, நீங்க மட்டும் வரீங்க, ஆண்டவனீங்க
5: ஊரவே அலசி எடுத்தாச்சு மாப்பிள்ள. அந்த கலவணி பேல காணம்டா.
6: ஆமாப்ள, எங்க போயிருப்பியா?
4: எனக்கு தெரியுமடா மாப்பிள.
5: எங்க
4: அவன்? அங்கதானா போயிருப்பான்.
5: எங்க
4: மாப்பிள்ள? போலாம்.
6: எங்க பாப்போம்டா?
7: பார்த்து போங்க.
8: நாளைக்கு வரச்சல்லாம்.

0: ஆண்டவா, ஐயோ ஐயோ,
1: என்ன வண்டி ஓரம் கட்டி நிக்குது?
2: கண்ணத்தில் என்னடா சாயோ?
3: அது சிரிக்கு சிங்காரி செஞ்ச மாயோ.
4: சட்டையெல்லாம் ஓவரா கசங்கி இருக்கு.
1: என்ன ஆண்டவா, ஆட்டக்காரி சிரிக்கு சிங்காரி வீட்டுல ஒரு ஆட்டமா?
4: அப்பா, ரொம்ப நேரமா வலை ஓட்டு தேடிக்கிந்த மாதிரி மீன் எங்க வந்து துள்ளிக்கி இருக்கு பாத்தியா?
0: எதுக்கு என்ன தேடுறீங்க?
5: அதுவா, நாளைக்கு பாண்டிக்கு கவிதாக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்.
0: ஓ, அதுக்கு
4: ஆண்டவனே
1: அல்வா குடுத்தான்ல, அப்புறம் என்ன போது? விடுங்கடா, நாளைக்கு பாத்துக்கிறோம்டா.
6: மாப்பிள, நாளைக்கு எல்லா செலவு நானே பாத்துக்கேன்.
1: சரி ஆண்டவா, நாளைக்கு கல்யாணம் வந்துரு.
4: உள்ள
0: வந்த நீ உருவிட்ட, வெளிய வந்த இவனுங்க உருவிட்டானுங்க. என் அப்பனுக்கு என்ன சொல்ல போறேனோ?
7: என்ன ஆண்டா, எல்லாம் தங்கம் போட்ட கையி இப்ப தகரம் போட்டிருக்கு. எல்லாம் சிலுக்கு சிங்காரி வீட்டுல போய் உலுக்கிட்டியா?
6: நீ மட்டும் என்ன, சிலுக்கு சிங்காரி வீட்டுக்கு போய் கொடையும் சுருங்கிருச்சு, உங்க இடையும் சுருங்கிருச்சு. ஐயோ,
7: சரி சரி, இந்த ரகசியம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும்.
6: சரி,
7: மூணாவது மனுஷன் வந்து பூந்தராத மாதிரி
1: பாத்துக்க.
5: அவங்க போய் பேசிக்கிட்டே
7: போ போ போயா. இத சாக்கா வச்சுட்டு நீ பூந்தர போறையா?
6: என்ன மச்சா, போனவன இன்னும் காணோம். அந்த மொக்க எங்க தாண்டா போயிருப்போம். நேரம் ஆச்சுடா,
4: வர்த்தனம் மொக்கன்னு தெரியல.
5: ஏய் வராண்டா.
6: வரட்டும்.
5: ஏண்டா லேட்டு?
2: கடையில உங்க அப்பா இருந்தான் தெரியுமா, உங்க மாமா இருந்தான் தெரியுமா, இந்த சரக்கு வாங்கறதுக்குள்ள நாம் பட்ட கஷ்டம்.
4: உத்தமரே, இந்த ஆண்டவ முஞ்சில கொஞ்சம் நல்லா ஊது.
2: என்னவே தந்தை புரியலடா, இதுக்கு தாண்டா நான் போறதில்லங்கிறது.
1: வந்துட்டியலடா, இந்த திறந்து
6: ஊத்து. ஒரே மாதிரி ஊத்துறியா இல்ல ஏமாத்துறியா பாக்குறது தாண்டா.
4: இவன் ஒருத்தன்
8: ஏன் எடுபட்ட வயலுவலா, ஊரே தூங்கினாலும் உங்களுக்கு தூக்கம் வராதாடா.
1: கிளவிய, ஊரே போனாலும் நீ போய் சேரமாட்டீங்கிற.
8: என்னடா சொல்ற, உங்க அப்பத்தா சாவ மாட்டாளா, உங்க சியா சாவ மாட்டானா, உங்க ஐத்த சாவ மாட்டாளா, உன் அம்மா சாவ மாட்டாளா? எடுத்த விளக்க பார்த்தா பிஞ்சு போ அடிச்சு விடுவோம் பாத்துக்கா. அடைச்சு என்ன கரும்பத்தை குடிச்சிட்டு வந்தியா? கழுத முத்திர நாத்த அடிக்குது. இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்தீனா பேரா, உனக்கு எவன்டா பொண்ண கட்டி குடிப்பியா?
1: அப்பதா ரொம்ப பசிக்குது அப்பதா.
8: எர்ற கஞ்சி போட்டு தரேன்டா.
9: நாட்டாமா, ஐயா நாட்டாமா, கொஞ்சம் நில்லுங்க ஐயா.
6: என்ன கணக்கு அரக்க பறக்க ஓடியாரா?
9: ஐயா ஐயா, நாட்டாமா ஐயா, உங்க சாமானத்தை மறந்து வச்சுட்டீங்கயா?
6: ஐயா இதா எங்கடா
9: ஐயா? சிலுக்கு சிங்காரி வீட்லயா?
6: யாராவது பாத்தாங்களா?
9: யாரும் பாக்கலையா? பாக்கல.
6: யார்ட்டையும் சொல்லிக்காத. உண்மையில யாரும் பாக்கல? இல்ல
9: யாரும் பாக்கலையா? பாக்கல.
6: சரி கணக்கு.
9: எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்க சாமானத்தை வச்சுட்டு வராதீங்க, வச்சுட்டு வராதீங்க. இப்ப பாருங்க கருத்து போச்சு.
6: எதடா
9: மண்டதான் இந்தாங்க.
1: ஆமா கணக்கு, நீ எதுக்கு அங்க போன?
7: ஐயா உங்க கணக்கு பையில பாக்கத்தா? ஐயா
1: ஏண்டா கணக்கு, நீ எனக்கே கணக்கு படம் நடத்த ஆரம்பிச்சிட்டியா? படபா ராஸ்கல் எல்லாம் வச்சுக்கிறோம்.
7: ஐயா
1: இந்த காலத்துல எவனையுமே நம்ப முடியாது.
4: என்னடா உங்க கொடைய சிறுக்கு சிங்கார வீட்டுல விட்டுட்டு வந்துட்டீங்க?
10: நான்
11: அதாவது
12: கந்தசாமி நெட்வொர்க்ல கனெக்ஷன் குடுக்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க போறாங்க, இதுல யார சொல்றீங்க? எங்களுக்கு என்னங்க
4: சொன்னீங்க
12: அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன்.

0: அவன் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடாத நான் உனக்கு கலக்கி வாங்கி
1: தரேன்.
0: சாப்பிட்டா கலங்கிரும். எப்ப பார்த்தாலும் பொம்பளை புள்ள கூட போச்சு, வேலைய பாக்குறது கிடையாது. உன்னை இரு, நான் வச்சுக்கிறேன்.
2: வேலைக்கு ஆள் தேவைன்னு போட பார்த்தேன், அதான் வந்தேன். ஓனர் இருக்காரா?
0: என்னை பார்த்தா ஓனர் மாதிரி தெரியலையா?
2: சாரி சார், சில பேரை பார்த்தாதான் தெரியும், சில பேரை சொன்னாதான் தெரியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: ஆரம்பமே சரியில்லையே, ஓனர் கிட்டே ஓவரா பேசுற. கிளம்பு கிளம்பு.
2: ஓகே
0: சோனா, எப்படி நம்ம இன்டர்வியூ?
1: அண்ணே, போர்டு மாட்டி ஒரு வருஷம் ஆச்சு. உள்ளூர்காரங்க அம்பட்டு பேத்து பேத்திரியும் நீங்க சம்பளம் தர மாட்டீங்கன்னு. இவனை பார்த்தா வெளியூர்கார மாதிரி இருக்கானே, அப்படி அமைக்கலானே.
0: அவன் ஓவரா பேசுறான்டா.
1: அவன் பேசுறது தானே கலெக்ஷன் வாங்கியா?
0: அப்படிங்கறியா? அமுக்கு அவன.
1: ஓகே தலைவா, பேக் தலைவா, வா தலைவா.
0: என்னடா வர்றானா?
1: வரேன் வரேன். அப்படி அமைக்கிறீங்க.
2: கூப்பிட்டீங்களா?
0: இல்ல, பாப்பாதான் நல்லவர் மாதிரி தெரியுது, வேலைக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லுச்சு. அதான் சரி. பேர் என்ன?
2: அழகு.
0: வலியுது. சைக்கிள் ஓட்ட தெரியுமா?
2: தெரியும்.
0: பைக் ஓட்ட தெரியுமா?
2: தெரியும்.
0: லைசன்ஸ் இருக்கா?
2: இல்ல.
0: அப்படின்னா நீ அபார்ட்மெண்ட்.
1: அது அபார்ட்மெண்ட் இல்லனே, அப்பாயின்மெண்ட்.
0: எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க பேசாம இருங்க. முதல்ல வேலைய பாருங்க, சம்பளம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கூட தங்க வச்சுக்க, தம்பிக்கு எல்லா வேலையும் கரெக்டா கத்து கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், 24 மணி நேர சேவைங்கிறது ஒரு வீட்டுல போய் டிவி கனெக்ஷன் குடுக்கறது மட்டும்தான், வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது. என்ன
1: சொல்றது யாருன்னு?
0: என்ன முனங்குற? பேசாம இல்ல பொறிச்சிருவேன். போய் தம்பிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம். எனக்கு ஆபீஸ் விஷயமா சோனா கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஆளுக்கு ஒரு கலக்கி சாப்பிட்டு கொன்றுவேன். அழகு, அண்ணனுக்கு பெருசு, உனக்கும் அவனுக்கு சிறுசு, பாத்துக்கங்க.
2: என்னன்ன?
0: அண்ணனுக்கு ஒரே சாதியம், இத டச் பண்ண கூடாது. செஞ்சு வருவ. சரக்கு ஆறிறப்பு.
1: என்னண்ண, இன்னைக்கு என்னைக்கு இல்லாம அதிசயமா சரக்கோட வண்டிங்க? அண்ணி வெளி வெளி வெளுத்து அனுப்பிச்சிட்டாங்களோ.
0: பூச்சி, உனக்கு தெரியாதா, மதினி அம்மாவாசைனாலே மலை ஏறிடுறா.
1: அப்ப உங்களுக்கு இந்த மாசம் அஞ்சாவது அம்மாவாசைன்னு சொல்லுங்க.
0: சும்மாறா. சரி, கண்ணுகளா சாப்பிட்டீங்களா?
1: இல்லண்ணே.
0: நீ சரக்கடிக்கலனாலே சாப்பிடலன்னு பொய்தாண்டா சொல்லுவ. உன்னை பத்தி தெரியாதா எனக்கு? இங்க பாரு, பால்காரனுக்கு பாக்கி, மளிகைக்காரனுக்கு பாக்கி, கேஸ்காரனுக்கு பாக்கி, இதெல்லாம் என் கொண்டாட்டி பார்த்தானா செருப்பாலே வெள்ளு வெள்ளு வெளுப்பான். ஆனா அழகும் பூச்சியும் சாப்பிடாம இருந்தா நிம்மதியே இல்லடா. அதான் சரக்கோட வந்துட்டேன்.
2: ரெண்டு நாளைக்கு முன்னால தான் ஏற எடுத்து போனீங்க, அதுக்குள்ள பாக்கி பாக்கின்றீங்க.
0: ஐயோ, அந்த குடுமையை வெளியே கேட்காத, பேசாம
1: சாப்பிடுங்க.
0: சொல்றேன் கேளு. அன்னைக்கு 5000 ரூபாய் எடுத்து பையில வச்சுக்கிட்டு அந்த புள்ளிக்காரன் தோப்பு வழியா போனா என்ன அங்க பாக்குற? அப்புல பாருங்க, அதான் பிளாஸ்பேக்.

0: கழுத்துல கையில இடுப்புலங்கிறது
1: கழுத்துல இடுப்புல எல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு இப்ப தங்க விக்கிற வேலையில யாருமே போட்டு போறா. நான் பேங்க்ல அடகு வச்சிருக்கேன், பேங்க் ரசீது குடுக்கறேன், நீங்க போய் திருப்பிக்கிறீங்களா?
2: பொய்ய சொல்ற,
1: ஒண்ணுமே கிடையாது.
2: என்னடா
1: பாரு,
3: தெளிவு மீது எல்லாருக்கும் ஏமாறாம மெமரி பவர் கம்மிடா, காலதான மறந்துடா மறந்துடல.
2: எனக்கு
1: இந்த
4: குடிச்சிட்டு படுத்து படுக்கிறவங்க பாரு, பொறுக்கீங்க
5: ஒழுங்க
4: தெரிய மாட்டேங்குது.
1: அடிப்பீங்க

0: கனெக்ஷன்
1: குடுக்கலாம் விளக்கு மாத்த குண்டி எல்லாமே எரிவாங்க போட்டு வர அந்த லைன
2: ஆண்டவா
3: எனக்குதான்
4: என்ன புறம்போக்கு சாவரத்துக்கு ஏன் வண்டி
5: தான்
3: கிடைச்சதா காயத்ரி காயத்ரி மை டார்லிங் அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தேன் நான் வந்தேன் நீயும் உங்க அப்பா சோடா புட்டி
5: இருந்தோம்
3: நானும் போனா போதுன்னு போனமாச்சு நான் போனேன் வந்துக்கிறேன் சரி வீட்டுக்கு வந்தேன் அருணாச்சல போட சௌந்தர்யம் மாதிரி நீயத்தான் வந்து மேல விழுந்து நான் தலைவர் மாதிரி எவ்வளவு டீசென்டா
5: ஒதுக்கிட்டேன்
3: வாடி வா இங்க வந்துட்டியா டே பூஜி எப்படி எப்படி எப்படி கையில ஒரு புக் எடுத்துப்பாங்களாம் கூட
5: கூப்பிட்டுப்பாங்களாம்
3: பின்னாடியே போனாக்கா சொருப்படுத்தி காட்டுவாங்களாம் பொண்ணுங்க பின்னாடி பசங்க வந்தா தான் அது பிகர்
5: இல்ல
3: அது கேதுடா பவரு பஞ்சு
5: வச்சு
3: வருது எவனுமே உங்களை பார்க்க கூடாதுன்னா முழுசா பாக்க கூடாதுன்னா ஓத்திக்கிட்டு தான் போகணும்
1: என்ன டே நம்ம கம்பெனில வேலை பாக்குற சோனாவை பத்தி நீ என்ன நினைக்கிற
5: நான் நினைக்கிறேன் இருக்கட்டும் அந்த பிள்ளை உங்களை பத்தி என்ன நினைக்குது
1: நானும் எவ்வளவோ பிராக்கெட் போடுறேன் மசிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு ஐடியா கூட
5: அவரு வாரணாசி தியேட்டர்ல உனக்கு 20 எனக்கு 60 ஒரு படம் ஓடுது
1: சரி
5: அந்த படத்தை நீங்க தனியா போய் பாருங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்
1: அப்படிங்கிற
5: செத்தைகளுக்கு எதுக்கு சிங்காரம் தெரியல
1: ஹலோ அஞ்சாருக்குள்ள வண்டி 10:30 போடணுமா தம்பி குடும்ப படம் தான் போடுவோம் வைங்க தம்பி குடும்ப படம் 10:30 அஞ்சாருக்குள்ள வண்டியா கொன்றுவேன் வைங்க எவனோ நம்ம வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு 10:30 அஞ்சாருக்குள்ள வண்டி போட சொல்றாங்க
5: ஆமா அண்ணி சோறு கொண்டு வரலையானே
1: எழுதுரா அந்த திடீர் திடீர்னு ஒரு காஞ்சனா பேய் வருமே காயு இன்னைக்கு வந்தாளா
6: என்ன பாத்து பொறுக்கி பொறுக்கின்னு சொல்றியே நிஜமாவே நான் பொறுக்கியா
5: காகித பொறுக்கி இன்னும் நல்ல இவளால குப்பை பொறுக்க போறான் பொறுக்கி பொறுக்கிங்கிற
6: இந்த பூச்சி கூட சேர்ந்து பிராந்தி கடை டீ கடை தான் சுத்திட்டு இருந்தேன் இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பீசா கிடைக்கலாம் வரேன்
5: அவளே வாழ்க்கையில முத முறையா பீசா கடைக்கு ஒரு இழுச்சாஞ்சிக்கிருக்கான்னு வந்திருக்கா இவன் போய் அவன் பெருமையா பேசிட்டேன்
6: காயு அவன் பிறந்த நாள் எப்போ இல்ல உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரலான் இருக்கேன் அதான் கேட்டேன்
5: கனெக்ஷன் கந்தசாமி வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து சம்பளம்ங்கறதே வார்த்தையில தான் கேட்டிருக்கேன் இதுல ஒரு கிஃப்ட் வாங்கி தராமா நாளைக்கு என்ன தான் தேடி அதுக்கு வரணும், வரட்டு வச்சுக்கிறேன்.
6: உனக்கு சமைக்க

0: தெரியுமா? தெரியாதா?
1: இங்கதான் தெரியும். பாரு, அவன் கேக்குற கேள்வி எதுக்காக ஒண்ணுக்கா பதில் சொல்றா? நல்லா பொக்லைன் மாதிரி வாரி வாரி வாய்க்குள்ள போட்டே இருக்கடா. பாரு, எஜமான் எலும்புக்கு வெயிட் பண்ற டாக் மாதிரியே மூஞ்சி வச்சிருக்கான் பாரு. வாய் வங்காள விரிடா வரைக்கும் போதே.
2: எனக்கு ஊட்டி விட மாட்டியா?
0: கண்டிப்பா. இந்த
1: அவ பாக்ஸ்ல இருக்க எல்லா பீஸையும் இப்ப அவன் பாக்ஸ்ல இருக்க காலி பண்றதுக்காக டீசென்டா. ஏய், எனக்கு ஊட்டி விட மாட்டியாவா? ரொமான்ஸா பண்றீங்க?
3: இவங்கள வர்றா அங்க பாரு, இந்த வயசுலயும்
0: சாப்பிடக்கூட
3: ஊட்டி விட்டுறேன். யாருக்கும் தெரியாம எவ்வளவு அன்பா இருக்காங்க பாரு. இதான்டா நல்ல காதல்.
1: நல்ல காதல் அது, கள்ள காதல்ரா. அவன் யாரு தெரியுதா? பழக்கிற பால் பாண்டி. அவன் கூட இருக்க தெரியுதா? பஞ்சர் ஒற்ற முடியும் வாயில் நல்லா
0: வந்துடும்.
4: ஏ பூச்சி, எவனா நோட் பண்றானா? நல்லா பாடுறா.
1: யாரும் இல்ல.
4: நான் சொல்லிட்டேன்டா, கூட்டு போறேன்னு. என் கைகாலாம் ஆடுது.
1: நீயே ஒரு பயந்தாங்குழி.
4: சனி பூச்சவனே. என்னமா வண்டி இவ்வளவு ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு? வண்டி நிக்கிறது கூட தெரியாம ஓடி போய் உச்சா போறேன். கொன்றுவேன் பாத்துக்க. அதுவும் காலம் காத்தாலும் அந்த கருமத்தை
1: குன்றுவேன்.
4: இனிமேல் சொல்லாம போய் அடி.
1: ஆத்திரத்தை அடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் போனேன். நீ தானே போன? என்ன மட்டும் சொல்ற?
4: இப்படி ஒரு அல்ப விஷயத்துக்கு சாக்கு கொடுத்தா ஓடுறேன்.
1: உன்னை குன்றுவேன் பாத்துக்க.
5: என்ன புரியுதா? என்ன பங்காளி, வந்ததுல இருந்து ஆளையே காணோம். எங்க போயிருந்தீங்க?
4: ஆனா இங்கதான் இருந்தான். இப்பதான் அந்த பம்பு செட்ல போய் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வந்தோம். என்னடா
5: இல்லையே, குளிச்ச மாதிரி தெரியலையே. மூஞ்சி பூரா ஒரே இருளஞ்சு கிடக்கு.
4: அப்படியா? இல்லங்க, காடு மலையா இருக்கு. புது இடம் வேற, தூக்கமே இல்ல.
1: அதான் ஏன் போய் சொல்ற? அது வேற ஒண்ணும் இல்ல. நேத்து நைட்டு சரக்கு அடிச்சு காட்டுக்குள்ள படுத்து கிடந்தாப்ல. தலையை சுத்தி யானை எல்லாம் பேண்டு வச்சிருந்ததா? அதான் இருந்து எடுத்த மாதிரி.
4: ஒன்றுமே ஏன் பங்காளி, காடு கூட யானை சாணியா இருக்கே, உருப்படி எத்தனை இருக்கும்?
5: அது பத்தாம் போது இருக்கு பங்காளி. அது பிரச்சனை இல்ல. என்ன தெரியுமா, காட்டுக்குள்ள யானை மட்டும் இல்ல, சிங்கம் புலி எல்லாமே இருக்கு. போறன்னு வச்சுக்க, கடிச்சிட்டு போயிடும்.
4: பங்காளி காட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்றாரு? நாட்டுக்குள்ள நான் ஒருத்தர் இருக்கிறது தெரியும்.
6: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் மூன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

தொடர்வது இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து மத பாடல்கள். வானர வீரனான வாலிக்கு அவன் தந்தை தங்கச் சங்கிலி பரிசளித்தான். இந்த தங்கச் சங்கிலியை யார் அணிந்து கொள்கிறார்களோ அவர்களை எதிர்த்து போருக்கு யார் வந்தாலும் எதிரியின் பாதி பலம் வந்துவிடும். இந்த நிலையில் வாலியின் தம்பி சுக்ரீவனுக்காக ராமர் போரிட நேர்ந்தது. அவர் வாலியுடன் நேருக்கு நேர் மோதாமல் மறைந்து நின்று கொன்றார். இது ஒரு செவிவழி செய்தி. இந்த தங்கச்சங்கிலி ரகசியம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. திருப்பரங்குன்றம், பழனி, திருவண்ணாமலை போன்ற மலைத்தலங்களில் பௌர்ணமி அன்று பக்தர்கள் மலையை சுற்றி வழிபடுவர். முழுமையான புண்ணியம் கிடைக்க குடை பிடித்தோ செருப்பு அணிந்தோ வாகனத்திலோ செல்லக்கூடாது. குடையுடன் நடந்தால் கால் பங்கு புண்ணியமும் செருப்பு அணிந்தால் அரை பங்கு புண்ணியமும் நீங்கிவிடுமாம். வெயிலை தவிர்க்க காலை அல்லது மாலையில் சுற்றி வரலாம். இனி ஒரு பாடலை கேட்கலாம்.

திருப்பதி, காசி, ராமேஸ்வரம் கோவில்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தரிசிக்கலாம். ஒவ்வொரு முறை இங்கு செல்லும் பொழுதும் சுவாமி உம்மை மீண்டும் தரிசிக்கும் வாய்ப்பை எனக்கு தந்தருளுக என்று பிரார்த்திக்க வேண்டும். புனர் தரிசனம் பிராப்திரஸ்தோ என்பர். அப்போது சுவாமியிடம் இன்னொரு கோரிக்கையும் வைக்க வேண்டும். நானும் என் குடும்பமும் நலமோடு இருப்பது போல உலகில் உள்ள அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என பிரார்த்திக்க வேண்டும். இதையே சர்வோ ஜனா சுகினோ பவந்தோ என்று வேதம் குறிப்பிடுகிறது. பெண்கள் திருமாங்கல்யத்தை மஞ்சள் கயிற்றில் அணிந்தால் கணவன் மனைவி இருவருக்கும் நீண்ட ஆயுளும் பெண்களுக்கு சுமங்கலி பாக்கியமும் உண்டாகும். மஞ்சள் கயிறு அழுக்காகிவிட்டால் புதிய கயிறை திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளில் மாற்றுவது நல்லது. அன்று காலை நீராடியதும் சாப்பிடும் முன் சுவாமியை வழிபட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்ற வேண்டும். மாலை இரவு நேரத்திலோ ராகுகாலம் யமகண்டத்திலோ மாற்றக்கூடாது. சாவி, ஊக்கு, தாயத்தை மாங்கல்யத்துடன் அணியக்கூடாது.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். ஒரு முதலாளியிடம் தொழிலாளி இறுதி வரைக்கும் உண்மையா இருக்க வேண்டும் என்பதற்கு பைபிளில் நீ மரண பரியந்தம், அதாவது இறக்கும் வரை உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்ற வசனம் இருக்கிறது. ஸ்காட்லாந்தில் உள்ள எடின்பர்க் நகரில் ஒரு விவசாயி இருந்தார். அவருடன் அவரது செல்ல நாயும் உடன் இருந்தது. அது அவர் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தது. அவர் எங்கு சென்றாலும் அந்த நாயும் உடன் சென்றுவிடும். ஒரு நாள் அந்த விவசாயி இறந்து விட்டார். அவரை அடக்கம் செய்த இடத்தில் கல்லறை கட்டப்பட்டது. அந்த நாய் கல்லறை அருகே போய் படுத்துக் கொண்டது. அதை விட்டு நகரவே இல்லை. யாராவது எதையாவது கொடுத்தால் சாப்பிடும், மற்றபடி பசிக்காக கூட அங்கிருந்து நகரவில்லை. இப்படியே 12 ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அந்த செல்ல நாயும் அந்த கல்லறை மீது இறந்து கிடந்தது. தனது முதலாளி மீது அது கொண்டிருந்த அன்பை பாருங்கள். ஒரு நாய்க்கு இருக்கும் விசுவாசம் மனிதனிடம் இருக்க வேண்டாமா? அவன் தனக்கு உணவளித்த முதலாளியிடம் எந்த அளவுக்கு விசுவாசம் காட்ட வேண்டும் என்பது இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம்.

தத்துவ ஞானி சாக்ரடீஸிடம் ஒரு குணம் உண்டு. தன்னிடம் புதிதாக சீடராக சேர வருபவர்களுக்கு அவர் ஒரு பரீட்சை வைப்பார். தெளிந்த நீருள்ள ஒரு குளத்தை காட்டி, இதனுள் நீ என்ன பார்க்கிறாய் சொல் என்பார். இதை பல காலமாக கவனித்த மூத்த சீடன் ஒருவன், ஐயா, புதியவர்களிடம் நீங்கள் ஏன் இப்படி கேள்வி கேட்கிறீர்கள் என்றான். அதற்கு சாக்ரடீஸ், எனக்கு இந்த கேள்விக்கு புதியவர்கள் இரண்டு விதமான பதிலை சொல்கிறார்கள். சிலர், என் பிம்பம் குளத்து நீரில் தெளிவாக தெரிகிறது என்பார்கள். சிலர், குளத்துக்குள் மீன்கள் அழகாக நீந்துகின்றன, அடியில் பலவித செடிகள் வண்ண பூக்கள் முளைத்து உள்ளன என்பார்கள். இதில் முதல் தரப்பினர் சுயநலவாதிகள், தங்களை பற்றியே சிந்திப்பவர்கள். இவர்கள் தான் என்ற அகங்கார சிந்தனை கொண்டவர்கள். இவர்களால் மக்களுக்கு எந்த பயனும் இருக்காது என முடிவெடுக்கிறேன். எனவே குளத்துக்குள் இருக்கும் மற்ற விஷயங்களை காண்பவர்களையே என் சீடனாக ஏற்கிறேன் என்றார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்காகவைகளையும் நோக்குவானாக என்கிறது பைபிள்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். என் மகளுக்கு நிக்காஹ் செய்ய முடிவு செய்துள்ளேன். அடுத்த மாதம் உங்களை சந்திப்பேன். உங்களால் எனக்கு பண உதவி செய்ய முடியுமா என்று ஒருவர் உங்களிடம் உதவி கேட்டால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்று பதில் சொல்லுங்கள். இந்த சொல்லுக்கு அல்லாஹ் விரும்பினால் என்று அர்த்தம். ஆம், இறைவனின் விருப்பமில்லாமல் எதுவும் நடக்காது. உதவி கேட்பவரும் உதவி செய்பவரும் அதுவரையில் உயிருடன் இருக்க வேண்டும். அப்படியே இருந்தாலும் இன்று செல்வச் செழிப்புடன் இருக்கும் உதவியாளர் நாளையே செல்வத்தை இழக்கலாம். ஆக எது நடந்தாலும் இறைவனின் விருப்பப்படியே நடக்கிறது. எனவே இறைவனின் விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லுங்கள். அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று அவனையே வேண்டுங்கள். அறிமுகம் இல்லாதவர்கள் மரணம் அடைந்தால் கூட அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இதனால் மரணித்தவரின் குடும்பத்திற்கும் கலந்து கொள்பவர்களின் குடும்பத்திற்கும் இடையே ஒரு புதிய உறவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. குடும்பத்தில் சண்டை வரும்பொழுது நீ செத்தால் கூட உன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என கோபத்தில் சொல்வார்கள். சொன்னபடியே வரவும் மாட்டார்கள். இதனால் இரு குடும்பங்களுக்கும் இடையே பகைதான் வளரும். அப்படி கோபத்தில் சொன்னவர்கள் கூட தன்னால் வெறுக்கப்பட்டவர் மரணமடைந்தால் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க வேண்டும். அப்பொழுது இரு குடும்பத்திற்கும் இடையே உள்ள பழைய பகை மறந்து போகும். இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்பவர்கள் பாதியில் திரும்பக்கூடாது. உடல் அடக்கம் செய்யப்படும் வரை இருக்க வேண்டும். இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்பவருக்கு ஒரு மடங்கு நன்மையும், ஜனாசா அடக்கம் செய்யப்படும் வரை காத்திருந்து வருபவருக்கு இரண்டு மடங்கு நன்மையும் கணக்கில் எழுதப்படும் என நபிகள் சொல்கிறார்கள். ஒரு பாடலை கேட்கலாம்.

அன்பு நேச நெஞ்சங்களுக்கு, இன்றிலிருந்து ரமலான் நோன்பு ஆரம்பமாகிறது. தினம் ஒரு சிந்தனைகளை பார்ப்போம். ரமலான் சிந்தனைகள். நபிகள் நாயகம் ரமலான் மாதத்தை கண்ணியம் நிறைந்த, அருள் வளம் நிறைந்த மாதம் என்கிறார். இந்த மாதத்தின் பெருமையை அளவிட வார்த்தைகள் இல்லை. இந்த மாதத்தில் தான் சலைதுல் கதர் என்னும் மகத்தான இரவு வருகிறது. நாம் இதனை தெளிவாக வேதத்தினை அருள் பாலிக்கப்பட்ட ஒரு இரவில் இறக்கி வைத்தோம் என ஏக இறைவனான அல்லாஹ் புனித வேதமான குரான் அருளப்பட்ட நாள் குறித்து சொல்கிறார். நமது தேவைகளை மறக்க பயிற்சி அளிக்கும் மாதம் ரமலான். இந்த புனித மாதத்தில் இறைவனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக பசி தாங்கி நோன்பிருக்க வேண்டும். ரமல் என்றால் கரித்தல். ஆம், பாவங்களை நோன்பியிலிருந்து சுட்டு பொசுக்கும் நல் வாய்ப்பு மிக்க மாதம் இது. இந்த மாதத்தில் நோன்பிருப்பவரின் முந்தைய பிந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். எனவே ஆனந்தமாக நோன்பை துவங்கலாம். பொன்மொழிகள். சிறிய தந்தை, அதாவது தந்தையுடன் பிறந்தவர், சிறிய தாய், தாயுடன் பிறந்தவர், இருவரும் பெற்ற தாய் தந்தையருக்கு நிகரானவர்கள். குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யக்கூடிய நற்செயல்களே அல்லாவிற்கு மிகவும் பிரியமாக இருக்கும். வட்டி எவ்வளவுதான் வருமானத்தை பெருக்கினாலும் அதன் முடிவு குறைந்து போகக்கூடியதே. வட்டி வாங்கி அதனை உண்ணச் செய்பவன், அதன் கணக்கை எழுதுபவன், அதன் சாட்சியாளன் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள். வயது வந்த பெண் மக்களுக்கு திருமணம் செய்து வைப்பதில் விரைந்து கொள்ளுங்கள். வயதும் காலமும் வீணாகும் முன் நன்மையான செயல்களை செய்வதிலும் விரைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இடையே ஏற்படும் சண்டை சச்சரவு சமாதானம் மூலம் தீர்த்துக் கொள்வதில் விரைந்து கொள்ளுங்கள். வாங்கிய கடனை திருப்பித் தருவதில் முந்திக் கொள்ளுங்கள்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் இணையும் நான் மதுரை கலையகத்தில் இருந்து அனு சாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, முயற்சி இருந்தால் முடியாதது ஏதும் இல்லை சொல்கிறார் அன்னை சாரதா தேவியார். எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருங்கள். முயற்சி இருந்தால் முடியாதது எதுவுமே இல்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருங்கள். சுற்றியுள்ளவர்களின் மகிழ்ச்சிக்கும் துணை நில்லுங்கள். யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். சுய காலில் நின்று பழகுங்கள். உலகத்தை விட்டு செல்லும் பொழுது மனிதன் அழிகிறான். ஆனால் மகான்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். உலகில் கடவுள் மட்டுமே உண்மை, மற்ற அனைத்தும் பொய். இந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு மகிழ்ச்சி தவிர வேறு எதுவுமே இல்லை. கஷ்டங்கள் நீடிப்பது இல்லை, ஓடும் நீரை போல ஓடி மறைந்துவிடும். துன்பம் என்பது கடவுளின் பிரசாதம். அது நம்மை நல்வழிப்படுத்தவே வழங்கப்படுகிறது. துறவிக்கு பணத்தை வெறுக்கும் சக்தி இருக்கும். மற்றவர்கள் பணத்தால் பொம்மை போல ஆட்டி வைக்கப்படுகிறார்கள். நட்பு என்பது ஒருவருக்கு ஒருவர் பொழுதுபோக்க அல்ல, தேவையான சமயத்தில் எச்சரித்து திருத்தும் கடமையும் நட்பிற்கு உள்ளது. கல்வியால் மனிதன் தானும் மேன்மை அடையலாம், மற்றவர்களையும் மேன்மை அடைய செய்யலாம். மனதை அடக்க பழகுங்கள். பிறரது அந்தரங்கம் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டாதீர்கள். ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவராக கடவுள் இருக்கிறார். அறிவை கொண்டு அவரை அளக்க முற்படாதீர்கள். மதம் பிடித்த யானை போல மனம் செயல்படுகிறது. தியானத்தால் அதை கட்டுப்படுத்த முடியும். தூய்மையான மனம் படைத்தவர்கள் உலகில் உள்ள அனைத்தையும் தூய்மையாக பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்லும் செயலும் எல்லோருக்கும் நன்மை அளிக்கும்.

இது தகவல் அறியும் நேரம். வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ந்து நாம் கொண்டாடுவோம். மேகம் என்றதும் மழைதான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் எல்லா மேகமும் மழையாக பொழிவது இல்லை. நுண்ணிய நீர்த்திவலைகள் மற்றும் பனிக்கட்டி துகள்கள் அடங்கியதுதான் மேகம். காற்றில் எப்பொழுதுமே நீராவி உள்ளது. கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் காற்றில் நீராவியின் அளவு அதிகமாக இருக்கும். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட பருமனுள்ள காற்றில் குறிப்பிட்ட அளவு நீராவிதான் இருக்க முடியும். அதற்கு தெவிட்டளவு என்று பெயர். வெப்பநிலை அதிகமானால் தெவிட்டளவும் அதிகமாகும். வெப்பநிலை குறைந்தால் அதுவும் குறையும். சூடான காற்று வானில் எழும்போது அது குளிர்ச்சியான பகுதியை அடையும். அங்கு சென்றதும் அதில் உள்ள நீராவி சுருங்கி நுண்ணிய நீர்த்துளிகளாக மாறும். பின் அவை மேகங்களாக உருவெடுக்கின்றன. இந்த மேகங்கள் நகர்ந்து செல்லும் பொழுது சூடான காற்றை சந்திக்க நேரிட்டால் நீர்த்துளிகள் மீண்டும் ஆவியாகிவிடும். மேகம் மறைந்து போகும். மேகங்களில் உள்ள நீர் திரும்ப திரும்ப ஆவியாகவும் திரவமாகவும் மாறிக்கொண்டே இருக்கும். மேகங்களில் உள்ள நீர்த்துளிகள் கனமானவை. பூமியின் நீர் ஈர்ப்பால் இவை கீழே வரும்பொழுது சூடான காற்று மீண்டும் அவற்றை ஆவியாக்கிவிடும். இதன் காரணமாக எல்லா மேகங்களும் மழையாக பொழிவது இல்லை. நீர்த்துளிகள் தரையை எட்டும் முன்பே ஆவியாகி விடுகின்றன. மேகத்தின் அடியில் உள்ள காற்று சூடாக இல்லாமல் நிறைய நீரமாக இருந்தால் நீர்த்துளிகள் ஆவியாகாது. அப்பொழுது பொழியும் மழை.

இது நீதி நூல்களில் நிர்வாகம் பகுதி. கோபம் வந்தால் என்ன செய்வது? பழமை கடைப்பிடியார் கேழ்மையும் பாரார் கிழமை பெரிதொன்றும் கொள்ளார் வெகுளின்மன் காதன்மை உண்டே இறைமாண்டர்க்கு ஏதிலரும் ஆர்வலரும் இல்லை அவர்க்கு. நல்ல ஊழியர்கள் முதலாளிகளின் கோபத்திற்கு ஆளாக விரும்ப மாட்டார்கள். கூடிய மட்டும் முதலாளியின் கோபத்திற்கு இடம் கொடாமலேயே நடந்து கொள்வார்கள். சில சமயங்களில் கண்ணில் படாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்து கொஞ்சம் விலகியும் இருக்கலாம். ஆனால் அதற்கும் கூட முதலாளி கத்தக்கூடும், தேடிய பொழுது இல்லாமல் எங்கேடா போனாய் என்று. குறிப்பிட்ட நேரத்தில் அகப்படுவதை விட இப்பொழுது அகப்படுவது பரவாயில்லை என்றும் ஊழியர் நினைக்கலாம். இன்றெல்லாம் முதலாளிகள் அன்று மன்னர்களாம். அந்த மன்னர்களுக்கு கோபம் வந்தால் எதையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். கோபம் வந்தால் மன்னர்கள் எப்படி செயல்படுவார்கள், என்ன மனோநிலையில் இருப்பார்கள் என்பதை குமரகுருபர தான் இப்படி குறிப்பிடுகிறார். பழங்காலத்திலிருந்தே இவர் நம் நண்பராயிற்றே, இவரிடம் கோபப்படலாமா என்று யோசித்து பார்க்க மாட்டார்கள். நெருங்கிய நண்பராயிற்றே என்று நினைத்து பார்த்து சிநேகிதத்தை மதிக்க மாட்டார்கள். என்ன இருந்தாலும் இதற்கு இவ்வளவு கோபப்படுவதா என்று வரம்புகள் வரைமுறைகள் பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். எதையும் பொருட்படுத்தாமல் கோபப்படுவார்கள். கோபம் வந்தால் நட்பு நெருக்கம் வரம்பு எதுவுமே அவர்களுக்கு நினைவுக்கு வராது. மன்னருக்கு என்றில்லை, அதிகாரம் யாரிடம் இருந்தாலும் அவருடைய கோபம் அப்படித்தான் என்பது இன்றும் பலரது அனுபவம். ஆனாலும் மன்னன் அல்லது நிர்வாகி என்பவன் கோபம் வரும் இடத்தில் கோபப்படுவதற்கு முன்பாக இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த கால மன்னன் இவ்விதமாக நடத்தையினால் இழந்தது அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். இன்றோ வரம்பு கடந்த கோபம் இழப்புக்கு வழிவகுக்கும் என்பதை அனைவரும், குறிப்பாக பதவியில் உள்ள அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பாடலை கேட்கலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். ஏக்கம் தீர்க்கும் ஏகநாதர். நீண்ட நாட்களாக போராடியும் நினைத்தது நடக்கவில்லையே என்று ஏக்கமா? மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகிலுள்ள கிண்ணிமங்கலம் ஏகநாதரை பிரதோஷத்தன்று தரிசித்தால் ஏக்கம் தீர்ப்பார். தல வரலாறு. மதுரை நாகமலையைச் சேர்ந்த சத்குரு சுவாமி தனக்கு சமாதி அமைக்கும் இடத்தை தேர்ந்தெடுக்க விரும்பினார். ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனிடம் அடியில் துளை உள்ள காந்த கிண்ணி ஒன்றை, அதாவது கிண்ணம் ஒன்றை கொடுத்து காராம் பசுவின் பாலை கறக்கும்படி கோரினார். துளையுள்ள கிண்ணமாக இருந்தாலும் ஒரு துளி பால் கூட சிந்தாமல் கிண்ணி நிரம்பியது கண்ட சிறுவன் நடந்ததை ஊராரிடம் தெரிவித்தான். சுவாமியின் மகிமை அறிந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு வரும்படி அழைத்தனர். அப்பொழுது சுவாமி தாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை காந்த கிண்ணி தீர்மானிக்கும் என்று சொல்லி கையில் இருந்த கிண்ணியை ஆகாயம் நோக்கி வீசினார். அது மங்களப்பட்டி கிராமத்தில் சங்கொலி எழுப்பி விழுந்தது. கிண்ணி விழுந்ததால் இப்பகுதி கிண்ணி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. சுவாமி ஜீவசமாதி அடைந்த இடத்தில் சிவனுக்கு கோவில் கட்டி ஏகநாதர் என்று பெயர் சூட்டினர். குதிரையான குட்டிச்சுவர் கிண்ணிமங்கலத்தில் ஒரு குட்டிச்சுவர் மீது அமர்ந்த சுவாமி தவசக்தியால் மக்களுக்கு மண்ணை கொடுக்க அது அவரவர் விரும்பிய பொருளாக மாறியது. ஒருமுறை அந்த வழியாக இப்பகுதியை ஆண்ட மன்னன் வந்த பொழுது மக்கள் யாரும் அவனை பொருட்படுத்தவில்லை. மன்னனாகிய என்னை அலட்சியப்படுத்தும் அளவிற்கு இந்த குட்டிச்சுவர் சாமியாருக்கு மக்கள் கூட்டமா என கோபத்தில் கத்தினான். உடனே சுவாமி கையால் குட்டிச்சுவரை தட்டி கொடுக்க அது குதிரையாக மாறி விண்ணில் பறந்தது. இந்த அதிசயம் கண்ட மன்னன் சுவாமியிடம் மன்னிப்பு கேட்டதோடு குதிரை வட்டமிட்ட நிலப்பகுதியை மானியமாக வழங்கினான். கோவில் அமைப்பு கருவறையை அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தில் ஆனந்தவள்ளி அம்மன் அருள் பாலிக்கிறாள். கன்னிமூலை கணபதி, வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், பைரவர், வீரபத்ரர் சன்னிதிகள் இங்கு உள்ளன. சுவாமி ஜீவ சமாதி அடைந்த வைகாசி பூர நட்சத்திர நாளில் சிறப்பு பூஜை நடக்கும். நினைத்தது நடக்க, ஏக்கங்கள் தீர, மகா சிவராத்திரி பிரதோஷ நாளில் சிவன் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்கிறார்கள். இது மதுரை தேனி சாலையில் செக்கானூரணியில் இருந்து திருமங்கலம் சாலையில் உள்ளது இந்த கிண்ணிமங்கலம் தலம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

சிட்டிக்கதை காணும் நேரம். ஒரு கிராமத்து கோவிலின் சந்நிதி வாசலில் நின்ற துவாரபாலகியர் அம்மனிடம், தாயே, இந்த ஊரில் தாங்களுக்கு பிடித்த பக்தர் யார் என கேட்டனர். ஊருக்குள் போய் மக்களிடம் பேசி பாருங்கள், உண்மை புரியும் என்றாள் அம்பாள். இருவரும் சாதாரண பெண்கள் போல ஊருக்குள் சென்றனர். ஒரு விவசாயியிடம் பேசும்போது, நான் வயலுக்கு போய் அசதியாக திரும்பினாலும் கோவிலுக்கு வராத நாளில்லை, போதாக்குறைக்கு வீட்டிலும் அம்மனுக்கு பூஜை செய்கிறேன் என்றார். ஒரு தையல்காரர், நான் வாரத்தில் ஒரு நாள் விரதமிருந்து கோவிலுக்கு வருவேன் என்றார். ஒரு கடைக்காரர், நஷ்டம் வரும் நேரத்தில் அம்மனிடம் முறையிடுவேன் என்றார். ஒரு இளைஞனோ, வயதான தாய்க்கு பணிவிடை செய்வதால் கோவிலுக்கு வர நேரம் கிடைப்பதில்லை என்றான். துவாரபாலகியர்கள் அம்மனிடம் வந்து நடந்ததை சொல்ல, அவள் சிரித்தபடி, பெற்றவளுக்கு சேவை செய்வதாக சொன்னானே, அவனே எனக்கு மிகவும் பிடித்த பக்தன் என்றார்கள். ஒரு துறவியிடம் அரசன், நான் மக்களுக்கு இலவச விடுதிகள் கட்டியுள்ளேன், கோவில்களில் திருப்பணி செய்துள்ளேன், தினமும் அன்னதானம் செய்கிறேன் என்று நீட்டித்துக் கொண்டே போனார். துறவி, அப்படியா என்று தலையாட்டிவிட்டு அமைதி காத்தார். அரசனுக்கு என்னவோ போலாகிவிட்டது. அவர் தன்னை பாராட்டுவார் என்றிருந்த அரசனுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. இருந்தாலும் விடாமல், துறவியே, இவ்வளவு சேவை செய்த எனக்கு சொர்க்கம் நிச்சயம்தானே என்றான். இல்லை என்றார் துறவி. அதிர்ச்சியுடன், ஏன் என்று கேட்டான். எதை செய்தாலும் நான் தான் செய்தேன் என்ற ஆணவம் கூடாது, அது புண்ணியத்தை தடுத்து பாவச்சேற்றில் உன்னை தள்ளிவிடும், எனவே சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பில்லை என்றார். இதைத்தான் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்கிறார்கள். தற்பெருமை வேண்டாமே.

எம்டிஆர் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய அதிகாலை வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த அருமையான காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவிப்பது தமிழகத்தின் கலையகத்திலிருந்து நான் உங்கள் நண்பன் அப்துல் பாசித்.

இன்றைய புதுகை தென்றல் உங்களுக்காக பல விடயங்களை வழக்கம் போல தரப்போகிறது. அதோடு கூட இனிமையான பாடல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது அதிகாலையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பழக்கங்கள், அதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வழக்கமாக சில வெற்றியாளர்கள் கடைபிடிக்கிற பழக்கங்களும் கூட இந்த அருமையான பழக்க வழக்கங்கள். இந்த பழக்கங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறலாம். அந்த பழக்கங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம் இந்த பாடலுக்கு பிறகு. அன்பு சொந்தங்கள், இணைந்திருப்பது MTR FM-இன் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் கொண்டு வரும் பாடல்

அன்புசொந்தங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இனிய வானொலி. இதயங்களை இணைக்கும் இனிய வானொலி எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். புதுகை தென்றல் உங்களுக்காக சுகமான ராகங்களோடு இனிய நல்ல நடைமுறைகளையும் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. இன்றைய புதுகை தென்றலில் நாம் தெரிந்து கொண்டிருப்பது அதிகாலையில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான பழக்கங்கள் என்ன அப்படிங்கறதான் இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அற்புதமான பழக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்தால் நாமும் கூட அதை வாழ்க்கையில் பின்பற்றலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த பழக்கங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து வெற்றியாளர்கள் அனைவருமே அதிகாலையில் விழித்தெழுபவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது அந்த முதன்மையான பழக்கம். அதிகாலை அதாவது 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக இந்த காலத்தில் எழுபவர்களாக இருந்தார்கள். வெற்றியாளர்கள் அனைவருமே அதிகாலையில் துயிலும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இதைத்தான் நம் வாழ்க்கையில முதல்ல கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான ஒரு பழக்கம். தொடர்ந்து பேசுவோம். புதுகை தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம்.

எம்டிஆர் அன்பு சொந்தங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதிகை தென்றல் அதிகாலையில் வசந்தமாக உங்கள் உள்ளங்களில் ஒழித்துக் கொண்டிருக்கும் இனிய சுகமான ராகங்களோடு இனிய பல விடயங்களையும் அன்றாடம் எடுத்து வருகிறது நம்மளுடைய பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சிக்க போற விஷயம், அதிகாலை வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுல அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விடயம் வந்து காலை உடற்பயிற்சி. உடற்பயிற்சி அப்படிங்கிறத விட யோகா, உடற்பயிற்சி பிளஸ் யோகா, இந்த ரெண்டு பழக்கங்களை எதையாவது ஒன்றை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடற்பயிற்சியும் கூட எவ்வளவு நேரம் அப்படின்னா, சாதாரண ஏதாவது ஒரு பயிற்சியாக இருக்கலாம், காலை கடன்களில் முடிக்கிறதுக்கு முன்னால் காலையில் துயில் எழுந்ததுக்கப்புறம் செய்ய வேண்டிய இன்னொரு பழக்கம் இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

இந்த அதிகாலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இதமானதாக சுகந்தமானதாக சுகமானதாக அமைய வேண்டும் என்று எம்டிஆர் வானொலி வாழ்த்துகிறது. பணிகளுக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவர்களது பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எம்டிஆர் வானொலி. அதேபோல பயணங்களில் இருப்பவர்கள் அவர்களது பயணங்கள் சுகமாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம்இன் பொதுகை தென்றலில் இப்போது நாம் தெரிந்து கொண்டிருப்பது வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் சிறந்த பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி துயில் எழுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய இன்னொரு அற்புதமான ஒரு விடயம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அதிகாலை பழக்கங்களே ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் வந்து இந்த கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 4 மணிலிருந்து 5 மணிக்குள்ளாக துயில் எழும்போது

நாம் செய்ய வேண்டிய இன்னொரு அற்புதமான ஒரு விடயம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, துயில் எழுவதற்கு முன்னால் துயில் கலைந்ததுமே வந்து, அதாவது தூக்கம் கலைந்ததுமே வந்து நம்ம கண்களை மூடிக்கொண்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இன்றைய நாள் எனக்கு அற்புதமான நாள், இந்த நாள் வந்து அற்புதமாக இருக்கிறது, என் உடல் நலம் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சுகமானதாக இருக்கிறது, இன்றைய நாள் எல்லாம் எனக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை நாம் மனதுக்குள் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி தொடர்ந்து சொல்வதனால் என்ன நிகழ்கிறது என்பதை தொடர்ந்து பேசுவோம். இன்னும் ஒரு அழகான பாடல், சுகந்தமான பாடல் உங்களுக்காக சுமந்து வருகிறது புதுகை தென்றல்.

இந்த அதிகாலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இதமானதாக சுகந்தமானதாக சுகமானதாக அமைய வேண்டும் என்று எம்டிஆர் வானொலி வாழ்த்துகிறது. பணிகளுக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவர்களது பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எம்டிஆர் வானொலி. அதேபோல பயணங்களில் இருப்பவர்கள் அவர்களது பயணங்கள் சுகமாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம்.

பொதிகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது MTR FM. MTR FM கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்றைய பொதிகை தென்றலில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான நடைமுறை பழக்கங்கள், அதிகாலையில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான நடைமுறை பழக்கங்கள் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதாவது நான் சொன்ன மாதிரி காலையில நீங்க இப்படி சொல்லும் போது உங்கள் மனதிற்குள் அந்த விடயம் பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்லலாம். நான் வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்கிறார்கள். ஆழ்மனது, நம்மளுடைய ஆழ்மனது அந்த விடயத்தை உள்வாங்கிக் கொள்கிறது என்று சொல்கிறார்கள். அதிகாலையில் நாம் என்ன நினைவுகளோடு எழுகிறோமோ அதே நினைவுகள் நமக்கு அந்த நாள் முழுக்க நீடித்திருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு அற்புதமான ஒரு விடயம்.

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதுகை தென்றல். இன்றைய புதுகை தென்றல் உங்களுக்காக வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் சிறந்த பழக்கங்கள், அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகும் அற்புதமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அந்த நாளை பற்றி, அதாவது அதிகாலையில் இன்று நீங்கள் செய்ய போகிற வேலைகளுக்கான டு டூ லிஸ்ட், அதாவது செய்ய வேண்டிய வேலைகளுக்கான ஒரு அட்டவணை, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இன்று நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீர்கள் அப்படிங்கறத ஒரு குறிப்பிடுங்க. அந்த வேலைகள் தினமும் உங்களால் நிறைவேற்றப்படுகிறதா அப்படிங்கறத சொல்லி தொடர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. அந்த வேலைகள் நிறைவேற்றப்பட்டால் நீங்கள் வந்து அந்த வேலைகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், நீங்கள் எந்த சிறந்த வேலையை, எந்த வேலையை முதலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த வேலையை மட்டுமே நீங்கள் குறிப்பில் எழுத போகிறீர்கள். அதான் வந்து உண்மை. எந்த முக்கியமான வேலையை செய்ய போகிறீர்களோ அதைத்தான் குறிப்பிடுக்க போகிறீர்கள். அந்த குறிப்பில் உள்ள அந்த வேலைகளை அந்த நாள் நிறைவேற்றி கொடுப்பதற்கு அதிகாலையில் நாம் அதை குறிப்பிடுத்துக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வழக்கமாக இருக்கும். இதுவும் கூட வெற்றியாளர்கள் கடைபிடிக்கிற ஒரு அருமையான நடைமுறை ஆகும். தொடர்ந்து இணைந்திருங்கள், பேசுவோம். இது அதிகாலை வசந்தமாக உங்கள் உள்ளங்களில் வீசிக்கொண்டிருக்கும் புதுகை தென்றல். புதுகை தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம்.

இதயங்களை எளிமையாக்கிக் கொண்டிருக்கும் இது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதிய தென்றல். கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொண்டிருப்பது சாதனையாளர்கள் கடைபிடிக்கும், வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அணுகுமுறைகள், கடைபிடிக்கும் பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பழக்கமுமே வந்து நமக்கு வந்து அந்த பழக்கம் நம்மோடு தொடர்ந்து செயலாற்றுவதற்கு உளவியல் ரீதியாக சில உண்மைகளை சொல்கிறார்கள். எந்த ஒரு நடைமுறை பழக்கத்தை நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அந்த பழக்கத்தை குறைந்தது 21 நாட்களாவது அதை கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பழக்கம் உங்களுக்கு வந்து தொடர் நடைமுறை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி, அது அதிகாலையில் 70 இருக்கட்டும் அல்லது அதிகாலையில் வந்து பல திட்டமிடலாக இருக்கட்டும், இந்த செயல்களை நீங்கள் 21 நாட்கள் செய்தீர்களானால் நிச்சயமாக அந்த பழக்கம் உங்களோடு ஒன்றிவிடும் என்று உளவியல் சொல்கிறது. சரி, வெற்றியாளர்கள் சந்திக்கும் இந்த நடைமுறைகளை பயன்படுத்தினால் நீங்களும் ஒரு வெற்றியாளரே.

எம்டிஆர் எஃப்எம் இனிய சொந்தங்கள் இதுவரை இணைந்து கேட்டு ரசித்தது பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்று செல்லும் நான் இன்று உங்கள் அன்பின் தமிழகத்திலிருந்து அப்துல் பாசித். பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: பூமிக்கு கண்களடி, பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, புதுமை பெண்களடி, பூமிக்கு கண்களடி, பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, அந்த புதுமை பெண்களடி.
3: வணக்கம் நேயர்களே, நாம் இணைந்திருப்பது MTR பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நான் உங்க மணிமேகலை. ஒவ்வொரு வாரமும் நாம புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில நிறைய சாதனைகள் புரிந்த புரட்சி பெண்களை, புதுமை பெண்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் அதே போல ஒரு புதுமை பெண்ணை பத்தியா நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பார் என்னும் மேற்கோளை பல இடங்களில் கேட்டிருக்கலாம். ஆனால் பின் இருப்பதாக சொல்லப்படும் பெண்ணையும் இணைத்து இணையாக பயணிப்பதே சரியானது என்று எந்த கணவர் நினைக்கிறாரோ அந்த பெண் நிச்சயமாக ஒரு சாதனை பெண்ணாகத்தான் இருப்பாள். இன்றைய புதுமை பெண்ணாக நாம் தேர்வு செய்திருக்கும் பெண்ணும் அப்படித்தான். அவர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க தாங்க தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மை. தொண்டர்களுக்கு நாகம்மையார், பெரியாரின் மனைவி என பொதுவாக இவரை பற்றி தெரியும். ஆனால் பெரியாரியம் உருவாக்கிய மகத்தான பெண்களில் முதன்மையானவர் நாகம்மையார். பகுத்தறிவு சமூகத்துக்காக பெருமளவில் தன் உழைப்பினை செலுத்தியிருக்கிறார். சரி, அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னர் ஒரு பாடல் கேட்போம். சேரன் பாண்டியன் படத்திலிருந்து காதல் கடிதம், அந்த பாட்டை கேட்டு முடிச்சுட்டு பிறகு நாம நாகம்மையாரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில நாம தந்தை பெரியாரின் மனைவியான நாகம்மை அவங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாகம்மை சென்னை மாகாணத்தில் இருந்த சேலம் மாவட்டத்தில் தாதம்பட்டி என்ற ஊரில் ரங்கசாமி மற்றும் பொன்னுத்தா என்ற பெற்றோருக்கு 1885 மகளாக பிறந்தார். நாகம்மை முறையான கல்வி பயின்றதில்லை. பிறந்த நாகம்மை வசதி குறைவான குடும்பம் என்பதால் ஏற்கனவே மனமான ஒருவருக்கு நாகம்மையை திருமணம் செய்ய முடிவு செய்தனர் அவர்களுடைய பெற்றோர். நாகம்மையோ தனது உறவினரான பெரியாரை தான் மனம் முடிப்பேன், இல்லையேல் தற்கொலை செய்து கொள்வேன் என்று உறுதியாக இருந்தார். பெரியாருக்கோ வசதி படைத்த வேறிடத்தில் பெண் பார்க்கும் படலம் தொடங்கியிருந்தது. உடனே பெரியார் நாகம்மாளை தான் மணப்பேன் என்று மறுக்க முடியாத தன்மையில் கூறிவிட்டார். மனமுத்த இருவரின் திருமணம் 1898 நடந்தது. சரிங்க, ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு நாம நாகம்மையார பத்தி தெரிஞ்சுக்கலாம். வருஷம் எல்லாம் வசந்தம் படத்திலிருந்து முதன் முதலாய் உனை என்ற பாடலை கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இன்றைய புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில நாம தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மையார் அவங்களை பத்தி தான் நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இவங்களுக்கு 1898 திருமணம் நடந்தது. தந்தை பெரியாரின் குடும்பமோ சடங்கு சம்பிரதாயம் இந்த முறைகள்ல வந்து ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. ஆனால் பெரியார் இதற்கு எதிர்மாறான குணமுடையவர். எந்த சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணினாலும் அதுல உள்ள நல்ல கருத்துக்களை வந்து அவர் எடுத்து சொல்லுவாரு. அது மூட நம்பிக்கையா இருந்தா அதை எதிர்ப்பாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தந்தை பெரியார் கேள்வி கேட்டு அதோட விளக்கத்தை வந்து அவங்க உணரணும் அப்படிங்கிறபடி சொல்லுவாரு. இந்த குணம் அவருக்கு அவருடைய மனைவிக்கும் வேணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்து அதே மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து அவருடைய மனைவிய தன்னுடைய இணையா தன்னுடைய கொள்கைக்கு ஏற்ப அவர் இணைச்சுக்கிட்டு வந்தாரு. பெரியார்கிட்ட உள்ள ஒரு நல்ல குணம் என்னன்னா, அவரு ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இல்லாதவன் இருப்பவன் இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் அவர் பார்க்க மாட்டாரு. இதே குணத்தோட தன் மனைவியும் இருக்க வேணும் அப்படின்னு அவரு நினைச்சாரு. நாகம்மையாருக்கும் பெரியார ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனாலயும் அவருடைய குணநலன்களை பத்தி நல்லா தெரியும் அப்படிங்கறதுனாலயும் அவங்களோட சேர்ந்து பெரியார் என்ன சொல்றாரோ அதை அவங்க கேட்பாங்க. இந்த குணம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு பொருத்தமான தம்பதியராகவே அவங்களை வந்து வாழ வச்சது. பெரும் வணிக குடும்பத்தில் இருந்ததால் பட்டாடை தான் கட்ட வேண்டும் என்று பெரியாரின் அம்மா வந்து நாகம்மையாருக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க உடுத்திருந்த உடைகள் ரொம்ப ஆடம்பரமா இருக்குது அப்படிங்கிறத பெரியார் அடிக்கடி அவங்க கிட்ட சொல்லி அவங்க பட்டாடை உடுத்துவதை தவிர்க்க வைத்து கதராடையை அணிய வைத்தார். ஒத்துழைமை இயக்கத்தில் பெரியார் தீவிரமாக செயல்பட தொடங்கியதும் அதில் தானும் இணைந்து கொண்டு பெரியாரின் சொல்லுக்கு ஏற்ப கதராடையை உடுத்த தொடங்கினார். நல்ல மனைவியாக இருந்திருக்காங்க. சரி, ஒரு பாடல் கேட்போம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திலிருந்து மல்லிகை பூவே மல்லிகை பூவே பாடலை நம்ம கேட்கலாம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நாம தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மையார் அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாகம்மை அவங்க இருக்காங்களா, அவங்களோட குணம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல குணம். கணவர் என்ன சொல்றாரோ அதை பின்பற்றி தான் நடப்பாங்க. இருந்தாலும் அவங்க தொண்டர்களுக்கு நிறைய உதவி செய்யணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு முழு மூச்சாகவே இருந்தது. நாகம்மையின் குணங்களில் பலராலும் குறிப்பிடப்படுவது விருந்தோம்பல். நள்ளிரவுக்கு தொண்டர்களோடு வந்தாலும் இன்முகத்துடன் உணவு உபசரிப்பார் நாகம்மையார். பெரியார் உணவு விஷயத்தில் சிக்கனம் காட்ட நினைப்பவர், அதனால் நெய் போன்றவற்றை தவிர்க்க சொல்வார். நாகம்மையோ பெரியாருக்கு மட்டும் தவிர்த்து மற்றவர்களுக்கு உணவளிப்பார், நன்றாக கவனிப்பார், உணவு தருவார், சிறந்த உணவுகளை மற்றவர்களுக்கும் தருவார். 1921 காங்கிரஸ் கட்சியில் இருந்த போது கள்ளுக்கடை மறியலை முன்னெடுத்தார் பெரியார். தன் தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார். போராட்டம் தீவிரமானதை உணர்ந்த வெள்ளையர் அரசு தடை உத்தரவு போட்டது. அதையும் மீறி போராடி சிறை சென்றார் பெரியார். ஆயினும் போராட்டம் தொடர்ந்தது. நாகம்மையும் பெரியாரின் சகோதரி கண்ணம்மாளும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். சரி, ஒரு பாடல் கேட்போம். இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத பாடலுக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறுமலர்ச்சி படத்திலிருந்து நன்றி சொல்ல உனக்கு, இந்த பாடலை நம்ம கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில நாம சுயமரியாதை சுடர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மையார் அவங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கள்ளுக்கடை மறியல் போராட்டத்துல பெரியார் சிறை செஞ்சிட்டாங்க. ஆனா அந்த போராட்டம் பயங்கரமா தொடர்ந்து போயிட்டே இருந்தது. அதற்கு காரணம் பெரியாரின் சகோதரி கண்ணம்மாவும் பெரியாரின் மனைவி நாகம்மையாரும் தான். அவங்க இந்திய அளவில் பேசக்கூடிய போராட்டமாக இதை முன்னின்று நடத்தினாங்க. கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நிறுத்த சொல்லி காந்தியிடம் சிலர் கேட்ட போது, மறியலை நிறுத்துவது என் கையில் இல்லை, அது ஈரோட்டில் இரண்டு பெண்களிடம் இருக்கிறது, அவர்களை தான் கேட்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். இதிலிருந்து இவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தின் தீவிரத்தை நாம் உணரலாம். பெரியாரின் பேச்சோடு பெரியார் விடுதலை, பெண் விடுதலை, பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் அப்படின்னு அவர் பேச்சோட நிப்பாட்டிக்கலைங்க. அவரு அதை தன் குடும்பத்து பெண்களை வைத்தே அதை வந்து அவரு எடுத்துக்காட்ட அமைச்சாரு அப்படின்னு யார் சொல்றாங்க, காமராஜர் சொல்லியிருக்காரு. அதாவது பெரியார் பேச்சோடு நில்லாமல் தம் வீட்டு பெண்களை மறியல் செய்ய வைத்தார். இதை கேட்ட தமிழகமே அதிசயித்தது என்று வியந்து காமராஜர் சிலவர்கிட்ட சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா, அதுதான் பெரியார், அதுதான் பெரியாரோட சிறந்த செயல் கொள்கை எல்லாமே, பெண் விடுதலை, பெண் சுதந்திரம். சரிங்க, ஒரு பாடல் கேட்போம். என்னறிகள் நீ இருந்தால் படத்திலிருந்து எந்தன் உயிரே எந்தன் உயிரே இந்த பாடலை கேட்போம். மறுபடி நாம நாகம்மையார பத்தி தெரிஞ்சுக்கலாம்.

0: நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில நாம தந்தை பெரியாரின் துணைவியார் நாகம்மை அவங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க பெரியாரோடு சேர்ந்து மிக பெரிய நிறைய போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. ஆணுக்கு நிகரா சரிசமமா பெரியார் அவங்களை எந்த போராட்டத்திலையும் கலந்துக்க சொல்லி அனுமதிச்சிருந்தாங்க. அவங்களும் பெரியாருக்கு தக்க துணையாக எல்லா நேரங்களிலும் போராட்டங்கள் அனைத்திலும் வந்து அவங்க வந்து பங்கேற்றாங்க. கேரளாவில தாழ்த்தப்பட்ட மக்களை தெருவுக்கள் அனுமதிக்காததை எதிர்த்த பெரியாரின் வைக்கம் போராட்டம் பலராலும் அறியப்பட்ட ஒன்று. அதில் நாகம்மை உள்ளிட்ட பெண்களின் பங்களிப்பும் இருந்தது. நாகம்மை என்ன பண்ணினாங்கன்னா, தன்னுடைய நாத்தனார் கண்ணம்மாள் உள்ளிட்ட 5 பெண்களுடன் வைக்கம் தெருவுக்குள் நுழைந்தார். எந்த சாதி என போலீஸ் கேட்க, சாதி பார்த்து அனுமதிப்பதும் மறுப்பதும் கூடாது, அனைவரையும் அனுமதிக்க வேண்டும் என தீர்க்கமாக பேசினார் நாகம்மை. அதுவரை போராட்டத்தில் கலந்து கொள்ளும் ஆண்கள் மீதே நடவடிக்கை எடுத்த காவலர்கள் இவர்களை என்ன செய்வது என குழம்பினர். ஆண்களுக்கான நடவடிக்கையே இவர்கள் மீதும் பாய்ந்தது. இறுதியில் வைக்கம் போராட்டம் மகத்தான வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த தெருவுக்குள்ள சில கோயில்களுக்குள்ளேயும் போக அவங்களுக்கு ஒரு அனுமதி கிடைச்சது. இந்த போராட்டத்திற்கு பெரியார் ஒரு காரணம்னா அதில் பாதி பங்கு நாகம்மை அவர்களே சாரும். சரி, ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு நாம நிறைய தெரிஞ்சுக்கலாம். பூவே உனக்காக படத்திலிருந்து சொல்லாமலே யார் பார்த்தது என்ற பாடலை நம்ம கேட்கலாம்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான்

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில நாம பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் துணைவியார் நாகம்மை அவர்களை பத்தி தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். பெரியாரின் பணிகளில் உற்ற தோழர் போல பயணித்தவர் நாகம்மையார். பெரியார் சுற்றுப்பயணத்தில் இருக்கும் போதெல்லாம் குடியரசு பத்திரிகையின் பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக நடத்தினார். மூட நம்பிக்கை கருத்துக்களும் பழக்க வழக்கங்களும் பரவி கிடந்த அந்த காலத்தில் அதற்கு எதிராக குரல் கொடுப்பது எளிதானது அல்ல. நாகம்மை துணிவோடு அந்த பணியை செய்தார். 1929 ஆண்டுகளில் சாதி மறுப்பு மற்றும் விதவை திருமணங்கள் பலவும் நாகம்மையின் தலைமையில் நடைபெற்றுள்ளது. சரி, ஒரு பாடல் கேட்போம், மறுபடி நாம தெரிஞ்சுக்கலாம். துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து தொட தொட என தொடங்கும் பாடலை கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நாம தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மையார் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாகம்மையார் சின்ன வயதுல கல்வி கற்கவில்லை, பள்ளிக்கூடம் செல்லவில்லை, ஆனாலும் பள்ளிக்கே சென்றிராத நாகம்மை சமூக சீர்திருத்த கருத்தில் உறுதியாக இருந்தது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் மக்களுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் சமத்துவத்திற்காகவும் உழைத்த நாகம்மையின் உயிர் 1933 மே 11 நாள் நீங்கியது. அவரின் இழப்பை பற்றி பெரியார் சொல்லும்போது, நாகம்மாள் உயிர் வாழ்ந்ததும் வாழ ஆசைப்பட்டதும் எனக்காகவே ஒழிய தனக்காக அல்ல என்பதை நன்றாக உணர்ந்தேன். இவற்றுக்கு நான் கூறும் சிறிய சமாதானம், நாகம்மாளின் இவ்வளவு காரியங்களையும் பொதுநல சேவையில் ஈடுபட்ட பிறகு பொதுநல காரியங்களுக்கும் சுயமரியாதை இயக்கத்துக்குமே நான் பயன்படுத்தி வந்தேன் என்பதுதான் என்று குறிப்பிட்டார். ஆமாங்க, ஒரு நல்ல மனைவியா பெரியார் வழியிலேயே பெரியார் சொன்ன அத்தனை பேச்சையும் அவங்க கடமையே கண்ணென்று கேட்டு பெரியாருடைய வழியிலேயே வந்தாங்க. மக்களுக்கு அவ்வளோ உதவி செஞ்சாங்க. பெண்கள் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு பெண்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க பெரியார் என்ன சொல்றாங்களோ அதை தவறாமல் கடைபிடித்த ஒரு நல்ல பெண்மணியா இருந்திருக்காங்க. சரி, ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு நாம மறுபடியும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிரியமானவளே படத்திலிருந்து எனக்கு ஒரு சிநேகிதி இந்த பாடலை கேட்போம். மறுபடியும் நாம நாகம்மையார பத்தி தெரிஞ்சுக்கலாம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மையார் அவங்கள பத்தி தான் இவ்வளவு நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா நம்ம நாகம்மையார் என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கணும்னா, பெண் கல்வியின் இன்றியமையாமை, கலப்பு மனம், விதவைகள் மறுமணம், சுயமரியாதை திருமணம் போன்ற கருத்துக்களை தமது பிரச்சாரங்களில் வலியுறுத்தினார். 4/12/1923 அன்று திருச்சியில் மதராஸ், அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு மதராஸ் அப்படிங்கிற பேர்ல இருந்தது, மதராஸ் மாகாண காங்கிரஸ் முதலாவது கமிட்டியில் அனைத்திந்திய காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாகம்மை. தமிழ்நாட்டில் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் நாகம்மை ஆவார். 1924 ஏப்ரலில் கேரள மாநிலம் வைக்கத்தில் அன்றைய மதராஸின் ஒரு பகுதியில் ஈழவர் எனப்படும் தீயர், புலையர் ஆகியோருக்கு இழைக்கப்பட்ட தீண்டாமை கொடுமையை ஒழிக்க நடைபெற்ற போராட்டங்களுக்கு இங்கிருந்தே, அதாவது ஈரோட்டிலிருந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்ற பகுதிக்கு பெண்களை அழைத்து கொண்டு போய் போராட்டம் செய்தார். சரி, ஒரு பாடல் கேட்போம். வசீகரா படத்திலிருந்து நெஞ்சம் ஒருமுறை, அந்த பாடலை கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம இந்த வார நிகழ்ச்சியில தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மை அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுடைய நினைவாக தந்தை பெரியார் சமூக பணியின் நினைவாகவே நாகம்மையார் இல்லம் என்ற பெயரில் ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கான இல்லம் தந்தை பெரியாரால் 1959 உருவாக்கப்பட்டது. பெண்கள் விடுதலை, பெண்கள் சுதந்திரம், பெண்களுக்கு சொத்துரிமை, பெண் கல்வி, பெண் கைம்பெண் மறுமணம் என்று பெண்கள் முன்னேற்றத்திற்காக நிறைய முயற்சிகளை தந்தை பெரியார் செய்திருந்தாலும் அதற்கு முக்கிய முழு முக்கிய காரணமாக இருந்தவர் தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மையார். அவங்கள நாம கண்டிப்பா நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். நேயர்கள் இதுவரை கேட்டது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எம்டிஆர் பண்பலை இயக்குனர் மீரா அவர்களுக்கும் மற்ற உடன்பிறப்புகளுக்கும் நன்றி கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவோம். நான் உங்கள் மணிமேகலை. நன்றி, வணக்கம் உறவுகளே.

உலகமெங்கும் கம்பீரமாக வளவரும் தமிழ் வானொலி, உலக புகழ்பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு குரல் கானம். ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் PB சீனிவாஸ் பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள் நமது MTRFM வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் முதலாவதாக பாவ மன்னிப்பு என்ற படத்திலிருந்து காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுமை தாங்கி என்ற படத்தில் இருந்து மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்க்கை படகு என்ற படத்திலிருந்து நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவும் பொட்டும் என்ற படத்திலிருந்து உன்னழகை கண்டுகொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராமு என்ற படத்திலிருந்து நினைவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற படத்தில் இருந்து நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குடிமலர் என்ற படத்திலிருந்து மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் என்ற இனிய பாடல்.

0: நமுகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும்.
1: இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக போலீஸ்காரன் மகள் என்ற படத்திலிருந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது என்ற இனிய பாடல்.

0: ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காட்டு ரோஜா என்ற படத்திலிருந்து எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா என்ற இனிய பாடல்.
1: என்ன

ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனப்பந்தல் என்ற படத்திலிருந்து உடலுக்கு உயிர் காவல், உலகுக்கு ஒளி காவல் என்ற இனிய பாடல்.

குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் என்ற படத்திலிருந்து காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு என்ற இனிய பாடல்.

0: ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதலிக்க நேரமில்லை என்ற படத்திலிருந்து உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா என்ற இனிய பாடல்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா

0: பொண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா.
1: ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காத்திருந்த கண்கள் என்ற படத்திலிருந்து கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாமா என்ற இனிய பாடல்.

திருக்குறள் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பனித்திரை என்ற படத்திலிருந்து ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான் என்ற இனிய பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியின் நிறைவாக கண்ணம்மா என்ற படத்திலிருந்து எங்கெங்கும் உன் வண்ணம் அங்கெல்லாம் என் எண்ணம் என்ற இனிய பாடல்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் பிபி சீனிவாஸ் பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த காலத்தால் அழியாத காவிய பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஷாதி. இதுவரை நமது MTRFM வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

நம்பியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்ற செய்தியை கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் மூன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல கேட்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் அடி தேவலோகரதியே என்ற முதல் வரியை கொண்ட பாடல். ரகளபுரம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் இங்கிலாந்து நாடு அருள் மோகன்.

இருப்பதை மறைத்து வைத்தாய் என்ற தர்மசீலம் திரைப்படுத்த பாடல் ஒன்று இரண்டாவதாக ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை வளமை போல என்றும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் ஒரு பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து ஒலிக்க இருக்கின்றது விஜயராணி. நீங்கள் தந்த பாடல் குமார விஜயம் திரைப்படத்திலிருந்து சிறந்த ஒரு பாடல் கன்னி ராசி என் ராசி என்று வரியெடுத்து பாடுகின்றது.

உண்மையிரு என் உள்ளம் அறிந்த உண்மையிரு.

0: பொருந்தானா நீ யோகி,
1: அது பொருந்தாவிட்டால் சந்நியாசி, பொருந்தாவிட்டால் சந்நியாசி.
2: இந்த வரிசையிலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார் கனடா மொன்றியலிலிருந்து தனுஷன். துளி துளியாய் என்ற வரி டோரதி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

சாந்தினி அவர்களும் அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து ஒரு பாடலை காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து என்ன பார்வை உந்தன் பார்வை என்று பாட வைக்கின்றார்.

நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து ஒலிக்கும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். ஒலிக்கின்ற பாடல்களோடு மீண்டும் ஒலிக்க வரும் பாடல்கள் கனடா வான்கூவர் மாநிலம் வசந்தி தந்த பாடல். நினைவு ஒரு பறவை என்ற வரி கொண்ட சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படுத்து பாடல் ஒலிக்க வைக்கின்றார். நாங்கள் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடலும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி நீங்கள் தந்துவிட்ட பாடல். அந்த பாடல் ஜானி என்ற திரைப்படத்திலிருந்து காற்றில் எந்த கீதம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் வருகின்றார் நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேவிஸ் அவர்கள். வாராது வந்த நாயகன் என்ற பாடல் தாலாட்டு பாடவா என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். இதோ ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து வரும் பாடலும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து தினமும் வந்து பாடலை கேட்பவர் அவர் கேட்கும் பாடல் அத்தனையும் வித்தியாசமாக இருக்கும். ஏய் ஓடு ஓடு தடையின் எல்லாமே நீங்கி ஓடு என்று ஆர்கே நகர் என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். ஏய் ஓடு ஓடு என்று பாடுகின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் எங்கள் எல்லோருக்கும் பழக்கமான பரீட்சை மாணவர் அத்தனை குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா. பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது என்ற பாவ மன்னிப்பு திரைப்படத்தை இன்று ஜோடியாக கேட்டு மகளில் பாட வைக்கின்றார்கள்.

இப்பொழுது தொடர இருக்கும் பாடல் சிங்காரபூமி சிங்கப்பூர் மகலிங்கம் தந்த பாடல். பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து தெரிவித்தது கேட்டிருக்கின்றார் கேட்டுக்கொடி உரிமை மிகளம் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

கை தட்டாமல் தட்டு மடி. சந்திரமதியை காட்டில் விட்டு பாட சொல்லட்டா, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போட சொல்லட்டா, சங்கதி எல்லாம்

உண்டு பண்பாடு முழங்கால் தெரியும் ஆடையை மாற்றி தமிழ் மகள் நடைபோடு அம்மா தமிழ் மகள் நடைபோடு கண்ணகி போல எண்ணியிருந்து காதல் பேசம்மா எண்ணியதெல்லாம் பேசி பேசி ஆசை தீரம்மா கேட்டு கோடி புருந்தி மேளம் போட்டு கோடி கோகோ தாளம்

0: அவரை தொடர்ந்து ஒரு பாடல் நெஞ்சில் என்ன என்ற பை டூ என்ற திரைப்படத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து வளமை போல இன்றும் நிரேஷன் ஐரோப்பிய மண்ணிலிருந்து தந்திருக்கின்றார்.
1: கனவுகள்,
2: இதயங்கள்,
1: மனசுகள்,
2: உணர்ச்சிகள்,
1: வாழ்க்கை,
2: காதல்,
1: நட்பு,
2: எல்லாமே பை டூ தாங்க.
1: எஸ், ஒன் பை டூ இல்லாத வாழ்க்கையே இல்லை.

மன்னன்றால் என்னவள் ஞாபகம் வருமல்லவா? அவர் ஒரு பாடலை இன்று இனிமையான பாடலை தந்திருக்கின்றார். ஈழமணி திரு நாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் எங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அவர். ராஜ ரிஷி திரைப்படுத்த பாடல் என்றேன். பாடல் மாதவம் ஏன் என்று பாடுகின்றது என்னவள், நீங்கள் தந்த பாடலாக.

கிருஷ்ணனுடைய பாடலை கேட்டு இறுதியாக ஒரு பாடலை தருகின்றார். இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் எண்ணத்துடன் சங்கரா என்ற பாடலை சங்கராபரணம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா. வை சீனா ஆசான் அவர்கள்.

சரசலவென மழையாய் விழுவது சங்கர சலங்கைகள் மணிதாகதகதகவென மின்னலும் நெற்றி கண்ணன் உன்னதோ சரசலவென மழையாய் விழுவது சங்கர சலங்கைகள்

அன்பார்ந்த உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தீனான பாடல்கள், திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் சென்றது என்றுதான் கூற வேண்டும். மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருங்கள். மீண்டும் ஒளிபரப்புவேன் இன்னும் ஒரு முறை என்று மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது முதல் நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்புடன் என்றென்றும்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மதியம் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வம்.

0: என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனியே அவர் பொரு உணவுண்டு, தனியே அவர் பொரு உணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்

திங்கட்கிழமை போல இன்றும். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் உங்கள் பாடல் கேட்க இருக்கின்றோம். பாலைவன சோலை திரைப்படத்திலிருந்து பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி என்று ஆரம்பிக்கும் இனிமையான அந்த பாடல். இன்று அந்த பாடலை நீங்கள் தந்தவளை உங்களோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவி மடுக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் பாலைவனச்சோலை திரைப்படத்திலிருந்து பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி என்று.

அன்பு கூர்ந்து நீங்கள் அனுப்பி வைக்கும் பாடல்கள் அடுத்து வரும் இனிமையான பாடலை தர இருக்கின்றார். இன்றைய நாள் வணக்கத்தை கூறி தினமும் போல கேட்டு அனுபவி ராஜா அனுபவி திரைப்படுத்து பாடல் ஒன்றை தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்களே, உங்களோடு இன்றும் உஷாசேகர், ரமேஷ், ரேவதி, கண்ணன், சங்கரி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலமுகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல், முத்துக்குளிக்க வாரிகளா என்ற வரி எடுத்து.

இனிமையாக ஒலிக்கும் இந்த பாடல்களை மீண்டும் நாங்கள் தொடர வேண்டும் என்று தருகின்றார்கள். அன்புடனே திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும், தேவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நற்பவி, நறுமுகிகள், தமிழ் இனியாள் இவர்களும் இணைந்து ஒரு பாடல், சோலை புஷ்பங்களே என்ற பாடலை, இங்கேயும் ஒரு கங்கை என்ற திரைப்படத்திலிருந்து

0: இது பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்ற பாடலை. இந்த பாடலை நாகூர் நாகப்பட்டினம் ஜெகபர் சாதிக் நீங்கள் கேட்கும் வேளை வளமை போல இன்றும் உங்களோடு இணைந்து உங்கள் உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நஷீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்.

ஒலித்து வரும் பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல், மாடிவிட்டு மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து கேட்டுப்பார் கேட்டுப்பார் என்று வரி எடுத்து பாடுகின்றது. தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் உங்களுக்காக.

0: அத்தனை உலகையும் இணைப்பதற்கென்று.
1: ஓம் ஓம் ஓம் என உரைத்தது.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் நேயர் நேயர்களுக்கான பாடல்கள். தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புமனத்திலிருந்து திருமதி அனுஷா கிருஷ்ணன் அவர்களும் அனந்தராமன் அம்மா விஜயம் இவர்களும் தரும் பாடல்களாக ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் அரைச்ச சந்தனம் மணக்கும் குமுங்கம் அழகு நெத்தியிலே என்ற பல்லவியை கொண்ட பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே சின்னத்தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கின்றோம்.

இவர் கேட்டுவிட்டால் மீண்டும் திருபுவனம். தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் உலக உறவுகளோடு கேட்டு மகள விரும்புவார். அந்த வகையில் அவர் விரும்பும் பாடலாக இன்று வருகின்றது இசை அரசரின் குரலில் 10 மாதம் சுமந்து பெற்றாள் என்ற வரியை தமிழின் ஆணை திரைப்படுத்த பாடல் கேட்போமா?

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே தொடர்ந்து பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து வரும் பாடலை தருகின்ற எங்களுடைய சிதம்பரம் வண்டிகே சிலுவை சந்தனராஜ் அவர்கள். இன்று அவர் தரும் பாடல் ஈழமணி திருநாட்டின் தமிழிசை பாடல்களுள் ஒரு பாடலான இலங்கை என்பது நம் தாய் திருநாடு என்று அற்புதமாக பாடும் நீண்டகாலத்து பாடல். அந்த பாடலை கேட்க மகிழும் வேளை நாங்களும் கேட்க விரும்புகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

பாடல்களோடு பாடல்களாக எனது பாடலையும் தாருங்கள் என்று கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்கள் சந்திப்போமா என்ற பாடலை எனக்கு 20 உனக்கு 18 என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். கேட்போம்.

உனக்கு இருக்கும் இன்னும் ஒரு பாடல், என்னோடு வா என்ற பரணி திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை எங்களுடைய நீண்டகால உறவு, எங்கிருந்தாலும் ஓடி வந்து இணைந்து தன் உறவை பலப்படுத்திக் கொள்ளும் அன்பு ஜோர்ஜ் வளைகுடா அம்மன் குவைத்திலிருந்து கேட்கும் வண்ணம் ஒலிக்கின்றது.

0: இறுதியாக வந்து நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வரும் பாடலாக ஒன்ன தொட்டு என்ன தொட்டு என்ற டோரதி திரைப்படுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை நிகழ்ச்சியிலே எப்பொழுது வந்தாலும் இறுதி பாடலாக கேட்க வேண்டும். எல்லோருடைய பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து விட்டோம். அதனால் இறுதி பாடலை தருங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளும் அன்பு ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் கோவை மாநகரம் கணபதி பகுதியிலிருந்து வந்து கேட்கும் வேளையில் அவரோடு இணைந்து என் உமா மகேஸ்வரி, என் நந்தினி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் இறுதி நிகழ்வாக, இறுதி பாடலாக.
1: தமிழன் என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
0: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. இப்பொழுது முதல் காத்தலையில் கலந்து வர இருக்கின்றது பொக்கிஷம் நேயர் விருப்பம். கலையகத்திலிருந்து உங்களோடு நான் என்றும் அன்பும் உடைய சிந்தனை செல்வன். நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் வாரத்தில் ஒரு நாள் மலரும் கதம்பத்திலே பொக்கிஷம் நிகழும் வேளையிலே பொக்கிஷத்தை வந்து அலங்கரித்து புள்ளிகளை சேர்த்து வெற்றிகளை பெற்று மகிழ்ச்சியோடு கொண்டாடி சென்ற அன்பு நேயர்களின் பங்களிப்பிலே அவர்கள் விருப்பமாக வருங்கையோடு போகாமல் அவர்களுக்கான பாடல்களை தருகின்றேன். என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் என்ற வேளையிலே தங்களுக்கு விருப்பமான பாடலை மகிழ்வோடு பதிந்து சென்றார்கள். அதை கேட்டு திருப்தி அடையும் வண்ணம் நாங்களும் மகிழ்வோடு ஒளிபரப்புகின்றோம். இப்பொழுது முதல் பொக்கிஷம் நேயர் விருப்ப பாடல்கள். இன்றைய பொக்கிஷம் நேயர் விருப்பத்தில் முதலில் ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் மிகவும் இனிமையான பாடல். அந்த பாடல் மனம் என்னும் மேடை மேலே என்ற வரி எடுத்து பாடும் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்து பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஆர் தேவா உங்களுக்காக ஒலிக்கப்படுகின்றது. நீங்கள் விரும்பி கேட்ட பாடலாக கேட்போமா நாங்களும் அந்த பாடலை?

நெய்வேலி அறதடிக்குப்பம் யாமிருக்க பயமே சரவணம், நீங்களும் வந்து அழகாக பொக்கிஷத்தில் விளையாடி மற்றவர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்று விட்டுக் கொடுக்கும் நல்ல மனப்பான்மையோடு இணைந்து கொண்ட நீங்கள் அனைவரும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் நாங்கள் பேசிய விடயத்திலிருந்தே எடுத்துக்கொண்டு கேட்டீர்கள். அந்த வகையில் தில்லானா மோகனாம்பாள் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்டிருந்தீர்கள் அல்லவா, இதோ தருகின்றேன், நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு பாடுகின்றது அந்த பாடல் பொக்கிஷம் நேயர் விருப்பத்திலே.

கடதன் கடதன் கடதன் கடதன் கடதன் கடதன் கடதன் கடதன் கடதன்.

எந்த நிகழ்ச்சியும் வந்தாலும் இணையர்களாக அன்போடு வந்து இணைந்து கொள்ளும் அன்பு உறவுகள் கே எஸ் கிருஷ்ணன், அனுஷியா தம்பதிகள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தில் இருந்து இன்றும் வந்து இணையும் பொழுது முதலில் இணைந்தார் அன்புடனே அனுஷியா அவர்கள். அனுஷியா அவர்கள் அழகாக தமிழ் சொற்களை கண்டுபிடித்து அதிலே ஒரு பாடலையும் பாடி காட்டி எங்களுக்கு தமிழ் எனக்கு தெரியும், தமிழிலே நான் வளர்ந்து விட்டேன் என்பதை எங்களுக்கு உறுதி செய்து கொண்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடல் நான் வாழ வைப்பேன் எதை தன்னையா தன்னோடு இணைந்த கணவரையா இல்லை மொன்றியல் தமிழ் வானொலியா இல்லை தமிழையா வாழ வைக்கப் போகின்றீர்கள், எல்லாவற்றையும் வாழ வைக்கும் பண்புள்ளவள் அன்பு மகள் அனுஷியா. நீங்கள் விரும்பும் பாடலாக எந்த பொன் வண்ணமே என்று வரியெடுத்து பாடுகின்றது நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் பொக்கிஷம் நேயர் விருப்பத்திலே.

அந்த வேளையிலேதான் உடனே இணையர்களாக வந்தவர் அல்லவா கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும், தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்தவர்தானே. அவர் நான் வாழ வைப்பேன் என்றவுடன் நானும் நான் வாழ வைப்பேன் என்ற திரைப்படத்தில் நானும் தருகின்றேன் பாடல் என்று அவர் விரும்பி தந்த பாடல் ஆகாயம் மேலே பாதாளம் கீழே என்ற வரி கொண்ட இனிமையான பாடல். இதோ அந்த பாடலையும் கேட்போம். பொக்கிஷம் நேயர் விருப்பத்திலே.

காற்றிலே வரும் கீதம் அற்புதமான திரைப்படம். அதிலே வந்த பாடல்களும் அற்புதமான பாடல்கள். அதில் ஒரு பாடல் கண்டேன் எங்கும் என்று ஆரம்பிக்கும் இசை குயில் எஸ் ஜானகி அம்மாவின் குரலில் ஒலித்த பாடல். இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று அழகாக விளையாடி புள்ளிகள் எச்சரித்த அன்பு மகள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, நீங்கள் விரும்பி கேட்டீர்கள். உங்கள் பாடலும் இப்பொழுது காற்றலையில் உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்போம். பொக்கிசம் நேயர் விருப்பத்திலே கண்டேன் எங்கும் என்ற வரி கொண்ட பாடலை.

ஆன்மீகத்தை உள்வாங்கி வாழ்ந்து கொண்டு ஆன்மீகத்தை உலகெல்லாம் பரப்பும் வண்ணம் ஒன்றியல் தமிழ் வானொலியில் வந்து அப்பப்போ ஆன்மீக கருத்துக்களை அழகாக பக்தியோடு எடுத்துரைக்கும் அன்பு மகள் கஸ்தூரி சயந்தன் இங்கிலாந்து நாடு லண்டனில் இருந்து வந்து இணைவார். இணைந்ததோடு அல்லாமல் இன்றும் தெய்வீக நம்பிக்கை முன்வைத்துக் கொண்டு போட்டியிலே கலந்து புள்ளிகளையும் பெற்று வாழ்த்துக்களையும் பெற்றுக் கொண்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடல் இன்று தன்னுடைய தந்தையாரின் அந்த பட்டியலே 20 பெண் வந்தவுடன் தந்தையாரின் பிறந்த நாள் என்று எண்ணிக்கொண்டு அன்புள்ள அப்பா என்ற திரைப்படுத்து பாடலை தாருங்கள் என்று பதிவிட்டிருந்தார் என்னுடைய பொக்கிஷம் மேயர் விருப்பத்திற்காக. அந்த வகையிலே கஸ்தூரி மகளே, உங்களுக்காக அன்புள்ள அப்பா, உங்கள் காதல் கதையை என்று ஆரம்பிக்கும் வரியை மகள் போடு தருகின்றது. இனிமையாக கற்போமே.

அவளே நீ கண் திறந்த அவள் கண் மறைந்தாள் என் வானத்தில்.

ராமகிருஷ்ணன் இறுதி நேரத்தில் இருந்தாலும் ஓடிவந்து இணைந்து ஒரு பெட்டி கிடைத்த வேளை அந்த பெட்டியை வெற்றிகரமாக திறந்து பதில் கண்டு புள்ளிகளை பெற்ற தர்மபுரி திருமதி சரண்யா ராஜராஜன் அவர்கள் மிகவும் சிறப்பாக விளையாடியதோடு இன்று தன்னுடைய அன்பு கணவர் ராஜராஜன் அவர்களுக்கு பிறந்த நாள் என்றும் கூறி அவருக்கான பிறந்த நாள் வாழ்த்துக்களை முன்னிகர் தமிழ் வானொலியிலிருந்து பெற்று அவருக்கு கொடுத்த வேளையில் அவர் பிச்சைக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடலும் இப்பொழுது காட்டலையில் ஒலிக்க இருக்கின்றது. கேட்போமே.

இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். இன்று இரண்டாவது நேயராக வந்திருந்த அன்பு நாகப்பன் அவர்கள் மீண்டும் வர முடியாத ஒரு சூழல், அதனால் அவர் பாடல் பதிவிடாமல் சென்றுவிட்டார். இருப்பினும் அவர் இங்கே பதிவிலேயிட்ட பாடல்களில் ஒரு பாடல் லெனின் பாண்டியன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அவருக்காக அந்த பாடலை கொடுக்க இருக்கின்றேன். அந்த பாடல் டோரதி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. அந்த பாடல் நாங்கள் கேட்டு மகிழும் இந்த வேளையிலேதான் அவர் விழித்திருப்பார் என்று எண்ணிக்கொண்டு எதிர்பார்த்தோம். அவர் வரவில்லை. இருப்பினும் அவர் எங்களோடு இணைந்து சிறப்பித்த வேளையிலே அவருக்கான ஒரு பாடல் உன்ன தொட்டு என்னை தொட்டு என்ற பாடல் தான் ஒலிக்க இருக்கின்றது இன்றைய பொக்ஷம் நேயர் விருப்பத்திலே. இறுதியாக இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்த திருப்தியோடு இருக்கும் உங்களோடு நானும் திருப்தியும் மகிழ்ச்சியும் கொண்டு மீண்டும் ஒரு தடவை சந்திக்கின்றேன் என்று காற்றலையில் இருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து நிறைவு பெறுகிறது பொக்கிஷம் நேயர் விருப்பம். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு இசையோடும்.

அன்புறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வந்து எங்களை மகிழ்வித்து நீங்கள் விரும்பி கேட்ட பொக்கிஷம் பங்காளிகள் கேட்டீர்கள் அல்லவா பாடல்கள். அது உங்கள் விருப்பமாக பொக்கிஷம் நேயர் விருப்பமாக ஒலித்து சென்றன. தினமும் வரும் நிகழ்ச்சிகளில் அவர் நேயர் விருப்பங்கள் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் அதிகமாக பெற்றுக் கொண்டிருக்கும் வளர்ச்சியான இந்த வேளையிலே மீண்டும் சந்திக்கலாம் என்று இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அனுமதியோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக பொக்கிஷமான இந்த தமிழ் உணர்வோடு அன்போடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: என்றொரு இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது மேயர்.

நேயர் நேரத்திற்காக நாங்கள் கேட்கும் முதல் பாடல் நந்தவன தேரு திரைப்படத்திலிருந்து வெள்ளி நிலவே என்ற பாடல். இன்று இந்த பாடலை அன்புடன் தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். வளமை போல ஞானசேகரன் கேட்கும் பாடலை தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வளர்ச்சி துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் கேட்பார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இன்றைய நாள் வணக்கத்தை வளமை போல தந்து மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் கேட்டிருக்கும் பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை வளமை போல கண்ணன் சங்கரே, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேசுதா இவர்களோடு குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்ற அந்த பாடல் கண்ணனுக்கு என்ன வேணும் என்று கேட்டு தனம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இன்னும் இதைதான் அடுத்த பாடலை தருகின்றார். தமிழ்நாடு திருவாரூரிலிருந்து இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள். தேவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசுரை, சிவசங்கரன், நற்பவி, நரமுகிகள், தமிழினியால் இவர்கள் முனையும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல். நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த மாயா பஜார் என்ற திரைப்படத்தில் அற்புதமான ஒரு பாடல், நீதானா என்னை நினைத்தது என்று பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் இனிமையான இன்னும் ஒரு பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலின் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வி நசீகா ரிபாகா ரிஃபான் ரிபாகா இம்ரான் ஷாகில் அவர்களும் உலகத் தமிழர்கள் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் சிறு கூட்டிலே உள்ள குயிலுக்கு ஒரு 100 ஆசை என்ற பல்லவி பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படம் தருகின்றது.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான இந்த பாடலை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி என்பதை தெரிந்து கொள்வோமே.

ஒலிக்க இருக்கும் நிகழ்வுக்கான பாடலை இசை அரசு டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா மாம் இணைந்து பாடும் ஒரு பாடல் சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்று பாடுகின்றது. பிராப்தம் என்ற திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை இன்று எங்களோடு கேட்டு மகளை அனுப்பி வைத்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே அனுசியா கிருஷ்ணன். அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம், உறவினர்களும் நண்பர்களும் இவரோடு இணையும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒருவனை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேலையில உடனே தானம் பெற வேண்டும் என்று ஓடுகிறவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். தன்னுடைய நண்பர்களையும் உலக தமிழர்களையும் இணைத்துக் கொண்டு இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவின் குரலில் ஒலித்த ஒரு பாடல் தாய்க்கியூ பின் தாரம் என்ற திரைப்படத்தில் ஒலிக்க வைக்கின்றார். தந்தையைப் போல் உலகிலே தெய்வம் உண்டோ என்ற பாடல்தான் அவர் கேட்ட பாடல் என்றே நாங்கள் முனைவோம் அவர்களோடு.

அடுத்து வரும் இனிமையான பாடல் பருவ காலங்களின் கனவு என்ற பாடல். இந்த பாடல் மூடு பனி என்ற திரைப்படத்தில் அன்று ஒலித்தது, இன்று ஒலிக்க வைக்கின்றார்கள். நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள். முகமது ராஃபிக் அவர்களே, நீங்கள் மட்டுமில்லாமல் உங்களோடு

அண்ணல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது அனைவரும் விரும்பும் நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

தொழியாய் என்ற ஒரு வரி கொண்ட பாடல் டிரைவர் ஜமுனா என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இன்று எங்களோடு கேட்டு மகள ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் காதோரம் செல்கின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் இன்னொரு பாடல் அழகிய கூந்தல் என்ற ஜூட் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை நீண்ட கால உறவு வளைமு போல வந்து எங்களோடு தினமும் இணைந்து கொள்ளும் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் உங்கள் காதோரம் ஒலிக்க வைக்கின்றோம்.

இத்தனை பாடல்களையும் கேட்ட வேளையிலேதான் பாலக்காடு ரதீஷ் அவர்கள் ஒரு பாடல் தந்திருக்கின்றார், வச்சிக்கவா என்ற திரைப்படத்து பாடல், இதயம் காணலையே என்ற பாடலை தான் கிரு மாநிலம் பாலக்காடு ரதீஷ் உங்களுக்காக ஒழிக்கின்றது ஒன்றிய தமிழ் வானொலி.

மற்ற பாடலும் கேட்டு இறுதி பாடலை கேட்பதில் அலாதி ஆனந்தம் கொண்ட அன்பு உறவு கோவை மாநகரமே நாகப்பன் அவர்கள். இன்று நாகப்பன் அவர்கள் தான் மட்டுமல்லாமல் என் உமா மகேஸ்வரி மற்றும் என் நந்தினி ஆகியோரும் இணைத்து கேட்கின்றார். அவர் கேட்கும் அந்த பாடல் டோரதி என்ற திரைப்படத்தில் புதிய பாடலாக கல்யாண விருந்து என்ற வரிதாங்கி பாடி நிகழ்ச்சியினருக்கு கொண்டு வருகின்றனர்.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீயர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

சர்வதேச நேயர் விருப்பம். மோண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து சர்வதேச நேயர் நேரத்தில் இணைந்து பாடல்களை ஒளிபரப்ப வந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை மகிழ்வோடு கூறி இப்பொழுது முதல் பாடல்களை கேட்க முயல்வோம். முதலில் ஜெர்ரி என்ற திரைப்படத்து பாடல் என் சுவாசத்தில் என்று ஆரம்பித்து பாட இருக்கின்றது. அந்த பாடலை அனுப்பி வைத்தவர் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹாட்டலிலிருந்து டி ராஞ்சி. இங்கு நான் காணும் பாசம் என்ற பாடல்தான் நீங்கள் கேட்கும் பாடல். பொய் முகங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அதே வேளையிலே மீண்டும் வீரமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி அங்கிருந்து தந்திருக்கின்றார் விஜயராணியும் ஒரு பாடலை. பெண் ஜென்மம் என்ற திரைப்படத்து பாடல் செல்ல பிள்ளை சரவணன் என்று வரியெடுத்து பாடுகின்றது அவர் தந்த பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் காலங்காத்தாலே என்ற வரியை வேங்கை என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன்.

மீண்டும் முந்தைய கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி தந்த பாடலை நாங்கள் கேட்போம். அவர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து காற்றுக்கென்ன வேலி என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார்.

திசையெங்கும் கண்டு இசை பரப்பி வரும் சர்வதேசியர் விருப்பத்திற்காக நீங்கள் அனுப்பிய பாடல்களுள் அடுத்த பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆஸ்திரேலியா கண்டத்து அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்து மெல்போர்ன் மாநகரில் இருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள். இவர்கள் சென்ற அந்த பாடல் காதல் ஓவியம் திரைப்படத்தில் பாடுகின்றது, நதியில் ஆடும் பூவனம் என்று வருகின்றது.

0: தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்ட கால உறவு கேதிசும் தருகின்றார். திருமூர்த்தி திரைப்படுத்த பாடலை அநேகமாக இந்த பாடலை அவர் விரும்பி கேட்பதுண்டு. இன்றும் செங்குருவி செங்குருவி என்று பாட வைக்கின்றார்.
1: சிறுவாணி தண்ணியப்போ சிலு சிலுன்னு சிரிப்பிருக்கும்

0: கொடுத்த பாடலை ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னியிலிருந்து ரமணி நீங்கள் கேட்க இருக்கும் வேளை நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. அப்படியே அதில் உள்ள சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன், அகத்தி கீரை கட்டு அவக்காம நான்

வரும் பாடல்களோடு மீண்டும் கனடாவிலிருந்து இளவரசி வங்குவர் மாநிலத்திலிருந்து ஒரு பாடல் தந்திருக்கின்றார். ஆளான நாள் முதலாய் என்ற காதல் கவிதை திரைப்படுத்த பாடலை

0: பாடலும் கனடா வன்கோவர் வசந்தி தந்த பாடல். இந்து திரைப்படத்து பாடல் சக்கரவள்ளி கிழங்கு எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி எப்படி என்று பாடுகின்றது.
1: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி

0: வானொலி 24 மணி நேர தமிழ் பணியை நாங்கள் கேட்டு மறந்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்
1: ஒருவரை கண்டு.
0: சர்வதேச நேயர் விருப்பத்து பாடலை கேட்டு மகளும் எங்களை மீண்டும் ஒரு பாடலை தந்து அசர வைக்கின்றார் சிங்கப்பூர் சிங்கார பூமி மகாலிங்கம். மிகவும் பழைய திரைப்பாடல்கள், காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். அம்பிகாவதி என்ற திரைப்படத்திலிருந்து சிந்தனை செய் மனமே என்று சிறப்பாக பாடுகின்றது அந்த பாடல்.

ஐரோப்பா கண்டத்து உறவு. சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து தருகின்றார் நிவேஷன். வேடன் என்ற திரைப்படத்திலிருந்து வேடன் வேடன் என்று வரியெடுத்து பாட வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பியமண் என்னவள் அவர்கள் இளமணி திரு நாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் இரு பறவைகள் மலை முழுவதும் என்ற நிறம் மாறாத பூக்கள் திரைப்படுத்த பாடலை தருகின்றார். என்னவள் நலமோடு வாழ வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு உங்கள் பாடலையும் தருகின்றோம். கட்டளை இது.

இத்தனை பாடல்களோடு இறுதியாக எனது பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வாருங்களேன் என்பது போன்று அன்பு கா வைசேன ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து கேட்கின்றார். கை கொடுத்த தெய்வம் திரைப்படுத்த பாடலை என்று அந்த பாடல் ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் தித்திக்கும் தீனான பாடல்களை திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்கின்ற பூரணமான திருப்தியோடு உங்களை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கற்றலையில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம்தானே எல்லோரும்? முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு, காட்டிலையில் உங்களோடு மீரா. எல்லாரும் நலம்தானே? அங்கு சரியாக 9 மணி, அதாவது இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:08, கனடிய நேரம் சரியாக 10:38. நீங்கள் எல்லோரும் நலம்தானே? எங்களுடைய வானொலி 23rd வருடம் பிறந்து சற்று உங்களுக்கு எல்லாம் மறுவளவிருப்பாக கொடுத்து, ஆனால் நேற்றைய தினம் புதிய நிகழ்ச்சி, எங்களுடைய காளிதாசன் அவர்களுடைய நிகழ்ச்சி எல்லாம் புதிய நிகழ்ச்சிகள், ஜெயவர் சாதி கண்ணாட சற்று எங்களுடைய வானொலி இரவு, அதாவது உங்களுடைய பகல் நேரம் தடைப்பட்டது, அதற்கு அது தொழில்நுட்ப கோளாறு, அதனால் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது ஒரு கண்ணன் பாடலை கேட்டுக்கொண்டு கதம்பத்துக்குள் நுழையலாம். எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு ஒரு கை உயர்த்துங்க பார்க்கலாம். யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு பார்க்கலாம். டக்கு டக்குன்னு யார் முதல்ல உயர்த்துறாங்களோ அவங்களுக்கு எல்லாம், நான் இப்போ எல்லாம் மார்க்ஸ் போட்டுக்கொண்டு வருது ஸ்கூலில், அப்படிதானே குழந்தைகளுக்கு வகுப்பறையில் யார் வகுப்பில் கிளாஸ் ரூமில் வந்தோன்னா யார் யார் அந்த ஒழுங்காக சரி அந்த டைமுக்கு வர்றது, டைமுக்கு கை உயர்த்துறது இதெல்லாம் பார்த்து நாங்கள் மார்க்ஸ் போட்டு வச்சு கடைசியாக ரிப்போர்ட்டில் எழுதிக்க அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு விமர்சனம் கொடுத்து எழுதி கொடுப்போம். இங்க பரிசும் இருக்கு, இப்படி சொன்னா தான் நீங்க எல்லாரும் கை வச்சீங்க. பார்த்தா யாருமே இல்லை போல இருக்குது. கேட்டவங்க யாராவது உயர்த்துறாங்களான்னு பார்த்தா ஒரு வித்த கையும் உயரையில்லை. அதான் சந்திரராஜ் மாமா வந்து டக்குன்னு உயர்த்திட்டேன். சூப்பர் மாமா நீங்க வந்து, அதாவது ஒரு நல்ல ஒரு கலைஞனுக்கு ஒரு ரசிகன் போதுமா, ஒரு ரசிகை ஒரு ரசிகன் போதுமா என்று சொல்லுவார்கள். அது மட்டுமே காணும். அதனால மாமா வணக்கம் மாமா. சரி, ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். அந்த பாடலை கேட்ட வண்ணம் கதம்பத்துக்குள் செல்லலாம். சரியா, அன்றைக்கு நாங்கள் பூவரசம் இலையில பிபி ஊதுனதோடையே நிகழ்ச்சி, 2 நேர நிகழ்ச்சி உங்களுக்கு நான் எடுத்து வரையல. அவ்வளவு சிரிப்பு எனக்கு உண்மையிலேயே, சிரித்ததிலே சற்று வயிறு நொந்து என்று சொல்லலாம். சரி, ஒரு பாடல் கண்ணன் பாடல் ஒன்று எடுத்து வரலாம். எல்லாரும் நலமா இருப்பீங்க, கேட்டுக்கொண்டு சிரிச்சு கொண்டு இருப்பீங்க என்றது தெரியும். காய்ச்சலுக்கு வருவது நீங்கள் அழகாக பேசி சிரித்து நல்லவற்றை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து தெரியாதவற்றை மற்றவர்கள் அறிந்து கொள்ளவும் மனதை சற்று நாங்கள் சந்தோஷமாக எல்லா சோகங்களையும் மறந்து சந்தோஷமாக வாய்விட்டு சிரிக்கவும் தான் காய்ச்சலை. சரியா? சரி, நான் ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். அது கண்ணன் பாட்டு. புது புது கண்ணன் பாடல்கள் இருந்தால் தயவு செய்து எனக்கு அனுப்பி விடுங்கோ என்றால், எல்லாரும் வித்தியாச வித்தியாசமா அங்கேயாவது நீங்க கேட்டு எடுப்பீங்கல்ல, அதனால புது புது கண்ணன் பாடல்களை நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்க வேண்டும். பொன்சேகரும் ஒரு வணக்கம் போடுறார். அது பார்க்கலாம். அப்ப அவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாருன்றதான் அர்த்தம். 2 அவர் அறிவிப்பாளர்களுடைய குரூப்ல போட்டிருக்கார். வணக்கம் கேட்டுட்டு போட்டாரா, சும்மா வணக்கம் போட்டாரா, பூவும் போட்டு தெரியல. ஒரு பாட்டு கேட்போம்.

முதல்ல மாமா கை வச்சா, ரெண்டாவது பொன் சேகர். இப்ப நான் கணக்கெடுத்துக்கொண்டு வரேன், யார் யாருன்னு. மற்ற எல்லாரும் இப்ப என்ன தூக்கத்துக்கு போக மாட்டார்கள். சரி, என்னட்டு ஏதோ ஒரு பிராக்ல இருக்கிறீங்க. ரெண்டு பேர் சின்சியரா இந்த வானொலிய கேட்டுக்கொண்டிருக்கீங்க.

சின்சியர்ல மூன்றாவது ஆளா எங்களுடைய முத்துவேல் இணைந்திருக்கிறார். பாருங்க, ஒரு பேரையும் நான் சொல்றேன் இப்ப, சரியா? முத்துவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் முத்துவேல். வணக்கம் மாமா. வணக்கம் பத்தேகர். வணக்கம் முத்துவேல். அடுத்த யாருன்னு பாக்கலாம்.

0: முதல் நேராக இணைந்து கொள்கிறார் எங்களுடைய பாலன். அதாவது சின்சியரா இருக்கிறவர்கள் நாலாவது ஆள் பாலன், ஆனா அவர் இணைப்புக்கும் வந்து விட்டார். வணக்கம் பாலன், எப்படி இருக்கிறேன்? எங்களுடைய வானொலியை கேட்பதில் சின்சியரா இருப்பதால் அப்படி லைனா சொல்லிக்கொண்டு வந்த நீங்க நாலாவது ஆள், ஆனா இணைப்புக்கு வந்தது முதல் ஆள் நீங்கள். எப்படி இருக்கிறீங்க பாலன்?
1: நீங்கள்
0: அந்த ஒரு உங்களுடைய காலை நேரம் நேற்றைய இரவு நேரம் ஒரு நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரியுமா அந்த பூவர் தமிழ இருக்குல்லவா, பூவர்
1: தமிழ்
0: அதை இப்படி சுத்தி போட்டு அப்படி அமர்த்தி அந்த பிப்பி குழல் மாதிரி அமர்த்தி போட்டு அதுல பாட்டு வாசிப்பார்கள், சும்மா
1: ஊதுவார்கள்.
0: அது இப்ப அன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கும் போதே இளவரசு என்ற அன்பு உறவு இந்தியாவில இருந்து எங்களோட தாயகத்துல அருள் இரண்டு பேரும் அந்த பூவர் தமிழையை கொண்டு லைவாவே ஊதினார்கள். உங்களுக்கு லண்டன்ல பூவரசு இல்ல, அங்க இருக்கு லண்டன்ல இல்ல தானே,
1: லண்டன்ல இங்க குளிரலாம், குளிரும் காத்து.
0: இப்ப அங்க ஸ்னோ இருக்கிறதா?
1: இன்னும்
0: கொட்டல உங்களுக்கு?
1: இன்னும் கொட்டல, எங்க சிட்டி சின்ன மாலுக்கு ஆசை ஸ்னோ ஓட்டு.
0: இங்க எங்களுக்கு ஸ்னோ கொட்டி கரைஞ்சிட்டு இப்ப ஒன்றுமே இல்ல. குளிர் இருக்கிறது, நல்ல வெயில் இருக்கிறது, ஆனா ஒரு விதமான காட்டு, ஆனா ஸ்னோ எல்லாம் கரைஞ்சிருச்சு. இங்க அப்பாவோ எங்களுடைய சிந்தனை அப்பா இப்ப என்னோட இங்க இல்ல, அவர் தன்னுடைய வேலைக்கு போய்விட்டார். இப்ப வர மாட்டார். நீங்க தாயகத்துக்கு போயிருக்கீங்களா கிட்டடியில?
1: இல்ல சார், எண்பத்தி
0: ஓராம் ஆண்டா,
1: ஆண்டு ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வேறு ஃபிளைட்.
0: ஓ, அப்ப உங்களோட குடும்பத்தார் எல்லாரும் இங்கதான் இருக்கேன் லண்டன்ல இல்ல?
1: செய்ய
0: முடியாதா அந்த கை?
1: எப்படி கலெக்ஷன் போச்சு?
0: எந்த பக்கம், எந்த பக்கம் கை?
1: என்ன கை?
0: வலக்கை. அப்ப நீங்க அதால எதுவுமே செய்யறது இல்லையா? சரி, பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு கை இருக்கிறது தானே, கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு இப்ப ரெண்டு கையும் இருக்கு. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு?
1: மூன்று
0: பொங்கல் பிள்ளைங்க. கொஞ்சம் எல்லா கையையும் ஒண்ணுங்க பாப்போம். ரெண்டு நாலு ஆறு மனைவி ஒன்பது கை இருக்கு. நீங்க என்ன, நீங்க அதை நினைச்சு
1: சந்தோஷப்படுது?
0: அப்ப ரெண்டு கை கழிச்சு, ரெண்டு கையை கழிச்சு அது நல்லம் தானே. எப்பவும் துணை தேவைதானே. உங்களோட மனைவி கொடுத்து வைத்தவர், நீங்கள் கொடுத்து வைத்தவர், உண்மை நல்ல மனம் படைத்தவர்கள் அவர்கள் நான் நினைக்கிறேன். நலமா இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமா நலமா இருக்கணும், நல்லா இருக்க வேணும். கொண்டு போறதும் இல்லை. நாங்கள் சும்மாதான் பேங்க்ல சேர்க்கிறோம், பெட்டியில சேர்க்கிறோம், பேர்ந்த கல்லால கட்டி வீட்டை சேர்க்கிறோம். போயிட்டா ஒன்றும் இல்ல, கவர்மெண்ட் தான் எடுக்கும். இருக்கேக்கு எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமா சிரிச்சு கொண்டாடி கொஞ்சம், அதாவது சரிக்கு சம்பந்த எங்களுக்கு பக்கத்துல தாழ்வாக கொஞ்சம் கஷ்டப்படுறவர்களுக்கு பார்த்து உதவி செய்ய வேணும் இருக்கிறத.
1: வானொலிக்கு
0: நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நித்தமும் நீங்கள் நிகழ்ச்சிக்கு வர வேணும். வந்து பேச வேணும், செய்ய வேணும். அதாவது அதத்தான் சொல்றோம், இந்த வானொலிக்கு நீங்க செய்யறதுண்டா நித்தமும் சந்தோஷமாக வர வேணும், பேச வேணும். நீங்க பேசும்போது மற்றவர்கள் கேட்டு ரசிச்சு பாலன் வரமாட்டாரான்னு ஏங்குற அளவுக்கு பேசணும். மற்றவர்களை கவரக்கூடியதாக உண்மையான உள்ள அன்புடையதான் பேசுகிறார்கள் அவர்கள்.

0: அந்த பாடலை நான் ஒரு நேரை சந்தித்துக் கொண்டு அடுத்து எடுத்து வருகிறேன். ஏன்னா அந்த பாடல் வாட்ஸ்அப்ல வந்ததுனால நேர் வந்தால் உடனே நின்றுவிடும். நான் அதை எப்படியும் நான் திரும்பவும் எடுத்து வருகிறேன். அதுக்கு முன்பாக இரண்டு நேர்களை காட்டலையில் எடுக்க இருக்கிறேன். ரெண்டு பேரும் பொறுமை, ரெண்டு பேரும் பொறுமையா இருக்கணும். யார் பேசுறேன்னு பாக்கலாம். முதல்ல வணக்கம். முதல்ல நான் எங்களுடைய சுவாவை சந்தித்து வருகிறேன். நாகராஜன் அப்படி இருந்து கொள்ளுங்க, சரியா? நாகராஜன் இருக்கிறீங்களா?
1: சொல்லுங்கம்மா.
0: அப்படி இருங்க, உங்களுக்கு பால் வச்சிருக்க, அதை குடிச்சு கொண்டு நாகராஜன்.
1: சரி
0: சரி, பால் வச்சிருக்குது, அதை குடிங்க. நான் அதுக்கு நேரம் சுவாவை சந்திக்கிறேன். சுவா வணக்கம். சுவா எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம் அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்.
0: நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு எனக்கு நான் எப்படி அறிஞ்சிருது? நீங்க இப்ப நீங்க சொல்றீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு. அப்ப நான் உங்களோட நம்பிக்கையில நீங்க சொல்றது சரி உண்மை என்றதை நான் ஒத்துக்கொள்றேன், சரியா?
2: சரிங்க.
0: அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உங்கள்ட? எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு இல்லையா?
2: நம்பிக்கை உண்டுதான்.
0: என்ன யோசிச்சு சொல்றீங்க? அம்மா போய் சொல்றான் தைரியமான சாப்பாடு அது இல்லையா?
2: நல்ல ஆரோக்கியம் கூட.
0: ஆரோக்கியம் கூட. ஆஹா, அப்ப இன்னைக்கு சுவா என்ன பாட்டு கேட்க
2: போறீங்க? காசி திரையில இருந்து என்மனவானில் பாடல்.
0: எங்க ரெண்டு பேரும் பாடுங்க பாக்கலாம். இப்ப எல்லாருக்கும் பாட்டு தெரியுமான்னு பாக்குறேன். நான் கேக்குற மட்டும் இல்ல, வேற இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அப்படித்தான் வாய்ப்பாடு கொடுத்துட்டு ரெண்டு வாய்ப்பாடு சொல்ல சொல்லலாம். அத மாதிரி எங்க பாருங்க.
2: தெரியும் தெரியும், எனக்கு தெரியும்.
0: சரி பாருங்க.
2: என் மனவானில் சிறை உரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறுகதையே. பைமல் தெரியல.
0: சூப்பர், இவ்வளவே காணும். இது இவ்வளவும் படிச்சாலே நீங்க கிரேட் டென்க்கு வந்த மாதிரி, சரியா? எங்களை வானொலியில
2: பாடல் ஒழிக்கும் போது சேர்ந்து பாடினால் முழு பாடலும் பாடி விட்டுருவேன்.
0: பண்ணிக்கொள்ளணும். அப்ப நீங்க பாடுவர் பாடலாம் நிகழ்ச்சியில நீங்க வந்து பாடணும். சுவாவுடைய பாடலை நான் எடுத்து வர்றேன் சுவா, சரியா? வானொலியை கேட்டுக்கொண்டிருங்கோ. உங்களோட பாட்டு ஒளிபரப்பினா அப்பதான் உடனே கேட்காம விடுறது இல்ல. நான் அடிக்கடி ஏதாவது ஒரு துணுக்கு கேள்வி கொடுப்பேன், கேள்வி அதுக்கு பதில் சொல்லணும் நீங்க வந்து, சரியா? பாட்டை கேட்டு பாட்டு எந்த பாட்டு போட்டாச்சு இன்னைக்கு தேவையில்லை கூடாது. நான் நகைச்சுவையா கேள்விகள் கொடுப்பேன், நீங்க வந்து சொல்லணும். அல்லாட்டி நீங்க இந்த கிளாஸ் ரூம்ல இருந்து ஃபெயில், உங்களை வெளியில விட்டுருவேன் நான் கொஞ்ச நேரம்.
2: 40 மார்க் கொடுத்து என்னை பாஸ் பண்ண வைக்கவும்.
0: 40 மார்க்ல எடுத்து நீங்க பாஸ் ஆக முடியாது, சரியா? 99 மார்க் எடுக்கணும்.
2: 100 எடுத்தா?
0: 100 எடுக்கிறேன்னு பாப்போம். எனக்கு 99. சரி, எங்க எங்க அவரோட ஒரு கா பேசுங்க, பக்கத்துல நிக்கிறவரோட. அவர் தன்ன குரலையும் காட்டுறாரு. நாகராஜன் பாத்தீங்களா, அவரும் வகுப்புல தானும் உள்ளேன்னு சொல்ற. சிவா அவர் வணக்கம் சொல்லுங்க. சிவா, நீங்க எல்லாரோடையும் ஃப்ரெண்டா?
1: வணக்கம்
0: ஐயோ, இந்த குழந்தைய பார்த்தா நீங்க பார்த்த உடனே சாக்லேட் வாங்கி கொடுப்பீங்க, அவ்வளவு ஒரு
1: குழந்தை.
0: நான் பாம்புக்கு தான் பால் வச்சேன். பாம்பு கேட்டுதான் பால் வச்சேன். இவர் தான் குழந்தை.
1: குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு கடைசியில என்ன பண்றேன்? ஆண்டவரே அல்லாவே முருகா ஈஸ்வரா
0: எல்லாரும் வந்து காப்பாத்துங்கப்பா. எனக்கு
1: காப்பாத்து
0: இல்ல நீங்க குழந்தை எனக்கு எனக்குமே அவரு பக்கம் இட பக்கத்துல ஹார்ட் வலிக்குது அப்படியே எனக்கு. அங்க பாருங்க சுவாத மூச்சே காணே இல்ல. சுவா இருக்கிறீங்களா? சுவா சுவா
2: இல்ல இல்ல கேட்டுக்கொண்டே உள்ளேன். உங்களோட பேசும் பொழுது திருப்பி தவிர வேற எதுவும் வர மாட்டேங்குது.
0: வர மாட்டேங்களா?
2: மௌனமாக சிரித்து கொண்டுள்ளேன்.
0: இருக்கிறீங்களா பாத்தீங்களா? ஆனா என்னோட பேசுறவங்க அவங்களும் சிரிச்சு சிரிச்சு அவங்களும் நல்ல தமாஷா பேசுவாங்க எல்லாரும் தெரியுமா? பக்கத்துல ஒரு குழந்தை இருந்தோட பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு.
1: இந்த குழந்தைய சிவா என்னை பைதானோடு சொல்லிவிட்டாரு. இந்த குழந்தைய பாருங்க சிவா ஐயா, இந்த குழந்தைய பாருங்க.
2: நீங்கள் குழந்தை கிடையாது, உங்களுக்குதான் நான் குழந்தை.
1: பாகுமனம் மாறாத குழந்தை.
0: அவர் பேர் அப்படி அவரோட பேர் நாகராஜன் இல்லையா? எப்பவும் நாங்க குடுக்கிற உடனே நம்ம பால் வாபம் இல்லை. அப்ப அதனாலதான் அவரை நாங்க பால் கொடுத்தது. இது இந்த சாட்டை வச்சுக்கொண்டே அவர் தான் குழந்தை கேட்டாருங்க பாத்தீங்களா? அப்ப சிவா உங்களுடைய பாடலை நான் எடுத்து வருகிறேன். ரெண்டு பேரும் நன்றி சொல்லி வணக்கம் சொல்லிக் கொள்ளுங்க. அவருக்கு விடை கொடுங்க நீங்கள்.
1: நன்றி
0: சிவா. நன்றி. எங்கே நாகராஜன்? நாகராஜன் பால் வந்து குடிச்சு கொண்டு அம்மா அம்மா என்ன உருக்குமா கூப்பிடுங்க.
1: நீங்க கேட்ட உடனே கொடுத்த பால் எனக்கு யாருக்கு கொடுக்கல
0: பாருங்க. திருஞான சம்பந்தரம் மாதிரி அவர் சரியா 3 வயதுல பால் குடிச்சு காப்பாருங்க. ஞானப்பால் சரி. என்ன பாட்டு வேணும் நாகராஜன் உங்களுக்கு?
1: நாடோடி படத்துல வந்து நாடு அலை நாடு நாடாவித்தால் ஏது வீடு.
0: இது நாடோடி பழைய படம்.
1: பழைய படம்
0: அதுல நாடு அதை நாடு அதை நாடு. சூப்பர். நல்ல பாட்டு இல்லையா அந்த பாடல்கள் எல்லாம்?
1: என் அன்பு மனைவி சாத்தியமாவல் வேண்டுதல் கிழக.
0: என்ன என்ன உங்கள் அன்பு மனைவி என் வேண்டுதல் கிழங்க இந்த பாடல் நான் கேட்டேன் சொல்லுங்க அவட்ட சரியா? அந்த பாட்டை எடுத்து வருகிறேன். நிச்சயமா எடுத்து வருகிறேன் நான் அந்த பாடலை. நன்றி நன்றி நன்றி நாகராஜன். நலமா இருக்க வேண்டும் எப்பொழுது நலமா இருக்கும். நன்றி நன்றி. காற்றலையில் இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்திக்கலாம். எப்பவும் போட்டோ பிடிக்கிற மாதிரி கையை தூக்கி வச்சிருக்கிறாருங்க ஒரு படம். வணக்கம் ராஜ்குமார்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமா நல்லா இருக்கீங்களா? 2 நாட்களாக நேரலையில் நான் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டேன் பதில் தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: இல்ல இல்ல இல்ல அது சிரிச்சு சிரிச்சு பேசுவது சரி. 2 நாட்கள் அல்ல, 2 நேரங்கள். அதாவது உங்களுடைய ஒரு இரவு நேரம் ஒரு பகல் நேரம் நேரலையில இல்ல.
3: எங்க கணக்கு வந்து 2 நாட்கள், நேத்து இரவு இன்னைக்கு காலையில. நாங்க ரெண்டா தான் எடுத்தோம். சரி ரைட். உங்களுக்கு ரெஸ்ட் வேணும் இல்ல?
0: கொஞ்சம் அதான் நான் சொன்னேனே ஒரு ஒரு வைபவம் நடந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு எல்லாம் பழைய பழைய பிரகாரம் பழைய சோறு பழைய சாம்பார் இதுதான் கொடுக்கும். 2 நாள் 3 நாளைக்கு அது முடியணும் இல்ல?
3: தேவைப்படும்
0: ஒரு 5-6 நாள் போயதே. ஐயோ இது இருக்க கூடாதா? இருந்தா நல்லா இருக்குமே இல்லையா?
3: கட்டாயம் கட்டாயம் கட்டாயம்.
0: அது சரி. நீங்க இப்படி நீங்க உங்களோட வாட்ஸ்அப்ல ஒரு படம் போட்டிருக்கீங்க. இந்த கையை இப்படி தூக்கி பிடிச்சிருக்கீங்கன்னா நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு தெரியல. என்ன செய்ய பிடிச்சு கொண்டிருக்கீங்க அதுல?
3: கையில செல்லு. நான் என் பொண்ணு எடுத்துருக்கா பாருங்க, எனக்கு தெரியாம என் பொண்ணு இப்ப இல்ல எடுத்து ஒரு 2 வருஷம் ஆச்சு, 2-3 வருஷம் ஆச்சு இருக்குது. சிதம்பரம் பக்கத்துல என்ன பிச்சாவரம் இருக்குது, பிச்சாவரம் பிச்சாவரம் தானீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கீழே போனா நாகூர் நாகப்பட்டினம்
0: எங்க நல்ல செழிப்பானது, அதாவது நினைச்சோன்னு ஏதாவது சுவையா சாப்பிடக்கூடிய இடம் இது.
3: தஞ்சாவூர் தான் உங்களுக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கும். தஞ்சாவூர் திருச்சியெல்லாம் தஞ்சாவூர் சாப்பாடு ஃபேமஸ், எப்பயுமே தஞ்சாவூர் சாப்பாடு ஃபேமஸ். அப்படிதான் நீங்க என்வி சாப்பிடணும்னா காரைக்குடிக்கு ஒன்னு வீடு பிடிச்சிடலாம், பக்கத்திலேயே திருச்சி பக்கத்திலேயே காரைக்குடி.
4: என்ன
3: காரைக்குடி செட்டிநாடு சொன்னவன புறையறது.
0: இல்ல இல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு, அது நாங்க சமைச்சு சாப்பிடணுமா இல்லாட்டி அங்க வாங்கி சாப்பிடலாமா?
3: அங்கேயும் வாங்கி சாப்பிடலாம், நாம சமைச்சா எப்படி இருக்கு நமக்கு தெரியும். இதுக்கு வேற பரிசோதனை பண்ணுங்களா?
0: இல்ல நான் கேக்குறேன், கடையலா நல்ல கடையலா சாப்பாடு கடை
3: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். திருச்சி தஞ்சாவூர் அப்புறம் இங்க காரைக்குடி நல்லா இருக்கும். காரைக்குடி
0: நீங்க இப்ப
3: அசைவத்துக்கு சரி
0: இளவரசு ராஜ்குமார் வரைக்கும் நல்ல சந்தோஷமா கலகலன்னு வந்த சரியா
3: பாத்தீங்களா
0: வந்தவரேன். நீங்க வீடு எடுத்து இருக்கோம்னா அங்கே இல்ல, அங்க அங்க சின்ன வீடு நீங்க ரெண்ட் பண்ணி இருந்திருக்கோம்னு ரொம்ப யோசிக்கிறார் தான் இருந்த இடம் எல்லாம். ஐயோ நான் அங்க எல்லாம் ரெண்ட்
3: பண்ணேன்,
0: அதனால சவுண்ட் குறைஞ்சிருச்சு, சவுண்ட் குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா அவருக்கு.
3: என்னோட மைக்
0: நான் கூட்டிட்டேன், உண்மையிலே செலவு. நீங்க முதல் இருந்த மாதிரி இருந்தீங்கன்னா மிச்சப்படி போட நல்லா இருக்கலாம், அதனால நீங்க நீங்க இருந்த மாதிரியே இருங்க சரியா.
3: பழைய பழைய பழைய லெவல்ல இருங்கிறீங்களா, புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம்.
0: இல்ல இல்ல
3: இப்பதான் கேட்ட மாதிரி கொடுத்த தண்ணீராசி நேரிலே சந்திராஷ்டிரம்
0: நெத்த காரியம் உங்களுக்கு இந்த மாதம் உடனே நடைபெறும்.
3: மனைவி
0: பேசும்போது நிதானித்து முழுமையாக அதை விளங்கி கொண்டு நீங்க பதிலை சொல்லணும்.
3: ஆமா தற்காத்துக்கு பேசுற மாதிரி பேசணும். அவங்க என்ன அடுத்த கொஸ்டின் நாம என்ன பதில் சொல்றோமோ அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லலாம். அவங்க கேள்வி

0: நான் வரும் போது வாகனம் சரியா ஸ்பீடா வந்தது, ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டு அப்படி சொல்லணும்.
1: அன்பான
0: கணவர் மாதிரி என்னன்னா, மனைவி கேட்ட உடனே இல்லையம்மா எத்தனையோ கடை போச்சம்மா, மூக்க துளைச்சது அந்த வாசம் எல்லாம் என்ன சாப்பிடணும் போல இருந்தது, ஆனா நான் அப்படியே நேரம் வந்துட்டேன்
1: அதுக்கும்
0: கேளுக்கப்பா எந்த சாப்பாடு மூக்கு துளைக்கல உங்களுக்கு, அங்க வழியில உங்களுக்கு துளைச்சிருக்கேன் இல்ல?
1: ஆமா, அடுத்த பதில் சொல்லி நானே மாட்டிப்பேன். ஆமா, எனக்கு ஒரே சிந்தனையா இருந்தது, 9 மணி ஆயிடுச்சு, உன்னையாவது வந்துருச்சுன்னு சொன்னா தப்பிச்சுக்கலாம்.
0: இப்படி ஒரு பொய்ய சொல்றீங்க நீங்க,
1: எப்படி அப்படி ஒரு வேற வழி இல்ல, அப்பதான் அடுத்த நாள் கஞ்சி கிடைக்கும். அந்த கஞ்சிக்கும் பங்கம் வந்துரு போது.
0: சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
1: இன்னைக்கு? நான் மிஸ்டர் ரோமியோ படத்துல இருந்து நினைக்கிறேன். பாடிய கேட்கணும்,
0: நல்ல பாடல், நல்ல பாடல், அந்த
1: பாடல்,
0: அந்த நடனமும் நல்ல ஸ்பீடா
1: ஒரு, ஆமா ஆமா நல்லா இருக்கும். அப்படியே அந்த காலத்துல கலர் மாறும் பாத்தீங்க, ஒவ்வொரு இதா மாறும் டிரெஸ் கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு.
0: நீங்க நல்ல உன்னிப்பா பாத்துருக்கீங்கல்ல,
1: நன்றி.
0: நேரம் சரியாக இப்பொழுது 9:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. அன்பு உறவுகள், நீங்கள் இணைந்து கொள்ளலாம். பலர் அழைப்பில் வந்தீங்க, முத்துவேல் மற்றும் இன்னும் பலர். நான் இந்த பாடலை, எங்களுடைய பாலனுடைய பாடலை எடுத்து வரப்போகிறேன். அதை சற்று பாலனுடைய பாடலை எடுத்து வருகிறேன் என்று, அதை முழுமையாக எடுத்து வருவதென்றால் அவர் வாட்ஸ்அப்பில் மாமா அனுப்பியதால் அதை முழுமையாக எடுத்து வருவதற்கு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு மாற்றப்பட்டு அந்த பாடலை எடுத்தால் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பாடல் வரும். இதையும் நான் சொல்லிடுறேன், என்னடா இன்னும் இடையிலேயே நிப்பாட்டிட்டாங்க என்று யோசிக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய பாடலை நான் முழுமையாக இப்போ எடுத்து வருகிறேன். அன்பு உறவுகள், நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த பாடல் முடிந்தோடனே உங்களை காற்றலைக்கு எடுத்து வருகிறேன். அதுக்கு முன்பாக வணக்கம் ஸ்டீபன் ராஜ், வணக்கம். வணக்கம் ஸ்டீபன் ராஜ்.
2: வணக்கம் வணக்கம்.
0: நீங்க வர வர வர வர நீங்க சும்மா அந்த அதுல போடுற அந்த போட்டோஸ பார்த்தா சூப்பரா இருக்கு. என்ன அது, ஏன் தெரியுமா? பக்கத்துல மனைவியின் அழகு, மனைவிதான் உங்களை அழகு படுத்துற.
2: அப்படியா?
0: நிச்சயமா
2: சந்தோஷம்.
0: எப்படி
2: இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கு.
2: நிகழ்ச்சி என்னையில நேரமே கிடைக்கல, ரொம்ப பிஸியா இருக்கும். கொஞ்சம் தகவலை தீபம் வச்சுக்கலாம். நம்மளே
0: அது மட்டும் இல்ல, அதாவது முத்துவேல் அப்படியே இணைப்புல இருந்து கொள்ளுங்க. முத்துவேல் அப்படியே இணைப்புல இருங்க. என்னடா ஸ்டீவன்ரா, இப்ப வந்து கிறிஸ்துமஸ் டைம் இல்லையா? அப்ப எல்லாம் கடைகள் எல்லாம் பிஸியா இருக்கும் அந்த நேரம். இப்பதான் உங்களுடைய வியாபாரம் நடக்கிற டைம். அப்ப அதனால
2: அது இங்க இங்க இங்க வந்து இன்னைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலை தீபமா மலையில இது வைப்பாங்கல்ல, அது நல்லா இன்னைக்கு விசேஷம் நல்லதாங்க.
0: அப்ப பாத்தீங்களா,
2: வியாபாரத்துல பிஸியா இருக்கும்.
0: உங்களோட வாட்ஸ்அப்ல வருதல்லே சூப்பரா மனைவி அழகா பக்கத்துல நீங்களும் சும்மா கம்பீரமா அந்த படத்தை

0: பார்த்தோன்னு எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்துட்டு.
1: என்ன பாட்டு சொல்லுங்க?
0: ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். அந்த பாடல், அந்த படத்தை பார்த்தோன்னா அந்த ஞாபகம் வருது. என்னடா அவ்வளவு ஒரு கம்பீரமா மனைவி அழகோட நல்லா இருக்கிறீங்க, நல்ல அழகான படம், இனி மாத்தாதீங்க, சூப்பரா இருக்கும்.
1: இல்ல வச்சதே அவங்கதான், அவங்கதான் மாத்திரம் அடுத்தது, நம்ம மாத்திரம்
0: அவ்வளவுதான்.
1: அவங்களுக்கு தான் முன்னுரிமை.
0: சூப்பர் சூப்பர். எல்லாரும் பாருங்க,
1: எவ்வளவுதான் இருப்பாலும் மனைவி நீ கேட்டு நம்ம நண்பர்கிட்ட கூட கேட்டு பாருங்க, நம்ம சந்தன ராஜ் மாமாட்ட கூட கேளுங்க நீங்க.
0: எங்கட வானொலியில, இந்த எம்டிஆர் எஃப்எம் வானொலியில இந்த திருந்தாதவர் ராஜ்குமார் தான். எல்லாரும் பாருங்க, மனைவி தான் எல்லாம் வைக்கிறா, மனைவி தான் சொல்லி கொடுக்கறா, மனைவி நல்லா பாப்பா, மனைவி அவர் மட்டும்தான் மனைவிய கொஞ்சம் குறை சொல்ற, அவர் தான் திருந்த இல்ல என்ன, அவரை திருத்தன இல்ல இல்லையா, எப்படி சொல்றீங்க நீ?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து எனக்கு இந்த என்ன படம் நல்ல பாட்டு வந்து கேட்கற விஷயம் தான்
0: வளர்ந்தேன். என்ன பாட்டு?
1: இல்ல இல்ல அது வேண்டாம்,
0: அது
1: கிளிப்பேச்சி கிளிப்பேச்சி. அதுல வந்து சிவகாமி நினைப்பினிலே அந்த பாட்டு கொடுங்க, அதுக்குன்னு சிவகாமி யாருன்னு கேக்காதீங்க, பாட்டு போட்டு கொடுங்க.
0: நான் கேட்க ஆயிட்டோம், அதுக்குள்ள நீங்க தள்ளிட்டீங்க. அந்த படம் நல்ல படம்,
1: நினைச்ச
0: படம் இல்ல
1: மம்முட்டி படம். அந்த பாட்டு ரொம்ப இனிமையா இருக்கும் கேக்குறதுக்கு. அதுல என்ன என்ன பாட்டு இருக்கு?
0: ஓ ஆமா, அந்த அந்த படத்துல வர்ற பாடல் எல்லாம் நல்ல பாடல் அது.
1: இந்த பாட்டு நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு பத்தி ஒரு சோக பாட்டு மாதிரி நல்ல பாட்டு நம்ம வானொலியில கேட்டுக்கலாம்.
0: சரி, இப்ப பக்கத்துல முத்துவேல் நிக்கிறார், அவர் ஒரு வணக்கம் சொல்லிருங்க.
1: வணக்கம் நண்பரே. வணக்கம
2: வணக்கம் வணக்கம்.
1: முத்துவேல் எந்த ஊரு?
2: திருவாரூர்.
1: எந்த
0: திருவாரூர்?
2: திருவாரூர்
1: திருவாரூர்
2: திருவாரூர்
1: அதாங்க, தஞ்சாவூர் திருவாரூர் தானே?
2: தஞ்சாவூர் திருவாரூர், இந்த கும்பகோணம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அருகாமையில்.
0: எங்களுடைய ஒன்றிய தமிழ் வானொலியில புதிய நேயர் நீங்க. அவர் அவர் சொன்னார், எப்படிங்க நேற்று சரியா துக்கப்பட்டிருந்தார், எப்படி நான் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட் ஆகுறது என்று. நான் சொல்லி இருந்தேன், முதல்ல கை ஹாய் போடுங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் ஷேப் போடுங்க, அதுக்கப்புறம் ஒரு பூ பொக்கே ஒன்று கொடுங்க.
1: இல்ல இல்ல திருவாரூர் எல்லாம் பார்க்கலாம், எல்லாம் திருச்சி, எல்லாம் திருச்சி சுத்தி தான் வரும். திருச்சி அந்த லைன் எல்லாம்
0: கள்ளி கொடுக்கலாம்.
2: இன்று இன்று காலையில் வணக்கம். ஹலோ
0: சொல்லுங்க சொல்லுங்க
2: சொல்லுங்க.
0: என்ன என்ன சொல்லுங்க? அதே
2: இன்னைக்கு காலையில் இனிய காலை வணக்கம் குரூப்ல
0: போட்டீங்களா நீங்க?
2: போட்டேன்.
0: போட்டீங்க,
2: அளவில் முதலில்
0: சூப்பர். அது இப்படித்தான் மெல்ல மெல்ல நீங்க முன்னேறி வரணும். அவ்வளவு வேலையும் ஃபண்ட் பண்ணிடுறேன் நீங்க, சரியா? த்ரீ மந்த்ஸ் கொடுப்போம் நாங்க, அவ்வளவு பேரையும் நீங்க ஃபண்ட் பண்ணிடுறேன், சரியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சிவன் ராஜ், முருகங்கா என்ன வில போடு? இல்ல முருகங்கா என்ன வில போடு?
1: நூறு கிராம் முருங்கைக்காய் 40 ரூபா.
0: இங்க கேரளா பக்கம் 600 ரூபாய் ஆயிடுச்சா முருகங்கா கிலோ.
1: சரி சரி சரி,
0: கிலோ பாத்தீங்களா? அதனால
1: அது இன்னும் அதாவது கேரளாவுக்கே தமிழ்நாட்டுல என்ன காய்கறி போகுது அதை வச்சு நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. கேரளாவில ஒண்ணும் இது கிடையாது.
0: உண்மைதான். மற்றது அந்த உடுப்புகள் கூட, அதாவது புடவை, அதுகள் கூட கேரளால விலை கூட தமிழ்நாட்டை விட. ஏன்னா இங்க இருந்து அங்க போறதால.
1: கேரளாவுக்கு திண்டுக்கல் ஒட்டச்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, ஒட்டச்சத்திரம், அப்புறம் அந்த திருநெல்வேலி பக்கத்துல பாவூர் சத்திரம் ஒரு ஊருக்கு, அங்க இருந்தா காய்கறி வந்து கேரளாவுக்கு அதிகமா போவோம்.
0: அதுதான் அங்க அங்க சரியான
1: அப்புறம். ஆமா, அதாவது இப்ப வெளியே இருந்தாலும் அங்க வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வெளியே ஏறவும் செய்யும்.
0: நிச்சயம் நிச்சயம், உண்மைதான்.
1: சுதம்பரத்துல
0: முத்துவேல்
2: திருச்சி வந்து தமிழகத்தின் மையப்பகுதி.
0: மையப்பகுதி,
2: ஆமா. அங்கிருந்து எங்க வேண்டும் போகலாம்
0: பாத்தீங்களா
1: சீவன் ராஜ்? திருச்சி பத்தி சொல்லுங்க. ஏன்னா தொழில் கத்துக்கிட்டதுனா திருச்சியிலதான். திருச்சியில வந்து ஒரு 7-8 வருஷம் அங்கதான்
2: இருந்தேன். திருச்சி வந்து பொதுவாக திருச்சி வந்து ஒரு மையப்பகுதி.
0: மையப்பகுதி
1: உண்மைதான். திருச்சி வந்து நல்லா இப்ப அண்ணன் இப்ப அங்கதான் இருக்காங்க. நான் உங்க சொல்லிருக்கேன்ல,
0: அண்ணன்
1: இப்ப திருச்சியெல்லாம் இருக்காப்ல.
0: எப்படி எப்படி திருச்சி எப்படி இருக்கும்? மதுரை மற்றது சிதம்பரம் அப்படி
1: இல்ல இல்ல. அப்படிலாம் திருச்சி, திருச்சிக்கு வந்து பேமஸ் வந்து நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் ஒன்று இருக்கு, உச்சி பிள்ளையார் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு.
0: உச்சி பிள்ளையார் கோயில்,
1: மலைக்கோட்டை. அப்புறம் வந்து ஸ்ரீரங்கம் கோயில் ஒன்று இருக்கு, மெயினா காவேரி ஆறு. சொல்லுங்க. ஹலோ,
2: மிகப்பெரிய கண்டிப்பா சொல்ற. குடிநீர் பிரச்சனை இல்லாத ஊரு.
0: இல்லாத ஊரு, அதுதான் தேவை. தண்ணீர் பிரச்சனை இருக்க கூடாது.
2: குடிநீர் பிரச்சனை இல்லாத ஊரு. அடுத்து உங்களுக்கு ஏர்போர்ட் வசதி உள்ளது.
1: அதே மாதிரி ஷாப்பிங் போனா அங்க வந்து அங்க நம்ம திருச்சி, திருச்சியில வந்து இந்த தெப்போகுளம் வீதின்னு இருக்கு. நல்ல ஷாப்பிங் எல்லா கடையும், அதாவது நகை கடையில இருந்து இந்த கடையில இருந்து எல்லா கடையும் உண்டு.
0: முன்னெல்லாம்
1: அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து சைக்கிள் எல்லாம் போக கூடாது, நடந்தான் போய் அவனு. சைக்கிள் அங்கிருந்து வர முடியும், இங்கிருந்து போக முடியும். அவ்வளவு கூட்டம் இருக்கும். நம்ம டி நகர்ல இருக்க கூட்டம் மாதிரி இருக்கும் அங்க.
0: ஹலோ,
1: கேட்டு பாருங்க. அது வந்து ஹலோ
2: திருச்சி வந்து அவ்வளவு அருமையான ஊர் அது.
1: அருமையான ஊர்,
2: அருமையான
1: ஒரே இடத்துல 5 தியேட்டர் இருக்கு. மாரி தியேட்டர், 5 மல்டிபிள் மாதிரி
0: நல்லது. ஸ்டீபன் ராய், நான் உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன்னா அப்ப அவருக்கு நன்றி சொல்லி நீங்க விடப்படுங்க. நான் முத்துவேலோட
1: பேசுறேன். நன்றி, நண்பர்களே வணக்கம்.
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி எல்லாரும். நாங்க நான் இணைச்சு விடும் போது நீங்க ஃப்ரெண்ட் ஆயிரணும், அது சொல்லிட்டேன்
2: எல்லாருக்கும்.
0: கண்டிப்பா ஸ்டீபன் ராஜா தெரியும். அப்ப நீங்க அதுக்கு வணக்கம் ஸ்டீபன் ராஜ் போட்டு ஹாய் சொல்லி ஃப்ரெண்ட் ஆயிரணும். சரி, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நீங்க திருச்சியில வீடு வாங்க
2: சொல்லிட்டு
0: இனி வரவங்க யாரு எங்க வாங்க சொல்றாங்கன்னு பாக்கலாம். எங்க எங்க வாங்கணும்?
2: இல்ல இது என்ன, நான் பொதுவாக ஒரு விஷயம், தமிழகத்தில் வந்து மையப்பகுதி திருச்சி.
0: திருச்சி,
2: திருச்சியில வந்து அனைத்து வசதியும் இருக்கு. ஏர்போர்ட் வசதி இருக்கு, ரயில்வே வசதிகள் இருக்கு. கடைத்தெரு வந்து சென்னைக்கு அடுத்து திருச்சி வந்து மிகப்பெரிய மார்க்கெட்
0: இருக்குது.
2: திருச்சியில் கிடைக்காத பொருளே இல்லை.
0: மனிதர்கள் எப்படி இப்ப?
2: ஆமா,
0: எப்படி அன்பானவர்களா? இப்ப எப்படி அந்த பழக்கங்கள்? அப்ப
2: பல்வகை மனிதர்கள்
0: இருக்கிறாங்க. எல்லா மொழி சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள்.
2: இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அங்க அடுத்து வந்து அனைத்து காலேஜ் பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்கிறது.
0: இப்ப நீங்க திருச்சியில இருந்தா பேசுறீங்க? இல்ல
2: இல்ல, நான் திருவாரூர்ல.
0: நீங்க திருவாரூர். அப்ப எங்க வானொலிக்கு திருச்சியில இருந்து எந்த ஒரு நேரம் இன்னும் வரல என்றுதான் நான் நினைக்கிறேன்.
2: திருச்சியில இருந்து நேரடியாக யாரும் வரவில்லை.
0: யாரும் வரையில வந்திருந்தா இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல, திருச்சியை பத்தி சொல்லிருப்பாங்க.
2: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. எனது மகள் வந்து கல்லூரியில் படிக்கிறது, திருச்சி கல்லூரியில் தான்
0: படிக்கிறார். அதனால நீங்க தெரிஞ்சு வச்சு.
2: நான் அடிக்கடி போயிட்டு வருவது. நல்ல ஏரியா, அனைத்து வசதிகளும் இருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் அங்கு
0: வாழ்வாதாரம், அதாவது அங்கு இப்ப வீடு ரெண்டுக்கு பொருட்களின் விலை அதெல்லாம் எப்படி இருக்கும்?
2: மலிவான விலை.
0: வாடகையெல்லாம், வீட்டு வாடகைகள் எல்லாம் எப்படி இருக்கும்?
2: வாடகை வந்து ஒரு ஆவரேஜ் வாடகை தான். அது மாநகராட்சி, திருச்சி வந்து மாநகராட்சி. கோயம்புத்தூர் போகலாம், அங்கிருந்து மதுரை போகலாம்.
0: தூரம் இருக்கும் அது மையத்திலிருந்து
2: ஒரு 150 கிலோமீட்டர்
0: எல்லாத்துக்கும். அப்படி எப்படி போகலாம்? நேர்களை எல்லாம் போய் பார்க்கலாம். நீங்க சொன்னது நல்ல ஐடியா.
2: ஆமா, அனைத்து வசதியும் இருக்கிறது.
0: நிச்சயம். சென்னைக்கு
2: அடுத்து ஏர்போர்ட்.
0: இதுவரையும் திருச்சியில இருந்து ஒரு நேர் கூட எங்க காற்றலைக்கு வரையலையேண்டுதான் எனக்கு ஞாபகமா இருக்கிறது. யாரும் சொன்னதில்லை, பார்க்கலாம். யாராவது வந்து
2: கண்டிப்பா கண்டிப்பா எனது உறவினர்கள் இருக்கிறார்கள், கண்டிப்பாக வருவார்கள்.
0: நல்ல முத்துவேல், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு வந்து தனிக்காட்டு ராஜா படத்தில் இருந்து சந்தன காற்றே.
0: சந்தன, நல்ல பாடல் அது.
2: தனிக்காட்டு ராஜா படம்,
0: அந்த பாடல்
2: சந்தன காற்றே, நல்ல இனிமையான பாடல்.
0: சந்தன காற்றே செந்தமிழ்
2: சந்தோஷ பாட்டே,
0: வா வா. அந்த பாடலை நான் எடுத்து வர்றேன் உங்களுக்கு. சரியா? நன்றி,
2: நன்றி,
0: கேட்டுக்கொண்டிருங்க. நன்றி முத்துவேல். நேரம் சரியாக இப்பொழுது 11:29, அது கனடிய நேரம். இளவரசு, நீங்க வந்தீங்க, நாளைக்கு கால் வந்தது, அதுல இணைப்பு துண்டிக்கப்பட்டது, அதனால மீண்டும் நீங்க வாங்க ஏதோ சொல்ல வந்து நீங்க ஒருவேளை பிப்பி ஊதி காட்ட வந்தீங்களோ தெரியல, இருந்தாலும் இணைஞ்சு கொள்ளுங்க. இப்பொழுது நாங்கள் முதல்ல இருந்து பாலனுடைய பாடலிலிருந்து பாடல்களை எடுத்து வரலாம். இடையிடையே நான் உங்கள்ட்ட ஒரு துணுக்கு கேள்வி கேட்கிறேன். நான் என்ன மனசுல எடுக்கல, என்னத்தை கேட்கலாம் என்று, அதுக்கு பதிலே தெரிஞ்சால் எல்லாரும் இணைஞ்சு அடிக்கடி இணைஞ்சு நீங்கள் காட்டளையில சொல்லலாம். பாலன், உங்களுடைய இனிமையான இந்த கிறிஸ்தவ பாடல் காட்டளைக்கு வருகிறது. ஒரு நிமிஷம் அப்படியே இருந்து கொள்ளுங்க பாலன். பாடல், அன்றைய பாடல் சற்று மாற்றமாகிவிட்டது. பாடலை எடுத்து வருங்க வேணும் உங்களுக்காக. நேரம் சரியாக 11:30, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. முதலில் பாலனுடைய பாடல் காட்டலுக்கு வரும்.

0: வணக்கம் வணக்கம் லட்சுமி அம்மா.
1: மீண்டும் நாட்களுக்கு பின்னாக வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எங்க லட்சுமி அம்மா, நீங்க எங்க போயிட்டீங்க? நீங்க
1: எங்கயோ காண
0: போயிட்டேன். காணாம போக முடியாது. இந்த படத்துல இந்த படத்துல எல்லாம் தெரியுது உங்களை, எல்லா இடத்துல எல்லா போட்டோலயும் எடுக்கிறீங்க. நீங்க காணாம மட்டும் போக முடியாது. நலமா இருக்கிறீங்களா அம்மா? நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கு, நலமா இருக்கு.
0: நினைச்சு பாப்பீங்களா எங்களை? நினைச்சு பாப்பீங்களா?
1: நினைச்சு பாப்பேன்.
0: எப்படி நினைச்சு பாத்தீங்க?
1: எப்படி
0: எப்படி சொல்லுங்க பாக்கலாம். எப்படி நினைச்சு பாத்தீங்க?
1: அது இது பாக்கும் போதே, வாட்ஸ்அப்ல பாக்கும் போதே நினைச்சு பாப்பா. அன்னைக்கு கூட போன் போட்டா ஆனா
0: எடுக்கல. அது சற்று நான் ஒரு மன சஞ்சலங்களோடு எங்களுக்கு ஒரு சுக்க சம்பவம், அதனால நாங்கள் நீண்ட நாள் காய்ச்சலையில் வரவில்லை. இப்ப இப்ப இப்பதான் நலமா இருக்கீங்களா அம்மா? நீங்க
1: நலமா இருக்கேன்.
0: என்ன பாட்டு?
1: எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் இதுவாகி போச்சுக்கு. எனக்கும் ஒரு மாதிரி இதுவாகி போச்சு சந்தர்ப்ப சூழ்நிலை.
0: நான் பாத்திருந்தேன் அம்மா, நான் உங்களுக்கு அழைத்திருந்தேன், நீங்கள் எடுக்கல. உங்களுக்கு நான் அழைப்பு கொடுத்திருந்தேன், நீங்க எடுக்கவில்லை. உங்களுடைய சகோதரியுடைய அந்த இழப்பு இல்லையா?
1: ஆமா.
0: அவ என்னோட பேசி இருக்கிறாவா அம்மா? என்னோட பேசி இருக்கிறாவா அவ? இல்ல, ஒரு ஒரு ஒரு
1: பேசல.
0: ஒரு சகோதரி என்னோட பேசினா இல்ல, அந்த கொழுக்கட்டை செய்யறனா?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல,
0: ஒரு
1: உங்களோட பேசல.
0: ஓ, அப்ப அப்ப ஒரு ஒரு சகோதரி என்னோட பேசி இருந்தாரு, அந்த கொழுக்கட்டை செய்தீங்க ஒரு நாள், கொழுக்கட்டை எல்லாம் வச்சு.
1: என்னோட
0: பேசினா, அழகா பேசினா அவ. நீங்க ஞாபகம் வந்துருச்சு. அப்ப அவதான் இருக்கமெண்ட் ஒரு கெஸ்டிங்கோட உங்களுக்கு கால் பண்ணம்மா, எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் வானொலி நேயர்கள் கலைஞர்கள் என் குடும்ப சார்பாகவும் அந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா விதமான
1: கொழுக்கட்டை
0: நாங்க சாப்பிடலாம்னு சொல்ல அப்ப எடுத்து பேசி இருந்தா.
1: அவர்கிட்ட குடுத்து பேச சொன்னேன்.
0: நிச்சயம் அந்த
1: எங்களுடைய
0: ஆழ்ந்த ஞாபகங்கள் அம்மா. இப்படியான துன்பங்கள் வந்து நாங்கள் எவ்வளவு சொல்லி ஆறாது. இருந்தாலும் பிறப்பண்டு என்று ஒன்று இருந்தால் இறப்பண்டு ஒன்று நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அது எங்களால் தாங்க முடியாமல் இருக்கும். அது நாங்கள்
1: ரொம்ப மறக்க முடியல, மறக்க முடியல.
0: நிச்சயம் நிச்சயம். சரி,
1: அது மறக்க முடியல, ரொம்ப இதுவா இருக்கிறது. அதனால அந்த இதுல அங்க இதுல இது பண்ணிட்டு இருக்கும் போது பேச முடியாத
0: சூழ்நிலை
1: எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நான் பார்த்த செல்ல வாட்ஸ்அப்ல பார்த்த கால் வந்திருந்தது, திருப்பி போட்டா எடுக்கல.
0: சரி, அப்ப அம்மாக்கு நான் ஒரு ஒரு ஒரு போட்டோ பார்த்தேன் அம்மா. அந்த அதாவது எங்களுடைய சிரிப்பு மன்னனோட எல்லாம் நின்று நீங்க எடுத்திருக்கிறீங்க இல்ல? புன்னகை மன்னன்
1: நடராஜன்
0: எடுத்திருக்கீங்க நீங்க.
1: அனுப்பி கணபதி.
0: அனுப்பி வச்சு
1: கணபதி. கணபதி நானு புன்னகை மன்னன்.
0: ஆமா ஆமா,
1: மூணு பேரும் எடுத்திருந்தோம்.
0: நிச்சயமா அனுப்பி வச்சீங்க நீங்க, நான் பார்த்தேன் அது. சரி, அம்மாக்கு என்ன பாட்டு வேணும்?
1: போயிருந்தோம்.
0: நிச்சயம் நிச்சயம் நிச்சயம்.
1: அப்ப போகும்போது எடுத்து அனுப்பிச்சிருந்தேன்.
0: அம்மாக்கு என்ன பாட்டு வேணும்? லட்சுமி அம்மாக்கு
1: என்ன பாட்டு? ரங்கூன் ராதான்னு ஒரு படம் ஒண்ணு இருக்கு, அதுல வந்து தலைவாரி போச்சுட்டி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாரு அன்னை, தலைவாரி போச்சுட்டி உன்னை. அந்த பாடல்
0: தலைவாரி பூச்சூடி உன்னை, நல்ல பாடல் அந்த பாடல் இல்லையா?
1: நல்லா இருக்கும். இந்த நாள் பாட்டு கேட்கவே இல்லை, நல்லா சரி கேட்கலாம் அப்படின்ட்டு
0: அந்த பாடலே அம்மாக்கு நான் எடுத்து வர்றேன். அது ஒரு பழைய பாடல், ஆனா முன்பெல்லாம் அடிக்கடி வரும்,
1: ரங்குன்றா
0: ரங்குன்றா தான் நான் எடுத்து வர்றேன்.
1: இப்ப அடிக்கடி வரல பாத்து.
0: நிச்சயமா எடுத்து வர்றேன். நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி நன்றி அம்மா. அம்மா கேக்குறதா? அம்மா
2: வணக்கம்மா.
0: நன்றி
2: லட்சுமி.
0: வணக்கம் வணக்கம் கோவை குமார். வணக்கம வணக்கம் கோவை குமார்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா
2: இருக்கீங்களா?
0: நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரே பலகாரம் தானே
2: சாப்பிடுறேன்.
0: கிடைக்கலையா உங்களோட இருக்க?
2: கிடைக்கலையே.
0: கோவைக்குமார் பக்கத்துல ஒரு நினைக்கிறேன் இவரை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எங்களுடைய வணக்கம் வரதராஜன் தெரியுமா?
2: வரதராஜன்.
0: வணக்கம் வரதராஜன்.
2: வணக்கம் வரதராஜன்
0: தெரியுமா?
3: கோவைக்குமார் எங்க ஊருக்கு பக்கத்துல
2: வணக்கம் வரதராஜன் ஐயா. வணக்கம்
3: ஐயா. நல்லா இருக்கிறவங்க ஐயா, நீங்களும் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் ஐயா. கோவை பக்கத்துல எந்த ஊர்னு சொன்னீங்க? அப்படியே எட்டி பாத்துருவேன்.
3: உடுமலைப்பட்டி சார்.
2: உடுமலையா? உடுமலைப்பட்டி வரராஜன். அம்மா வணக்கம் வரராஜனா, கொஞ்சம் உடுமலைப்பட்டி வரராஜன் பேசினது இல்ல.
0: நீங்க எல்லாரும் நட்பு. இப்ப நான் ஒன்று நினைச்சிருக்கிறேன், எல்லாரையும் ஃப்ரெண்ட் ஆக்கி விடுறதுக்கு அப்ப உதவியா இருக்கும் இல்ல? நீங்க ரெண்டு பேர் கோவைக்கு நீங்க போகணும் வரதராஜன். நீங்க போய் ஹாய் கோவைக்குமார், நான் உங்கள்ட்ட வீட்டை வரேன், டக்குனு நீங்க அங்க போயிட்டு வந்துடலாம். உங்களோட எல்லாம் அது ஒரு
3: ஹெல்ப்.
0: எங்க அவர் அடிக்க மாட்டாருங்க, பக்கத்துல அவ வருவாவா மனைவி?
3: ஆமாங்க, அதனால ஹெல்மெட்டோட
0: போயிட்டு. சரி சரி சரி. மனைவிக்கு பயத்துல அவர் ஹெல்மெட் போடுறார். அப்ப மனைவி வந்தா இவர் ஹெல்மெட்டோட தான் வருவார் உங்கள்ட்ட.
2: அப்படி
0: சொல்லிருந்தா விளங்கிருக்கும் இல்ல உங்களுக்கு?
2: டக்குனியாவும்
0: பாருங்க, எவ்வளவு அடி வாங்கினாலும் அவருக்கு நோவுறது இல்லைன்னா ஹெல்மெட் போடுறாரு அவர். வெளியில போன உடனேதான் ஹெல்மெட்ட கலட்டிட்டு சுதந்திரமா போவார் வேலைக்கு கையில கொண்டு. வந்தோடனே நீங்க எல்லாம்
2: அடிப்படுறது வந்து மேல் வல்லதன் அடிப்படும் தலையில அடிப்படையில ஹெல்மெட் பண்ணுவானே?
0: இல்ல, இது அவ வந்து மக்கு மக்கு கண்டு தலையில தான்
2: குட்டுறான். மக்கு தலையை கட்டுறாங்கள.
0: அது உங்களுக்கு தெரியும். உடம்புல உடம்புல அடிச்சா நோ மட்டும்தான் விடும். இது அவன்டா இந்த இவருக்கு மூளை, அதாவது பிரெயின்ல எந்த எதை சொன்னாலும் உங்களுக்கு விளங்குது இல்லையா, அதுலதான் குட்டுறான். மக்கு மக்கு அதனால இவர் ஹெல்மெட்ட போட்டிருக்க. பாடியில டச் பண்றது இல்ல அவ, பாடி டச் பண்ண மாட்டான். அது அது அது அது தெரியும். அப்படித்தான் இவரது ராஜன்.
3: ஆமாங்க மேடம், ஆமாங்க.
0: பாத்தீங்களா அவருக்கு சரியா? இப்ப நீங்க எல்லாம், இப்ப கோவைக்குமார் நீங்க எல்லாம் ஹெல்மெட்ட வெளியில போ, கேட்டுக்கு வெளியால வந்தோம்னா மாட்டிக்கொண்டு போவீங்க, அப்படித்தானே?
2: ஆமா ஆமா.
0: இவர் ஹெல்மெட்ட கேட்டுக்கு வெளியால வந்தா கலட்டி கொண்டு
2: போவார். போலீஸ்ல மாட்டிக்கணும்?
0: வீட்டுக்கு போறதுன்னு போட்டுக்கொண்டு போவார்.
4: உங்களுக்கு
3: வந்து வெளியில போனா ஹெல்மெட் போடாது, போலீஸ் பிடிக்காதுன்னு பார்த்தா எங்களுக்கு வீட்டுல இருந்தா தான் போடணுங்க. யாரும் பிடிக்கும் வீட்டுல
0: போலீஸ்
3: வீட்டமா சமாளிக்க முடியல.
0: வீட்டுல வீட்டுல போலீஸ கூட, அதாவது போலீஸ்மேன கூட நாங்க நீங்க இவங்க நீங்க சரி பண்ணிடலாம். ஹாய் எப்படி இருக்கீங்க? அது சரி பண்ணா நீங்க நீங்க சொல்லலாம், இதை கொஞ்சம் மறந்துட்டேன், என்ன மன்னிச்சுக்குங்கன்னு அவர் ஜோசுவா சரி சரி பாவம் இவர் வீட்டுலயும் கொஞ்சம் கரைச்சலா இருக்கிறார் போங்க பாண்டு விட்டுருவார் இங்க வீட்டுல எல்லாம் வந்தது அது சரி வராது. அப்ப இப்ப கோவைக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, இவர இவரை பார்க்கும் போது நீங்க கொடுத்து வச்சீங்கல்ல. அப்ப இதுல இருந்து நீங்க உண்மையா நீங்க யோசிக்கிறீங்க தானே, உங்களோட மனைவி இவ்வளவு அன்பா இருக்கிற, அப்ப நாங்க எல்லாம் கொடுத்து வச்சோம் நீங்க இப்ப யோசிக்கிறீங்களா இல்லையா? அவர் பாருங்க, ஆனா இவ்வளவு நடந்தும் அவர் வேதனைப்படையல, அதான் இப்ப எனக்கு அவர்
3: அதுக்கு அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம்,
0: சந்தோஷம் அவருக்கு.
3: படத்துல வடிவலுக்கு நங்கு நங்கு கொட்டி அப்படியே மேல பொக்கற மாதிரி வந்துடும். ஆமாங்க சார், அந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்லுது, ஹெல்மெட் போட்டுக்கணும் சார், ஹெல்மெட் போட்டுக்கிறது அது பரவாயில்ல.
0: உடம்புல அடி விழுகிறேன் அவர் சந்தோஷமா இருக்க, அதுக்குள்ள நீங்க தூண்டி கொடுக்கறீங்க, எங்க தலைய விட்டுட்டு உடம்புல அடி பாருங்க அது வேற. நீங்க அப்படியே சொன்னாங்க இப்ப சிலவதிகமாகும் சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங், அதாவது நிலவுக்கு போன ஆம்ஸ்ட்ராங் மாதிரி இவர் உடம்பு கொடுக்க வேண்டி வந்துடும், உடம்புல தான் டச் பண்ண.
3: உட்காந்துக்கணும் சார்,
0: வரதராஜன் போய் சொல்ற சாப்பிடும் போது அது மட்டும் தெரியும், அதாவது கணவர் சாப்பிடும் போது பெண்கள் என்ன செய்யணும்டா, எதுவுமே பேசக்கூடாது, அன்பா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு போறோம். அந்த பண்பு எல்லா பெண்கள்லயும் இருக்கு, அதனால ஹெல்மெட் தேவையில்லை, சாப்பிட்டு கை கழுவலாம் ஓடுறேன். இதெல்லாம் ஆராய்ச்சி நாங்க வச்சிருக்கிறோம், உங்களுக்கு எல்லாம் நாங்க பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம். நாங்க இப்ப முந்தைய தமிழ் வானோட இதெல்லாம் பாதுகாப்பா சொல்லுது, இப்படி இப்படி நீங்க நடக்கலாம். நிச்சயமா. ஆனா எங்க மொன்றை தமிழ் வானொலி திருந்தாதவரண்டா யாரு சொல்லுங்க பாக்கலாம், ராஜ்குமார் தர்மபுரி,
3: தர்மபுரி ராஜ்குமார்.
0: இப்ப பாருங்க இவ்வளவு அடி வாங்க, இவ்வளவு அடி வாங்கியும் இவர் பாருங்க மனைவியை பற்றி ஏதாவது சொல்றாரு, இல்லைங்க இல்லைங்க சாப்பாடு நல்லா தருவாங்க, கொஞ்சம் தலையில குட்டுவாங்க அவ்வளவுதான் சொல்லுவாங்க, ஆனா அவர் அப்படி இல்ல தெரியுமா.
3: அதாவது பாட்டே
0: பாடிட்டாருக்கு புரியாம போச்சுல்ல இது. வரதராஜன் இப்படி சொல்லி கொடுக்க எல்லாரும் என்ன செய்ய போறாங்க தெரியுமா, எல்லா எல்லா கணவன்மாரும் சும்மாவே போய் மனைவி சும்மாவே மனைவி கிட்ட போனா எங்க அடி பாக்க, எங்க அடி பாப்போம், எங்க அடி பாப்போம், உனக்கு தொழில் இருந்த அடி பாப்போம் எடுத்துல. சொல்ல போறாங்க. நல்லா நல்லா வாங்க போறாங்க எல்லாரும் பாருங்க, தெரியாம போய்
2: வரதராஜனுக்கு
0: சூப்பர். கோவைக்குமாருக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து பாத்த பறவைகள் வந்து என்ன பாடுவோம், தென்பாண்டி தமிழே என் திங்கர குயிலே அந்த பாடல்.
0: தென்பாண்டி தமிழே. உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வருகிறேன் கோவைக்குமார். உங்களுடைய
2: பாட்டு
3: ஐயா நலம் நலம் ஐயா, கண்டிப்பா வந்தா சந்திக்கிறேங்க ஐயா. அந்த நீங்க பாடியிருந்தீங்களே
0: எந்த பாட்டு?
3: இப்ப அவர் கேட்ட பாட்டு
0: நீங்க கேட்டுட்டு போங்க, நீங்க பாடுங்க மற்றது வீணை எல்லாம் அந்த அதுல இருக்கிற அந்த தந்தி கம்பியில கொஞ்சம் முறுக்கி முறுக்கி அது மீட்டி மீட்டித்தான் அது நல்லா வாசிக்கும். அதனால அடி வாங்க வாங்க நல்லா பாடுவாருங்க அந்த
2: பாட்டை.
3: தென்பாண்டி தமிழே சிங்கார குயிலே கண்ணோடும், தென்பாண்டி தமிழே சிங்கார குயிலே.
0: ஆனா ஒன்று மட்டும் நடக்குது கோவைக்குமார், ஒன்று மட்டும் நடக்குது எனக்கு இப்ப இவர் பாடும் போது நான் ஒன்று எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னண்டா, இவர் அடி வாங்கும் போதெல்லாம் சத்தமா அழ முடியாது, சத்தம் சத்தம் மெதுவா அழணும் மெதுவா அழணும் சொல்லிச்சுட்டுதான் அவர் மெதுவா பாடுறாரு பாத்தீங்களா.
2: அதாவதுமா ஒரு படத்துல ஏதோ படத்துல மெதுவா சத்தம் பேசாத மெதுவா பேசு அப்படின்னு அது பழக்கமாக போச்சு அவருக்கு.
0: வழியே இல்ல என்ன செய்யறது, எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. நன்றி நன்றி குமார்,
2: நன்றி நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, சந்திப்போம்.
3: ஐயா வணக்கம் ஐயா, மீண்டும் சந்திப்போம் ஐயா.
0: நன்றி
2: சந்திப்போம்
0: நன்றி. ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் வரதராஜன்?
3: மேடம் எனக்கு வந்து இன்னைக்கு பாட்டு கொஞ்சம் சோக பாட்டா இருந்தாங்க, ரெண்டு நாளைக்கு ஒரு இதாக ஆகி போச்சுங்க. ஒரு பெரியவர். ஹலோ,
0: யார் அந்த பெரியவர்?
3: அதனால வந்து பெரியவர் கொஞ்சம் சொந்தக்காரருங்க, அதனாலதான் வாழ்த்து செய்திக்கு மேல வரலைங்க, மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சுங்க. பாட்டு பேர் வந்து தாய்க்கு ஒரு தாலாட்டுங்க,
0: தாய்க்கு ஒரு தாலாட்டு.
3: அதுல வந்து ஆறு ஆறிதோ ஆறிதோ பாட்டுங்க, ரெண்டு பேரும் பாடிடுறேன்
0: மேடம். பாடுங்க.
3: ஆறிதோ பாடிய தாரு தூங்கி போனவாறு கூட்டி

நல்ல பாடல், சூப்பர், நல்ல பாடுனீங்க, நல்ல பாடலும் கூட. அந்த பாடலை எத்தனை தடவை கேட்டாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எங்களுக்கு எங்களுக்குள்ள இருக்கிற சோகம் எல்லாம் நேரம் சரியா 11:55 இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியா 10:26. இளவரசி நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க, இன்னும் பலர் இணைந்திருந்தீர்கள். ரேவதி அம்மா நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க. இன்னொரு அன்பு உறவு பேசிக் கொண்டிருக்கும் போது உங்களை எடுத்து வர முடியாம போய்விட்டது. நடராஜன், புன்னகை மன்னா நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க. விமலா ராஜவேல், எனக்கு ஒரு பாடல், நேற்று உங்களுடைய பாடல் தராமல் விட்டு விட்டேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு பட்டு வண்டை சிட்டு என்ற பாடலை எப்படியும் தருவேன். நீங்க உங்களுக்காக முதல்ல நான் இப்பொழுது அடுத்த சிவாவுடைய பாடலை எடுத்து வருகிறேன். சிவாயிலோ

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், எங்களுடைய ரேவதி அம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கேன்.
0: நல்ல சுகமா இருக்கிறீங்களா ரேவதி
1: அம்மா? நல்லா இருக்கேன்.
0: நாங்கள்
1: அன்றி
0: சொல்லுங்க.
1: அன்னைக்கு 23rd ஆண்டை கொண்டாடினே.
0: ஆமாம்.
1: அன்று என்னோட இழைப்பு கட் ஆயிடுத்து.
0: அன்று நான் பேர்ந்த அழைப்பு உங்களுக்கு எடுத்திருந்தேன், பேர்ந்த நீங்க எடுக்கவில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க அழைச்சிருந்தீங்க.
1: அதுக்கப்புறம்
0: உங்களுடைய நிகழ்ச்சி
1: நல்லா இருந்தது. நீங்க இருவரும் பேசினது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மேலும் கொஞ்சம் கேட்கணும்னு ஆசை. அதுக்குள்ளேயும் இணைப்பு எதில் என்னோடதுல துண்டிப்பாயிடுச்சு. ஐயாவும் நீங்களும் எவ்வளவு ஞாபகமா எல்லாத்தையும் சொல்றீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்து சொல்றது பெருமையா இருக்கு.
0: நிச்சயம் நிச்சயம், உண்மைதான். அதெல்லாம் ஞாபகம். அதாவது வான் இந்த அலைகள்ல இணைந்தவர்கள் இருந்தவர்கள் இதெல்லாம் ஒரு நாங்க ஒரு சும்மா ஒரு விளையாட்டாக பேசிட்டு விடுறது இல்ல. இப்ப உங்க நீங்க ரேவதி அம்மாண்டா அது எப்பவும் எந்த காலத்திலயும் இருக்கும். அன்றைக்கு ஒரு அம்மா வந்து பேசி இருந்தா அடுத்து உங்களுடைய காலை நேரம் அடுத்த நாள் அந்த ஆரம்ப காலத்துல இருந்து அந்த அம்மா எங்களோடய இருக்கிறான். அப்ப அந்த ஞாபகங்கள் எல்லாம் எங்களுக்கு எல்லாரையும் மனசுல எடுத்துதான் நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். இது ஒரு சும்மா ஒரு விளையாட்டாக இதுல பேசிட்டு இன்றைக்கு ரேவதி அம்மா வாரா சரியா சரி அதோட நாங்க உங்களை மறக்கிற மாதிரி இல்ல. இது
1: பொய்தான். நம்மளோட வானொலியோட பிளஸ் பாயிண்ட் அதுதான்.
0: இது பொய் இல்ல ரேவதி அம்மா, இது உண்மை. இப்ப எங்க இப்ப காட்டலைக்கு வராட்டியும் அப்ப அந்த காலத்துல வந்தவர்கள் எல்லாம் எங்க கண்டாலும் ஞாபகமா சொல்லுவேன் இவர் தான் எப்படி இருக்கிறீங்க நிலமா இருக்கீங்க. அவர்களே சொல்லுவேன் எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது மீராக்கான்னு கேட்பார்கள் என்னை. ஏனண்டா என்ன மறப்பது இல்லை, அவர்கள் பேசிய பேச்சு கூட ஞாபகம் இருக்கும் எனக்கு. அப்ப
1: அத்தனை பேரிய சொல்றீங்களே, எல்லாரையும் ஞாபகம் வச்சு சொல்றீங்களே.
0: நிச்சயம் அது ஞாபகத்துல இருக்குன்னு தானே. நாங்க ஏன்டா அன்போட தானே. இப்ப நான் உங்களோட பேசுவது சும்மா சரி. அப்ப ரேவதி என்ற ஒரு அம்மா வந்திருக்கிறா பேசுவோம் சரி, இதோட முடிஞ்சதுன்ட்டு இல்ல தானே. அடுத்த தடவை ரேவதி அம்மா வருவா, அவரோட பேச வேணும், காற்றலைக்கு வர வேண்டும். வரவில்லை என்றா ஏன் வரவில்லை என்ற கேள்வி எங்கட மனதில் எழுதும் எழும்பு எழுந்து நிற்கும். அழைத்து பார்க்க எண்ணுவோம் அப்படி எல்லாம் இருக்கிறது. சும்மா இது வானொலி சேவை, நாங்கள் ஒரு வியாபாரத்துக்காக இந்த வானொலி வியாபாரத்துக்காகவோ அல்லது நேர்களை ஏமாற்றவோ இப்ப உங்களுக்கு முன்னால நாங்க ஒரு வார்த்தை நாங்கள் பேசி போட்டு அங்கால நேர்களை கூடாம சொல்ல மாட்டோம் எங்கேயும். எனக்கு பிடிக்காததுண்டு என்னுடைய அறிவிப்பாளர்கள், அறிவிப்பு துறையில் இருப்பவர்கள் என்னுடைய நேர்களை யாரும் குறை சொல்லக்கூடாது. அது யாரா இருந்தாலும் அவர்களிடம் பிள்ளை இருந்தாலும் என்னிடம் குறையாக சொல்லக்கூடாது. அது எனக்கு பிடிக்காததுண்டு. அது என்னண்டு ஏனண்டு எனக்கு தெரியவில்லை. விட்டு கொடுக்கவும் மாட்டேன். சரி சரி என்னது அப்படி அவர் யாராவது சொன்னா சரி நான் பார்த்துக் கொள்றேன், அதோட முடித்துக் கொள்வேன். அவர் இப்படி செய்துட்டார் அப்படி செய்யறார் அவர் சரியில்லை என்று அப்படியெல்லாம் நானும் சொல்ல மாட்டேன். எனக்கு விருப்பமும் இல்லை. மற்ற அறிவிப்பு என்னுடைய அறிவிப்பாளர்கள் செய்யும் நிகழ்ச்சியில் தவறுகள் அல்லாட்டி தவறு என்பது வந்து குறையாக இருந்தாலும் அதை யாரும் எளினமாக பேசுவது எனக்கு பிடிக்காது. முதல்ல ஏனென்றால்
1: என்ன உங்கள் வளர்ச்சி காரணம்
0: ஏனென்றால் எந்த ஒரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு சடங்கள் வரலாம், ஏதோ ஒரு தவறு வரலாம். மெல்ல மெல்லத்தான் எல்லாத்தையும் திருத்தி கொள்ள முடியும் ஒரு கலைஞனுக்கு. மெல்ல மெல்லத்தான். இப்ப நான் கூட அவன் ஆரம்பத்துல பேசிக்க ஆரம்பத்துல நிகழ்ச்சியில் வரைக்கும் இப்பவே இன்னும் சரியாக இல்லை. நான் பாருங்க சிரிக்கிறேன், பிள்ளையாக பேசுறேன். சில நேரம் என்னை அறியாமலே எனக்கு அடக்க முடியாமல் சிரிக்கிறேன். நான் விடாம
1: இன்னும்
0: பாக்க இல்லையம்மா, சொல்லுங்க பாக்கலாம். நீங்க திருச்சிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம்.
1: திருச்சி வந்து சுகாதாரத்துல நல்ல சுத்த சுகாதாரத்துல முன்னணி உள்ள நகரம் பேர் வாங்கியிருக்கு. சிங்கப்பூர் மாதிரி திருச்சி மார்க்கெட்ல கிடைக்காது உங்களுக்கு எதுவும் கிடையாது.
0: கிடையாது
1: எல்லாம் கிடைக்கும். மாவடியில இருந்து கஸ்தூரி மஞ்சள்ல இருந்து நெல்லிக்காய் இந்த எல்லா காய்கறிகளும் எல்லா பழங்களும் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் திருச்சியில கோயில்களுக்கு உங்களுக்கு குறைவே கிடையாது. கும்பகோணத்துக்கு அடுத்தபடியா திருச்சியும் கோயில் நிறைய இருக்கு. கோயில்ல ஸ்ரீரங்கம் ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்தது. ஸ்ரீரங்கம் குணசேகரம் ஒரு கோயில் இருக்கு, அது சேது படத்துக்கு கூட அந்த கோயில்ல கொண்டு போய் அந்த மனநிலை சரியில்லாதவங்களுக்கு அந்த கோயில்ல போய் வேண்டிட்டு செஞ்சாக்கா நல்ல நிலைக்கு வருவாங்க. ஆமா, குணசேகரம் நாங்க ஒரு பெருமாள் இவர் ஏழுமலையான் இருக்காரு.
0: ஏழுமலையான்
1: திருப்பதியில இருக்கிறார் இல்லையா,
0: நாராயணன்
1: அவரோட அண்ணன்ற முறையில அங்க வேண்டிட்டு இங்க செய்யலாம், இங்க வேண்டிட்டு அங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் இது மனநலம் இல்லாதவங்களும் அங்க போய் நல்லபடியா ஆகிறாங்க. அப்புறமா சமயபுரம் மாரியம்மன், இதெல்லாம் திருச்சியில இருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தான் இருக்கு, நிறைய டவுன் பஸ் எல்லாம் போறது. இவர் அகிலாண்டேஸ்வரர் வந்து இந்த ஐந்து இது சொல்றாங்க இல்லையா, நிலம் நீர் காற்று நினைத்துக்கு ஒரு ஐம்பூதங்களுக்கு சிதம்பரம் வந்து ஆகாயம், திருவண்ணாமலை வந்து நெருப்பு, அப்போ நீர் வந்து திருவானைக்கோயில், திருவானை கோயில் அங்க இருக்குது திருச்சி பக்கத்துல. அதுல வந்து எப்பயுமே அந்த சாமிக்கு அடியில தண்ணீர் இருக்கும். அப்புறமா காற்றுக்கு வந்து இங்க ஆந்திரால இருக்கிற ஆந்திரால ஒரு கோயில் இருக்கு, டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல, காற்றுக்கு ஒண்ணு. அதே மாதிரி ஐந்து பூதங்களுக்கும் ஒரு ஒரு கோயில்
0: இருக்குது.
1: ஆமா, அதுல விசேஷமானது திருச்சியில வந்து திருவானை கோயில் இருக்கு. பெரிய அந்த எந்த மன்னன் தெரியல, ஒரு மன்னன் கட்டின கோயில், அதுக்குள்ள யானை நோய் ஒரு கதை வரலாறும் இருக்கு. அதாவது ஒரு சொல்லலாமா,
0: சொல்லுங்க கேப்போம்.
1: ஒரு எட்டு கால் பூச்சி வந்து சிவனுக்கு வலை பண்றது, அது வந்து என்ன பண்றது, யானை என்ன பண்றது, தனம் பூஜை பண்ண வரும்போது இது என்னடாது இந்த சிலந்தி வந்து நம்ம சாமிக்கு நேர சிலந்தி வலை கட்டிருக்கேன், அது போய் அதை எடுக்குது. உடனே யானையோட தும்பிக்கையில அந்த சிலந்தி போய் யானை செத்து போயிட்டுருது. அதுக்கப்புறம் யானை வந்து மறுபடியும் அரசனா பிறந்து அந்த கோயில கட்டினதா வரலாறு. நல்ல விசேஷமான கோயில் அது. ஊச்சிப்பிள்ளையார் கோயில் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோயில் அந்த ஊருக்கு போனாலே அந்த மலை மேல இருக்கிற உச்சிப்பிள்ளையார பார்த்தாலே ஓ திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் அப்படின்னு தெரியும். அந்த ஊரோட ட்ரேட்மார்க். அப்புறம் நீங்க கேட்டதுனால சரி எனக்கு தெரிஞ்சத சொல்லலாம்.
0: அப்ப அம்மா இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க ரேவதி அம்மா?
1: நான் சென்னையில
0: இருக்கிறீங்க. ஆனா திருச்சிக்கு நீங்க போயிருக்கிறீங்க? அங்க
1: போயிருக்கேன், நிறைய தடவை போயிருக்கேன், நல்லா இருக்கும்.
0: இடங்களை பாத்துட்டு வந்திருக்கீங்க. அங்க குடி இருக்கல்ல?
1: அங்க குடி இல்ல, ஆனா போயிட்டு பாத்துட்டு வந்திருக்கேன். நல்லா
0: பாத்துட்டு வந்திருக்கீங்க.
1: ஆமா ஆமா,
0: நான் நினைக்கிறேன் இந்தியாவை அதாவது இருக்கிற எல்லா ஊருக்கும் சென்று பார்த்து வர ஒரு வருடங்கள் வேண்டும் என்று நினைக்கிறேன். என்ன அந்த ஊரையும் எல்லா ஊரையும் நிச்சயமா. அதுவும் போதுமா தெரியல, ஒரு ஒரு அவ்வளவு இடங்கள் இருக்கிறது பாக்குறதுக்கு இல்லையா?
1: ஆமா, இந்தியால காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்குமே பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு.
0: நிறைய இருக்குது. அடே அப்பா,
1: அவசியம் நீங்க வரணும். நீங்க வர எல்லா நேயர்கள் சொன்ன மாதிரி நீங்க வரும்போது சொல்லுங்க, நாங்க வரோம்.
0: நிச்சயம் திருச்சியில விடுவாங்க சொல்லிட்டாங்க இப்ப. அதாவது எங்களுடைய முத்துவேல் சொன்ன, நான் சொன்ன வீடு வாங்கணும் சொன்ன, திருச்சியில வாங்கினீங்கன்னா எல்லா இடத்துல இருந்தும் வரலாம் கிட்ட.
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், அமைதியான சூழ்நிலையா இருக்கும். பரபரப்பு, ரொம்ப பரபரப்பு இல்லாம அமைதியான சூழ்நிலையா இருக்கும். அதே மாதிரி நகரத்துக்கு தகுந்த நகர வாழ்க்கையும் இருக்கும்.
0: இருக்கும். சன நெருக்கம் எப்படி, அதாவது மக்களுடைய நெருக்கம் எப்படி, அது அதாவது நெருக்கமா இருக்குமா இல்லாட்டி கொஞ்சம் விட்டு வீதியா? இப்ப ஒவ்வொரு
1: நெருக்கமா தான்
0: இருக்கும். பிஸியா தான் இருக்குமா அங்கேயும் எல்லாம்?
1: எப்பொழுதும் பிஸியா இருக்கும். எப்படி மதுரையில தூங்கா நகரமும் அதே மாதிரி திருச்சியும் நல்லா இரவு பகலா ஜகஜோதியா தான் இருக்கும்.
0: மதுரைக்கு போன தடவை மதுரைக்கு எங்களுடைய அனுசாத்தப்பர் அம்மாட்ட போயிருந்தேன். நான் போகும்போது கொஞ்சம் உடல் நல்ல குறைவா போனதுனால அது ஒரு தூங்கா நகரம், ஆனா நான் நல்லா தூங்கினேன். அம்மா அந்த டைமுக்கு எழுத்து எனக்கு சாப்பாடு கொடுத்திருந்தா நான் நல்லா சாப்பிட்டு அது திரும்பவும் அதுல
1: தூங்குறேன். என்ன செய்யறது, உடல் நலம் அந்த நேரம் ஒத்து வரல, இல்லாட்டா நிறைய பாத்துக்கலாம்
0: நிச்சயமா. ஆனா இருந்தாலும்
1: மதுரையும்
0: அம்மா எல்லா கோயில்களுக்கும் கூட்டிக் கொண்டு போயிருந்தா, சில கோயில் அங்க சுற்றி வர மதுரை மீனாட்சி அம்மன் பாதத்துல அதாவது அவருடைய மூக்குத்தி எல்லாம் தெளிவாக அந்த மார்னிங் ஏர்லி மார்னிங் என்ன அழைச்சு சென்றிருந்தாங்க, அழகா பாக்க இருந்தது.
1: ஆமா அந்த நேரம் தான் அவங்களுக்கு நல்ல நிம்மதியா சுவாமி தரிசனம் பண்ண முடியும் அம்மனை.
0: நிச்சயம் உண்மைதான்.
1: அங்க இடம் மாற்றி கால் இடம் மாற்றி நடராஜர் நடனம் ஆடுவார். எல்லா இடத்துலயும் இடது கால்னா அங்க வலது
0: காலை மாற்றி.
1: ஒரு மன்னன் கேட்டாராம், வந்து நீ எப்ப பார்த்தாலும் அந்த கால நடனம் ஆடுறிய, உனக்கு கஷ்டமா இல்லையான்னு. உடனே காலம் மாத்திட்டாராம்
0: அந்த இடத்துல காலம் மாத்தி விட்டார்
1: அப்படின்னு வரலாறு
0: பாத்தீங்களா. எத்தனை விடயங்கள் இருக்கிறது, இவற்றையெல்லாம் நாங்கள் கேட்டு அறிஞ்சுக்கணும். சில நேரம் இங்க எல்லாம் இப்ப இந்த கனடா நாட்டிலேயே ஒரு சிட்டில இருந்து ஒரு சிட்டிக்கு போயிருக்க மாட்டாங்க வெள்ளை இனத்தவர்கள், உண்மையா போயிருக்க மாட்டாங்க. தாங்கள் போறது இல்ல, தங்களுக்கு தெரியாது அந்த இடம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம் போயிருந்தேன்னு. ஆனா எங்களுடைய தமிழ் மக்கள் எங்க எங்க எல்லாம் எது எது பார்க்கணுமோ எங்க எங்க போகணுமோ எது எதை தெரிஞ்சு வச்சுக்கோமோ எல்லா இடமும் போயிருவாங்க. அது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உண்மை அப்படித்தான் இருக்கணும். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் ரேவதி அம்மாக்கு?
1: எனக்கு வந்து ஆசை முகம் படத்துல இருந்து அந்த பாடல் வேணும்.
0: எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அம்மா இந்த பாட்டு. என்னன்னு தெரியாது,
1: எனக்கு கூட தெரியாது, ஆனா அதை கேட்கும் போது கொஞ்சம் பரவசமா இருக்கும்.
0: நல்ல பாடல் அது, அந்த வரிகளும் சரோஜா தேவியும் எங்களுடைய எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் நடிச்ச
1: அந்த இருவர் ஜோடியுமே நல்லா இருக்கும். எல்லா பாடலுமே
0: அந்த வரிகளும் நல்ல, எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பாடல் அது. அம்மாக்கு நான் எடுத்து வருகிறேன். நன்றி.
1: உங்களோட பேசினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: அம்மாவோட பேசினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன நிறைய இதுகளை நாங்கள் பேசி தெரிஞ்சு கொண்டோம். ஆனா நாங்க இடையிலேயே நாங்க சும்மா தமாஷுக்கு எல்லாம் பேசுவோம், அதையெல்லாம் யாரும் குறையா எடுத்துக்கொள்ள கூடாது. நீங்க
1: போட்டிருக்கேனே அடிக்கிற கைதான் நினைக்கிறேன்.
0: சிரிப்புக்காக நாங்கள் அப்படி பேசுறது, அப்படி எல்லாம் அங்க அவங்க வீட்டுல நடக்கிறது இல்ல. இவங்கதான் ராஜாக்கள், சும்மா வந்து பேசுவாங்க. என்னோட ஒரு தாய்கிட்ட எப்படி எல்லாம் தமாசா பேசி மற்றவர்கள சிரிக்க வைக்கலாமோ அப்படி அவங்க என்னோட சேர்ந்து பேசுறாங்க. அது ஒரு வல்லமை அவங்களுக்கு. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் அப்படி ஈடுபடுத்து பேசுறாங்க,
1: அவ்வளவுதான். அந்த உரையாடலாம் நல்லாதான்
0: இருக்கும்.
1: பேசுறது சொல்லுங்க.
0: நிச்சயமா. நன்றி அம்மா. நன்றி அம்மா.
1: நன்றி மேடம்.
0: உங்களுடைய நிகழ்ச்சி அனுப்பி வைங்க அம்மா. எனக்கு அந்த எனக்கு மீண்டும் இணைந்து கொள்ளுங்க, நிகழ்ச்சியை அனுப்பி வைங்க அம்மா. சரியாங்க புன்னகை மன்னன், நீங்க அடிக்கடி இணைஞ்சு இருக்கிறீங்க, காற்றலைக்கு வர வேணும். ஏனென்றா நீண்ட நாட்கள் நீங்களும் காற்றலைக்கு வரவில்லை. மற்றது இளவரசி நீங்களும் இணைப்புக்கு வாங்கோ. நான் பாடலை எடுத்து வருகிறேன். எங்களுடைய சிவா அவர்களுடைய பாடல் எடுத்து வரலாம்.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். இங்கே சிரிப்பு மன்னன், எங்களுடைய புன்னகை மன்னன் நடராஜன். வணக்கம் நடராஜன், எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் வந்துட்டோம், நாங்களும் வந்துட்டோம்,
0: நீங்களும்
1: திரும்ப வந்துட்டோம்.
0: நீங்க திரும்ப வந்துட்டீங்க இருக்கட்டும், அங்க பின்னுக்கு குழந்தைகள் சத்தம் கேக்குதா?
1: குழந்தை இல்ல, டிவி, அதாவது டிவியில சவுண்ட், அந்த குட்டி கேட்டீங்களா? அதாவது அது சன் தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா குட்டி சுட்டி சிண்டு ஒரு நிகழ்ச்சி போகும் இல்லையா, அதை போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணு,
0: ஓ அந்த அவர் வந்து ஒரு சுட்டீஸ கேள்வி கேப்பார் எங்களுடைய.
1: ஆமா ஆமா, அதாவது அந்த கோவிச்சர்ல அம்மா வந்து பண்றாங்க இல்லையா,
0: அது வேற உண்டு, நாங்க பாத்தது இல்லையா, சொல்லுங்க.
1: அது இப்பதான் சமீபத்துலதான் ஆரம்பிச்சாங்க, அந்த நிகழ்ச்சி தான் சும்மா போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
0: கொஞ்சம்
1: எப்படி இருக்கு உங்க கனடா நாடெல்லாம் எப்படி இருக்கு?
0: நான் எல்லாம் நல்லா இருந்தது, ஆனா நடராஜன காணிலேன்னு சோகமா இருந்தேன்.
1: ஐயோ முடியல,
0: என்ன நடராஜன், நான் சோகமா இருந்தேன் சொல்றேன், நீங்க சிரிக்கிறீங்க, இது நல்லா இருக்கா? எல்லாரும் கேட்டுக்கொண்டிருங்கப்பா,
1: எல்லாரும்
0: இல்ல இந்த வானொலிய கேக்குறங்க,
1: எல்லாரும்
0: போறங்க போறங்க போறங்க, உங்களோட குற்றச்சாட்டு சொல்ல, ஆமா எல்லாரும் கேளுங்க, அதுவும் நான் இவ்வளவு பாருங்க, எல்லாரும் கேட்கக்கூடியதா சொல்றேன், நடராஜன காணையில என்று நான் சோகமா இருந்தேன், அவர் சிரிக்கிறார், இது நல்லா இருக்கா? அவரும் கொஞ்சம் சோகமா ஏன் அம்மா அப்படி சோகமா, அப்படி கேட்கணும், அவர்
1: சிரிக்கிறார். இல்ல இல்ல, நீங்க சோகமா இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நடராஜன் வரல அப்படின்றதுனால சோகமா இருந்துறதுன்றதை என்னால ஒத்துக்க முடியல, அதனாலதான் நான் சிரிச்சு.
0: இது நல்லா இல்ல, அத நீங்க நம்பணும் என்ன, நாங்க சொல்றது நடராஜன காணையில என்று நான் சோகமா இருந்தேன். அப்ப அதுக்கு நீ
1: நம்பிட்டேன் நம்பிட்டேன் நம்பிட்டேன்.
0: அப்ப நீங்க நான் போய் சொல்றேன்னா நீங்க
1: சிரிச்சு? இல்ல இல்ல, நான் நீங்க பொய் சொல்லல, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டாலும் உண்மையிலேயே அந்த பேரோட என்னை நீங்க கூப்பிடுறதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால நீங்க கண்டிப்பா
0: நீங்க நான் பொய்
1: சொல்ல இருந்திருப்பீங்க தான், நான் வரலன்ட்டு
0: நீங்க நான் பொய் சொன்னாண்டு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா இன்றைக்கு, அதனால நான் இந்த துக்கத்துல நான் மூன்று தரம் சாப்பிடுவேன் சொல்லிட்டேன்.
1: இல்ல இல்ல, நிறையவே சாப்பிடுங்க, சந்தோஷத்துல நிறையவே சாப்பிடுங்க.
0: இல்ல சந்தோஷம், துக்கத்துல மூணு தடவை, ஒரு தடவை சாப்பிடுறேன்னா மூணு தடவை
1: சாப்பிடுவேன்.
0: பக்கத்துல உங்களுக்கு
1: இப்ப சாப்பிட்டு வந்துட்டீங்களா இல்லையா?
0: இல்ல நான் இன்னும் சாப்பிட்டு
1: வந்துட்டீங்களா இல்லையா?
0: இல்ல இன்னும் சாப்பிடல, கொஞ்சம் போடுங்க ஒரு நிமிஷம். உங்களை கண்ட உடனே என்ன பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, நான் போய் சொல்றேன், உடனே ஒரு ஓடி வந்திருக்கிறேன், அவரை வணக்கம் சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க, அவர் இப்ப சொல்லுவார் பாருங்க.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்,
2: ஹலோ வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சிறுவர் குட்டி சுட்டீஸ் நிகழ்ச்சி, இது எம்டிஆர் எஃப்எம் மண்டல தமிழ் வானொலியின் கதம்ப நேரலையில் இப்போது போயிட்டு இருக்கு.
0: ப்ரோக்ராம் இப்ப மாமா வந்திருக்கிறார், வணக்கம் மாமா, இளவரசு மாமா.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சுக்கா குழந்தைங்களா?
2: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: அங்க யார கேக்குறீங்க? அங்கால
1: யார கேக்குறீங்க?
0: அப்படி இல்ல, நான் சுட்டி

0: நீங்க குட்டீஸ் நீங்க நல்லா நீங்க யாருன்னு சொல்லுங்க. அவர் குட்டீஸ் இல்லையா நடராஜன்? குட்டீஸ் பேசுங்க.
1: நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நாங்க எம்டிஆர் வந்து அண்ணாச்சி பேசுறேங்க, நல்லா இருக்கீங்களா?
0: அண்ணாச்சி வந்து
1: நாங்க நல்லா யாரு இவன் அண்ணாச்சியா?
0: அண்ணாச்சிக்கு ஏழு கேட்க போறேன்.
1: அண்ணாச்சி பேசுறீங்க?
0: அண்ணாச்சி அண்ணாச்சி சுட்டீஸ்ட மட்டும் கேள்வி கேட்காங்க. சுட்டீஸ் பொண்ணும் தெரியாது, குட்டீஸ் கேள்வி.
1: ஆமா ஆமா கேள்வி கேட்கவே தெரியாது, அவங்களுக்கு பதிலே சொல்ல தெரியாது.
0: எங்க அண்ணாச்சி
1: என்கிட்ட மட்டும் கேள்வி கேளுங்க.
0: கேளுங்க எங்க அண்ணாச்சி, நீங்க கேக்குற கேள்விய பாக்கலாம். கேளுங்க
2: உங்கள்ட்ட பேசி ரொம்ப நாளாச்சு, எங்க காரணம் கொஞ்ச நாளா ஆள
0: நடராஜன்
1: ரொம்ப நாள் ஆளை காணா, அதாவது என்னால நிகழ்ச்சியில வந்து பங்கெடுத்துக்க முடியல, அதாவது வேலையின் காரணமா என்னால வந்து பங்கெடுத்துக்க முடியல. அதான் மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். நான்
0: தான் நடராஜன்
1: வந்துட்டேன்னு சொல்லி
0: ஆரம்பிச்சுட்டேன். பக்கத்துல சுத்தி வர இருக்கிற வீட்டுல இருக்கிற கோழி எல்லாத்தையும் காணலையா?
1: கிடையாது.
0: பாருங்க சரியா சோத்தோட கேக்குறாருங்க, உங்களோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுங்க அண்ணா. அண்ணா ஏன்னா இப்படி
1: இல்ல இல்ல விட்டுட்டுலாம் போல, எப்பயுமே உள்ளத்துல இருந்துகிட்டுதான் இருக்கோம், விட்டுட்டுலாம் போகல.
0: உள்ளத்துல சேர் போட்டிருக்கீங்களா நீங்க?
1: ஆமா சேர் சேர்ல நல்லா அப்படியே அந்த ஆணி வச்சு நல்லா அடிச்சு வச்சாச்சு, எடுக்க முடியாத அளவுக்கு, அதனால எடுக்க முடியாது.
0: இப்ப நாங்க உங்களோட உள்ளத்துல இருக்கிறோமா, நீங்க எங்களோட உள்ளத்துல இருக்கிறீங்களா, இத முதல் கண்டுபிடிங்க.
1: நாங்களும் உங்க உள்ளத்துல இருக்கிறோம், நீங்களும் எங்க உள்ளத்துல இருக்கிறீங்க, இதுல என்ன சந்தேகம்?
0: என்ன உங்களை தேடுனோட சத்தம் போடாம நிக்கிறார் நடராஜா, அடிக்கடி ஒரு கொஞ்சம் கேள்விய கேட்டுட்டு.
1: யார் நான் பேச
0: ரேவதி அம்மா ஒரு பாட்டு சொல்லிட்டு போனா இல்ல, ஒரு பாட்டு அது பொருந்தது இதுக்கு. அது இப்ப கேள்வி எங்களுக்கு.
1: கதவை கொஞ்சம் திறந்தது நீயா இல்லை நானா, நல்ல பாடுதல்ல அது. நல்லா பாடுறீங்களே, சூப்பர் சூப்பர்.
0: இப்படியே நீங்க இப்படியே சொல்லி சொல்லி இப்ப பாட முடியாமலே போச்சு இல்லையா இளவரசு?
2: கொஞ்ச நாளா காணவே இல்ல நடராஜன் குரல் வந்து, கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் கேட்டு.
0: நடராஜர் யாரோ கேட்டாங்களா எதுக்கு நீங்க நடிக இடக்காலேயே தூக்கி ஆடுறீங்க, அதனால இப்ப வரக்கால தூக்கி ஆடுறாரு. ஊங்கிட்டாருங்க அவர் பாட்டு கேட்காமலே. நடராஜன் நடராஜன் நடராஜன் நடராஜன் மீண்டும் முனைப்புல வாங்கும், ஏனென்றால் நீங்க உங்களுக்கு தொலைபேசி. நீங்க சொல்லுங்க இளவரசு, இளவரசு சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க நீங்க?
2: நல்லா இருக்குமா?
0: சரி அந்த பிப்பி குழல் எங்க?
2: அன்னைக்கு பாடும்போது எடுத்ததுதான், அதுக்கப்புறம் கையில சொல்லலாமா? நீங்க தான் பாடும்போது சிரிக்கிறீங்களா?
0: அது நீங்க பதிவு செய்து அனுப்புறதா எத்தனை பேர் கேட்டிருக்காங்க தெரியுமா? எங்களுக்கு அனுப்புங்க, எங்களுக்கு அனுப்புங்க, அனுப்பி விட்டு இருக்குது.
2: எத்தனை பேருமா?
0: எல்லாரும் கேட்டாங்க, அதை அனுப்புங்க அந்த பதிவு. உண்மையா அது ரியலா வந்தது இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு சும்மா அங்கேயும் எடுத்த மியூசிக்கும் இல்லையா? நீங்க ஊதி அதுல பதிவு செய்தது இல்ல? அப்ப எல்லாரும் ஆசையில கேட்டாங்க அனுப்புங்க அனுப்புங்க. வணக்கம் அப்படியெல்லாம் போகாது, நாங்கெல்லாம் ஸ்ட்ராங் இல்லையா இல்லையா? அளவருக்கு இட்லி
1: சுட்டாச்சா? இட்லி சுட்டாச்சா கேக்கலாம். அந்த குழந்தை
0: அப்ப என்ன,
1: மொபைல் போன்ல வந்து பெரிய டிஸ்பிளேயா வச்சுட்டாங்க அப்படின்னு
0: பாத்தீங்களா?
1: அது சின்ன ஸ்கிரீனா வந்துச்சு, அத பெரிய ஸ்கிரீனா வச்சுட்டாங்க
0: மாமா. எப்படி பாருங்களேன் இளவரசு, உங்களோட ஸ்கிரீன் சின்னதா இருந்தா இந்த மாமாட்ட குடுங்க, பெருசாகி
1: தருவேன்.
2: நடராஜனா, இப்போ நமது எம்டிஆர்ல வந்து ஒரு குட்டி சுட்டிக்கு நிகழ்ச்சி இப்போது நடந்தா, உங்களோட எப்படி இருக்கும்? இப்போதைக்கு வந்து நான் வந்து இமான அண்ணாச்சி மாதிரி ஒரு அண்ணாச்சி
0: நடராஜ்
1: அண்ணா சொல்லாதீங்க, நடராஜ் குழந்தைன்னு சொல்லுங்க.
0: நடராஜ் குழந்தை, நடராஜ் தான், அவர் தான் பாப்பா
1: குட்டியா பேசுறீங்க நீங்க. எப்படி நடராஜ்
0: அண்ணான்னு
2: சொல்லலாம்? ஒரு சுட்டி குழந்தை கிட்ட கொடுங்க.
0: யாருங்க?
2: ஹலோ,
1: எனக்கு அண்ணா பேசுறது, நம்ம அண்ணாச்சி பேசுறது சரியா கேக்கவே இல்ல எனக்கு.
0: இல்லங்க, அண்ணாச்சி சொல்றார் அடுத்த சின்ன குழந்தை சுட்டி கிட்ட கொடுங்க. நீங்க குட்டி, நான் சுட்டி.
1: ஓ அப்படியா?
0: நீங்க குட்டி ஞாபகத்துல வச்சிருங்க. அவர் சொல்ற சரி, பக்கத்துல
1: குட்டி
0: குட்டி சுட்டீஸ்ல கொடுக்க. சரி சரி, இப்ப அண்ணாச்சி நீங்க சுட்டீஸோட பேசணுமா அல்லாட்டி குட்டீஸோட பேசணுமா?
2: குட்டீஸோட பேசணும்.
0: குட்டீஸ், குட்டீஸ்
1: பேசுங்க. சொல்லுங்க அண்ணாச்சி, என்ன கேக்கணும் சொல்லுங்க.
2: நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் அண்ணாச்சி.
2: சென்னையில இருந்து பேசுறீங்க?
1: ஆமா
2: ஆமா. சாப்பிட்டீங்களா?
1: ஓ சாப்பிட்டேமே, தோசை ஊத்தி சாப்பிட்டேமே.
2: ஆமா, எப்படி பேசுறான் நான் அந்த வாய்ஸ் வரமாட்டேங்குமா, என்ன பண்றது?
1: எங்களுக்கா எங்களுக்கு அப்படிதான்.
0: நீங்க அண்ணாச்சி மாதிரி பேசி பாத்தீங்களா? நீங்க
1: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கவங்க நினைப்பாங்க மூணு பேரு வந்து ரொம்ப மொக்க போட்டுக்கிட்டு
2: இருக்காங்க.
1: இல்ல அதிகம் வராம இருந்தா சரித்து இல்லாம இல்லையா?
0: என்னட்ட கேட்டா நான் அவர்கிட்ட திருப்பி அந்த குட்டி சொல்ற மாதிரியே சொல்லுவேன். கேளுங்க குட்டி, என்னட்ட கேளுங்க. இளவரசு,
1: நீங்க பெரிய
2: ஆளு
0: கேக்குறேன்.
2: அண்ணா நடராஜனா, கொஞ்சம் அப்படியே இணைத்து வருங்க. இப்போதைக்கு வந்து நான் வந்து இப்போதைக்கு நான் சொல்லி கேட்க போறோம். ஹலோ
0: சொல்லுங்க மாமா. மாமா சொல்லுங்க மாமா.
2: நல்லா இருக்கீங்களா?
0: என்ன பாக்க உங்களுக்கு புரியலையா, நல்லா இருக்கா இல்லையா?
2: சரி, உங்க பேரு?
0: குட்டீஸ். குட்டீஸ் மாமா
2: சொல்லப்படாது. உங்க பேரு?
0: வேறு குட்டிஸ் மாமா, பார்க்க பார்க்க சின்ன குட்டியா இல்லையா?
2: குட்டிஸ் மாமாவா?
0: மாமா அது உங்களுக்கு மாமா, நான் குட்டி.
2: அப்படியா?
1: ஐயோ கடவுளே
0: மாமா, உங்களை உங்கள அம்மா அப்பா சரியான மக்க பெத்து வச்சிருக்கு. மாமா உங்களை உங்க அம்மா அப்பா சரியா மக்க பெத்து வச்சிருக்கு, சரியான மக்கு நீங்க, சரியான மக்கு. என்ன அளவுக்கு உங்களுக்கு மூளை இல்ல மாமா? என்னமா பேசாமலே இருக்கீங்க மாமா?
2: இல்ல இல்ல, நீங்க பேசுறது கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை போச்சு வாய்ப்பு வரணும்ல.
0: மாமா யாரு மாமா உங்களை இந்த கேள்வி கேட்க விட்டது? மக்கு மாமாவ? மாமா மாட்டுங்க, மாமா மாமா மாட்டுங்க.
2: சரி இப்போ இப்போ இப்போ இப்போ இப்போ இப்போ இப்போ இப்போ
0: இப்போ கேட்க போறீங்க, என்ன கேட்க போறீங்க மாமா?
2: உங்க பேரு?
0: அதுதான் சொல்லிட்டேன், குட்டிஸ் இல்லையா? குட்டியா இருந்தா குட்டி.
2: நீங்க வந்து அடிக்கடி கேக்குற வானொலி?
0: நான் கேக்குற வானொலி கொஞ்சம் ஞாபகம் குறைவா இருக்குது, கேட்டுக்கணும். மாமா
2: இல்ல இல்ல, நீங்க நீங்க அடிக்கடி கேக்குற வானொலி
0: எம்டிஆர் மாமா, எம்டிஆர்.
2: எல்லா
0: மக்கு மாமாட பேரு சொன்ன மாமா எல்லாம் வர மாட்டாங்க வானம்.
2: இல்ல இல்ல, மக்கு மாமா எப்படி சொல்றீங்க? அறிவிப்பாளர் மாமாவா இல்ல எப்படி?
0: அங்க அந்த வானொலியில பேசுறவங்க எல்லாரும் மாமாட்ட, எல்லாரும் எல்லாரும் நல்ல மாமா, ஆனா கொஞ்சம் மக்கு மாமா.
2: பல்விளக்கம்
0: நீங்க சொல்லி கொடுக்கறது பல்லு உலக சொல்லி
2: சிறுக்கி எழுந்திடுமாமா அப்படி பாருங்க
0: பாருங்க எழுந்திடுமாமா.
2: கவலி இருக்கு, துணி இருக்கு, கொலிச்சிடுமாமா.
0: கவலி இருக்கு, சோப்பு இருக்கு, குளிச்சிடுமாமா.
2: உன்னை ரொம்ப உண்டா பிடிச்சிருக்கு, தேங்க்யூ மாமா.
0: உன்னை ரொம்ப உண்டா பிடிக்கலையே, எழுந்திரு மாமா.
2: நீ எப்போமே கேட்டிருப்பாய் எம்டிஆர் மாமா,
0: நீ எப்போதும் கேட்டிருப்பாய் எம்டிஆர் மாமா. பக்கத்துல அந்த மாமா சிரிக்கிறேன். இனி நான் இனி மீரா மட்டும் குடுக்கிறேன். நான் களைச்சு போச்சு, களைச்சு போச்சு. நான் இனி ஏதாவது குடிக்க போறேன். நான் மீரா மட்டும் குடுக்கிறேன், சரியா? அப்ப ரெண்டு மாமா மக்கு மாமா ரெண்டுக்கு நந்தி பணக்கு சொல்லவா? நந்தி வணக்கம்.
2: வணக்கம்.
0: என்ன வருது?
2: வணக்கம். இப்போது நாம் ஒன்று உங்களுடைய நிலை குளர் மீராமா அவர்களே தற்போது காற்றலை நின்றிருக்கிறார். வணக்கம் மீராமா.
0: எனக்கு பக்கத்துல நடராஜன் இருக்கிற அறிவோட பாருங்க, வலது கால தூக்கி
1: சூப்பர் சூப்பர்
2: அருமையா.
0: சான்ஸே இல்ல. சான்ஸே இல்ல.
1: உண்மையிலேயே உங்க குரல் உண்மையிலேயே உங்க குரல் அப்படியே சின்ன குழந்தை வாய்ஸ் மாதிரி அழகா இருந்துச்சு. உண்மையிலேயே சின்ன குழந்தை
0: இது நீங்க போய் கேட்டுக்கொண்டிருக்கிற அவ்வளவு பேரும் சொல்லுவாங்க இவர் போய் சொல்றாரு.
1: இல்ல யாருமே போய் சொல்றேன்னு சொல்ல
3: மாட்டேன். சொல்லுங்கண்ணா.
2: என்னோட குரல் சின்ன குரல் தான் இப்போதைக்கு, இப்பதான் கொஞ்சம் பொருத்தா
1: போச்சு. எல்லாருமே நல்லா இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்காங்க. கலைவேத்தல நிகழ்ச்சியில் உள்ள மாதிரி எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும்.
1: உங்களோட பேசினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: இளவரசு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: இந்த பாட்டு போடுவோமா?
0: அனுப்பி வைங்க இளவரசர்.
1: கோயில பத்தி எல்லாம் சொல்லிருந்தாங்க, உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஸ்ரீரங்கம் கோயிலு, பிள்ளையார் கோவிலு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலு, மீனாட்சி அம்மன் கோயில இருக்க அந்த நடராஜரை பத்தி சொன்னாங்க, கால மாத்தி ஆடுனத பத்தி எல்லாம் சொன்னாங்க. உண்மையிலேயே நாங்கெல்லாம் அதை நேரடியாவே போன மாசம் மதுரைக்கு போயிருக்கும் போதெல்லாம் அதை பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிச்சு. நல்லா இருக்கும். அம்மா
0: நல்ல நல்ல. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: என்ன
0: நடக்குது?
1: அம்மாவும் பொண்ணு பேசிட்டு இருக்காங்க.
0: அதான் சத்தம். சரி சரி. அப்ப
1: என்ன கூட பேசிட்டு இருக்கேன். எங்க மீரா அம்மா கூட நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க அம்மா கூட
0: அவங்க ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். நல்ல, நான் உங்களுக்கு பாட்டு எடுத்து வர்றேன். சரியா?
1: ஆமா,
0: பாட்டு எடுத்து
1: வர்றேன். சரி சரி. உங்களுடைய தேர்வுல ஒண்ணு தாங்க.
0: அடிக்கடி
1: நன்றி நன்றி. மீண்டும் உங்களோட நாளைக்கு.
0: நன்றி.
1: கண்டிப்பா, நிச்சயமாக, நிச்சயமா, நிச்சயமா.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: நன்றி நன்றி.
0: நேரம் சரியாக 12:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. என் அன்பர்களே, நீங்களும் அழைப்புக்கு வரலாம். சரி, எங்களுடைய சுவாவுடைய பாடல் விட்டு விட்டே நாங்கள் நிப்பாட்டி நிப்பாட்டி கொண்டு வருகிறோம்.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு விஜயகுமார், திருப்புக்குழி. விஜயகுமார் எப்படி இருக்கிறீங்க விஜயகுமார்?
1: அன்பு சகோதரி மீரா அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறுவது திருப்புக்குழி விஜயகுமார். நலமா இருக்கீங்களா?
0: இரவு வணக்கம் உங்களுக்கு. நான் இப்ப பகல்
1: பகல் வணக்கம்.
0: எல்லாருக்கும் என்ன சாப்பிடாம கொஞ்சம் பாருங்க, சாப்பிடாம தூங்க வைக்க பாக்குறீங்க நீங்க இப்பவே. எனக்கு இப்ப பகல், நான் என்ன சாப்பிடல, பசிக்கு போயிருந்து இப்பவே தூங்க சொல்ல வேணாம். சரியா,
1: மதிய சாப்பாடு என்ன? மதிய சாப்பாடு இன்னும் முடியவில்லையா?
0: இல்ல இல்ல, இங்க 12:37. நிறைவு பெற்றாடு வேலை முடிஞ்ச அப்புறம் சாப்பாடே தேடுவோம் நாங்க, என்ன சாப்பிடலாம்.
1: நேயர்களாகி எங்களுக்காக தாங்கள் காத்திருந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக நிகழ்ச்சி தனி நடத்தி எங்கள் மனங்களை எல்லாம் குளிர வைத்து விட்டு அதற்கு பின்னர் தங்கள் வயிற்றை குளிர வைக்க செல்கிறீர்கள். நன்றிகள். இவ்வளவு நேரம் நான் ஒரு சிறுவர் மலரை கேட்டுக் கொண்டிருந்தேன் வானொலியில். அங்கு சத்திரத்தில் தொடங்கி காரில் காரில் வந்து கேட்டுக்கொண்டேதான் வந்தேன். காரில் அனைவரும் வீடு வந்து சேர்ந்தோம். இளவரசு அவர்களும் நண்பர் நடராஜன் அவர்களும் தங்களோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். சரி, அதை கேட்டுக்கொண்டு இப்போதுதான் வீட்டுக்குள் நுழைந்தேன். வந்து ஆடைகள் எல்லாம் கலைந்து விட்டு உடனே இணைப்பை ஏற்படுத்தினேன். அவர்கள் முடிப்பதற்கும் நான் இணைப்பை ஏற்படுத்ததற்கும் சரியாக இருந்தது. உடனே எடுத்து விட்டீர்கள், மிக்கவும் நன்றி. ஒரு பாடல் முடிந்தால் பாருங்கள். 1000 வாசல் இதயம் திரைப்படத்தின் பெயர். 1000 வாசல் இதயம்
0: இதயம்,
1: அதில் ஒரு பாட்டு. மகாராணி உனை தேடி வரும் நீரமே எங்கும் குழல் நாதமின் ஒரு பாடல் வரும்.
0: மகாராணி உனை தேடி
1: வரும் நேரமே,
0: வரும்
1: மகாராணி உனை தேடி வரும் நேரமே எங்கும் குழல் நாதமே.
0: நான் நினைக்கிறேன், நானே இப்பதான் கேட்க போறேன்னு நினைக்கிறேன். சரி, உட கேட்டா தான் தெரியும் இப்படி பாடல்
1: அப்படிங்களா? கேட்ட பாடலாம் இருக்கும். அது கேட்டு
0: இல்ல, எனக்கு சொன்ன ஞாபகமா இல்லை. என்னடா இதுதான் நான் முதல்ல கேட்க போறேன் நினைக்கிறேன்.
1: 1000 வாசல் இதயம் திரைப்படத்தின் பெயர். ஆமா.
0: நிச்சயமா உங்களுக்கு எடுத்து
1: இது போன்ற அடிக்கடி ஒளிபரப்பாகாத பாடல்கள் எல்லாம் கேட்பதற்கு தான் இப்பொழுதெல்லாம் மனம் இயங்குகிறது. அடிக்கடி கேட்ட பாடலே கேட்டு கேட்டு சலித்து
0: விட்டது.
1: இது போன்ற
0: கூடுதலாக இயங்குகிறது.
1: அதுவும் தங்கள் நிலையத்தில் நான் கேட்கிறேன், தவறாமல் நிறைவேற்றி விடுகிறீர்கள். அதை கேட்டு மேலும் மேலும் சந்தோஷம். அதன் நிமித்தமே நானும் தங்களிடம் இப்பாடல்களிடம் கேட்கிறேன். தவறாக நினைக்க வேண்டாம்.
0: இல்லையா, பரவாயில்லை, நாங்களும் கேட்கக்கூடியதா இருக்கிறதல்லவா. இப்ப நீங்க புதுசு புதுசா பாடல்களை கேட்கும் போது வித்தியாசமா எங்களுக்கும் அந்த பாடல்கள் கேட்டு கேட்டு பழகிடும். அப்பதான் தெரிய வரும். எல்லாவற்றும் தெரியாத பாடல்கள் எத்தனையோ இருக்கிறது. நான் பாத்துருக்கிறேன் நிறைய படம், நாங்கள் கேட்காத பார்க்காத படமே இருக்கிறது. எவ்வளவோ படம் எங்களுக்கு
1: தெரியும்.
0: போயிருப்பாரு, அப்பா வேலைக்கு சென்றிருப்பார். கலையத்துக்குள்ளே வந்தால் எனக்கு வெளியில் நடக்கிறது என்னவென்று தெரியாது.
1: நேற்று உரையாடினேன், மிகவும் சந்தோஷமாக இருந்தது.
0: உங்கள்
1: அந்த சோகத்திலிருந்து விடுபட்டு விட்டீர்களா?
0: உங்களை எல்லாரோடையும் பேசும் போது இந்த இடத்துல இருக்கும் போது நான் எல்லாத்தையும் மறந்து என்னையே
1: மறந்துடுறேன். மறுபடியும் இல்லம் இல்லம் நோக்கி செல்லுகையில் அந்த மலரும் நினைவுகள் அப்படியே நெஞ்சில் நிழலாடும்.
0: வேதனையான நேரம்,
1: காலப்போக்கின் காலம்தான் அந்த காயங்களை ஆற்ற வேண்டும். மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் எனது இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடல் வரும் என்று காத்திருக்கிறேன். நிகழ்ச்சி தன்னை கேட்டுக்கொண்டே
0: வணக்கம். இரவு வணக்கம் சொல்றா, சரி தூங்க கூடாது பாட்டு வரும்.
1: சரி சரி, சாரி, மறந்து விடுகிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி அம்மா, நன்றி
0: வணக்கம். நேரம் சரியாக 12:41.

பட்டுவா அவங்களுடைய பாடலை மெல்ல மெல்ல துண்டு துண்டா பிச்சு பிச்சு பிச்சு தந்துட்டேன் குட்டி குட்டியா. சரியா, என்றாலும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய நாகராஜன் உங்களுடைய பாடல் காட்டளிக்கு வருகிறது. நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க, அந்த பாடலை கேட்போம்.

என்று வருவோர்க்கு விருந்தாக மாறும். பகைவர் முகம் பார்த்து புலியாக சீரும். நிலத்தில் உயிர்

0: காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க? நல்லமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? என்ன தட்டி பட்டி எல்லாம் தட்டி போட்டி கொண்டு வரீங்க? டுக்கு டுக்கண்டு சத்தம் கடிச்சு நான் பெட்டி தட்டி அதெல்லாம் பக்கத்துல எல்லாம் தட்டி ஓடி வந்து எடுப்பாங்க தொலைபேசி. அத ஞாபகமாவே வச்சிருக்கீங்க. சில்வர் பாத்திரமா இல்லையே? அதெண்டா சத்தம் வேறையா கேக்குமே, டிங் டிங்.
1: இல்ல இது வந்து கனமா இருந்து சில்வர் பாத்திரம்.
0: அது கனமானது கட்டியா இருக்கு. ஒரு கிலோ இருக்குமா பாரம்?
1: அதுக்கு மேல இருக்கு. சாம்பாரும் அதுல இருக்குது, அதிகமா இருக்கு.
0: ஓ சரி, சாம்பாருக்குல என்ன போட்டிருக்குல்ல? சாப்பிட்டீங்களா சாம்பார்? இப்ப
1: சாம்பாருக்குள்ள எல்லா காய்கறிகளும் இருக்கு,
0: எல்லாம் இருக்கு.
1: முதல்ல மேல வந்து போட்டிருக்கு வந்து கையிலதான் கரண்டி.
0: கரண்டியதான் உள்ளுங்க சாம்பாரும். அது உண்மை, கரண்டி சாம்பார்ல போடாம எடுக்கல, அதே வழியில இல்லையா?
1: எடுக்கல, ஆனா அது சரியா எடுக்க முடியாது.
0: எல்லாரும் நீங்க சாம்பாருக்கு எல்லா மரக்கறியும் போடுறன்னு சொல்றீங்களே, முக்கியமா ஏதாவது ஒரு கடலை பருப்பு, அந்த அதாவது என்ன இன்னொரு பருப்பு, அதான் மாதிரி பருப்பு வகை ஏதோ போடத்தானே வேணும். என்ன துவரம் பருப்பு, துவரம் பருப்பு, துவரம் பருப்பு நினைக்கிறேன். கடலை துவரம் பருப்பு போட்டு தான் சமைக்கணும், அப்பதான் அந்த சாம்பார் சாம்பாரா வரும். பருப்பு போடணும், ஏதாவது ஒரு பருப்பு போடணும், அப்பதான் சாம்பார் டேஸ்ட்.
1: அதே மாதிரி காயம், காயம் போடணும்,
0: அது பெருங்காயம் இல்லையா?
1: பெருங்காயம்
0: அதே, நான் அதுக்கு பெருங்காயம்
1: நிறைய ஐட்டம்ஸ், நிறைய ஐட்டம்ஸ் போடணும் சாம்பார்ல, அப்பதான் சாம்பார்.
0: இல்ல அதாவது உங்களுக்கு என்ன என்ன எல்லாம் கையில கிடைக்குதோ அதெல்லாம் நீங்க போடணும் சாம்பார்ல.
1: என்ன காய்கறிகள் எல்லாம் போடும்?
0: என்ன காய்கறி எனக்கு எது ஃப்ரிட்ஜுக்குள்ள எது வேண்டாதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கெதியா முடிக்கிறதுக்கு.
1: இப்ப இந்த இல்ல, இப்ப நீங்க சாம்பார் வைக்கிறத சாம்பார் தண்ணி மட்டும் இருக்கு
0: நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்ல இங்க ஃப்ரிட்ஜ்ல சாம்பார், சாம்பாரை வைக்கிறதுக்கு இல்ல இங்க.
1: இல்ல சாம்பார் வைக்கல, எப்படி தெரியுமா? தண்ணி காய வச்சுட்டு
0: சொல்லுங்க. காய்கறி போடாத ஒரு சாம்பார்
1: இல்ல, ஒன்று இல்ல. இப்ப நீங்க பருப்பு இருந்தா பருப்பு போடலாம், அப்புறம் சாம்பார் தூள் பவுடர் போட்டு அப்படியே இலக்கலாம் சாம்பார்.
0: அப்படியா? இல்ல அது நல்லா இருக்கும். தனியா பருப்புல சாம்பார் பவுடர் அது போட்டு நீங்க இறக்கிட்டீங்கன்னா அது உண்மையிலேயே சாம்பார் நல்லா இருக்கும், நீங்க விட்டு சாப்பிடலாம். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். நான் நினைச்ச நீங்க இன்னும் சீப்பா சொல்லிடுவீங்களோ, என்னன்னு தெரியுமா? தண்ணிக்கு மட்டும் சாம்பார் பவுடர் போட்டு உப்பும் சாம்பாரையும் போட்டுட்டு அதுக்கு புளி போடுறதா?
1: புளி போடணும் கொஞ்சம்
0: சாம்பாருக்கு. நல்ல, சூப்பர். சரி, நீங்க இப்ப இரவு என்ன சாப்பிட்டீங்க? சாம்பார டக்குன்னு ஞாபகப்படுத்தினீங்க, இரவு சாம்பாரா? இல்ல
1: சாம்பார்
0: சாம்பார் செய்து அதுக்குள்ள சுட சுட சாதத்தை போட்டு அப்படியே நீங்க கலந்துட்டு அப்படியே வைக்கணும், அப்ப அது இருகும் நல்ல கட்டியா. அதுக்கப்புறம் நீங்க எல்லாருக்கும் கிள்ளி போட்டு கொடுக்கணும், அதுதான் சாம்பார் சாதம். நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவு அப்படி செய்து பாருங்க. அது எதுக்கு சாம்பார் சாதம் செய்யறது தெரியுமா? சின்ன குழந்தை என்ன மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு அதான் செய்து கொடுப்பாங்க. எல்லா மரக்கறையும் அதுக்கு போட்டு சாதத்தையும் போட்டு அப்படியே குளியெல்லாம் அப்படி செய்துட்டு கட்டியாவிட, அப்ப புள்ள சாதம் மட்டும் சாப்பிட. அப்ப தனிய கறியெல்லாம் வச்சா சாப்பிட மாட்டோம் நாங்க, இல்ல சில கறியெல்லாம் அப்படியே தவிர்த்து வைப்போம், இது வேணாம் எனக்கு, இந்த கறி பிடிக்காது, இந்த கறி பிடிக்காது. சாம்பார்களை எல்லாத்தையும் போட்டுட்டு இங்க செய்துட்டு அப்படி சாதத்தையும் போட்டு சச்சு பாருங்க, ஒன்றுமே தெரியாது, நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. சரி, உங்களுக்கு இன்றைக்கு என்ன பாட்டு? உங்களுக்கு
1: எனக்கு இன்னைக்கு இந்து படத்துல இருந்து ஒரு பாட்டு.
0: இந்து,
1: இந்து திரைப்படத்துல இருந்து நல்ல ஒரு பாட்டு எடுத்து.
0: நல்ல ஒரு பாட்டு, நல்லது,
1: இந்து
0: படத்துல. நன்றி, எடுத்து பார்த்தேன். சரியா,
1: இந்து படம் தெரியுமல்ல?
0: நீங்க இப்படி தான் கேள்வி பண்ணு, இந்து வேணா
1: சரத்குமார்
0: இருக்கு
1: பாட்டு.
0: சரியா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: சிலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்க போறேன். அந்த பாட்டு எதுல நீண்டி சென்றா, எத்தனை இரவு உனக்காக விழித்திருந்தேன் என்னும் போது ஒரு அன்பு உறவு இணைகிறார். பாக்கலாம். வணக்கம் ஆண்டாள்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நீங்க
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: நல்ல சுகமா இருக்கணும். கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா வானொலிய?
1: சாப்பிடுவாங்க.
0: காத்திய தெய்வம். என்ன என்ன சாப்பாடு வச்சிருக்கீங்க? இப்ப நான் திடீர்னு டக்குன்னு வந்தா நீங்க என்ன சாப்பாடு தருவீங்க?
1: சாப்பாடா இருக்கு, கொழுக்கட்டை, வடை, குழம்பு, ரசம், மோர், எல்லாம் இருக்குமா?
0: எல்லாம் இருக்கு. சூப்பர். என்ன செய்யறது, கொடுத்து வைக்கலையே, இவ்வளவு தூரத்துல கொண்டு என்ன வச்சுட்டானே கடவுள்.
1: பக்கத்துல இருக்கிறோம் எல்லாரும்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: பக்கத்துலயே இருக்கணும்.
0: பக்கத்துல அதான் சொன்னேன், எல்லாருக்கும் பக்கத்துலயே ஒரு சின்ன வீடு நான் வச்சிருக்க போறேன். அப்ப உடனே உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா உடனே ஓடி வந்து ஆண்டாளம்மா சரி என்ன சாப்பாடு இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டு சாப்பிடலாம். அப்ப யாருமே யாருக்கு வராம விட போறாங்க. இது எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல எல்லா அம்மா வந்து வீட்டை போட்டு கொண்டு இருக்க போற
1: மாட்டாங்க.
0: அம்மாக்கு என்ன வேண்டும் ஆண்டாள் உங்களுக்கு?
1: எனக்கு
0: பிடிச்ச பாட்டு
1: போட்டீங்களா?
0: பட்டி வச்சு என் செல்ல கண்ணனே, அந்த பாட்டா? கண்ணன் பாட்டு எல்லாமே நல்ல பாட்டு தான், எல்லாம் அருமையான பாடல். நான் உங்களுக்காக ஒரு கண்ணன் பாட்டு எடுத்து வர்றேன். சரியா?
1: சரிம்மா. நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் ராஜ்குமார். அடுத்த பாடல் காற்றளிக்கு வருகிறது ஸ்டீபன் ராஜ். உங்கள் பாடல் சிவகாமி நினைப்பில்லை, கேட்போம் நாங்களும் அந்த பாடலை.

நேரம் சரியாக 11:38. இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:07. காற்றலையில் அடுத்த பாடல் எங்களுடைய முத்துவேல் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது.

0: காற்றினை இணைந்து கொள்ளும் எங்களுடைய அன்பு உறவு பார்க்கலாம். மூத்த எங்களுடைய அறிவிப்பு துறையில மூத்த கலைஞர்னு சொல்லலாம், வந்திருக்காங்க. இவங்க இவங்க சொல்லித்தாங்க நாங்க ஒரு நாள் காலையில எழும்புறோம். இவங்கள குரலை கேட்டுக்கொண்டுதான் இவங்க எழும்புங்கப்பா, எல்லாரும் எழும்புங்கப்பா என்று தட்டி எழுப்புனா பிறகுதான் சுப்பிரபாதத்தோட நாங்க எல்லாம் எழும்பி பேருந்து பல்லு துளக்கி சாப்பிட்டு சரி. இப்ப யாரெண்டு கண்டுபிடிச்சிருப்பீங்களா நீங்க பாக்கலாம். வணக்கம் அனு அம்மா.
1: வணக்கம் மீரா, எப்படி போயிட்டு இருக்கு?
0: நல்ல சுகமா, நல்லா போய்கிட்டு இருக்கு. நாங்க பொய்யெல்லாம் கதைக்கிறோம், நீங்க எல்லாரும் அதை கேட்டு கொண்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான்.
1: அதுதான் இனிமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, பொழுது போகணும் இல்லையா, அப்படித்தான் பேசணும்.
0: சிரிக்கிறதுக்காண்டி பொய்யெல்லாம் பேசுறோம் நாங்க எல்லாரும். தலை அப்படியாமா என்று கேட்டுக்கொண்டு போறாங்க. அது வேற அந்த பூவர்த்தம் மீனே இருக்கு இல்லையாம்மா, பூவர்த்தம். அது நான் அன்னைக்கு நாங்க ஒரு கவிதை ராணி அம்மா கொண்டு வந்தா சந்தன ராஜா அவர் ஒரு கவிதை வந்து அதுல பூவர்த்தம் இலையில் புல்லாங்குழல் செய்து பூ பூ வந்து இசைத்து என்று ஒரு கவிதை கொண்டு வந்தா. அது அவ சொல்லி முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல இளவரசு பூவர்த்தம் இலையோடைய வந்து உண்மையாவே அதுல பூ பூ
1: பாட்டு ஊதுவாங்களாம்
0: சில பேர் நல்ல கலைஞர் இருக்கிறாங்களாம், இளவரசு பூங்காட்டு திரும்பமான்ற பாட்டை ஊதி பாக்குற. இது இது சரியா இருக்கா, நீங்க யோசிச்சு பாருங்க. இவருக்கு இந்த ஆசை சரி, ஒரு ஊதக்கூடிய பாட்டு எடுத்துருக்கலாம்மா. அது கொஞ்சம் சும்மா
1: போடுறீங்களா?
0: இல்ல இல்ல, என்ன அவர் ஊதுனத போட உங்களுக்கு ஆனா சிரிக்க கூடாது நீங்க. அவர் ஊதி உடனே அதுல ஊதி காட்டினார். அப்ப எல்லாரும் அதை கேட்டுட்டு சிரிப்பு தாங்க முடியும்.

0: புடுங்கி கொண்டு வந்திருக்க. அது வர இத படம் அருள் எல்லாம் இளையன் புடுங்கி கொண்டு அதை படம் எடுத்து அனுப்பிட்டார். இதுதான்மா பூவர்ப்பம் இளையன்.
1: நான் நினைக்கிறேன் மீரா, இந்த மாதிரி இளைஞர்களும் கலைஞர்களும் அறிவிப்பாளர்களும் எம்ஜிஆரை தவிர வேற எங்கேயுமே இல்லை.
0: உடனே சுட நீங்க ஏதாவது சாம்பாரை பத்தி கேட்டா சாம்பாரை பத்தி சொல்றாங்க தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான என்ன நீங்க கேட்டு பாருங்க. உடனே நீங்க இப்ப இந்த ஊதுனதுக்கா கேட்டு பாருங்கம்மா, ஆனா சிரிக்க கூடாது சரியா. கேட்டு
1: பாருங்க. நிஜமாவே அந்த பூர செயலியை சுற்றி அவர் வந்து இந்த ஒலி எழுப்பியிருக்காரா,
0: இல்ல
1: அவர் வாழ்நாளையே மாதிரி
0: கொண்டிருக்காரு? உண்மையாவே பூவர் செயலிய சுத்தி இவர் இத ஊதினார் உடனே.
1: அப்பன்னா பெரிய ஆர்டிஸ்ட் தான் உங்ககிட்ட, அவரும் இருக்காரு, ஒரு குறையும் இல்ல நம்ம எம்ஜிஆருக்கு.
0: அது வேற அவர் என்ன பாட்டு இடவரிசு அது என்று கேட்டது பூங்காட்டு திரும்புமா.
1: ஓ, அத அவர்கிட்டேதான் கேட்டு தெரிஞ்சுக்கீங்களா?
0: இல்ல அது ஆனா அதுல பாருங்க, அவரு பூ பூ பூன்னு சொல்றாள்ல, பூங்காட்டு எனக்கு ட்ரை
1: பண்ண எங்களுடைய அருமையான வாழ்த்துக்களே அவருக்கு. நீங்க தெரியுங்க, அதாவது ஆர்வமும் அவருக்கு இது இருக்கு, எப்படியாவது கொண்டு வந்துடணும்ட்டு கொஞ்சம் அவர் ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சியில அறிவிப்பாளராகவே அவர் வரட்டும், அதுல அறிவிப்பே அதுல சொல்லிட்டு அவரு அருமை, ரொம்ப அருமை அருமை.
0: இல்ல உண்மையிலேயே
1: நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப அருமையா போயிருக்கு. எத்தனையோ கலைஞர்கள் இதுல இருக்காங்க பாத்தேன் நானு, கேட்டுட்டு இருந்தேன். பரவாயில்ல, ரொம்ப எல்லாருக்குமே ஒரு தரம் சொல்லி கொடுக்குறீங்களோ இல்ல அவரு அவங்க பாத்துட்டு அவங்களாவே இயல்பாகவே கொண்டு வராங்களோ, அது அவங்களுக்கு ஒரு அரிய ஒரு பொக்கிஷமாக இறைவன் கொடுத்த வரம் தான் அது. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இன்னும் வெரைட்டி வெரைட்டியா வரணும். என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும். நாங்க நேற்று வந்து நான் சென்னையில இருந்ததுனால ஒரு பங்கன்ல இருந்ததுனால என்னால உங்களுக்கு பேச முடியல, இல்லன்னா லைவ்ல வந்திருக்கலாம். நேற்று வந்து ஒரு 60 கல்யாணத்துக்கு
0: போயிருந்தேன்,
1: 60 சஷ்டி அப்த போட்டின்னு சொல்லுவோம், அதுக்கு போயிருந்தேன். அதனால அங்க பங்கன்ல ஃபுல்லா இருந்ததுனால என்னால பேச முடியல, உங்க கால் வந்ததும் எனக்கு பேச எடுக்க முடியல,
0: சத்தமா இருக்கும் அங்க,
1: சத்தமா இருக்கும், வெளியில வர முடியல. அப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் பாட்டு போட்டிருந்தேன் இல்லையோ, நீங்க போட்டீங்களா அது?
0: அதை நான் ஒளிபரப்பினேன், அது உங்களோட வாய்ஸ்ல இருந்து எடுத்து
1: வந்திருந்தேன். அது நான் கேட்க கூட எனக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு,
0: நான் எடுத்து வந்தேன்.
1: என்றைக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும் மீராவுக்கும், மீராவோடு உயிரோடு உயிராக கலந்த எம்ஜிஆர் எஃப்எம்முக்கும் என்றும் எங்களுடைய ஆசை. நான் மட்டும் இல்ல, அண்ணாவும் சொல்ல சொன்னார் உங்ககிட்ட.
0: நல்ல அம்மா, உங்களோடு பேசுவதற்கு ஒரு அன்பு உறவு இணைகிற நீங்க அவரை அவருக்கு வணக்கம் சொல்லுங்க. யாருன்னு கண்டுபிடிக்கணும் அம்மா, அம்மா நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும், நீங்க உங்களோட பேரை சொல்லக்கூடாது, நீங்க வணக்கம் சொல்லி பேசணும், அம்மா கண்டுபிடிக்கணும்.
2: வணக்கம்.
1: வணக்கம் மகளே ராணி.
0: அதே
1: ராணி என்ற இல்ல, ராணி
0: சந்தன ராணி
1: சந்தனராஜ் அவர் மறக்கல.
0: சந்தன
1: நல்லா இருக்கியாமா?
2: நல்லா இருக்கியா? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா
1: இருக்கேன். தம்பியும் கூப்பிட மாட்டேன், சந்தனராஜ் எப்படி இருக்காரு?
0: அம்மா

0: அம்மா என்ன சந்தனமா அண்ணாண்டு கூப்பிட்டீங்களா? அம்மா எனக்கு நெஞ்சு வலிக்குதம்மா. நம்ம
1: உண்மையா தம்பினும் கூப்பிட மாட்டேன், சந்தனராஜனும் கூப்பிடுறேன்,
2: அவங்களுக்கு 16 வயசுதான். பேர் சொல்லி கூப்பிடுங்க.
0: கேளுங்கம்மா, அந்த சாணிக்கு ஏத்த மூடி என்று சொல்லுவாங்கல்ல பாருங்க,
1: ராணி ராணி. அதுக்காக ஒரே 16 வயசு என்றும் 16 பேசுறாங்க. அவர் என்றும் 16 தான். எனக்கு எவ்வளவு வயசு தெரியுமா? 21
0: நடந்துட்டு.
2: உங்களோட குண்டாங்கதான்
0: என்ன விட 2 வயசு குறைய அம்மாக்கு.
2: அப்படி பார்த்தாலும் அண்ணா அம்மாவோட இவங்க சின்னவங்க தானே.
0: வாழ்க்கையில அந்த அண்ட புழு ஆகாச புழுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனுமாப்பா,
1: இதுல யாரு நீங்களே சொல்லுங்க, யாரு அண்ட புழு யாரு ஆகாச புழு? நானு
0: நீங்க இருந்தாலும் அண்ட புழு சாதாரணமா சொல்றீங்க.
2: தங்கச்சி
0: அவ பக்கத்துல இருக்கிறவ பாருங்கம்மா, அவருக்கு என்றும் 16 ஆகாசம் அளவுல
2: புழுகுறேன். தங்கச்சி
0: அரிச்சந்திரன் தங்கச்சியா பாத்தீங்களா?
1: அப்பவே போய் சொல்றாங்க.
0: இல்ல, அரிச்சந்திரன் மட்டும்தான் பொய் சொல்லாதவர். தங்கச்சி பொய் சொன்னாவா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும். அவ பொய் சொல்லுவானே?
1: அதான் சொன்னேன். அதனால ராணிதான் இப்ப அண்ட புழுகுல இருக்காங்க. இது யாரு ஆகாச புழுகுன்னு பேசும்போது தெரிஞ்சிடும்.
0: தெரிஞ்சிடும். இப்பவே தெரிஞ்சு
2: 2 பேரும் சொன்னது வயசு நான் கண்டுபிடிச்சேன்.
0: எனக்கு 23 வயசு, அம்மாக்கு 2 வயசு குறைய 21.
2: வேண்டாம்பா, உங்களுக்கு 2 வயசு, அனுமாக்கு 3 வயசு.
1: இந்த பாருமா ராணி,
2: சொல்லுங்க.
1: எனக்கு 21 வயது தான் நடந்திருக்கு. உங்களுக்கு சர்டிபிகேட் வேணுமா, ப்ரூஃப் வேணுமா சொல்லுங்க,
0: நான்
2: அனுப்புறேன்.
0: என்ன
2: உட்கார்ந்துருக்கேன்.
0: அம்மா
2: என்ன அப்படி தச்சு தரேன்.
0: அம்மா கீழுக்கு ஃப்ரில் பிடிச்சு தரவா? ஃப்ரில் எல்லாம் சுருக்க சுருக்கா
1: ஃப்ரில் பிடிக்கலாம். அதான் சொல்லிட்டேன், கீழே எனக்கு ஃபுல் சாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டேனே, அதுல இருந்தே புரிஞ்சுக்கங்க.
0: உங்களுக்கு நல்ல சரி. இப்ப ராணியம்மா, அனுபவமாக்கு ஒரு 2 வரி பாடி காட்டுங்க. 2 வரி பாட்டு பாடி காட்டுங்க.
2: எனக்கு பாட்டே
0: அனுபவமா, இவதான் கொண்டு வந்த அந்த அந்த கவிதை, அதுல இருந்துதான் அந்த எல்லா பூவரசையும் புடுங்கி ஊற தொடங்கிட்டாங்க அவங்க எல்லாரும். எல்லாரும்
1: பூவரசம் பூவா? பூவரசம் இல்லையா?
0: கேளுங்க அந்த கவிதையை, கேளுங்கம்மா ஒரு சொல்லுங்க அந்த கவிதை.
1: சொல்லுங்க
0: அனுபவம்மாக்கு.
1: சொல்லு பாக்கண்ணு, சொல்லு பாக்கண்ணு.
2: அது கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு, தெரிஞ்சு வரைக்கும்
1: சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க சார்.
2: பூவரசன் இலையில் நாதஸ்வரம் செய்து பூ பூ என ஒழிக்க
1: செய்தேன்.
2: இந்த ஒரு லைன் போதும் நினைக்கிறேன்.
0: இல்ல அங்க அடுத்த லைன் என்ன அத சொல்லுங்க.
1: அடுத்த லைன்
2: அதில் வந்த சத்தம் என்னவரின் மூச்சு காற்று.
0: கேளுங்கம்மா. அம்மா கேளுங்க, அவர் இந்த மூச்சு காட்டு பூ பூ எங்களுக்கு என்ன மூச்சு சாதாரண யோசிச்சு பாருங்க அம்மா, இவர் போராட
2: கவிதையா மட்டும்தான் பாக்கணும், ஆராய்ச்சி பண்ணக்கூடாது.
0: இல்ல இல்ல
1: இல்ல, நிச்சயமா நிச்சயமா ராணி, நான் சொல்லத ஒத்துக்கிறேன். என்ன அருமையான ஒரு கவிதையை கணவன், இதுல எத்தனை விஷயங்களை மூணு வரியில அவங்க சொல்லிருக்காங்க தெரியுமா மீரா?
0: நிச்சயமா சொல்லுங்க. நீங்க
1: இல்லையை பறித்து நாதஸ்வரமாக்கி அதில் பூ பூ இந்த சத்தத்தை வரவழைத்தேன், அது என்னவரின் மூச்சு காத்து. இதுதானேமா நீ சொன்னது? எவ்வளவு அருமையான தத்துவம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோன்ன, இது ஆராய்ச்சியே வேண்டாம், ஆராய்ச்சியே வேண்டாம். அருமையான கவிதை. கவிதாயினி என்ற பட்டத்தை நான் இன்று முதல் கொடுத்து அவங்களை கவிதாயினி ராணி என்று நான் இன்னை அழைப்பேன்.
0: அம்மா இப்ப இந்த கவிதை சொன்னதன் காரணம், அதாவது சந்திரராஜ் மாமால அளவு கடந்த அன்பு, அதனால அவர்
1: அன்பு அன்பு.
0: பாருங்க நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், எங்கட மூச்சு காத்து பூ போட்டு கத்து. மற்றது ராணியம்மா, ராணியம்மா ஒரு ஒரு பொய் சொல்லிட்டாம்மா. அந்த நேற்று நேற்று நேற்று முதல் முதல் இந்த கவிதையை சொல்லிக்க, பூவரசம் இலையில் புல்லாங்குழல் என்றுதான் சொன்ன. இன்னைக்கு நானும் பெருசா வந்துட்டு
2: அம்மா, நான் அது வந்து ஒரு புக்ல படிச்சு சொன்ன, இப்ப அந்த புக் என்கிட்ட இல்ல, மனசுல பதிஞ்சதா சொன்னேன்.
0: அம்மா புல்லாங்குழல், புல்லாங்குழல் பாய்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப நானும் பெருமா மாறிட்டு
2: அம்மா. அம்மா நான்
1: சொல்லுப்பா சொல்லுப்பா,
2: அது வந்து நான் கடையில இருந்து ஒரு புக்ல பார்த்து படிச்சு சொன்னது, அது ஒரு நேயரோட கவிதை, அது அது எழுதி பார்த்து படிச்சு சொன்னேன். இப்ப நான் வீட்டுல இருக்கிறதுனால அந்த புக் என்கிட்ட இல்ல, பதிஞ்சிருந்ததோ அதை சொன்னேன்.
0: இல்ல இல்ல மனசுல பதிய இல்ல,
1: இல்ல
0: கடையில சொல்லுங்க.
1: இப்ப பக்கவாத்தியம் நாதஸ்வரம் அங்க பக்கத்துல இருந்து சந்தனராஜ் வாசிக்கிறாரு.
0: இல்ல இல்ல அவருக்கு வெக்கமா போச்சு, அட புல்லாங்குழல் கொஞ்சம் இனிமையா இருந்திருக்க. நாதஸ்வரம்
2: மீரக்கா மங்கள ஓசையில உரியது நாதஸ்வரம் தான்.
0: அதுவும் அது நான் இல்லாம இல்ல,
1: நிச்சயமா
0: நிச்சயம். இவ இவ பாக்குற நேரம் எல்லாம் மாமா
2: நான் பத்மினி, அவங்க சிவாஜி
0: கணேசன்,
2: அவங்க பாட ஆட இதே ஒரே குதூகலம்.
0: பாருங்கம்மா இனி நாளைக்கு நாளைக்கு அம்மா நாளைக்கு திருப்பி கவிதையை நீங்க கேட்க கூடாது. அது எந்த வாத்தியமா வரும்
2: என்னண்டம்மா
0: மூச்சு காத்து வர சொல்லுங்க.
2: என்னண்டே
0: டக்க டக்க டக்க டக்க டக்கன்னு மூச்சு விடுவாரு அவரு, அப்படியா?
1: சூப்பர் சூப்பர்.
0: பாருங்கம்மா
1: இல்ல உண்மையாவே கவிதை ரொம்ப
0: அருமை,
1: அதை விட ராணியோட பேச்சு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. நல்லா கலகலன்னு சொல்லிட்டு போறீங்க. நிகழ்ச்சி எல்லாம் குடுக்கலையாமா நீ?
0: அவ தரையில்லையாம்மா?
2: இல்லம்மா நான் குடுக்க மாட்டேன், எனக்கு தெரியாதுமா.
0: தெரியாத
1: அழகா பேசுறீங்க,
2: நான் சின்ன பிள்ளையா.
0: அவ மட்டும் இல்ல சந்திரராஜ் மாமாவும் சரியான கலவு, இந்த ஸ்கூலுக்கு போறது மாதிரி நாங்க சொல்லித்தான் அன்றைக்குதான் ஒரு ஏதோ ஒரு அந்த ஒரு அந்த அன்றைய தினம் உடனே அந்த வாழ்த்துக்காக டக்குனு 15 நிமிஷத்துல அந்த ப்ரோக்ராம கொடுத்த அவருக்கு நல்லா ப்ரோக்ராம் தர முடியாம இருந்தேன்னு சொன்னேன். எடுத்து
2: வரேன்
0: சொல்லுங்க.
2: உங்க மாமாட்ட கொடுக்குறேன்.
0: கொடுங்க உங்களோட
2: எனக்கு பாட்டு கொடுங்க.
0: என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு நாதஸ்வரத்துல கொடுங்க, நாங்க பேசலாம்.
2: எனக்கு சின்ன தம்பி பெரிய தம்பியில இருந்து அந்த மலையும் துளையும் நிட்டையும் அந்த பாட்டு
0: எடுத்து வர.
2: அதெல்லாம் நன்றிமா.
1: படுக்க போயாச்சம்மா?
2: இல்லம்மா, ஒரே வேலை இருக்கு, பாத்திரம் எல்லாம் கழுவணும்.
0: நாதஸ்வரம் மாமா, பிப்பி மாமா, நலமா
3: இருக்கீங்க?
0: மாமா புல்லாங்குழல் இப்ப இன்றைக்கு நாதஸ்வரமா மாறிடுச்சு, நாளைக்கு என்னவா மாறதோ தெரியல மாமா, எதுக்கும் பாத்துக்குங்க மாமா. பெரிசா ஊதிராங்க மாமா, நாங்க எல்லாரும் எல்லாரும் புயல் காத்தா போகுது மாமா, அங்க இங்க அழிவுகள் வரப்போது.
1: மனுஷி மனுஷிமா, நாளைக்கு அப்புறம் சந்திச்சோம். சந்தன்ராஜ், ரொம்ப நாளைக்கு அப்புறம், நல்லா இருக்கீங்களா நீங்க?
3: ஆமாமா, நலமா இருக்கும்மா, நலமா இருக்கும்மா. நீங்க எப்படி மாறீங்க?
1: நல்லா
3: இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். காலையில நன்றி நன்றி, அப்ப கேட்டுதே இருக்கும்.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: அம்மா சுப்பிரமாதம் எடுத்து வராம நீங்க யாருமே எழும்புறது இல்ல இங்க. அதை ஆரம்பிச்சோன்னதான் நீங்க சுப்பிரமாதம் கேட்கலாம். இன்னொன்னுதான் எல்லாரும் கடை கடந்து எழும்பி கடைக்கு ஓடி வராங்க இவங்க.
3: நிறைய தகவல்கள் அதே மாதிரி அந்த பாடல்கள் எல்லாமே சஜஷன் பண்ணி போடுறதுலாம் ரொம்ப அருமையா இருக்கு. அந்த மூன்று மதங்களினுடைய பாடல்கள் எல்லாம் ரொம்ப அருமையான பாடல்கள் கொடுக்குறீங்க. நன்றி நன்றி. அப்புறம் அந்த கவிதை வந்துமா, அது நம்ம வானொலி நெய்வேலி ஒருத்தவங்க எழுதுனதுதான், வெண்ணிலா பாலாஜின்னு நெய்வேலியில இருப்பாங்க. பாடலாசிரியரா திரைப்பட துறையில இருக்காங்க போட்டுருக்கவங்க.
0: அவ கவிதை எழுதுனோட இவ அத மெல்லவா எடுத்து தன்னவரின் மூச்சு எண்டுட்டா அம்மா. அதுக்கு வர இவனோட தன்னவர் வந்து சரியா பெருமைப்படுற. அட, எந்த மூச்ச பார்த்து இவ இப்படி சொல்லிட்டா, குழலன்றா நாதஸ்வரம்ன்றா.
3: கவிதைக்கு பொய் அழகு இல்ல
0: பாத்தீங்களா, விட்டு கொடுக்காம ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம எப்படி பேசுறாங்க.
1: நிச்சயமா ரொம்ப
3: சந்தோஷம். முன்னாடி கேட்கவும் போயிட்டீங்க, நீச்சி கேட்டீங்களா இல்லையா தெரியல, அந்த சொக்கியும் சக்கியும்
0: என்னண்டா அந்த குட்டி ஒரு விடயத்தை, உண்மையான விடயத்தை சொல்லுது. மாமாக்கள் எல்லாம் மக்கு
3: மாமாக்கள்
0: ஐயா மக்கு சொல்ற.
1: ஓகே மீரா, ரொம்ப சந்தோஷம் பேசினது. ரொம்ப
0: சந்தோஷம். ஒரு நிமிஷம் உங்களோட பாட்டை சொல்லிட்டு போங்க. என்ன பாட்டு?
1: மீராக்கு பிடிச்ச அத்தனை பாட்டுமே எனக்கு பிடிச்சதான். இப்போ அதானே சொல்லுவேன்,
0: நல்ல காதல் பாட்டா போடுவாங்க அப்ப.
1: போடுங்க போடுங்க இன்னைக்கு
0: இன்னைக்கு இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருங்க இல்ல நிச்சயமா இன்றைக்கே இல்ல அவளு பல பேர் நன்றி அம்மா
3: நன்றி நன்றி வணக்கம்
0: அம்மா நன்றி
1: ஹலோ
3: நன்றி வணக்கம்
1: போடுங்க நல்ல காதல்
0: பாட்டு
3: நல்ல காதல்
0: எங்க மாமா மாமா உங்களுக்கு என்ன பாட்டு
3: மாமா பாட்டு அனுப்பி வைக்கிறேன்
0: அனுப்பி வைங்க மாமா நீங்க
3: ரகசியமா
0: தான் பாட்டு அந்த நேரம் மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும் அல்லாட்டி அதுக்கு மேல தெரியாது அப்படித்தானே மாமா மாமான
3: பாட்டு
0: நிச்சயமா நிச்சயம் மாமா உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் அந்த உடனே உடனே அந்த இயேசுவின் பாடல்களை உடனே எனக்கு கொடுக்கணும் நல்ல பாடல் உடனே நீங்க எடுத்து அதை
3: அனுப்பலாம் திருச்சியில நம்ம நண்பர் இருக்கிறாரு
0: குழந்தைவேல் இருக்கார்
3: சின்ன
0: வீடு கட்டுங்க சொல்றாங்க இல்லையே சொல்லி இருந்தா பரவாயில்ல நீங்க பாருங்க திருச்சியில போய் நடு நீங்க அங்க வாங்குறேன்னா அங்கதான் வீடு வாங்கணும் எல்லாரும் வர்றதுக்கு கிட்டவா இருக்குமெண்டு எங்களுடைய முத்துவேல் சொல்லிட்டு போறாரு
3: நேரம்
0: சரியாக இப்பொழுது 12:05 காட்டிலையில இளவரசி நீங்க அழைச்சிருந்தீங்க சரி பாடலை எடுத்து வருவோம் இப்ப இளவருடைய பாடலையும் கடக்கடன்னு கொடுத்துடலாமா எங்க பாக்கலாம் வணக்கம் வணக்கம் இளவரசு இளவரசு வணக்கம் இளவரசு
4: வணக்கம்
0: வணக்கம் சொல்லுங்க இளவரசு
4: அந்த இந்த காதல் பாட்டு என்ன பாட்டு அனுபவமோட பாட்டை உடனே போட்டுருங்க கேட்டு பாப்போம் என்ன பாட்டு
0: நல்லா இருக்குது முதல்ல நாங்க எங்கட காதல் பாட்டு எல்லாம் எடுத்து அவட டேன் விதைக்கத்தான் அம்மா கல்லாடி அம்மா தூங்கிடுவா அம்மா என்ன காதல் பாட்டு நீங்க கொண்டு வரப்படுறீங்க சரி சொல்லுங்க பாக்கலாம் என்ன காதல் பாட்டு நீங்க அவ கண்டு தெரிவு செய்திருப்பீங்க சொல்லுங்க பாக்கலாம்
4: காதல் ஆசை யார விட்டதோ
0: அது சூப்பர் அது சூப்பர் அஞ்சான்ல இல்ல காதல் ஆசை யாரை விட்டதோ எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்
4: சரிங்கம்மா அந்த பாட்டு கொண்டு வாங்க அன்பு உறவுகள் பாடல் ஒரு ரெண்டு மூணு பாடல் பின்னாடி இருந்தா கூட என்னோட விருப்பு பாடல் கொடுத்துருங்க
0: என்ன பாட்டு சொல்லுங்க உங்களோட பேச்சு அது காலையில
4: ஆசை யாரை விட்டதோ
0: உங்களோட வந்து காலையில தான் கொடுக்கலாம் பேச்சு பிரஷ் எழுந்திருமாமா ஒரு பேசி இருக்குது பிரஷ் இருக்குது எழுந்திருமாமா அது உங்களுக்கு காலையில சரி 6 வரும்
4: காதல் ஆசை யாரை விட்டதோ
0: சூப்பர் எல்லாரும் அது இல்ல இப்ப எல்லாருக்கும் அந்த காதல் ஆசைய போட்டுட்டு விட்டுலாம்ல நாங்க
4: இல்ல காலையில அம்மா வந்து கவிதைகள் நிறைய நிறைய விவரங்கள் சொல்லி அவங்க வந்து பாகுபடி படத்துல இருந்து கண்ணா அப்படி ஒரு பாட்டு கேட்டாங்க
0: எங்களுடைய தம்பி புள்ளி அம்மா
4: ஆமா காதல் பாட்டு இப்போ அனுமம் ஒரு காதல் பாட்டு
0: கேட்டிருக்காங்க
4: ஆமா அவங்க கேக்குறதுக்கு கொஞ்சம் நானும் இந்த பாட்டு கேக்குறேன் காதல் ஆசை யாரை விட்டதோ
0: நீங்க பாட்டை மாத்திட்டீங்க அப்படியா
4: இல்லம்மா இல்ல இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக
0: சரி காதல் ஆசையை கொண்டு வராது நல்ல பாட்டு
4: நான் சொன்னது டூத் பேஸ்ட் இருக்கு பிரஸ் இருக்கு அந்த பாட்டு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பாட்டு ரெண்டு ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு கேட்கலாம்ல எனக்கு ரெண்டு பாட்டு பிடிக்கும் ரெண்டு பாட்டு
0: அவ கேட்ட மாதிரி இருக்கு. நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு இல்ல, நல்ல பாட்டு.
4: காற்றலை ஊடாக ஒரு சின்னதொரு செய்தி
0: சொல்லுங்க.
4: அந்த பூவரசு இலையில் அந்த தானங்களை அழகாக கொண்டு வரும் அந்த அன்பு உள்ளத்தை வரும் நாயிற்குள் நம்முடைய காற்றலையில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். அவரது அந்த திறமை நம்முடைய காற்றலையில் நிச்சயமாக ஒலிக்க செய்யும். பூவரசு இலைக்குள் அவரோட பேரே வந்து அந்த பூவரசு இலையின் கலைஞன் அப்படிதான். சின்ன ஒரு பூவரசு இலையில அப்படியே மடக்கி வாயில வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு தெரிஞ்ச பாடல்கள், பழைய பாடல்கள், புதிய பாடல்கள், அத்தனை பாடல்களும் அவ்வளவு சத்தமாக ஒரு பாடியிருக்காரு. நானும்
0: கேட்டிருக்கேன், அவரை சந்திக்கணும் நாங்க.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் நாயிருக்கும் அந்த அன்பு உள்ளத்தின் திறமை நமது காற்றலையில் நிச்சயமாக வரும். அதற்குண்டான முயற்சியில் நிச்சயமாக நான் இறங்கி அன்பு உள்ளத்தின் அந்த திறமை நிச்சயமாக வரும். ஒரு ஒரு இப்ப இன்னைக்கு வியாழன் வெள்ளி, இன்னும் ஒரு இரண்டு தினங்களில் அவருடைய திறமை நிச்சயமாக அந்த பூவரசு இலை கலைஞனை நிச்சயமாக நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அம்மா,
0: நீங்க எங்களுடைய காட்டிலைக்கு அந்த கலைஞனை கொண்டு வந்து நாங்கள் அவரோடு பேசினால் உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கறேன். என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
4: என்ன பரிசு?
0: ஒரு சின்ன பூவரசன் கண்டு தாரம் கொண்டு நட்டு வைங்க.
4: அம்மா நிறைய இருக்குமாங்க, வேற ஏதாவது புதுசா சொல்லுங்கம்மா, புதுசா சொல்லுங்க. அங்க இருந்து ஒரு எம்டிஆர் எம்டிஆர் வானொலியோ சின்னதா கொண்டு வந்தார, அங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி வளங்க அப்படின்னு சொன்னா
0: பரவாயில்ல. வானொலி
4: சரியம்மா, இருந்தாலும் பரவாயில்ல. வானம் வந்து பல வருட காலமா நான் வந்து காதல் கேட்ட ஒரு விடையானது. அவர் வந்து இந்த பூவரசு இலையில அழகாக பாடல்கள் பாடுவார். அது சத்தமாக அது எப்படின்னு தெரியல. அவரோட அந்த
0: அவர் உங்களுக்கு
4: நமக்கு பக்கத்து ஊருதாமா, பக்கத்து
0: இல்ல உங்களுக்கு முன்னாலே அந்த பூவரசம் இந்த பூவரசம் இலையை அப்படியே உருட்டி செய்யறாரா?
4: ஆமாமா, என்னோட முன்னாடி இருந்து அந்த பூவரச இலை உருட்டி அவர் அந்த பாடலை பாடுறாரு. அந்த பாடல் பாடும்பொழுது நம்ம சொல்றத விட ரொம்ப சத்தமா கேக்குது அந்த ஒலி. அதுல வந்து அந்த பாடலோட ஒலி அந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு ஒரு ரெண்டு நாள்ல பாருங்களேன். அவரோட பாடல் அவர் அங்கிருந்து பாடுறது நம்முடைய காற்றலையில் எப்படி வருதுன்னு பாருங்க, நீங்களே கேட்டு வந்து ஆச்சரியப்படுவீங்க.
0: சரி, இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேக்கட்டா?
4: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
0: உங்களை விட நல்லா வாசிப்பாரா அவர்? உங்களை விட
4: நான் சும்மா ஒரே ஒரு மில்லிதாம்மா, ஒரு 100 மில்லி நல்லா பாடுவாரு.
0: என்ன என்ன இல்ல வரிசை, நீங்க அண்டைக்கு ஊதுன ஊதுல நாங்க எல்லாம் மயங்கியே போனோம். இப்ப அதுலயேதான் எல்லாருக்கும் விருப்பமா இருக்கு. நீங்க வேற
4: நீங்கதான் சிரிச்சீங்களா? நான் தான் பாத்தன.
0: இப்ப அனுபவமாவும் சிரிச்சாவே அத போட்டோன்ன.
4: அவரு வந்து அந்த டைம்ல பாடும்பொழுது அந்த அதிலிருந்து வர இசைகளை பார்த்து நீங்க வந்து சிரிக்கக்குண்டான தருணங்கள் இருக்காது.
0: இருக்காது, நிச்சயம் நிச்சயம்.
4: ஏன்னா அந்த அளவுக்கு மெய் மறந்து இருக்கிற சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். ஏன்னா கிராமப்புறங்கள்ல வந்து அவருடைய அந்த இசைக்கு உண்டான அந்த கலைஞர்கள் வந்து இந்த பகுதி மக்களுக்கு அதிகமா தெரியறதில்ல. அது எப்படி அந்த பூவரசு இலைக்குள் எப்படி வந்து அவர் அந்த சின்னது ஒரு இலைக்குள்ள இருந்து ஒரு தன்னுடைய திறமையை எப்படி கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல.
0: ஆனா
4: ஒரு இரண்டு ஒரு நாட்களில் அவருடைய திறமை நம்முடைய காற்றலில் நிச்சயமாக வெளிவரும். நிச்சயமாக நாம எல்லாரும் அதை கேட்கலாம். அது எப்படி நீங்க வந்து பாடுறீங்க சொல்லிட்டு எல்லாருமே கேட்கலாம்.
0: நிச்சயமா அவரோட நாங்கள் கேள்வி கூட்டிட்டு வாங்க.
4: கண்டிப்பா கண்டிப்பாகம்மா, இரண்டு தினங்கள் இருக்கும் போது நம்ம காற்றலையில் நேரலையில் மட்டுமல்லாமல் பதிவுகளும் கூட அவருடைய நம்ம பேசிக்கலாம். எப்படி நீங்க அந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்க பாட சொன்னா உடனே பாடுறாரு. பழைய பாடல்கள் நாங்க போய் கேட்போம் இங்க இருந்து. ஆனா இந்த பாடலை பாடுங்க அப்படின்னு சொன்னா அந்த பாடலை பாடுறாரு உடனே.
0: அதுலயே வாசிக்கிறார்.
4: அதுலயே வாசிக்கிறாரு, அதுலயே வாசிக்கிறாரு. அந்த சின்னது ஒரு பூவரசு இலையிலேயே
0: வாசிக்கிறேன்.
4: அப்படியே கைகளோடு தாளத்தை தட்டிக்கிட்டு அந்த பூவரசு இலையில பாடல் ஓடுது, கையில அப்படியே தாளம் தட்டுறாரு. ரெண்டும் சேர்ந்து பார்த்தா அந்த மேலக்கச்சேரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. கேட்பதற்கு ஒரு இனிமையாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு இரண்டு தினங்களில் அவர்களை நம் ஊரு காற்றலையில் சந்திப்பதில் நம்முடைய அன்பு உறவுகளும் நிச்சயமாக அதை கேட்டு மகிழ்வார்கள் என்ற நம்பிக்கையில்
0: அன்பு
4: உறவை நிச்சயமா சந்தி கொண்டு வர கொண்டு வரமா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி இளவரசு. நன்றி
4: நன்றிமா நன்றிமா. அந்த பேஸ்ட் பிரஷ் இப்போதைக்கு எல்லாம் பரவாயில்ல, அந்த காதல் ஆசை யாரை விட்டதோ
0: எடுத்து வரேன். நன்றி.
4: சரிம்மா சரிம்மா.
0: நேரம் சரியாக 1:43, இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:14. அடுத்தடுத்து பாடல்களை எடுத்து வரலாம். இப்பொழுது நாங்கள் கிளிப்பேச்சு பேசவா பாடல் மன்னிக்க வேண்டும் புள்ளியாக சொல்லிவிட்டேன். இது வந்து எங்களுடைய முத்துவேல் கேட்ட சந்தன காட்டு, இடையில் நின்றது காட்டு மீண்டும் வீசுகிறேன்.

பாடல் எங்களுடைய லட்சணமா கேட்ட தலைவாரி பூச்சூடி உன்னை என்ற பாடல். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் ரங்கூன் ராதா என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: பாடல் காட்டலுக்கு வருகிறது. எங்களுடைய கோவைக்குமார் கேட்ட பாச பறவைகள் படத்திலிருந்து இந்த பாடல் காட்டலுக்கு வருகிறது.
1: எல்லாருக்கும் சர்ப்ரைஸிங்க ஒரு ஷாக் கொடுக்கறேன்னு சொன்னாரு அலே காணோம்.
2: இறங்க இறங்க அவசரப்படாதீங்க, நாமெல்லாம் ஆச்சரியப்படும்படியா ஏதாவது பண்ணுவான்.

நேரம் சரியாக 12:24. அடுத்த பாடல் காட்சிக்கு வருகிறது வரதராஜன். வரதராஜன், நீங்கள் கேட்ட பாடல், நீங்க தூங்கிட்டீங்களோ தெரியாது, பாடல் இதோ.

அடுத்த பாடல் காட்டணிக்கு வருகிறது. எங்களுடைய ரேவதி அம்மா, உங்கள் பாடல், இனிமையான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இந்த பாடல். காதல் வந்துவிட்டால் யார் யார் எவருடைய இதயத்தை யார் திறக்கிறோம் என்று இல்லாமல் காதல் மலர்ந்து விடுகிறது. அதனால இந்த கேள்வி வருது, நீயா நானா திறந்தது உன் இதயத்தை என்று. பாடலை கேட்போமா? அந்த காலத்தில் பாருங்க எப்படி கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று கேட்போம்.

எப்படியான வரிகளை அந்த காலத்துல திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய, அட இந்த பாட்டை திரும்பி கேட்டா என்ன, திரும்பி கேட்டா என்ன, எங்களுக்கு காதல் வருதோ இல்லையோ அந்த பாடல்ல சொல்ற வரிகளாலேயே காதல் வராத எங்களுக்கே வந்துடும் போல இருக்கு. அதனால பாடலை கேட்கலாம்.

நீயா நானா நீயாண்டு கேட்டு களைச்சு போயினார்கள். ஆனா பாடல் ரொம்ப சூப்பர், நல்ல ஒரு பாடல். அடுத்த பாடல் எங்களுடைய காஞ்சி கருக்குப்பேட்டை எங்களுடைய ராஜவேல் உங்களுக்கு நேற்றும் பாட்டு தரவில்லை, அதனால் நீங்க கேட்டிருக்கும் ஒரு பாடல் அதே படத்துல, இந்த படத்திலேயே அந்த பாடல் இருப்பதனால் உங்களுடைய அந்த பாடல் காட்டலைக்கு வருகிறது. கேட்போமா?

உலகத்தில் கோழைகள் தலைவன், உலகத்தில் கோழைகள் தலைவன், நாளொரு மேடை பொழுதொரு நடி.

அடுத்த பாடல் இரண்டு பேருக்காக இந்த பாடல் வரப்போகிறது. நடராஜன் தனக்கு ஒரு பாடலை தெரிவு செய்ய சொல்லியிருந்தார். இப்போ இளவரசன் அந்த காதல் பாட்டு கேட்டிருக்கீங்க, காதல் ஆசை யாரை விட்டதோ, அதை நடராஜரையும் அதோடு சேர்த்து கொள்ளலாம். இரண்டு பேருக்குமாக இந்த பாடல், இந்த பாடல் அவருக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். பாடலை எடுத்து வரலாம். நல்ல ஒரு பாடல், அஞ்சான் திரைப்படத்தில் இருந்து. ஒருக்கா கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்க தோணும். கேட்டு பாருங்களேன்.

0: எனக்கு
1: நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல, முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு.
2: அது பாய்
0: உள்ட அடிச்சா
2: லாஸ்ட்.

அடுத்த பாடல் ரதீஷ், நீங்கள் இந்துல ஒரு பாட்டு எடுத்து விட சொன்னீங்க, ஒரு பாட்டு எடுத்து வருகிறேன், கேட்கலாம்.

அடுத்த பாடல் ஆண்டால் ஏதாவது ஒரு கண்ணன் பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடலை எடுத்து வர சொல்லி இருந்தீர்கள். நீங்கள் விரும்பி கேட்பதாக எனக்கு மிகவும் பிடித்தமான இந்த பாடல் அடிக்கடி கேட்கும் பாடல் இப்பொழுது கொஞ்ச நாளா கேட்க இல்லை, எனக்கும் கேட்க ஆசையாக இருக்கிறது. கேட்போம் இந்த பாடலை, சித்ரா பாடிய பாடல்.

அடுத்த பாடல் காட்டலுக்கு வருகிறது. அணு அம்மாவுக்குரிய பாடல், சீவாவளி படத்தில் இருந்து இந்த பாடல். நல்ல அருமையான பாடல் அம்மா, நல்ல பாடல். இதுல காட்டலை என்ற வார்த்தையும் வருகிறது, காதலும் வருகிறது. கேட்போமா?

நேரம் சரியாக இப்பொழுது 2:34 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. இப்ப நிறைவாக எங்களுடைய சந்திரராஜ் மாமா ராணி அம்மாவின் பாடல் மாமா அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்களா, பாடல் கைகளுக்கு கிடைக்கவில்லை, என்ன பாட்டு உங்களுக்கு கொண்டு வரலாம்ன்ட்டு இப்ப இரண்டு பேருக்கும் ஒரு பாடலை எடுத்து வரப்போகிறேன்னு. ஒரு பாடலுண்டு காட்டலையில் உங்கள் இரண்டு பேருக்குமாக ஒரு பாடல் காட்டலைக்கு வர இருக்கிறது. அனுப்பிவிட்டு பாடல் நின்றுட்டு மாமா அனுப்பாம விட்டுட்டா. சரி, ஒரு இனிய பாடலுண்டு அவர்களுக்காக. நேரம் சரியாக 2:35 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் முந்தைய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. மாமா மறந்து போய் தூங்கிட்டார் போல இருக்குது, பரவாயில்ல. இப்ப சரியா 1 மணி ஆச்சு, நீங்க தூக்கத்துக்கு போயிருப்பீங்கள். இருந்தாலும் என்ன பாட்டை போட்டாலும் உங்களுக்கு தெரியவா போது, நான் ஒரு பாட்டு எடுத்து வர்றேன், எனக்கு பிடிச்ச பாட்டா ஒன்று உங்களுக்கு எடுத்து வர்றேன். ராணியம்மா ஒரு மலை பாடல் கேட்டிருந்தா, அதுவும் என்னன்று, அது சின்ன பொண்ணு என்ற படத்துல இருந்து அந்த பாடலும் கைகளுக்கு கிடைக்கவில்லை. ஓ சரி, அவர்களுக்குரிய பாடல். எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் காற்றலையில் எடுத்து வந்து ராணியம்மா சந்திரராஜ் மாமா அவர்களுடைய பாடலை எடுத்து வரலாம்.

அடுத்த பாடல் ராணியம்மா சந்திரராஜ் மாமா இரண்டு பேருக்குமாக இந்த பாடல் காட்சளிக்கு வருகிறது. எல்லாரும் தூங்கிட்டீங்க, அது மட்டும் நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. எல்லாருடைய குரட்டை சத்தமும் எனக்கு கேட்குது, அதனால யாரையும் இனி நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. இந்த பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வர போகிறேன். யார் விழிச்சிருக்கீங்கன்னு ஒருக்கா கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இவ்வளவு நேரம் அந்த பாட்டு அவ்வளோ மன ஆண்டால் நீங்கள் கேட்டிருக்கீங்க பாட்டு, போட்ட பாட்டு பாட்டு எங்கே பார்க்கலாம். யார் விழிச்சிருக்கீங்கன்னு உங்களோட கைகளை ஒருக்க உயர்த்துங்க பார்ப்போம் கெட்டித்தனமா. அப்போ சரி, சந்திரராஜ் மாமா பாட்டை அனுப்பிட்டேன், நல்ல காலம். நான் எனக்கே இந்த பாட்டை போடலை. ராணியம்மா உங்களோட பாட்டு என்னன்றது மறந்து போச்சு, மழை என்று எழுதி வச்சிருக்கேன், என்ன பாட்டுன்னு தெரியாது. மாமாவுடைய பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது, அது அவருடைய விருப்ப தெரிவாக. நான் தெரிவு செய்யலை, நான் தெரிவு செய்த பாட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன். மாமா விழிச்சிருக்கிறார், பாட்டு இதோ.

இப்ப வந்த பாடல் இது சந்திரராஜ் மாமா ராணி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் காற்றலைக்கு வந்தது. அந்த பாடல் மாமா அவர்களின் விருப்பம் தான் அவர்கள் தெரிவு செய்தது. ஆனால் அவர்கள் பாடல் அனுப்பாத பட்சத்தில் நான் எடுத்து வந்த பாடலையும் ஒரு தடவை ஒளிபரப்பி எடுத்து வரலாம் இருவருக்காகவும். அது கையில் எடுத்துட்டேன், நீங்க திருப்பி வைக்க முடியாதல்ல. எப்படி மியூசிக் பயமா இருக்கா? பாட்டு நல்லா இருக்கும்.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் திருப்புலி விஜயகுமார், வணக்கம். என்ன தூங்கி எழுந்துட்டீங்களா?
1: வணக்கம். வணக்கம், தூங்கவில்லை.
0: உங்களுடைய பாடல் கேட்டீங்களா? நானும் தான் தூங்கி எழுந்து வந்தீங்களா கண்டு உங்க பாட்டை காணேன்னு கேட்க. சொல்லுங்க, இப்படி ஏன் தூங்காம இருக்கிறீங்க?
1: பாடல் வந்ததா?
0: பாடல் எடுத்து எனக்கு எடுத்து வந்த நான் நீங்க
1: தூங்கிட்டீங்க
0: எடுத்து வந்தேன்.
1: இடையில
0: ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டீங்க,
1: அதெல்லாம்
0: வருஷக்கிரமும் அப்படியே போயிருச்சு. பதிமூன்றாவது பாட்டும் கூட இப்ப கடைசி பாட்டும் முடிஞ்சது.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: அதற்குதான் நான் ஏதோ ஏதோ உங்களுக்கு கஷ்டம் வச்சுட்டேன்னு பார்த்தேன்.
0: இவர நடிச்சிருக்கிறாரு, யாரு
1: மறந்துட்டேன்,
0: நடிச்சிருப்பாருல்ல, என்ன பேர்?
1: சுதாகர்
0: நடிச்சிருக்கார். கெனகாவும் சுதாகரும் நினைக்கிறேன்
1: இளைய வயதில் பார்த்தது எல்லா படங்கள் பாடல் அப்படியே மனசுல.
0: வயசு போன மாதிரி நீங்க சொல்றீங்க, இளைய வயதுன்னு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது.
1: இப்போது 61 வயது ஆகிவிட்டது.
0: அது பெரிய வயது. என்ன நீங்க 61 மட்டவளமா போட்டு பாருங்க, 16
1: இப்பதான்
0: 16 வயது இல்லை. நல்ல சந்தோஷம்,
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். பாத்தீங்களா, தூங்கி இருந்தாலும் சண்டை பாட்டு வந்துட்டுதான் வரையிலேண்டா ஒரு சின்ன சண்டை போடலான்னு ஓடி வந்திருக்கிறார். சரி, இப்பொழுது என் விருப்பமாக இன்னும் ஒரு பாடல். இந்த பாடல் எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்காத ஒரு பாடல். அது உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் இருந்தாலும் இந்த பாடலை அடிக்கடி கேட்டாலும் கேட்கத்தான் தோன்றும். ஏன்னால் அதனுடைய இசை, அந்த பாடல் வரிகள், அந்த காட்சியையும் பிடித்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது கதம்ப நிகழ்ச்சி. சரியா, 3 மணிக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நீங்க தொடர்ச்சியாக மற்ற நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
2: இந்த ஊர் மிட்டாதார் சுப்பையா பிள்ளையுடைய பொண்ணு. என்ன அப்படி பாக்குறேன்? பொண்ணு பேரு தங்கம். பேர்ல மட்டுமல்ல, குணத்திலையும் பத்திரமாத்து தங்கம்.

0: பாட்டோட இணைந்து கொள்ளும் என் அன்பு இளவரசு. நீங்களும் எதுக்கு தூங்காம இருக்கிறீங்க? என்ன பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். என்ன எல்லாரும் எழுப்பி விட
1: போறீங்களா?
0: ஆ சொல்லுங்க. என்ன பாட்டு?
1: ராத்திரியில் பாடும் பாட்டு
0: ஆசையாச்சு. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. அப்படி வருமில்ல? என்ன பாடம் அது? நீங்க அனுப்பி வைக்கிறீங்களா? இன்னொரு பாட்டை போட்டுட்டு பேர்ந்து தூங்கிக்கலாம். எனக்கு எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நீங்க கேட்க கேட்க போடும். இது பகல் நேரம் இல்லையா? எனக்கு சரி, கேக்குறவங்க கேக்கலாம். சரியா? பாட்டு அனுப்பி வைங்க. ஆனா இப்ப முழிச்சிருக்கிறவங்க முழிச்சிருக்கிறவங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ நீங்க எழுதி கேட்கலாம். சரி, எழுதி கேட்கலாம். அல்லாட்டி வந்து காட்டலையில கேட்கலாம். சரியா? நீங்க உடனே கொடுக்கும் பாக்கலாம். எத்தனை பேர் விழிச்சிருக்கிறாங்கன்னு பாக்கலாம். சரியா? எல்லாரும் எழும்பி இருந்து வந்து கேட்டா என்ன செய்யறது? தெரியாம நாங்க இப்ப பேர் சொல்லிட்டோம். சரி பாக்கலாம். யார் யார் விழிச்சிருந்து வந்து கேக்குறாங்கன்னு பாக்கலாம். சரியா? நல்லது. பாட்டு அனுப்பி வைங்க. நன்றி நன்றி. தெரியாம நான் இளவரசர் சொல்றாருன்னு சொல்லிட்டுனுங்க. என்றாலும் பரவாயில்ல, பாக்கலாம். யார் விழிச்சிருக்கீங்களோ பாட்டு என்ன வேணுமோ எழுதுறேன்டா எழுதி விடுங்க. அல்லாட்டி காட்டிலையில வந்து கேளுங்க, பாக்கலாம். அப்ப தெரியும் யார் விழிச்சிருக்கீங்கன்னு. பாடல கேட்போம். என்னுடைய பாடல்
2: சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே, சொக்க பொன்னில் வாத்த
0: சந்தோஷம். இளவரசு ஒட்டுதரும் கையை உயர்த்தவும் இல்லை, எழுதவும் இல்லை. எல்லாரும் தூங்கிட்டாங்க. இப்ப 1:29 இப்ப எல்லாரும் நல்ல குரட்டை விட்டு தூங்குவாங்க. சந்தோஷம். சத்தம் போடாம உங்களோட பாட்டை அனுப்புங்க, போட்டுறேன்னா.

நேரம் சரியாக 1:32 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியா 3:02. அடுத்த பாடல் எங்களுடைய இளவரசு கேட்ட பாடல் காட்டிலைக்கு வருகிறது. என் அன்புறவர்கள் யாராவது விழித்திருந்தா கையை உயர்த்திட்டு பாட்டு வேணுமெண்டா பாட்டு கேட்கலாம். பாருங்க இவ்வளவு துணிவா நான் சொல்றேன் என்ன பாட்டுன்னு சொன்னா உடனே எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு பாட்டு தாங்கன்னு சொல்லி இருக்கிறா எங்களுடைய ஆண்டாள். சரி அந்த பாட்டில் ஒன்று கொஞ்சம் கொண்டு வரலாம். வேற யாராவது பாட்டு வேணுமெண்டா உடனே இதில் எடுத்து வாங்க, நிஜமா உங்களுக்கு பாட்டு கிடைக்கும். நிஜமா தூங்கிட்டீங்களா? பாவம் எல்லாரும் நல்லா தூங்கிட்டாங்க, நீங்க எதுக்கு நீங்க எழுப்புறீங்க வீணா? சரி அடுத்த பாடலை எடுத்து வரலாம். இளவரசு உங்க பாட்டு காற்றலைக்கு வருகிறது.

பாண்டாளம்மா, நீங்கள் ஒரு பாடல் கேட்டிருந்தீங்கள். அதாவது ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் நடித்த பாடல் உண்டு. இருவரும் பாடக்கூடிய பாடல் இல்லையா? அது நல்ல பாட்டாக வேணும். சரி, அதுக்கு முதல் எனக்கு விருப்பமான ஒரு பாடல் கையில் சிக்கி இருக்கிறத எடுத்து வரலாம். எல்லாரையும் தூக்கத்திலேருந்து எழுப்பி விடலாம்.

0: நேரம் சரியாக 1:43 எங்களுடைய ஆண்டாள் அம்மா கேட்ட பாடல், ஒரு பாடல் எம்ஜி ராமச்சந்திரன் எங்களுடைய முதலமைச்சர் அம்மா சேர்ந்து எடுத்து வந்த இந்த பாடலை எடுத்து வந்து நிறைவுக்கு கொண்டு வரலாம்.
1: தொடுத்துக்கொள்ளவா நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா
2: பட்டுக்கொள்ளவா.

0: எல்லாரும் கண்ணை மூடி தூங்குங்கோ. இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது கதம்பம். அதைத் தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக வரும். பின்பு காலை நேரத்தில் உங்களை சந்திக்கலாம். சரியா?
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சென்னை.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்

மேலே நிறுத்தல் ஆரம்பிக்க முதல் பாடல் சித்திரப்பூ சேலை உருக்கமாக பாடும் இந்த பாடல் புதுச்சிறப்பு கடிக்கும் என்ற திரைப்படுத்த பாடலாகும். இந்த பாடலை முதல் பாடலாக கேட்டு மகள விரும்பும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கின்றார். நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இனிமையான இந்த பாடலை கேட்டு மகிழும் இந்த வேளையிலேதான் அடுத்து வரும் பாடலை தருகின்றார். நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்ற அற்புதமான பாடலை இன்றைய வாழ்த்துக்களை கூறி கேட்கும் அன்பு உறவாக தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் பலமை போல ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைந்தேன்.

கலாச்சாரம் திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நட்பவி, நரமுகையாள் தமிழ் இனியால் இவர்களை இணைத்து நாங்கள் முனைகின்றோம் கேட்க வெள்ளி நிலா முற்றத்திலே என்று பாடுகின்றது அந்த பாடல். கூறினேன் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இருந்து என்று.

கேட்டுக் கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான் நேயர் விருப்பத்தில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தனக்கு விருப்பமான பாடலை தந்திருக்கின்றார். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள். கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா என்ற ஒரு கருத்து கொண்ட பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்.

பார்த்து கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம். பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம். தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா. கைகளிலே உயிர் இழந்தால் பாசம் தூ

நம் உறவுகளை நாங்கள் கட்டுமணந்து கொண்டிருக்கின்றோம். வளமை போல என்றும் நேயர் நேரத்திற்கான திட்டிக்கும் தேனான பாடல்கள் தேன் சிந்தும் பாடல்களை கேட்டுமகளும் வேளையில் இது மொழியில் தமிழ் வானொலியின் காட்டளையிலே தினமும் கலந்து வரும் நேயர் நேரம் என்பதை அறிந்து கொள்வோம்.

தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து ஒலிக்க இருக்கும் பாடல் திருமதி அனுஷ்யா கிருஷ்ணன், கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் உறவினர்கள் நண்பர்களும் கேட்கும் பாடல். சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது என்ற பக்தியோடு நிறைந்த பாடல் திரு நகைச்சுவையோடும் கலந்து வருகின்றது. இந்த பாடல் சிகாலியஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் இணைந்து பாடியதாக எழுதியிருக்கின்றார்கள். கந்தர் அலங்காரம் என்ற திரைப்படத்தில் இருந்து

கேட்க வைத்து

அவர் கேட்டவுடனே அடுத்த பாடலை கேட்பார் தானே. தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனம் கே.எஸ். கிருஷ்ணன் அவர்கள், தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் என்ற பல்லவியை கொண்ட பாடல். தாயின் மடியில் திரைப்படத்திலிருந்து இசை அரசத்தியின் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் குரலை ஒலிக்கும் வேளை இவரோடு இணைந்து உலக தமிழர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றேன். அதை கேட்பதற்கு முன்பு இது சர்வதேச நேயர் விருப்ப நல்ல நேயர் விருப்ப பாடல்கள் என்பதை தெரிந்து கொள்வோம்.

தொடர்கின்றது நேய விருப்ப பாடல்கள். தமிழ்நாடு வண்டிக்கே சிலுவை சந்தன் ராஜ், உங்களுக்காக ஒரு பாடல் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். மணிக்குயில் என்ற திரைப்படத்தில் இருந்து வெட்டி வெட்டி வீறு அதன் வாசமே என்று கூறும் பாடல். எங்கே கேட்போம் அந்த பாடலை?

இவரை தொடர்ந்து வரும் பாடல் உயிரே மின்னஞ்சல் வானம் என்று கூறும் வரி கொண்ட ஆதியான் என்ற திரைப்படத்து பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்து எங்களையும் கேட்க வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனி ஒரு பாடல், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் என்ற பாடல். இந்த பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதி அவர்கள். அவர்கள் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான் சாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

பாடல்களோடும் எனது பாடலையும் கேட்கின்றேன் என்று அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றார் வளைகுடாமன் குவைட் நாட்டிலே அன்பு ஜோர்ஜ். காவிரியே காவிரியே என்று அழகாக பாடுகின்றது அர்ச்சனை பூக்கள் திரைப்படத்திலிருந்து அவர் தந்த பாடல்.

அர்ப்பணி கேட்கும் இனிமையான ஒரு பாடல். எப்பொழுது உறுதிப்பாடலை கேட்பதில் அலாதி ஆனந்தம் கொண்டவர் கோவை மாநகரம் ஏ.ஆர். நாகப்பன் அவர்கள். இன்று தன்னோடு பெண் உமா மகேஸ்வரி மற்றும் நந்தினி என் நந்தினி ஆகியோரை நினைத்து கேட்க ஒலிக்கின்றது அவரது அந்த பாடல் முத்துமணி என்பவர்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்திலிருந்து இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை, தந்தை, ஆசான் இவர்களெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ். இவற்றுக்கெல்லாம் மேலாக இவையெல்லாம் கொடுத்து வல்லமை தந்து எங்களை காக்கும் எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நம சிவாய என்று நாங்கள் எங்கள் மரபின்படி கூறுவது போன்று அவர்களை உளமாற நினைந்து வணங்கி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து அவர்களிடம் அன்பும் வணக்கமும் மீண்டும் மீண்டும் கூறி இன்று இணைகின்றேன் காற்றலையில். 2026 ஆண்டின் 10வது மாதத்தின் 1வது நாள். கடந்த 9 மாதங்களையும் எப்படி நாங்கள் கழித்தோம், எப்படி சென்றது என்பது தெரியாது, நகராமல் ஓடி பறந்து சென்றுவிட்டது. இந்த 10ஆம் மாதம், 11ஆம் மாதம் எப்படி போகப் போகின்றது பார்ப்போம். அந்த வேளையிலே எங்களுக்கு இன்று 2026 ஆண்டின் 10வது மாதம் 1வது நாள் வியாழக்கிழமை என்று தெரியும் வேளையிலே, வியாழக்கிழமை தோறும் நாங்கள் இணைந்து சிறப்பிப்பதற்காக உங்களை வருக வருக என்று வரவேற்று உங்களுக்கு அன்புடன் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்வதோடு அல்லாமல், அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து உலகளாக இருக்கும் உறவுகளுக்குள்ளே ஏற்படும் நன்மைகள் தீமைகளில் நாங்களும் கலந்து அவர்களோடு ஐக்கியமாகி கொண்டு சமுதாயத்தோடு நாங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்ற ரீதியிலே சமூக பணிகள், சமூக கடமைகளை மறவாது நாங்கள் வாழ வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் கருணை கூற வேண்டும். சந்தர்ப்பம், சூழ்நிலை சரியாக வர வேண்டும். கிடைக்கும் சந்தர்ப்பத்தை நாங்கள் இழக்க விடாமல் மனச்சாட்சி, மனநீதி என்பவற்றை பொறுத்து வாழ வேண்டும் என்று நாங்கள் கடந்த நிகழ்வுகள் எல்லாம் இதைத்தானே மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கம் நன்றியும் கூறிக்கொண்டு இணைக்கும் வேளையில் இங்கே வளமை போல தன் கடமை தவறாது எங்கள் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜிகபர் சாதிக் அவர்கள். அதை காலையிலே, எங்கள் காலையிலே நான் அவர்களுக்கு வணக்கம் என்று சைகை விட்ட போது அவரும் சைகை இட்டது மட்டுமல்லாமல் அவர் இன்றைய நிகழ்வு என்ன என்றும் அழகாக படம் ஒன்று வரைந்து எல்லோருக்கும் தந்து எல்லோரும் இணைந்திடுவோம் என்று கூறியிருக்கின்றார். அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறும் பொழுது பாதியிலே தூக்கத்துக்கு சென்றாலும் மீதியிலே ஓடி வந்து முழிப்பாக இருக்கும் வேளையிலே இணைந்து கொள்ளுகின்றார் எங்கள் தானாக வந்த சந்தனம் என்று நான் அழைத்து கொள்ளும் எங்கள் கோவையூர் ஏஆர் நாகப்பன் அவர்கள் கனடாவிலே இருக்கும் எனக்கு நன்றியும் வணக்கமும் கூறி தான் பதிவு செய்து விட்டார், நானும் இணைந்திருக்கின்றேன் என்று பதிவை செய்திருக்கின்றார். அந்த வழியிலே இந்த லண்டனிலிருந்து கஸ்தூரி அவர்களும் இணைந்து பதிவு தந்து கொண்டிருக்கின்றதை நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய உறவுகளை நீங்கள் இணைந்து கொள்வீர்கள், இன்னும் 2 நிமிடம் தாமதித்து விட்டதே என்று எண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரியும், ஒரு பாடல் ஓடிக்கொண்டிருந்தது, அற்புதமான சிறந்த ஒரு பாடல், அன்பு உறவினுடைய பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பாதியில் நிறுத்தி பின்பு மீதியில் தொடர்வது அழகற்றது என்று எண்ணிக்கொண்டு 2 நிமிடம் அதுக்கு ஒதுக்கி அந்த இனிமையான பாடலை நானும் கேட்டேன், நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் காற்றலைக்கு வந்துவிட்டோம். ஜிகபர் சாதிக் அவர்கள் கூறியது போன்று இன்று வியாழக்கிழமை என்ன நிகழ்வாக இருக்கும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதற்கான இசையை ஒரு தடவை கேட்போம்.

0: உனக்காக.
1: ஆம், உனக்காக நான் இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக என்பது போன்று இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைந்திருப்பது நாங்கள் தொகுத்து வழங்குவதெல்லாம் உங்களுக்காக. நீங்கள் வந்து தொகுத்து வழங்குகிறீர்கள், பேசுகிறீர்கள் எங்களுக்காக. ஒருவருக்கு ஒருவராக நாங்கள் இருந்து எல்லோரும் ஒன்று கூடி ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் உறவுகள் நீடித்து கொண்டிருக்கின்றன, மேலும் நீடிக்க வேண்டும். வரும் 12வது மாதத்தின் 9வது நாள் ஆண்டு விழா 30, அதை எண்ணி காத்து கொண்டிருக்கின்றோம். நான் கூறிய செய்திகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும், அதன்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று எண்ணும் வேளையிலே வருக வருக கிருஷ்ணன் அவர்களே, கே.எஸ். கிருஷ்ணன் அவர்களும் வரவேற்பு தந்து ஆயத்தமாக இருக்கின்றார் என்ற உதற்காக நான் நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்காக.
0: உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
1: ஆம், நாங்கள் உனக்காக என்று கூறும் பொழுது நான் என்ற வார்த்தை அங்கே வருகின்றதோடைய நான் உங்கள் அனைவருக்காகவும் என்று உலகத்துக்கு கூறிக்கொள்ளும் வகையிலே தான் அந்த பாடல் இருக்கின்றது. இந்த உலகம் என்றால் என்ன? இந்த பிரபஞ்சம் எங்களுக்காகத்தான் இருக்கின்றது. இறைவன் எங்களுக்காக படைத்து இந்த பிரபஞ்சத்தில் எங்களை அனுப்பி வைத்து ஆண்டு கொண்டிருக்கும் வேளையிலே இந்த பிரபஞ்சத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தான் ஒருவருக்கு ஒருவர் கருத்தில் கொள்ள வேண்டும். அன்பு அருள் அவர்கள் இளமணித்துற நாட்டிலிருந்து எட்டி பார்க்கின்றார். தொலைபேசியின் உள்ளே அவர் இன்னும் வரவில்லை. அவருடைய அழைப்பு என்னை நாடியது, அதனால் அவருக்கு விளைத்தளம் இவ்வளவு தூரத்திலே இருந்து அழைக்கின்றார் உங்களை போன்றும். அவருடைய இணைப்பு வரும் என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம். அதனால் இந்த உலகத்திலே நாங்கள் மட்டும் அல்ல, நான் மட்டும் அல்ல, எங்கள் உலகத்தை விட்டு எங்கள் இல்லத்தை, எங்கள் கிராமத்தை, எங்கள் எல்லைக்குள் இருக்கின்ற பகுதியை, இந்த எல்லைகள் எல்லாம் அடக்கியிருக்க நாட்டுக்குள் இந்த நாடெல்லாம் அமைந்திருக்க உலகத்தை எதிர்பார்த்தால் அது பிரபஞ்சமாகத்தான் இருக்கின்றது. அதை விட வேறு இல்லை. அதை இன்னும் சரியான முறையிலே உறுதிப்படுத்தி அங்கு மக்களுக்கு ஆக ஏற்றதாக அந்த ஏனைய கிரகங்களுக்கு சென்றவர்கள் இன்னும் ஆக்கவில்லை. அதை நாங்கள் பேசி பயனில்லை. அது இப்போ ஆண்டு கணக்காக எத்தனையோ ஆண்டுகளாக பேசி கொண்டிருக்கின்றோம். அது எவ்வளவுக்கு முடிவு பெறப்போகின்றது எங்களுக்கு தெரியாது. முடிவு வந்தாலும் அது எவ்வளவு அனுகூலமாக இருக்கும் என்பதையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் உனக்காக நான் என்றால் யார், நான் ஏன் என்ற கேள்வி வருகின்றது. நான்

0: நாங்கள் நல்ல சூப்பரா இருக்கிறோம் ஐயா. உங்களுக்கு நல்ல வெளிச்சமா 18 பாகையில இருக்கு காலநிலை.
1: நாங்கள் ஒரு பாகை கூடி 19 இருக்கின்றோம். ஆனால் இன்றைய காலநிலை வித்தியாசமானது மகளே. 19 பாகை தான், வெளியே சென்றாலும் 19 பாகை போல் வெப்பம் நிலை இருக்கும். ஆனால் அந்த உணர்வு நிலை அப்படி இல்லை. என்ன, காற்றிலே 80% ஈரப்பதம் இருக்கின்றது என்றும், அந்த அந்த வீசும் லேசாக தான் காற்று வீசுகிறது, அது எங்கள் உடம்பை மேலே தழுவி கொண்டு போவது போல் இருக்கின்றது. ஆனால் இது இன்று 16 பாகை வரை நிலைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு, குறைக்காது. இரவு வேளை மட்டும் 16 பாகை இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதுதான் ஒன்று கூடாது. ஏனென்றால் அப்படி காலநிலை இருக்கும் வேளையிலே கொஞ்சம் குளிரும் இருந்து வெப்பமும் இருந்து கலந்து வருவது கொஞ்சம் அவ்வளவு சிறப்பல்ல. மப்பான மந்தாரமான நிலை மழையை காணவில்லை. ஆனால் வழக்கமான கடமைகள் செய்வதற்கு இந்த விதமான தடையில் நடைப்பயணம் செய்பவர்கள்
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: என்னவாம், அதனால் பாரதூரமான வித்தியாசமாக இல்லை. இந்த காலநிலை நாங்கள் எதிர்பார்த்ததான். அடுத்து நாங்கள் மேல நாடுகள் இருக்கும் எங்களுக்கு ஒரு காலநிலை.
0: குளிர் வந்துடும் ஐயா.
1: ஆமாம்,
0: ரொம்ப
1: ஆமாம்,
0: எங்களுக்கு வெளிச்சம் இருந்தது, ஆனா ஒரு மெல்லிய குளிர் காத்து தான்.
1: எங்களுக்கும் வெளிச்சத்தை காணவில்லை, எங்களுக்கு வெளிச்சத்தை காணவில்லை. ஆனால் இந்த வெளி மேலை நாடுகளில் நாங்கள் இருப்பவர்கள் ஒரு காலநிலையை நிர்ணயிக்க முடியாது எங்களால். அவர்கள் கணித்து எல்லாம் கணித்து கூறுவார்கள், ஆனால் கூறியபடி நடப்பது குறைவு குறைவு. ஆனால் வந்தால் எங்களுக்கு, இங்கே உள்ளவர்களுக்கு மழை வந்தால் அதிகமாக வரும், வெயில் வந்தால் அதிகமாக வரும், குளிர் வந்தால் அதிகமாக வரும், காற்றடித்தாலும் அதிகமாகத்தான் வரும், இல்லையா?
0: கண்டிப்பா
1: அதெல்லாம் கண்டாவை
0: சொல்லுவார்கள்.
1: அதுதான், அதனால் தான் கனடாவை சொல்வார்கள் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் கண்ட்ரி என்று கூறுவார்கள். மேலதிகமான எக்ஸ்ட்ரீம் எது வந்தாலும் அதிகமாகத்தான் இருக்கும். இது உண்மையில் துருவ கரடிகள், துருவ மான்கள், துருவ மிருகங்கள் வாழ்ந்த ஒரு பூமி நாடு. அதில் மனிதர்கள் வந்து வாழ்கிறோம். அதனால் அவர்கள் அதை புனரமைப்பு செய்கிறார்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு 300 வருடங்களாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பனி வீழ்ச்சி, பெருமழை வீழ்ச்சி, பெருங்காற்று, இதெல்லாம் மாற்ற முடியாது தானே அம்மா? இது பிரபஞ்சம்.
0: அது உண்மை. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா.
1: சிறப்பு, நல்ல ஒரு கருத்தை தோண்டி எடுத்து விட்டீர்கள் அப்படின்னு இது உனக்காக நான் நேரில் வந்து எல்லோருக்கும் நாங்கள் இது இது ஒரு பிரயோஜனமான ஆரோக்கியமான நிகழ்ச்சி. சரி, அங்கே இன்றைய பணிகள், உங்களுடைய பணிகள் எல்லாம் அப்படி செல்லுன்றது?
0: இன்னைக்கு காலையில உள்ளபடி தானேயா, வீட்டு வேலையும் சாப்பாடும் தானேயா?
1: சாப்பாடு மிக முக்கியம் தானே, எப்படித்தான் ஓடி இருந்தாலும்
0: ஒரு
1: ஒரு மரத்தடியில்,
0: இல்லையா, அது முக்கியம்.
1: ஆமா, ஒரு மரத்தடியில் யாசகம் செய்பவரும் கோடி கோடானு கோடி பணம் வைத்துக் கொண்டு கோடீஸ்வரராக இருந்து கோபுரத்தில் வாழ்பவரும் ஒரு ஜான் வயிற்றுக்காக, ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறாரு. ஒரு ஜான் வயிறு அவர் இல்லை என்றால் அவரால் வாழ முடியாது. ஒரு ஜான் வயிற்றுக்கு அவர் கொடுக்கவில்லை என்றாலும் வாழ முடியாது. வயிறு இல்லை என்றாலும் வாழ முடியாது வயிறு. அதனால் தானே ஔவையார் சொன்ன, ஒரு நாளைக்கு இருவென்றால் இருக்க மாட்டாய், இரு நாளைக்கு பொறுவென்றால் பொறுக்க மாட்டாய், உன் பாவியே உன்னால பெரிய கரைச்சல் இது வயிறு. ஒரு நாளைக்கு பசி இரண்டா இருக்க மாட்டுதப்பா. சரி, இரண்டு நாளைக்கு சேர்த்து சாப்பிடுறாலும் சாப்பிட மாட்டுதம்மா. அப்படியான வயலும் இந்த இறைவனுடைய படைப்பு. அதை அவ்வையார் அம்மை அவை பிராட்டி அன்றே கூறிவிட்டார் அந்த உண்மையை. ஒரு நாளைக்கு இரு என்றால் இருக்க மாட்டாய், இரு நாளைக்கு எடு என்றால் எடுக்க மாட்டாய், பொல்லாத ஒரு ஒரு பெரிய பாவி என்ன சொல்ற கொடும் கொடும் பயிர். கொடுமையிலும் கொடுமை பசி கொடுமை தானே மகளே?
0: கண்டிப்பா.
1: அதெல்லாம் நீங்கள் அதற்கேற்ற பரிகாரம் செய்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: காலையில இவங்களுக்கு பாடசாலைக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும். அப்ப காலையில அவருக்கு ஏதாவது சமைக்கணும் வந்து திரும்ப. இப்ப அடுத்தாச்சல் இப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்குது. 6 மணிக்கு பிறகு ஏதாவது பிரகாரம் செய்யணுமா? நன்றி. சப்பாத்தி மாவுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்து போதும்.
1: இங்க மேலை நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து வந்த நாங்கள் எல்லோரும் உண்மையிலே நாங்கள் மேலநாட்டு நாகரிகத்துக்குள் தள்ளப்பட்டாலும் இந்த உணவு விகிதத்திலே எங்கள் உணவை எங்களால் மாற்ற முடியாது தானே அம்மா?
0: எங்கள்
1: உணவை பார்த்து ஏனைய நாட்டு மக்கள் போராமைப்படுவார்கள். இவங்கள் தாங்களே சமைத்து தாங்களே சாப்பிடுவாங்க. அவர்களுக்கு எத்தனையோ குடும்பங்களுக்கு தேநீர் தயாரிக்க தெரியாதம்மா. எல்லாம் அந்த பெயர் போன விலாசமான கடைகள், உணவுச்சாலைகளை தான் நாடுவார்கள். அவர்களை நம்பித்தான் அந்த உணவுச்சாலைகள் இயங்குகின்றன. எங்கள் நாட்டில் அப்படி அல்ல. எங்கள் நாட்டில் அப்ப நீங்கள் வந்து இன்றைய நாள் உண

0: உங்களுக்காக,
1: உண்மைதானையா?
0: அப்ப உனக்காக நான் வாழ வேண்டும் என்பதாக நீங்கள் குடும்பத்துக்காக வாழுகிறீர்கள், இந்த வயிற்றுக்காக பிழைக்கிறீர்கள், வயிற்றுக்காக உழைக்கிறீர்கள்.
1: இங்க இப்ப என்னோட ஒரு சகோதரி ஒரு ஆள் இருக்கிறா, அவ வந்து இப்ப ஒவ்வொரு வாரமும் தன வாக்கு இடியப்பம் செய்து கொடுக்க வேணும். இல்ல தெரியாதுல அவ சொன்னா, நான் எல்லாம் செஞ்சு பலகாரங்கள் இத்தனை தோசை எல்லாம் செஞ்சிருவேனக்கா, அந்த இடியப்பம் மட்டுமே இந்த மோதிரியாதக்கா சரியே வரமாட்டேங்குதுக்கா அப்படின்னு.
0: ஏன் சொல்லுங்க பாப்பம், ஏன் சொல்லுங்க? அது சிக்கல் நிறை, அது சிக்கல் நிறைந்ததுதான், சுத்தி சுத்தி வளைச்சு அது சிக்கல் நிறைந்தது அல்லவா? அதனால்தான் தோசை அப்படியே வட்டமாக போடலாம், இட்லி அப்படி குளிர மாதிரி செய்யலாம், அந்த இடியப்பம் சுத்தி சுத்தி அதுக்குள்ள வந்து சிக்கல் தானே, அது அது கொஞ்சம்
1: சிக்கல். அதே அந்த என்ன சொல்றது, சாப்பிடக்குள்ள அந்த மென்மையா இல்ல சாப்பிடுற அளவுக்கு சரியான பதத்துல செய்ய தெரியணும்.
0: என்றால் அது வெள்ளைக்காரர்கள் இங்கே எல்லாம் கண்டுபிடித்து உணவு முறைக்கும் சமைப்பாட்டு முறைக்கும் சுவாதாரம் விதப்படி உடம்புக்கு உகந்தாண்டு சில உணவுகளை கூறுகிறார்கள், எப்படி சமைக்க வேண்டும் என்று. இதை நம் முன்னோர்கள் அன்றே ஸ்டீம், அதாவது ஆவியிலே வேக வைத்து உண்ணும் உணவு மிகவும் சுகாதாரமானது ஆரோக்கியமானது, அதை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆவியிலே புட்டு இடியப்பம் போன்றவற்றை செய்யும் பொழுது அதில் ஒரு எந்த விதமான அதில் உள்ள தீய சுவைகள் எல்லாம் உறங்கிவிடும், அதில் சேர்ந்துள்ள அந்த அந்த ஏதுக்கள் எல்லாம் சென்று விடும், அம்மா வேதிப்பொருட்கள் எல்லாம் இடியப்பம். அதனால்தான் எங்கவர் நம்மவர்கள் உணவு கொடுப்பது அப்படி என்றால், ஒரு நோயாளிக்கு முதல் முதல் உணவு இடியப்பம் சொதி அப்படித்தானே கொடுப்பார்கள் இல்லையா? அது நம் முன்னவர்கள் டாக்டர், நம் முன்னவர்கள் பெரிய வைத்தியர்கள் எல்லாம் அனுபவம் அது அவருடைய. அதனால்தான் இந்திய உணவு முறையை உலக நாடே போற்றுகின்றது.
1: என்னோட தங்கச்சி சொல்லுவா, ஏன்னா நான் அந்த வைக்கிற கார குழம்பு வந்து கொஞ்சம் ரெண்டு நாள் ஆனாலும் கிடாதையா, அப்ப அவளுக்கு அவ கொஞ்சம் படிப்பிக்கிறா சங்கீத ஆசிரியை,
0: அவன் சங்கீத ஆசிரியா, வாழ்த்துக்கள்.
1: அவ படிப்பிக்கிறா, நான் படிச்சதோடு சரி, நான் சங்கீதம் படிச்சதோடு சரி, ஏன்னா எனக்கு குடும்பம் பொறுப்பு பிரச்சனை அது இதுன்னு நான் நிறைய எல்லாமே தவற விட்டுட்டேன். ஆனா அவள் அத அவளுக்கு ஏதோ ஆண்டவன் புண்ணியம், அவளோட துணைவரம் கோயிலோட இருக்கிறதுனாலயோ என்னமோ அவளுக்கு ஒரு பொண்ணு, அப்ப அவ அதுலயே பணிய தண்ட இசைப்பணிய தொடர்றா.
0: கவலைப்படாதீர்கள் மகளே, உங்களுடைய இசைப்பணி நீங்கள் வந்து அப்படி ஆசிரியர் தொழில்கள் அது அல்லது வேறு எதுவும் கிடைக்கவில்லை என்றால், நீங்கள் தான் இப்பொழுது உலகளாக அறிமுகமாகி உங்களுடைய சங்கீத அறிவை உலகளாக தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், உலகளாக தெரியப்படுத்தி. இப்போ உங்களுக்கு எத்தனை விசிறிகள் இருக்கின்றார்கள் எங்களுடைய வானொலியில் மடப்போ, நீங்கள் வேறு வானொலியிலே உங்களுடைய இசைக்கலையை சமர்ப்பித்திருக்கின்றீர்கள். அப்போ எல்லோருக்கும் நீங்கள் ஒரு, நீங்கள் உலகறிய ஒரு வெள்ளிடமலையிலே ஒரு தீபத்தை வைத்தால் எப்படி இருக்கும் அதுபோன்று தெரிய இருக்கின்றீர்கள். யோகராஜிக்கு பிறந்த நாள் அன்று
1: காலையில இன்னைக்கு மத்தியானம் வந்து நான் கணபதி அழைப்படுத்திருந்தாங்க, அழைப்படுத்த அவங்க தான் சொன்னாங்க, அப்புறம் நேரடியாவே அவங்களுக்கு அழைப்படுத்து பேசி வாழ்த்து சொன்னேன்.
0: உனக்காக நான் அப்பொழுது யோகராஜ் அவர்கள் என்று வருவாரோ வரவில்லையோ, உங்களோடு இணைந்து உங்களோடு இணைந்து நாங்களும் இப்பொழுது எங்கள் அன்பு நேயர் நீண்ட காலமாக இருந்தது அவரும் வந்து அவருடைய பிறந்த நாளை பல்லாண்டு காலம் பல சிறப்போடும் சகல சௌபாகியங்களோடும் வாழ வேண்டும் என்று முன்னியல் தமிழ் வானொலி உறவுகள் நண்பர்கள் அறிவிப்பாளர்கள் கலைஞர்கள் அதிபர் நான் நீங்கள் அனைவரும் இணைந்து வாழ்த்துவோம். வாழிய வாழிய பல்லாண்டு, வாழிய வாழிய பல்லாண்டு என்று வாழ்த்துக்கள்.
1: அதோட இன்னைக்கு எங்கட நடிகர் திலகம் அவர்களுக்கு இல்லாட்டாலும் இந்த பூமியில இல்லாட்டாலும் 98வது பிறந்த நாள் ஐயா.
0: யாருக்கம்மா?
1: நடிகர்
0: சிவாஜி
1: கணேசன், இல்லாவிட்டாலும் அதாவது நடையண்டா அது அவர் தான் ஐயா, நடித்தாலும் அவர் தான், ஒரு கட்டத்துக்கு மறக்க முடியாத ஒரு உத்தமமான மேதை.
0: அவரை நூறாண்டு காலம் வாழ்கண்டு வாழ்ந்த இன்னும் ரெண்டு வருடம் தான் நூறுக்கு இருக்கு, அவர் நூறு நூறு நூறு பல நூறாண்டு காலம் வாழ்வாரம்மா, வாழ வேண்டும் யோகாராஜி அவருடைய பிறந்தநாள், எங்கள் சிவாஜி கணேசன் செவாலியர் அவருடைய பிறந்தநாள், வேறு என்ன இருக்கின்றது கூறுங்கள் இவர்களுக்காக.
1: சொல்றேன்
0: சொல்லுங்க மகளே.
1: இல்ல அது ஏனென்றாலயா இன்னைக்கு உலக முதியோர் தினமாம் ஐயா.
0: ஓ, அப்ப எனக்கும் சேர்த்து கூறுகிறீர்கள், சொல்லாமல் சொல்லுகிறீர்கள். வாழ்த்துக்கள். என்னை நான் வாழ்த்துவதோடு நீங்களும் வாழ்த்த போகிறீர்கள். முதியோர்கள், நான் முதியோர்கள் பட்டியலில் சேர்வதற்கு இன்னும் எனக்கு 4 மாதங்கள் இருக்கின்றன. ஆ, குறுங்கள்.
1: ஆனா கடவுளே ஆண்டவா ஐயா, நீங்கள் என்றும் இளமையான சந்தோஷமா இருக்கணும் ஐயா. நீங்கள் முதியோர் பட்டத்துல சேராதீங்க ஐயா.
0: இல்லம்மா, 70-க்கும் 80-க்கும் இடையிலே பொன்னான காலம், 80-க்கும் 90-க்கும் இடையிலே முதுமை காலம். சரியா?
1: கண்டிப்பா.
0: இது நான் இப்ப பொன்னான காலத்திலே இருக்கின்றேன். 4 மாதத்தில் முதியோர் இளையோர்லயே ஒன்றுமே இல்லையம்மா, உள்ளத்தில் தான் இருக்கின்றது அந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் திருப்தியும்.
1: கண்டிப்பா.
0: அதை தான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கேன். எனக்கு இப்ப உண்மையே கூற போனா எனக்கு இப்ப 26 வயது. ஏனென்றால் என்னுடைய இதயத்தை தொட்டு மறு பரிசீலனை செய்து வாழ வைத்து இன்று 26 வருடங்கள். நான் அந்த இதயம் முதல் நின்று மீண்டும் ஓட துவங்கி இப்பொழுது 26 வயது. அதனால தான் நான் 26 வயது கொண்டு எண்ணிக்கொள்வது.
1: அப்ப நீங்க இளைஞன் இல்லையா? இந்த காலத்து இளைஞரே இல்ல நீங்க.
0: குமரன் அம்மா இல்லை. இந்த ஏனென்றால் ஓடிய இதயம் நின்று மீண்டும் அதை திருத்தி அமைக்கப்பட்டு என் இதயத்தை தொட்டவர் நான் என்றும் வணங்கிக் கொள்வேன். டாக்டர் வில்லியம் கோல்ட்ஸ்டீன் அவர்கள், ஒட்டாவா இருதய பேரு பெரு வைத்தியசாலையிலே இன்ஸ்டிடியூட்லேயே தான் எனக்கு நடைபெற்றது. இன்றைக்கு 26 வருடங்கள் வணக்கமாக அந்த நாள். இப்போ 26 வருடங்களுக்கு வந்து இருதய மாற்று சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சையை கண்டுபிடித்து அது சக்ஸஸாக, அதாவது சிறப்பாக வந்தது, ஆரோக்கியமாக இருந்தது. ஒரு 10-15 வருடங்கள் தான் அவருடைய வாரண்டி, அவருடைய காப்புறுது. சரியா? நான் கடவுளை என்று 26 வருடங்களை கடந்து கொண்டு இருக்கின்றேன். இல்லை, இடையிடையே அசைவமும் நான் எடுத்துக்கொள்வேன். ஆமா, நான் காலையில சொன்னா கவலைப்படக்கூடாது. காலையில நான் சாப்பிட்டது ஒரு ஆப்பிள், பாதி வாழைப்பழம், அத்துடன் சிறிதளவு என்னென்னு சொல்வது, அதை ஓட்மீல் என்று கூறுவார்கள். ஓட்ஸ்
1: ஒரு வகையான,
0: அதையும் பாலோடு விட்டு காலை உணவாக எடுத்துக்கொண்டேன். வேறு தேநீர் காபி ஒன்றும் நான் அருந்துவதில்லை. இப்போ வந்து விருந்துக்கு சென்றால் ஒரு வீட்டினர் அவர்கள் அதை தந்தால் நான் அங்கே பிகு பண்ண முடியாது. பாதி அளவு எடுத்து, அதுவும் என் நண்பர் சர்க்கரையை விலத்தி வெறுமனையை கொடுத்து விடுவேன், பழக்கி வைத்துக் கொள்வேன். அவரை நான் நண்பர் என்றுதான் எண்ணிக்கொண்டு அவரை பராமரித்துக் கொள்ளுவேன், என்னுடைய சர்க்கரையை.
1: கவனமா பராமரிச்சு கொள்றது முடியல, உணவு செய்யல, அது தவிர்க்க முடியாது. ஆனா வீட்டை வந்து திரும்ப அதுக்குரிய மாத்திரையை போட்டு சிவாய நம்மன்னு சொல்லி போட்டு படுக்க வேண்டியது.
0: அதுக்கு உண்மையில சர்க்கரை வியாதி ஒரு நோய் அல்ல மகளே, அது ஒரு குறைபாடு, ஒரு உறுப்பின் தொழிற்பாடு குறைபாடு அடைவு என்று எண்ணிக்கொண்டால். நான் எங்களுடைய அந்த நீரிழிவு நோய் கூட்டம் எல்லா மக்களும் வருவார்கள். அங்கே வைத்தியர்கள் கூப்பிட்டு ஆலோசனை வழங்குவது, என்னை உரையாற்ற விடுவார்கள் அனுபவத்தை. அவர்கள் ஆச்சரியப்படுவார், வெள்ளக்காரர்கள் நாடியில் கையை வச்சுன்னு கேட்டுப்பா, ஆவண்டு கேட்டுப்பா, அப்படி எல்லாம் செய்கிறியாப்பா, என்னண்டு என்று கேட்பார்கள். நான் அவர்கள் இப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், இப்படி சாப்பிடுங்கள். வீரம் நான் கெட்டிக்காரன் அல்ல, எனக்கு அது உதவியாக இருக்கின்றது. என்றால் வைத்தியர்களுடைய ஆலோசனையும் என்னுடைய குறைபாட்டை நான் உணர்ந்து கொண்டு மருந்து கால் மதி முக்கால் என்ற பழமொழியை நான் ஐயா கூறுவார், என்னுடைய தந்தையார் மருந்து கால் மதி முக்கால் என்று கூறுவார். அவர் அந்த பழமொழிக்கு ஒரு பெரிய புலவர். அவர் பல மொழின்னா அவர் காணும், எது எடுத்தாலும் பழமொழிகள் மூலம்தான் புரிய வைப்பார் எங்களுக்கு. நல்லது கஸ்தூரி அவர்கள், இன்று இவ்வளவெல்லாம் கூறி வந்தனீர்கள். இன்று இவர்களை எல்லாருக்கும் இணைந்து என்ன, இந்த நாங்கள் பேசிய விடயங்கள் எல்லாவற்றையும் பற்றி இந்த சமுதாயத்துக்கு எத்தனை விடயங்களை தெரிய வைத்தோம் இருவரும். அந்த வகையில் என்ன பாடல் உங்களுக்கு தோன்றுகிறது கேட்கலாம் என்று இன்றைய நாள்.
1: ஒரே பாடல், ஒரே பாடல்,
0: ஒரே பாடல் உன்னை அழைக்குமா? அப்படியா?
1: கரெக்டா சொல்லிட்டீங்க ஐயா. எனக்கு அந்த பாடல் அருமையா இருக்கு. அந்த நடிகர் திலகத்தினுடைய நடிப்பும் அந்த காட்சியும் அதோட பாடல் வரிகள் அவ்வளவு அருமையா இருக்கு. ஒரே பாடல் உன்னை அழைக்கும், எந்த உள்ளம் உன்னை நினைக்கும், ஒரே பாடல் அழகா இருக்கும் அந்த பாடல். அது எத்தனை அழிக்காதையா.
0: பல வருடங்கள் கேட்ட பாடலை ஒரு வரியை பாடினாலும் சிறப்பாக பாடி எங்களை மகிழ வைத்தீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு,
1: ஞாயிற்றுக்கிழமை இந்த பாடலை பாடுறேன்யா.
0: சிறப்பு எதிர்பார்க்கின்றோம். இந்த பாடல் மட்டுமல்ல,
1: இந்த
0: எத்தனை பாடல்?
1: பாடலோட இன்னொரு பாடல் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ரெண்டு பாடலையும் முயற்சி பண்றேன் ஞாயிற்றுக்கிழமை.
0: கட்டிக்காரி வாழ்த்துக்கள்.
1: அதுல
0: நாளை
1: ஒரு பாடல் இப்பவே எல்லாருக்கும் சொல்லியாச்சு, ஒரே பாடல் பாடலும் இந்த பாடல் ஒரு பாடல்.
0: எல்லோரும் எதிர்பார்ப்போம். அதே வேளை நாளை எதனும் பக்தி வேலை இருக்கின்றது தானே?
1: நான் முக்கியம் பண்ணினா சொல்றேன் ஐயா. அது என்னன்னா,
0: தயாரித்து கொண்டு வரும். இன்று வேண்டாம், இன்று கூட வேண்டாம், நாளை தயாரித்து கொண்டு வாருங்கள்.
1: சரவணன் அண்ணா கொண்டு வந்தாங்க ஐயா ஒரு நாள். அந்த யாமான்னு சொல்லி ஒரு இது உண்டு, ஞாபகம் இருக்கு இல்லையா?
0: ஆமாம் ஆமாம்.
1: அது வந்து நான் படிச்சது எப்படின்னா, சம்பந்தனுடைய தேவாரம் இருக்கு ஐயா.
0: இதை நாளைய தினம், இந்த நாளைய தினம் நாங்கள் சம்ஹரித்துக் கொள்ளலாமே. நாளைக்கு சம்சாரிப்போம்,
1: நாளைக்கு அதை பத்தி பேசுவோம்.
0: நாளைக்கு
1: அண்ணாவுக்காக உதவிக்காக அதை பேசுவோம்,
0: அதை பேசுவோம். நாளைய தினம் சம்சாரிப்போம்.
1: நான்
0: ஞாபகப்படுத்தி
1: சரியா?
0: நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள். ஆயுசு 100 அரசனை குப்பம் நீங்கள் கூறும்பொழுது அழைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது தேவா எட்டி பார்த்திருந்தார். வணக்கம் தேவா. இங்கே அவரை காணவில்லை, வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. யார் வருகின்றீர்கள்? வணக்கம். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கன்னட கனடா கலையம். இப்போது தேவாவுக்கும் அரசடிக்குப்பம் சரவணனுக்கும் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. யார் முந்த போகின்றார்கள்? யாம் இருக்க பயமேன், புகுந்து விட்டார் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் சரவணன், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் அரசடிக்குப்பம் சரவணன்.
0: அப்படி நலமாக இருக்கின்றீர்கள். ஆதார் அட்டை சரியாக தான் இருக்கிறது அரசடிக்குப்பம் சரவணன். இங்கே தெரிகின்றது, நலமாக இருக்கின்றீர்களா சரவணன்? ஆயுசு 100, ஏனென்றால் இப்பொழுதுதான் இறுதி வார்த்தையாக உங்களை, உங்கள் பெயரை சொல்லி அந்த மகள் கஸ்தூரி பேசிக் கொண்டிருந்தார், கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. ஆயுசு 100 நலமாக இருக்கின்றீர்களா? அங்கே
2: யாமாமா, நீ யாமாமா, யாழி காமா காமாக்கா, காமா காமா காழியா, மாமாயா நீ மாமாயா. அதோட வரிகள்,
0: அந்த வரிகள் நாளை அதை நாளை அதை பற்றி நாங்கள் செல்லாமிக்க இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவர் குறிப்பிட்டு கூறிவிட்டார் நன்றியை கூறிக்கொண்டு. வருக வருக வேண்டும், உங்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் முதலில் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் மகிழ்வது.
0: நீங்கள் நலமாக இருக்கும் இந்த வேளையில நீங்கள் மற்றவர்களுக்கும் நல்லவனாக இருக்கின்றீர்களா? என்ன கேள்வி!
2: நல்லவனாக இருக்கும்போதுதான் இந்த மாதிரி வானொலியெல்லாம் வந்து பேச முடியும்.
0: ஓ அப்படியா? அப்ப எங்கள் வானொலி நல்ல வானொலி என்று எண்ணி விட்டீர்கள். அப்ப எல்லோரும் நல்லவர்களாக இருக்கின்றீர்கள் இல்லையா? இருக்கின்றோம், எல்லோரும் நல்லவர்கள். அங்கே மழை பொழிந்ததா சரவணன்? அங்கே மழை பொழிந்தது
2: இல்லை. இந்த மழைதான் எங்களுக்கு வேணும், மழை வேணும்.
0: இப்பொழுது மழை அதிகம் தேவைப்படுகிறது பயிர்களுக்கு. என்ன ஐயோ, ஏன் எவ்வளவு பயிர் கண்டு நீங்கள் தண்ணீரை கொண்டு சென்று ஊற்றுவது இது? அப்ப அதுக்காக என்ன, அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்?
2: நேற்று நேற்று மாலையில் கூட தண்ணி எடுத்து, அந்த கன்றுகளுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை, கன்று கொஞ்சம் ஊற்றிட்டு வந்து போயிட்டு
0: அது அவரை உஷாரமாக உற்சாகமாக வைத்து விடணும், சோர்ந்து விடுவார்கள்னு அப்படியே சொல்லு. அது சரி, உங்கள் பகுதியிலே நீங்கள் வேறு வழியால் நீர் பாசனத்தை எடுக்க முடியாது இல்லையா? உங்களுக்கு வாய்க்கால் அல்லது கால்வாய் ஏரி
2: ரொம்ப, அங்க வந்து நீ சொல்லுவது போல இந்த அயலா அவங்க அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, நம்மளுக்கு அங்க கிடைக்காது அந்த கிருமிகள்லாம்.
0: அந்த அப்படியா, அந்த செங்கல்ராயன் குளம் உங்களுக்கு உதவி செய்யாதா?
2: இருக்கு, அது அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் போவோம் நாங்க.
0: ஓ, அங்கிருந்து
2: இருந்து அவங்க 3 கிலோமீட்டர் போவோம், பக்கத்துல இல்லை.
0: அப்போ உங்களுக்கு உங்கள் உங்கள் காணிகள் தோறும் கிணறுகள் தோண்டி அதிலிருந்து நீரை நீங்கள் மோட்டார் வைத்து பாஞ்சனம் செய்ய முடியாதா?
2: இருந்ததா? இப்போ எங்கள் ஒரு ஒரு ஒரு இடத்துல கூட எங்களுக்கு கிணறு இருந்தது. அந்த கிணறு இருக்கும்போது அந்த அந்த கிணறு வந்து அந்த தோண்டிய புதியவர் பார்த்தீங்கன்னா நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா 20 அடி 30 அடியில் நீர்மட்டம் இருந்தது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 600 அடி 700 அடி இப்படி அப்படி போயிட்டு
0: நீர்மட்டையே உறிஞ்சி எடுத்து விட்டாரு.
2: நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இருப்பதால் அந்த அந்த தண்ணீர்லாம் அந்த அடிமட்டம் அங்க போயிடுது. அங்க அவங்க என்ன பண்றாங்க, பெரிய பெரிய மோட்டார்கள் மின் மோட்டார்கள் வைத்து அந்த தண்ணீர்லாம் வெளியேற்றி அந்த சுரங்க பணிகள் நீர்லாம் வெளியேற்றும் போது இங்க இருந்து தண்ணீர்லாம் அங்க போயிடுது. எங்களுக்கு தண்ணீர் நீர்மட்டம் ரொம்ப குறைவு போயிடுது.
0: ஓ, அந்த சுரங்கத்திலிருந்து என்ன மூலப்பொருள் எடுக்கிறார்கள்?
2: நிலக்கரி தான், பழுப்பு நிலக்கரி
0: ஆமாம்,
2: இருக்குல்ல,
0: நிலக்கரி,
2: அதை
0: நிலக்கரி.
2: எடுத்துதான் அனல் மின் நிலையத்துல
0: ஆமாம் ஆமாம்,
2: மின்சாரம்
0: நிலக்கரி.
2: தயாரித்து.
0: அப்போ நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிலத்திலே தான் நீங்கள் வளரும். வெப்பம் அதிகமாகத்தான் அங்கே இருக்க செய்யும். பெய்கின்ற மழையெல்லாம் உறிஞ்சி விடும், ஊற்றெடுத்து வரும் மழைகளும் அங்கே சென்றுவிடும். அப்போ இப்படியான வேளையில் இந்த விவசாயத்தை எப்படி நீங்கள் தொடர்ந்து முறைப்படுத்த போகின்றீர்கள்? வேறு வழி இல்லாமல் அரசாங்கம் ஏதாவது உதவி செய்யாதா இதுக்கு நடவடிக்கை?
2: அரசாங்கம்
0: ஒரு குளக்காட்டுகளை
2: அரசாங்கம்
0: அமைத்து
2: சார்ந்த இதுக்கான
0: டேம்
2: நடவடிக்கை,
0: நீரை மறைத்து கட்டி தேக்கி வைத்து அப்படி ஒரு நிலையத்தை.
2: அது இன்னும் இனிமேதான் அது அது வந்து எந்த ஒரு அரசும் செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை. இனிமே வந்து இந்த மழை நீர் முழுவதுமா கடவுள் பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல அதிகமாக அந்த அதிகமாக அந்த கடல் நீர் வந்து கடலில் சென்று கலக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8 ஆறுகள் இருக்கு கடலூர் மாவட்டத்திலே. அந்த ஆறின் வழியாக எல்லா நீரும் கடலுக்கு போய் சென்றடையுது.
0: ஆனா இவரே
2: அது
0: இவையெல்லாம்
2: தடுப்பணை
0: இருந்தும்
2: எல்லாம் கட்டியிருந்தா நீர் கொஞ்சம் மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடுப்பணை இல்லாம தண்ணீரை
0: இவையெல்லாம்
2: போயிட்டு.
0: இருந்து இவையெல்லாம் இருந்தும் உங்களுக்கு பயன்படாதவர்கள் ஒரு எப்படி செய்ய நீங்கள்
2: ஆமா ஆமா
0: ஒரு அரசியல் குதியுங்கள், நாங்கள் எல்லோரும் வாக்களிக்கிறோம், அங்கு சேர்ந்து நீங்கள் சட்டத்தை உருவாக்கி இந்த விவசாயத்தை பெற. என்னாலயா விவசாயம் இல்லையென்றால் மக்களுடைய வயிற்றிலே அடி விழுந்து விடும் இல்லையா? நீங்கள் விவசாயி ஏறோ விவசாயி ஏறோட்டாது விட்டால் எங்களுக்கு சோறூட்ட முடியாது ஐயா. சரி, இன்று உங்களுடைய பணிகள் எப்படி சென்றன? யாருக்காக நீங்கள் என்ன என்ன எல்லாம் செய்தீர்கள்?
2: இன்றைக்கு பணி வீட்டுலதான் கொஞ்சம் வேலை. அப்புறம் பண்ருட்டிக்கு போயிட்டு வந்தோம், அது இந்த வேலையா.
0: இதற்காக இதற்காக எங்களுக்கு தெரியுங்க, அந்த இளம் கன்றுகள் முந்திரிகை கன்றுகளுக்கெல்லாம் நீர் ஊற்றி அதை வாட விடாமல் கை கொடுத்தீர்கள், அது மிகவும் முக்கியமானது தானே ஐயா?
2: அது கன்றுகள் பாத்தீங்கன்னா அது ஒரு குழந்தை மாதிரி.
0: ஆமாம் ஆமாம், பார்த்தீங்களா,
2: குழந்தை மாதிரி.
0: பரோபகாரம் உண்டு, அதனுடைய உற்பத்தி இன்னொன்று வருமானம். ஆனால் பரோபகாரம் தான் அங்கே முக்கியமாக இருக்கின்றது. அந்த கன்று வாடுவதை பார்த்து உங்களால் சகிக்க முடியவில்லை இல்லையா? குழந்தை போன்று கவனிக்க வராமல்
2: கஷ்டமா இருக்கும். அது வந்து நல்லா அது நல்லா வாலி நல்லா வளரும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் வாடி விட்டாலும் அது அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: அப்படியான மனப்பான்மை இருக்க வேண்டும் எங்களுக்கு. அடுத்தவர்கள் வாடுவதை பார்த்து நாங்கள் இறங்க வேண்டும். அவர்களுக்கு எங்களால் முடிந்தவரை உதவி செய்யும். அதனால் நீங்கள் ஓடி சென்று அதற்கு உங்கள் கையினாலே கொண்டு சென்றும் கையளவு நீராவது ஊற்றி அதை உயிரோடு உயிர்ப்பித்திருக்கின்றீர்கள். பெரிய பெரிய
2: அந்த கன்று அந்த வாங்கிட்டு வரும்போது அப்படியே அணைச்சு அப்படியே ஒரு குழந்தை இப்படி.
0: ஆமாமா, பக்குவமாக கன்றுக்கு எத்தனை இலை இருக்கு? நீங்கள் வாங்கும் பொழுது அந்த கன்றுல எத்தனை இலைகள் இருந்தது?
2: இலைகள் பார்த்தீங்களா ஒரு 2 அடி உயரமா இருக்கும்.
0: 2 அடி உயரமாக இருக்கும். ஒரு 10 இலை 12 இலை இதுல இருக்குமா? இல்ல, கிளை இருக்குமா? சிறப்பு. உங்களோட விவசாயம் சிறக்க வேண்டும், நாங்கள் எல்லாம் நன்றாக சாப்பிட வேண்டும் ஐயா. அதற்காகவாவது இந்த மழை பெய்ய வேண்டும். சரி, இந்த மழைக்காக எங்களோட ஊர் வழிய கிராமம் வழிய அவர்கள் எல்லாம் ஆலயங்களில் பூசை செய்வார்கள். அந்த கொடும்பாவி என்று ஒன்றை கட்டி எழுப்பார்கள், ஒப்பாரி எல்லாம் சொல்லுவார்கள்.
2: அது இந்த ஆடி மாதம் அது அது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டுகள் முன்னாடி அது கடைபிடித்து வந்தார்கள். இப்போது அது கைவிட்டு விட்டார்கள். அது நடவடிக்கை
0: இல்லை. ஏனென்றால் எம்மவர்கள் நல்ல நேர்மையாக தர்ம ரீதியிலே வாழ்ந்தவர்களுக்கு இப்படி ஒரு இது ஒரு கொடுமையாக எண்ணிக்கொண்டு யாரோ ஒரு குடும்பாவி இந்த ஊரில் இருக்கின்றார், அவர் இல்லாது போனால் எங்களுக்கு மழை பொழியும் என்ற ஒரு ஒரு எண்ணத்தை மனதிலே வைத்திருந்தார்கள். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் எங்கள் பகுதியிலே நான் சின்ன வயதிலே கண்டிருக்கின்றேன்.
2: நீங்க சொல்வது போல செய்யும்போது மழை பொழிந்தது நான் பார்த்திருக்கேன்.
0: ஆமாம் ஆமாம், நானும்
2: பார்த்திருக்கேன்.
0: அதை தெய்வீகம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அதை என்னவென்றால் நிலத்துள்ள பவனம் வெப்பமாக மேலெழுந்து சென்றால் ஆவியாகி கிளை மழை பெற வேண்டும் ஏதோ செய்கிறார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்கு. இன்று இந்த உனக்காக நான் நிகழ்வு இவ்வளவு உதவம் பேசினீர்களே, ஒரு பாடலை தாருங்களேன். நீங்கள் யாருக்காக கேட்பீர்கள்?
2: பாடல் கேட்கதான் நமது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து நேயர்களோ பெருமக்களுக்காகவும் இந்த பாடல் கேட்க.
0: என்ன பாடல்?
2: பாடல் நான் பேரு கேட்டுக்கொண்டே வரல.
0: என்ன இல்லை, இப்பொழுது மனதில் தோன்றும் அல்லவா ஒரு பாடல்? என்ன பாடல் தோன்றுகின்றது சரவணனுக்கு?
2: அப்போ நமக்கு வந்து இப்ப இப்போதைக்கு தேவை மழைதான் தேவை.
0: மழை தான் தேவை, எல்லோருக்கும்
2: ஆமா
0: தேவை, அது
2: மழைதான் தேவை.
0: உங்களுக்கு
2: அந்த
0: மட்டுமல்ல இல்ல
2: அந்த
0: எங்களுக்கு.
2: பாயும்புலி, அந்த பாயும்புலி திரைப்படத்திலே ஒரு பாடல்,
0: பாயம்புலி,
2: புத்தப்பட்டு ஊத்து வழி வானம்
0: பாயம்புலியில.
2: நமக்கு கிட்ட கூட வரும்.
0: ஓ, இந்த
2: ஆமா
0: பாடலை
2: அந்த
0: முன்பு
2: படத்துல அந்த படம்.
0: சோவன மழை பொழியும் வேளையில் எங்களுடைய விஜயராகவன் அவர்கள் உடனே இந்த பாடலை வந்திருக்காங்க. இங்கே புதுச்சேரியில் சரியான மழை அடித்து குத்துது, எல்லாம் அடித்து ஊத்துது, பெரிய மழை என்றுட்டு சோ அந்த அந்த பாடலை கேட்டார். எப்படி அந்த பாடல்?
2: கொத்துக்கிட்ட குத்து வானம் கொத்துக்கு வர வேணும் சொல்லிட்டு ஒரு பாடல்
0: சும்மா
2: வேற அந்த
0: தூறின மழை,
2: அதான்.
0: பெய்த மழை, கனமழை என்று கூட இது பொத்துக்கிட்டு ஊத்துதையா மழை? பொத்துக்கிட்டால் அப்படி இருக்கையா?
2: அப்படி
0: பொத்துக்கிட்ட
2: மழை
0: ஓ
2: பெய்ஞ்சது.
0: வானத்தை பொத்துக்கிட்டு பொத்துக்கு அவ்வளோ பெரிய மழைக்கு கொடுக்குற. சரி, பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம் அப்படி என்றுதானே அந்த பாடல், அப்படி தானே? சரி,
2: ஆமா ஆமா
0: அப்படி
2: இன்னொரு
0: ஊத்துனா.
2: செய்தியும் கூட பாத்தீங்கன்னா,
0: ஆ
2: இன்னொரு செய்தியை பாத்தீங்கன்னா, ஒரு 20 30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம்
0: ஆ
2: இங்க நாங்க வந்து முந்திரி விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஒரு ஒரு மூட்டை முந்திரி கொட்டை விற்பனை செய்தால்
0: ஓ
2: அந்த ஒரு மூட்டை முந்திரி கொட்டைக்கு ஒரு சவர நகை எடுக்க முடியும். ஒரு நகை
0: ஆ
2: பொன் எடுக்க முடியும். அப்ப இரண்டுமே ஒரே விலையா இருந்தது. ஆமா இரண்டு பேருமே
0: எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் படிக்கின்ற காலத்தில் உயர்தர பாடசாலைக்கு அரசாங்க அந்த புலமை பரீட்சையிலே சித்தி பெற்றதுக்காக என் தந்தையார் எனக்கு ஒரு கழுத்திலே சங்கிலி வாங்கி போடுவோம். அந்த நாளையில் கழுத்திலே சங்கிலி போடுவோம், செயின் போடுவோம்னா பெரிய மதிப்பு. அவர் பாடசாலையிலே கொண்டு வந்து எனக்கு எல்லோருக்கும் முன்னாலே எனக்கு பாராட்டு விழா நடக்கும்போது எனக்கு அணிவித்தார். அப்பொழுது பவுனின் விலை 35 ரூபாய், இலங்கை நாணயம்.
2: ஐயோ, அப்ப அந்த மாதிரி காலகட்டம். இப்போதைக்கு முந்திரி கொட்டை, இன்னைக்கு கூட நாங்க ஒரு 10 மூட்டை முந்திரி கொட்டை
0: இப்ப நாங்க முந்திரி கொண்டு
2: அந்த
0: மாதிரி முந்திரி
2: பதப்படுத்தி
0: கொண்டு ஓடினாலும் எங்களுக்கு அங்க முடிய பார்க்கவும்
2: பதப்படுத்தி
0: இப்பொழுது
2: வந்து
0: பவுனை பார்ப்பதே
2: விற்பனை
0: கடினம்தான். ஓ, பார்த்துக்கல ஐயா, சிறப்பான பதில். அந்த இப்ப பொத்துக்கிட்டு வாரம் ஊத்தினால் நீங்க என்ன செய்வீர்கள்?
2: ரொம்ப சந்தோஷப்படும்,
0: துள்ளி குதித்து
2: ரொம்ப
0: கூத்தாடி கொண்டு போய்
2: சந்தோஷப்படும்.
0: அப்பொழுது அந்த சந்தோஷம் நான் மட்டுமல்ல உலகமே கொண்டாடும் என்று எண்ணிக்கொள்வீர்கள் இல்லையா?
2: ஆமா, இந்த
0: அது
2: மழை
0: வரம்
2: வந்து
0: ஐயா, அது
2: எங்களுக்கு
0: இந்த பிரபஞ்சத்திலே.
2: அனைத்து ஜீவராசிகளுக்கும் மாடு மாடு
0: ஆமா
2: அவங்களே
0: ஆமா
2: புற்கள்
0: ஆமா
2: வளர்ந்து வரும்,
0: சிறப்பு
2: அவங்களுக்காக ரொம்ப தேவைப்படும்.
0: பரோபகாரம்
2: இங்க வந்து ஆமா
0: எல்லோருடைய நன்மைக்கு.
2: வைக்கோல் தான்
0: எல்லோரும்
2: மாத்திருக்கலாம், வைக்கோல் தான், வைக்கோல் தான் இது போட்டுக்கிட்டு இருக்கோம். வைக்கோல் தான் இந்த
0: நம்ம
2: மாதிரி மாதிரி வைக்கோல் படமாட்டோம். பிடிக்கிறதுக்கு வயலுக்கு புற்கள் அதிகம் வரும், அதுவும் மேய்ஞ்சிட்டு மேய்ஞ்சிட்டு வந்துருவாங்க. இப்போதைக்கு வைக்கோல் போட்டுக்கிட்டு இருக்கோம்.
0: ஆனால் இந்த இப்பொழுது நாங்கள் யாரை நல்லவர் என்று ஔவையார் பாடல் ஒன்றே பார்த்து நல்லார் ஒருவர் உள்ளாரையில் எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று கூறப்பட்டிருக்கின்றது. இப்ப மழை இல்லாதபடியா நல்ல நல்லோர் இல்லையோ? நாங்களெல்லாம் நல்லவர்கள் இல்லை போல் இருக்கின்றது இல்லையா?
2: அது காலநிலை மாற்றம் அடைந்து
0: காலநிலை மாற்றம், இந்த பிரபஞ்சத்திலே ஏற்படுகின்ற காலமெல்லாம் எங்கள் கரத்திலோ இவருடைய கையிலும் இல்லை, அது அவன் செயல் என்று எண்ண வேண்டியதுதான் இல்லையா? சரி, நாளைய தினம் பக்தி வேளையிலே உங்களுடைய அதை குரங்கள் மீண்டும் அந்த கவிதையை.
2: யாமாமா நீ யாமாமா காமா யாழி காமா கானாகா கானா காமா காழியா மாமா யாழி மாமாயா.
0: சொல்லும் போதே தடுமாற்றமா இருக்குது. நாளை
2: அது அது இது போன்ற தமிழ் படிக்கும்போது நமக்கு பிற சொற்கள் படிக்கும்போது மிகவும் எளிமையாக இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா. சிறப்பு சரவணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம் நாளைய தினம். நன்றி. இப்பொழுது உங்கள் பாடல் நானும் கேட்டு பொத்துக்கடி பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம் என்று கேட்டு பார்ப்போம். கனடாவிலும் அப்படி பொத்துக்கிட்டு ஊத்துவது உண்டு. சில மழையே வரலாம், உங்கள் பாடலை கண்டவுடன் மழை வரலாம், உங்கள் பாடலை கண்டவுடன் மழை வரலாம். நன்றி சரவணா, மீண்டும் சந்திப்போம். அடுத்து ஒருவர் எட்டி பார்க்கின்ற அவரை இணைத்து விடுவோம். உங்கள் நண்பரை வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்தவர் வர வேண்டும் காற்றலைக்கு அன்பு தேவா அவர்கள் இணைகின்றார். வணக்கம் தேவா. வணக்கம்.
3: ஓம் நம சிவாய. நச்சார் கோயிலிருந்து ஆர் தேவா.
0: ஓம் நம சிவாய என்று எப்போதும் வந்து எங்களுக்கு சிவாய நம என்போருக்கு அபாயம் இல்லை என்று கூறும் வண்ணம் கூறுவீர்கள். தேவா வருக வருக, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? உங்கள் ஊரிலே இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது?
3: வெப்பம் தான்,
0: எல்லோருக்கும் வெப்பம் தான் இருக்கிறது. வெப்பம் கொஞ்சம் சூடு சுருணையா
3: இருக்க, நல்லது
0: சூடு சுருணையா இருக்கலாம்.
3: இயற்கை இயற்கை வந்து நல்லதுதான் செய்யும்.
0: எடுத்தோட எங்கள் தாய் தந்தையர்கள் எங்கள் கேட்பது ஆசிரியர்களோடு கேட்பது சூடு சுரணை இல்லாதவனா இருக்கிறியா பாண்டு அப்படின்னா சூடாக இருப்போம், சூடு சுரணையாக இல்லையா வெயிலுக்கு கச்ச கச்ச கச்சேன்றது தேகம் இல்லாம உடம்புல இந்த வேலையில
3: உடம்புல வந்து உடம்புலதான் சூடு சொர்ணங்கிறது உடம்புலதான்
0: மனசுல இல்ல. நீங்கள் சூடானவர் அல்ல, நீங்கள் குளிர்மையானவர் எனக்கு தெரியும். சரி, இப்பொழுது நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் நலமாக இருக்கின்றார்கள் என்றால் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் நல்லவர்களாக இருக்கின்றார்களா?
3: எல்லோரும் நலமாக ஐயா மாதிரி எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க.
0: நல்லவராக இருக்கின்றார்களா?
3: வல்லவராக இருக்கிறாங்க.
0: நல்லவர்கள் மட்டுமல்ல வல்லவர்களாக இருக்கும். வாழ்த்துக்கள் ஐயா சிறப்பு. ஏனென்றால் எல்லோரும் ஓம் நம சிவாயவை உச்சரிக்கின்றார்கள், அப்படித்தானே?
3: ஆமாயா.
0: சரி, இன்றைய காலநிலையிலே உங்கள் அயலூர்ல என்ன விவசாயம் நடைபெறுவது உண்டு? வழக்கமா விவசாய நிலம் தானே உங்கள் அருகில, இல்ல தொழிற்சாலைகள் அதிகமா?
3: இது தஞ்சை மாவட்டம், காவேரியை நம்பிதான் வாழ்றது. காவேரியில தண்ணியே இல்ல.
0: ஓ,
3: கர்நாடகா எல்லா விவசாயமும் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு.
0: ஓ, ரெண்டு நீர் இல்லாத உறைந்து விட்டது.
3: நீர் இல்லாத? ஆமா, போர் செட் உள்ளவங்க விவசாயம் பண்றாங்க. இலவசம் மின்சாரம்.
0: சரி சரி, அப்ப நீங்கள் ஒரு விவசாயமும் பண்ணுவது இல்லையா?
3: அதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா ஐயா? விவசாயிகள் தான்.
0: நீங்கள் கருதுவது பெரிய விவசாயம் மட்டுமல்ல, சாதாரணமாக வீட்டு தவைக்கிறீங்கள் சில அப்படி உற்பத்தி செய்வதற்கு நிலம் இல்லையோ?
3: நிலம் கிடையாதுயா, நிலம் இருந்துச்சு எல்லாம் வித்தாச்சு, அதெல்லாம் பராமரிக்க முடியல.
0: சரி சரி சரி, பராமரிக்க முடியவில்லை. சரி, இப்பொழுது இந்த மழை என்றதை பற்றி இன்று பேச வேண்டியதாக இருக்கு. இந்த மழை எங்களுக்காகவா, இந்த உலகத்துக்காகவா, யாருக்காக?
3: நமக்காக தான்.
0: நம்ம நாம் என்றால் இந்த உலகத்தில் உள்ள நாங்கள் எல்லோருக்கும், உயிரினங்கள் அத்தனைக்காக.
3: ஆமா, எல்லாருக்கும். எல்லா மழையும் பெய்யும் மழை.
0: அது இப்படி இல்லை சொல்லிருக்கு. உலகில் ஒரு நல்லோர் ஒருவர் இருப்பாரானால் எல்லாருக்கும் மழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் நல்லவர்கள் இல்லை என்றால் ஏன்னா மழை இல்லையே?
3: அதெல்லாம் கிடையாதுயா, இப்ப இதெல்லாம் வருது. அதெல்லாம் நல்லவன் கெட்டவங்கிறது அவங்கவுங்க மனசுக்கு அவங்கவுங்க போயிட்டே இருப்பாங்க. கெட்டவனா இருந்தா சீக்கிரம் போயிடுவான், நல்லவனா இருந்தா கொஞ்ச நாள் இழுத்துக்கிட்டு கிடப்பான்.
0: அப்படியா?
3: அது வந்து இது கிடையாதுயா. நம்ம மழை பெய்யுதுங்கிறது அது இயற்கை. இயற்கை அழிக்க அழிக்க எங்கெங்க பெய்யணுமோ. இப்ப வெயில பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க, வெயில பத்தி எல்லாம் எரியும், உடம்பெல்லாம் எரியும். அந்த
0: மாதிரி வந்து ஆரம்பித்து
3: சின்ன பையன் அவன்.
0: என்றால் எவ்வளவுதான் பசுமை நிறைந்த பூமியாக இருந்தாலும், எவ்வளவோ கொட்டோ கொட்டோண்டு மழை பொழிந்தாலும், தொடர்ந்து மழை இல்லாமல் வெயில் மட்டும் அடித்துக் கொண்டிருந்தால் வறண்டு விடும் தானே பூமி. அது வறண்டு விட்டால் நாங்கள் எல்லாம் சுரண்டு விடுவோம் இல்லையா?
3: ஆமாய்யா, நம்மள இயற்கைய நம்ம அழிக்கிறோம்ல, அது வறண்டு போகுதுல்ல, நம்மளும் வறண்டுதான் போகணும்.
0: அப்ப நாங்கள்
3: இயற்கையில உள்ளது பிண்டத்திலயும் உள்ளது.
0: ஆமா, இயற்கையை அனுசரித்து வாழும் பண்பு எங்களுக்கு வேண்டும். அந்த பக்குவ நிலைக்கு நாங்கள் வர வேண்டும் இல்லையா?
3: ஆமாய்யா,
0: இயற்கையை அனுசரித்து வாழ
3: மரம். ஆமா ஆமா, முதல்ல தென்னை மரம்லாம் வீட்டுக்கு வீடு இப்படி அவ்வளவு இருக்கும். ஆடு மாடு அவ்வளவு வளைச்சிருப்பாங்க. ஆடு ஒரு வீட்டுக்கு ஆடு 10 ஆடு 20 ஆடு, மாடு 10 20 மாடு வச்சிருப்பாங்க.
0: இப்ப
3: எங்க இருக்கு மாடே? இப்ப மாடே அழிஞ்சு போச்சு. இல்ல, மாடு எல்லாம் கசாப்பு கடைக்கு போயிட்டு
0: மாடு அழிக்கின்றார்கள் ஐயா.
3: ஆமா,
0: சரி, நல்லது. இந்த வழியில என்ன பாடல் உங்களுக்கு தோன்றுகின்றது? என்ன பாடல் உங்களுக்கு தோன்றுகிறது இந்த வேலையில?
3: இந்த வேலையில நமக்கென்ன நாம் என்ன செய்தோம் அப்படிங்கிற பாடலையா?
0: ஓ, நாடு என்ன செய்தது உனக்கு, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய பாடலா?
3: அந்த பாடலையா?
0: எப்படி ஆரம்பிக்கும் அந்த பாடல்?
3: நாடு என்ன செய்தது நமக்கு, அந்த எம்ஜிஆர் பாட்டு நல்லா பாட்டுயா?
0: எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவனுடைய திரைப்படத்தில் உள்ள பாடல் இல்லையா?
3: ஆமாயா ஆமாயா.
0: நாம்
3: அதே
0: என்ன
3: மாதிரி இப்ப இந்த கஸ்தூரி இவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். நேத்தி அவங்க லாஸ்டா வந்தாங்க,
0: ஆமா.
3: பிறந்த நாள் வாழ்த்துக்கள்
0: யாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்?
3: ராஜா
0: யோகராஜ்.
3: ராஜராஜன் நேத்தி யோகராஜுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்
0: நேத்தி
3: வாழ்த்துக்கள்.
0: நீங்க
3: நேத்தி லாஸ்டா வந்து சொன்னது
0: ஆமா,
3: ராஜராஜன்.
0: திருமதி ராஜராஜன் சரண்யா, நீங்கள் வந்து இங்கே எனக்கு ஒலி மூலம் என்னது இலக்கத்தில் வைத்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்களுக்கு அந்த பிறந்த நாள் வாழ்த்து சென்றடையட்டும். இன்று எங்களுடைய பாடுவர் பாடலாமல் வந்து பாடும் யோகா ராஜி அவர்களுக்கும் பிறந்த நாள் என்று கஸ்தூரி கூறியிருந்தார். அவர் நாங்கள் எல்லோருடைய
3: கஸ்தூரி தான் எல்லாம் விளக்கமா
0: அவர்
3: கரெக்டா சொல்லிட்டாங்களா? நடிகர் திலகம் இன்னைக்கு
0: ஆமா அவருடைய
3: செம்மல்
0: இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு எல்லாவற்றையும் சொல்லி வாழ்த்துக்களை கூறி எனக்கும் அட்வான்ஸாக கூறுகிறாள். முதியோர் அவரப்போன்னு முதியோர்
3: 25 உங்களுக்கு தான் 25 தானே அவரு உங்களுக்கு 25 தான் ஆகுது
0: எண்ணத்திலே உள்ளத்திலே வாழ்த்து.
3: ஆமா ஆமா.
0: அது என்ன பாடல்?
3: நான் என்ன
0: ஏன் பிறந்தேன் அந்த பாடல். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன்
3: என்ன செய்து நமக்கு,
0: நான் ஏன் பிறந்தேன் என்ற பாடல். நான் ஏன் பிறந்தேன் அந்த பாடல்
3: பிறந்தேன்
0: உங்களுக்காக நல்லதொரு பாடலாக கிடக்கு. நாங்கள் ஒவ்வொரு தரும் நான் ஏன் பிறந்தேன் என்று கேட்டுக்கொண்டு அதில் குறிப்பாக இந்த நாடு எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று கேட்பதை விட நாட்டுக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்று கேட்டால்
3: என்ன செஞ்சோம்,
0: அரசுக்கு மட்டுமல்ல நம் நம் உறவினர்களுக்கு அடுத்த உயிர்கள் இனத்துக்கு இந்த உலகத்துக்கு நாங்கள் என்ன செய்தோம், அவர்கள் இனம் காண
3: நமக்கு நாம என்ன செஞ்சோங்கிறத முதல்ல உணர்ந்துட்டாலே போதும். நமக்கு நாம என்ன செஞ்சோம்
0: நல்லது தேவா
3: சிறப்பு
0: நல்ல பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது அடுத்த உறவும் வருகின்றார், இடம் கொடுப்போமா?
3: நன்றி அண்டி. எல்லா உறவுகளும்
0: உங்கள் வாழ்த்துக்கள் அவர்களை சென்றடையும். நன்றி மகனே, வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி. முதல்ல ராஜராஜனுக்கு நேத்தி வாழ்த்து சொல்லணும். நேத்தி லாஸ்டா வந்து சொல்லிட்டாங்க எனக்கு பக்குன்னு போயிட்டு நடாது அவங்களுக்கு சொல்ல முடியாத வக்கீல்.
0: நன்றி, அது சென்றடையும் அவர்களுக்கு. நான் அதை என்னுடைய தளத்துக்கு அதை மாற்றி விட்டேன். நன்றியா, வாழ்த்துக்கள். வாழ்த்து
3: நன்றி
0: நன்றி. இப்பொழுது எங்களோட மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார் வருவதற்கு. அப்பொழுதும் அவருக்கு தடை ஏற்பட்டு விட்டு வேறு ஒருத்தர் வந்து விட்டார். வணக்கம் மகளே ஷியமலா.
1: வணக்கம்.
0: வணக்கம் மகளே, புடிச்சு நீ அப்பா புடிச்சாச்சு, கைதாட்டி சந்தோஷமா இருங்க. அழைச்சி அழைச்சி அழைச்சி விட்டுருங்க. வாழ்த்துக்கள். எப்படியும் அப்பா சிக்குவார் தான் எனக்கு தெரியும். நல்லது ஷியமலா.
1: அப்பா எப்படியா புடிச்சிடும். ஆனா இங்க சுத்தமாட்ட அவரே இல்லப்பா. காலையில ஒரு 9-10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு கேட்க முடியல.
0: கேட்க முடியல. இருக்கும் போது நலமாக இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது எந்த ஊர்ல இருக்கின்றீர்கள்?
1: அம்மையப்பன்பா.
0: அம்மையப்பன் சென்று விட்டு எல்லோரும் நலமா இருக்கின்றார்களா?
1: நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க.
0: அம்மையப்பன் விஜயம் எத்தனை நாளைக்கு?
1: இல்லப்பா, நாளைக்கு வேதாரத்துல இருந்து மதுவோட தம்பி சிவசங்கர் வந்திருந்தா. அவளை அவன் இங்க வரணும்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, அவளுக்கு வர்றதுக்காக தனியா வர்றதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டு இருந்தேன்.
0: ஓ அப்படியா? அப்ப நீங்க
1: அதனால வந்தா. அவங்க
0: சகல துறையிலும் நீங்கள் ஈடுபாடுதான். எல்லோருக்கும் எல்லாம் செய்யும் ஒரு பாக்கியம்.
1: பழகணும் இல்லப்பா, பசங்க அப்படியே சின்ன அப்படியே வளர்த்துட்டே அவன் ரொம்ப பயப்படுவான் தங்கச்சி.
0: என்ற முதுமொழி உங்களுக்காக இல்ல உலகத்துக்காக உறவுகளுக்காக வாழ்கின்றீர்கள் இல்லையா? வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அங்க நீங்கள் நிக்கிற அம்மை அப்பன்லயே மழை பொழுகின்றதா மகளே? சரி,
1: என்ன
0: பாடல் வேண்டும்?
1: இரும்பு திரை படம்.
0: அதுல என்ன பாடல்?
1: கையில வாங்கின பையில்.
0: இப்பொழுது பையில போடக்கூடாதம்மா, முடிச்சு
1: வச்சிருக்கோம். உடனே ஓடிச்சுப்பா.
0: இப்பொழுது பணம் என்னடா பணம் என்று கேட்டவர்கள் இப்பொழுது பணம் தானடா உலகம் என்று வந்துவிட்டது மகளே.
4: ஆமாப்பா,
0: எந்த இதை செய்தாலும் நேரத்தை சுருக்கினார்கள், பெரிய பரந்த அறிவுகளை உருவேற்றினார்கள், ஆனால் பணம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை இன்று வந்துவிட்டது. பணம் தான், பணம் தான்,
4: அதாவது பணம் இல்லைனாலும் வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம், அதெல்லாம் ஒரு காலம்
0: மட்டும்தான்
4: வாழலாம். ஆச்சுப்பா,
0: பண்ட மாற்றுடன் வாழ்க்கையை சீராக செப்பமாக செய்த நம் முன்னோர்கள், பின்பு பணம் என்றது அறிமுகப்படுத்திய பின்பு பணத்துக்கு அது ஆட்கொண்டு விடாது. பணம் என்றது ஒரு பேய், அது பிடித்து விட்டது எல்லாரையும். இப்பொழுது பணம் முக்கியம் என்று, பணம் இல்லாதவன் பணம், அதனால்தான் அவர்கள் அன்று கூறினார் பணம் பாதாளம் மட்டும்
4: பாய்கின்றது.
0: அவர்கள் சாதாரணமாக சொல்லவில்லை, அனுபவ ரீதியாக இதை திரைப்படம் மூலமும் எவ்வளவோ கருத்துக்கள் அமைந்த திரைப்படங்களை தயாரித்து இந்த பாடல்களை பெரிய பெரிய பாடல் ஆசிரியர் எழுதி அழகாக பாடி இதை எங்கள் உள்ளத்துக்கு புகுத்தினார்கள். ஆனால் கடைபிடிக்க முடியாமல் நாங்கள் திண்டாடுகிறோம். எவ்வளவுதான் நாங்கள் கருத்துக்கள் தத்துவங்கள் பேசினாலும் பணம் இல்லாமல் வாழ முடியாதம்மா. இப்போ இப்போ பணம் ஒரு இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது. பணம் தன்னை உருவாக்கி பணம் தனக்கு பெயரெடுத்து பணம் தான் ஆட்சி செலுத்தி கொண்டு இருக்கின்றது. பணம் பாதாளம் மட்டும் இல்லை, அடுத்த கிரகத்துக்கும் பணம்
4: தாண்டி போயிட்டு இருப்பான்.
0: அதனால் பணம் தான் இப்பொழுது அந்த மூன்று எழுத்து தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. அதுலதான் கையில வாங்கினேன் பையில போடல. ஒரு ஒரு ஒரு நாணயமாவது நாங்கள் மீதி மிச்சப்படுத்தலாம் என்றால் இல்லை, 10 நாணயம் உங்கள் கருத்தில் வந்தால் 15 நாணயத்துக்கு செலவு இருக்கின்றது இல்லையா? அதற்கு காரணம் பணமும் மனமும், பணத்துக்கும் மனத்துக்கும் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மனம் பணம் பெற வர மனம் விரிந்து கொண்டு போகுது, பாய்ந்து கொண்டு செல்வது, எங்கும் பாய்கிறது. மனம் வந்து திருப்தி என்ற எண்ணத்தை மனதிலே கொள்ளுதில்லை. இது போதும், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து
4: என்று
0: இல்லை, போதுமன்ற மனம் இருந்தால் பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா நல்லது. மகளே, சென்ற இடத்தில் சிறப்பாக பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் எல்லோருடனும் ஒத்துழைத்து வாழ்வுற அன்பான மகள், எல்லோரும் உங்களுக்கு அன்பாக ஒற்றுமையாக இருப்பார்கள். வாழ்த்துக்கள் மகளே, நாளைய தினம் சந்திப்போம்.
4: நன்றிப்பா, நன்றிப்பா,
0: நன்றி மகளே,
4: நாளைக்கு நல்லா சந்திப்பா.
0: நாளைக்கு சந்திப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: இப்பவாவது இந்த மகாலிங்கத்தை வழிபடுங்கப்பா. வணக்கம் மகாலிங்கம் அவர்களே, வந்துவிட்டீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம், மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் சுணக்கமாக இருக்கின்றீர்கள் என்று கலங்காமல் மீண்டும் ஓடி வந்து வணக்கம் என்று இடம் பிடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு இடம் கிடைத்து விட்டது இல்லையா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கு? பெரிய விடயமாக இருக்கிறது. இப்போ காலநிலையை பற்றி எல்லோரும் பேசுகின்றார்கள், உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது? நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக தான் இருக்கேன் ஐயா. ஆனால் இன்றைய காலநிலை மிதமான வெயிலில் இருந்தது, இருந்தாலும் இரவு வெப்பமாக தான் இருக்கு, குளிர்ச்சிக்கே வழி இல்லை. மழை நேற்று வந்து ஒரு 11 மணி அளவில் இடி இடித்து அப்படியே வந்து காற்றுலாம் அடித்து மழை வர்ற மாதிரி ஒரு ஊராரா தூத்தல் தூரி அப்படியே நின்றுடுச்சுயா. அதுக்கப்புறம் மழையே வரலையா. வானிலை அறிக்கை கூட மழை இந்த மாவட்டங்கள்லாம் வரும்னு சொல்றாங்கய்யா, அதுக்கே வரலையா. வானிலையே மாறி போடுது, வானிலை அறிக்கையே நம்ப முடியலையா
0: ஐயா. வானிலை இருக்கும் நிலையை கணித்து அவர்கள் முன்கூட்டி அறிவித்தாலும் வானிலை தன்னுடைய செயலைத்தான் காட்டும். இவர்கள் சொன்னதன்படி வராது, வரும் என்பார்கள் வரமாட்டாது, வராது என்பார்கள் வரும். ஓரளவு தான் அவர்கள் கணிக்க முடியும். இயற்கை யாரும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அளவிட்டு கணக்கிட முடியாது ஐயா. எவ்வளவுதான் விஞ்ஞானம் யுகம் மாறி வந்தாலும் இயற்கை என்று ஒன்று இருக்கின்றது. இந்த வேளையில் இது நடக்கும் என்றது இயற்கை நியதி, அதன்படி தான் நடக்கும். நாங்கள் சாதாரண ஒரு ஒரு உத்தேசத்திலே தான் நாங்கள் கூறுகின்றோம். அவர்களும் வானிலை அந்த அந்த அந்த நேரத்தில் அவர்கள் கணிக்கும் பொழுது இருக்கின்ற காற்றோட்டம், வெப்பநிலை, திசை இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து கணித்து பார்க்கின்றார்கள். கணக்க சொல்ல முடியாது. அப்படி என்றால் இயற்கைக்கு எப்படி ஐயா ஏற்றுக்கொள்ள முடியும்? வந்து அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கும், அவர்கள் சொன்னால் அது நடக்கும் என்று நம்ப முடியாது ஐயா இப்பொழுது இல்லையா?
1: ஆமாம்யா.
0: இயற்கை
1: ஆமாம்யா,
0: இயற்கை தந்த வரம் தான் அது. எங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த வேளையில் இந்த நிமிடத்தில் உனக்கு இப்படி இருக்கும் என்ற நியதி ஒன்று, விதி என்று ஒன்று இருக்கின்றது. அதன்படி தான் நடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கின்றது.
1: இன்றைய நாள் குருவாரம் ஐயா. குரு பகவான் வேண்டி இன்று வியாழன் குருவாரம் மன்றம் நாங்க வச்சிருக்கோம். அதுல வந்து விசேஷமான குரு இது. இப்போ 7:30 தொடங்கி 8:30 முடிந்தது ஐயா. அதன் பின்பு தான் வந்து லேட்டாக தான் வர முடிஞ்சது வானொலிக்கு.
0: காரியம் வந்தாலும் நன்றாக வந்திருக்கு. இந்த குரு வாரம் என்று கூறுகள், குரு மன்றம் என்று இருக்கின்றதா? குரு மன்றம் மன்றம் எப்படி இருக்கின்றது அது? குரு
1: குரு பகவானுக்குன்னு இருக்குயா, கோயில் தனி கோயில் இருக்கு. அந்த
0: மன்றம் என்று கூறுகிறது அப்படி ஒன்றும் இல்லையா?
1: அதாவது ஒரு குருப்பா அந்த குருவாரம் மன்றம்னு சொல்லி குரூப் அமைச்சு அந்த அதுல உள்ளவங்களுக்கு வருடந்தோறும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வியாழன் என்று கிடைக்கிற மாதிரியும் செஞ்சு அது ஒரு சர்க்குலேஷன் பண்றது தான் குருவாரம் மன்றம்னு வச்சு
0: மன்றம். அதை வைத்து அந்த குரு பரிகாரங்களை செய்து கொண்டிருக்கின்ற நல்ல சிறப்பானது. எப்படியா செய்வீர்கள் குரு பரிகாரம்? எப்படி செய்வார்கள்
1: குரு பரிகாரம்? எப்போதும் அபிஷேகம் ஆராதனை இது கொண்டகலை மாலை அணிவித்து மற்ற
0: என்ன மாலை
1: இதெல்லாம்
0: என்ன மாலை மாலை மணிக்க வேண்டும். என்ன மாலை? கொண்ட
1: இது கொண்டக்கல்லை மாலையா?
0: அது
1: கொண்டக்கடலை மூக்கு கடலை
0: கொண்ட கடலையிலே மாலை செய்வதா?
1: ஆமா, அதுலயே ஊற வைத்து அதுல போட்டு அதுக்கு செய்வாங்க. பெரியசாமியா இருந்தா கொஞ்சம் பெருசா நீண்டமா செய்வாங்க. ஒரு சின்ன எங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு 6 அடிக்கு இருக்குங்கயா. அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு கழுத்துக்கு போடுற மாதிரி அந்த மாலை செய்வாங்க.
0: கொண்டை கடலை அதுக்கு முன்னுக்கு கொண்டவர்களுக்கு அதனால் கொண்டை கடலை. அந்த கடலை மாலையை போடும். இப்பொழுதுதான் நான் அறிகிறேன், அது வியாழ பகவானுக்கு உகந்ததோ?
1: ஆமா ஐயா, அதே மாதிரி எள்ளு வந்து எள்ளு வந்து சனி பகவானுக்கும்
0: தானியங்கள் இருக்கிறது. எள்ளு பகவானுக்கு தெரியும், இவருக்கு கொண்ட கடலை. வாழ்த்துக்க. எனக்கு என்ன கொண்டை என்னோட கொன்றை மாலை என்ற கொன்றை பூ மாலை என்று நினைத்து போட்டீங்க. கொண்டல் கடலை, கொண்டை கடலை மாலை. வாழ்த்துக்கள்.
1: சில பேர்
0: மூக்கு கடலை. ஆமா,
1: கடலையும்
0: மிகவும் இரும்புச்சத்து நிறைந்தது, புரதம் கூடியது. அதை உண்டு கொண்டு வந்தால் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமானது கூறுவார்கள். சிறப்பு சிறப்பு. ஆனால் எல்லோரும் பட்டாணி கடலையை தான், அந்த வெள்ளக்கடலையை தானே வாங்குறார்கள். அந்த கருப்பு கடலையை வாங்குவாங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. எங்க எவ்வளவு தூரம் உங்கள் வீட்டில் இருந்த ஆலயம்?
1: சும்மா 1.5 கிலோமீட்டர் தான் ஐயா, 2 கிலோமீட்டரும் 1.5 கிலோமீட்டர்.
0: குருவார மன்றத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த குரு நாட்கள்லயே பரிகாரம் செய்யும் பொழுது ஒரு எங்கள் எல்லோருக்கும் அந்த குரு பகவானுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கணும், குரு பகவானுடைய பார்வை எங்கள் மேல் விழ வேண்டும் என்று ஈர்க்க வேண்டும் என்று இந்த மந்திரங்களை சொல்லி அபிஷேகங்களை செய்கிறார்கள். சிறப்பு விளங்கி கொண்டோம், நன்றி. இதை நீங்கள் இன்று போய் செய்யும் பொழுது உங்கள் மனதில் என்ன தோன்றியது? உங்களுக்கு மட்டும் நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணினீர்களா, உலக எல்லாம் இருக்கின்ற மக்கள் எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று எண்ணினீர்களா?
1: அனைவருக்கும் வரணும், அதே நேரத்தில் எனக்கும் அருள் புரியணும் அப்படிங்கிற மாதிரிதான். நான் வந்து கடவுளை கேட்கும் போது எனக்கு இது கூட அது கூடன்னு உன்னுடைய அருள் கிடைத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான்.
0: அருள் கிடைத்தால் எல்லாம் கிடைக்கும் தானே, அதுதானே அருள். அருள் என்றால் எல்லாம் கிடைக்கிறது தானே அருள். சரி, அதில் அது ஒரு பார்த்து எனக்கும் எல்லோருக்கும் என்று அது நாங்கள் வணங்குகிறோம் அல்லவோ, அதுதான் உனக்காக நான், நாங்கள் எங்களுக்காக மட்டுமில்லை இனியவர்களுக்காகவும் கிடைக்கின்றது இறையர்களை கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற மனப்பாங்கு எங்களுக்கு இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்புகள்.
1: கூட்டு பிரார்த்தனை தான் அந்த மன்றத்துடைய ஒரு அம்சமே, கூட்டு பிரார்த்தனைக்கு தான் இந்த குருவார மன்றம்னு வச்சு.
0: குருவார மன்றம், அதில் எல்லோரும் ஒருமித்து மனம் ஒரு பாடலை கூடி சேர்ந்து பாடி மகிழ்ந்து அர்ச்சிப்பது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: அகவல் படிப்போம் ஐயா, 108 போற்றி படிச்சுதான் அதை முடிச்சு அதுக்கப்புறம்தான் தீபாராதனை.
0: இதை செய்யும் போது உங்களுடைய மனம் எப்படி இருக்கும், அமைதியாக இருக்குமா, ஒரு திருப்தி கிடைக்குமா?
1: மனம் அந்த நேரத்துல மனம் ஒத்து ஒரு ஒரு ஒருநிலைப்பட்டு ஒரு தெய்வ சிந்தனையோடு இருக்கும். அந்த அதனாலேயே அது வந்து வாரந்தோறும் செல்லணும், போகாம இருந்தாலே ஏதோ ஒரு இழந்தது மாதிரி இருக்கும். அதனால வாரந்தோறும் வியாழக்கிழமை என்று கட்டாயம் அந்த குருவார மன்றத்துக்கு போயிடுவோம் ஐயா, குரு கோயிலுக்கு போயிடுவோம்.
0: சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் மகாலயம்.
1: அது மட்டும்
0: உங்களுடைய காலநிலை அறிக்கையின்படி இப்பொழுது மழை வரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: மழை வரக்கூடிய அறிகுறியே இல்லையா, வெப்பமா இருக்கியா?
0: நானும் வேண்டிக் கொள்ளுகிறேன் விரைவில் மழை வர வேண்டும், தமிழ்நாடு அங்கும் என்று கேட்டுக்கொள்ள. ஏதோ பெய்யற அளவுக்கு பெய்யட்டும், பக்கத்து நாட்டுக்கு பெய்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான், எங்களுக்கும் அது கிடைக்கும் என்று நினைக்கோடு எங்களுக்கு எப்பொழுதும் மழை வர வேண்டும் என்ற இயற்கை நியதி கூறுகிறோம், அப்பொழுதும் மழை கிடைக்கும். அதை மட்டும் நாங்கள் நம்பிக்கொள்ளலாம். நாங்கள் நினைத்தவுடன் எங்களுக்கு மழை வரவோ, நாங்கள் நினைத்தவுடன் மழை இல்லாமல் போவோ ஆக்க எவராலும் முடியாது.
1: அதே மாதிரியா கேரளாவில் June 2 மழை அறிகுறி, மழை பெய்ய மழை பெய்யும்னு சொல்லுவாங்கயா. 2 1 வந்தாலும் வரும், இல்லைன்னா 2 கட்டாயமாக மழை ஒரு துளியினாச்சும் வந்து உழுந்து அதனுடைய தொடர்ச்சியாகவே ஒரு கிட்டத்தட்ட 2 மழை பெய்யும்யா. அந்த மாரி கேரளாவில் உண்டியா. ஆனால் தமிழ்நாட்டில் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 3 அடமழைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இதுல வந்து பொய்த்ததான் இருக்கு.
0: இப்பொழுது என்ன வாக்குகள், இப்பொழுது வாக்குகள் பொய்கிற காலம், பொய்யாகிற காலம் தானே மாலிகம். வாக்குகள் பல விடயங்கள் அதுக்குள்ள இருக்கின்றது, வாக்கு பொய்க்கின்ற காலம் தான் இது, என்ன?
1: ஆமாயா, ஆமா.
0: வாழ்த்துக்கள். சரி, இந்த வழியில இவ்வளவும் பேசும் வழியில உனக்காக நான் நிகழ்வு, நாங்கள் உங்களுக்காக மட்டுமில்லாமல் மக்களுக்காக உலகத்துக்காக நன்மைக்காக எல்லாம் இவ்வளவு பூசைகள் அபிஷேகங்கள் செய்து இந்த மலையை நம்பி வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் பிரயோஜனம் இல்லை என்னும் வேளையில என்ன பாடல் உங்களுக்கு தோன்றுகின்ற ஒரு வாழ்க்கையை பற்றி, என்ன இதை பற்றி என்ன பாடல் மூலம் உங்களுடைய மனத்தை திருப்திப்படுத்துகிறீர்கள்?
1: பாடல் இருக்கியா, அதோட இன்னொரு சமாச்சாரம் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஐயா.
0: கூறுங்கள்.
1: வள்ளலார், இப்ப வள்ளலாரை பற்றி. வள்ளலார் பிறந்தது 5/10/1873 வருடம் பிறந்தார். 1873 வருடம் பிறந்தார். அது இன்று இந்த இந்த 5 5/10/26 அவருடைய பிறந்த தினம் வருதியா?
0: ஆமா ஆமா, அதை எல்லோரும் கொண்டாடுவார்கள். அப்ப நீங்கள் அந்த வள்ளலாருடைய,
1: ஆமா ஐயா, மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதுவும் வடலூர், அது இந்த வருடம் வந்து எந்த வருடமும் இணைந்து வராதது, இந்த மாத பூசமும் இணைந்து வருதுயா, பூசத்தினாலேயே
0: வருகின்றது. ஓ, சிறப்பு சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள்.
1: இந்த அதுதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பு,
0: சிறப்பாக
1: அது, ஏன்னா இன்று சூழ்நிலைதான் உண்டுங்கிறதுனால சொன்னீங்க.
0: அவர் அவ்வளவு வாழ்ந்து காட்டி சென்று ஒரு நல்லவர், அவர் வாழ்ந்து காட்டி இந்த வையத்தை விட்டு சென்றாலும் அவரை நாங்கள் போற்றி கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர் காட்டிய வழிகள் நல்ல வழி. அவரை போற்றி அவருக்கு புகழ்ந்து அவருக்கு செய்வதை விட அவர் வழியில் நாங்கள் நாடி அவர் வழிப்படி நாங்களும் கடைபிடித்து சென்றால் விமோசனம் உண்டு என்பதை தெரிந்து கொள்வோம் இல்லையா?
1: ஆமாய்யா.
0: சரி, அப்ப என்ன பாடலை கேட்போம்?
1: ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. அந்த ஆண்டவன் கட்டளை படத்துல இருந்து பாடல்
0: கேட்கலான்.
1: அதுல மன ஆறுதலை கொடுக்கக்கூடியது வந்து ஒரே வழி, ஆண்டவனுடைய
0: ஆறு கட்டளையும் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் மனிதனாகப்பட்டவன் எல்லா விதமான நன்மை தீமைகளையும் எல்லா இயக்கங்களுக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு மனம் படைத்தவனாகத்தான் பகுத்தறிவோடு இறைவன் பெற்றிருக்கின்றார், படைத்திருக்கின்றார் மற்ற உயிர்களை விட. இந்த பகுத்தறிவுள்ள அத்தனை பேரும் இந்த இயற்கையின் தாக்கம் ஏக்கம் இவற்றையெல்லாம் நாங்கள் சமமாக பார்க்க வேண்டும். நோகவோ அல்லது அதிக மகிழ்ச்சியோ அடையாமல் சமமாக வாழ வேண்டும். ஆறு மனமே ஆறு, மழை வரவில்லையே என்று வேதனைப்படவோ, அதிகமாக வந்து விட்டது என்னவோ என்ன வேண்டாம், இருப்பதை கொண்டு சமாதானம் அடைய வேண்டும். வாழ்த்துக்கள் மகாலிங்கம், நல்ல பாடல், நல்ல கருத்துக்களை பகிர்ந்தீர்கள். பல மணி நேரம் நீங்கள் இணைந்து களைத்து விட்டீர்கள், அதை நான் பார்த்தேன். இப்பொழுது இணைந்து ஆறுதலாய் மனம் பாரம் குறைந்திருக்கும் என்று எண்ணுகிறேன்.
1: இரண்டும் யாமை இருக்க தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன், அது உற்சாகமாகவும் இருக்கு. உங்ககிட்ட பிறகு மூன்று நாளாக தொடர்ந்து போராடி பின்புதையா உங்களுடைய லைன் கிடைக்குது. அது அதனால ஒரு சில சோர்வும் இருக்கு. இருந்தாலும் உங்களோட பேசும்போது மகிழ்ச்சி இருக்கே, அந்த கருத்துக்கள் கூறும்போது கருத்துக்கள் பரிமாறிக்கும் போதும் மன ஆறுதல் கிடைக்குது. அதனாலதான் ஆறுதல் பாடல்கள் கேட்டா.
0: இந்த அப்படியா, இந்த வானொலியே நீங்கள் தவழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் வராது விட்டாலும் நீங்கள் தருகின்ற பதிவுகளை நான் உடனே படிப்பேன். போல எல்லோருக்கும் மகாலிங்கத்தின் எண்ணம் அங்கே இருக்கின்றது. மகாலிங்கம் எப்பொழுது எங்களோடு இருக்கின்றீர்கள், கவலைப்பட வேண்டாம். சரியா, நன்றி.
1: ஆமாயா,
0: நன்றி மகாலிங்கம்.
1: நன்றியா, நன்றி.
0: மகள் கலா எப்படி இருக்கின்றார்? மகள் கலா
1: நன்றாக இருக்கிறாய்ங்க, நலமுடம்னு இருக்காங்க.
0: வாழ்த்துக்கள். அப்பா விசாரித்தேன் என்று கூறுங்கள், நலமாக இருக்க வேண்டும், மகள்வாக இருக்க வேண்டும் நீங்கள். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகாலிங்கம். மொன்றியல் தமிழ் வானொலி.
1: எப்போதும் சொல்ற மாதிரி நான் வானொலி பெட்ரூம்ல இருக்கேன் ஐயா, அதனால அவங்க ஹால்ல இருக்காங்க.
0: கேட்டுக்கொண்டிருப்பார்கள், நீங்கள் கூறுவீர்கள். நன்றி. உடல் நலத்தை கவனித்துக் கொண்டு, இந்த வெப்பம் அதிகம் கூடாது. வெப்பம் உள்ள அந்த மணி நேரங்கள் மதிய நேரம் தான் அதிகமாக இருக்கும். அந்த நேரம் வெளியே செல்வது கடினமாக இருக்கும், கவனமாக இருக்க வேண்டும். அடிக்கும் எங்களுக்கு துடித்து கொண்டிருக்கும் போது.
1: நன்றி,
0: நன்றி ஐயா. மிக கவனம், ஆரோக்கியம். ஒரு வருடம் ஆகவில்லை இன்னும், அதை மனதில் வைத்துக்கொண்டு கடினமான வேலை கடினமாக.
1: சென்ற வருடம், சென்ற மாதம் 11ஆம் தேதி தான் அந்த நடந்தது.
0: பார்த்தீர்களா, கடந்த முறை
1: 11 9
0: நீங்கள் கடந்த முறை எனக்கு பேசும்போது மேலே மொட்டை மாடிக்கு சென்ற போது நீ துன்பப்பட்டதை நான் இன்னும் மனதில் வைத்திருக்கின்றேன். கவனமாக இருங்கள். நன்றி, நன்றி மகாலிங்கம். வாழ்த்துக்கள். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
2: எதுக்காக கண்ணே, எதுக்காக நீ எப்பவும் இப்படி எட்டியிருப்பது எதுக்காக?
0: இப்பொழுது திருப்புவனத்திலிருந்து உறவினர் வருகின்றார். அது கிருஷ்ணனா இல்லை அனுசியாவா கேட்டால் தானே தெரியும். வணக்கம், வணக்கம்,
3: வணக்கம, வணக்கம் ஐயா. வணக்கம். கிருஷ்ணன், தஞ்சாவூர் மாவட்டம், திருப்புவனம்.
0: ஆதார் அட்டை அப்படியே புகுத்தி விட்டீர்கள் தெரிகின்றது. இப்பொழுது நீங்களுக்கு கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் திருப்புவனம் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா ஐயா? நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்ச்சியா இருக்கின்றீர்களா? ஓ, மகிழ்ச்சியா. இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு முதலில் கூறவா?
3: சொல்லுங்க.
0: இன்று 1ஆம் தேதி என்ன நடைபெறும் உங்கள் வானொலியிலே?
3: இன்று
0: 1ஆம் தேதி தானே, அங்கே 30ஆம் தேதி 30 என்று இல்லை, இன்று 1ஆம் தேதி ஆகிவிட்டது. இன்று 1ஆம் தேதி எங்கள் வானொலியில் என்ன நடைபெற வேண்டும், என்ன எதிர்பார்ப்பீர்கள்?
3: நீண்ட நேர பாடல் எதிர்பார்த்தேன்.
0: இசை சரண், இசை சரம் இல்லையா, இசை சரமாக நின்று கொண்டு போகும் அந்த அது என்று வரும் உங்களுக்கு மதிய நேரம் உங்களுக்கு கேட்கும் அந்த பாடல். சரியா?
3: சரிங்க.
0: வாழ்த்துக்கள், அதுதான் கூற வந்தேன். சிறப்பு. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நீங்கள்
0: நல்லவனா இருக்கிறீர்கள், உங்களுக்கு அது தெரியும். கூறிவிட்டீர்கள், மற்றவர்களுக்கு நல்லவனாக இருக்கின்றீர்களா?
3: அது அவங்க எப்படி எடுத்துக்கொள்கிறாருங்கிறது நமக்கு தெரியாதல்லவா.
0: என்ன அப்படி தெரியாம நல்லவன் படியால் தானே 1000 ரூபாய் கையால் தூக்கி கொடுத்து விட அவன் இல்லையன்ற போதும் பொறுமை அவர் சொல்லிவிட்டார் தானே தரமாட்டேன் என்றால் முடிவு அவர் முற்று புள்ளி வைத்து தருகிறேன் தருகிறேன் அது பொல்லாத வார்த்தைங்க தருவன் தானே தரலாம் தானே தருவேன் தானே அப்படின்னு மனிதர்கள் சரி இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே தான் நாங்கள் வாழும்பொழுது எங்கள் மனம் அப்படி அவர்களுடைய பக்கம் சாய்ந்து அல்லது நாங்களும் அப்படி ஒரு எண்ணத்து பாடு வைத்து மனம் மாறி செல்ல முடியுமா எங்களால்? இல்லை. என்ன மனச்சாட்சி என்று கூறப்பட்டீர்கள். மனச்சாட்சியும் மனநீதியும் தொட்டுக்கொண்டிருப்பவர்கள் இப்படியான வழிக்கு செல்ல மாட்டார்கள். செல்வதை பார்த்து பொறுத்து கொள்ள மாட்டார் தான். அதனால் தான் பாரதியாரும் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதர்களை நினைந்து விட்டால் என்று பாடியிருக்கின்றனர். இவர்கள் நிலை கெட்டவர்கள். இவர்கள் நிலை கெட்ட அப்படி நிலை கெட்ட நிலைக்கு நாங்கள் போகக்கூடாது. சரி, நீங்கள் நல்லவனாக இருக்கின்றீர்கள், நல்லது. உங்களை சார்ந்தவர்களுக்கு நல்லவர்களும் இருக்கின்றார்கள், கெட்டவர்களும் தீயவர்களும் பண்பற்றவர்களும் இருக்கின்றார்கள் தான், அதை உணர்கிறோம். இப்போ அடுத்தவர்களுக்கு நீங்கள் நல்லவனாக இருக்கின்றீர்களா? உங்களுக்கு நல்லவனாக இருக்கிறீர்கள், நல்லவனாக தான் இருக்கு. நான் இன்னமும் 2-3 பேரோட கூறியிருக்கேன், கிருஷ்ணன் போய் நான் வந்து விட்டேன் கட்டு விட்டேன் எனக்கு 1000 ரூபாய் தாருங்கனார், அவர் அப்படியே தர நல்லது மகன் நகைச்சுவைக்காக கூறுறேன். ஒரு தடவை அது எங்களுக்கு ஒரு பாடம் ஐயா. ஒரு தடவை படித்து விட்டால் மறுதடவை அதை செய்ய மாட்டோம். இது இறைவனால் கொடுக்கப்பட்ட வழி. உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கிறது. இங்கே எண்ணி பார்க்காமல் வேறு என்ன யோசித்து பார்க்காமல் பாவம் என்று பாவத்துக்கு இறங்கி நீங்கள் செய்ததை அவர்கள் அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி உங்களை துன்புறுத்துகிறார்கள் மனத்தாலே. அது ஒரு பாடம்.
3: ஆனால் இன்று வரையும் ஒரு இல்லை என்ற வார்த்தை சொன்னதே இல்லை.
0: இல்லை என்று சொல்லமாட்டேன். அப்படிப்பட்டவர்கள் இல்லை, தருகிறேன் என்றுதான் தாராளமாக கூறுவார்கள், அள்ளி விடுவார்கள் வார்த்தைகளை. ஆனால் அவற்றை கண்டு நீங்கள் தயங்க வேண்டாம். இறைவன் ஒரு வழியால் அப்படி ஒன்று நடந்தால் இன்னொரு வழியால் உங்களுக்கு சிறப்பு செய்வார், அது கிடைக்கும். வேறு வழியாராது. அதுக்காக இன்னொருத்தர் வந்து இந்த அப்படி அவருக்கு கொடுத்த காசை நான் தருகிறேன் என்று தரப்போறது அல்ல. வேறு வழியால் வேறு ஏதாவது உங்கள் மன திருப்தி அடையும் வண்ணம் நிறைவு கிடைக்கும். இறைவன் ஒருபோதும் 2 கண்ணையும் மூட வைக்க மாட்டார். அவர்கள் இப்போ பாருங்கள், அவர்கள் உங்களை சேர்ந்த உறவுகள் நண்பர்கள் மத்தியில் அவருக்கு எப்படி பெயர் இருக்கும் பாருங்கள் இல்லையா? அதனால்தான்

0: இருக்க முடியாது ஐயா. இந்த நாணயத்துக்காகத்தான் நாங்கள் வாழுகிறோம், நாணயத்தோடு வாழ வேண்டும். வறியவர்களாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் நாணயத்தோடு வா. நாணயம்தான் மனிதனை கணி. நாளை நாங்கள் இறந்து விட்டால் நாலு பேர் நாணயமுள்ள மனிதனப்பா என்று கூற வேண்டும், நாணயமாக வாழ்ந்தாரப்பா அப்படியெல்லாம் கூறுவார்கள் இல்லையா?
1: ஆமாம் ஐயா. சரி,
0: இப்போ இன்று பணி எப்படி சென்றது உங்களுக்கு?
1: அது ஒரு அவசர ஆடை ஒன்று நெசிட்டு இருக்கேன் ஐயா.
0: ஓ, அப்போ எமர்ஜென்சியும் செய்கிறீர்கள், என்ன ஆடை ஐயா?
1: மாப்பிள்ளைக்கு சட்டை.
0: மாப்பிள்ளைக்கு சட்டை, அதுவும் செய்வீர்கள் ஐயா? துணி செய்வீர்கள்
1: என்ன?
0: அந்த சட்டை அமைக்கக்கூடிய வகையில் சார் புனித தொழில் ஐயா, புனிதமான ஒன்று ஐயா. மாப்பிள்ளைக்கு அந்த சட்டை இல்லைன்னா அவர் மாப்பிள்ளை இல்லையே, சாதாரணமான சட்டை விட போனா. அப்ப தலைப்பாகை பேரும் புகழமோட இருக்க வேண்டும் நீங்கள் சிறப்பாக. எத்தனை நாள் செல்லும் அது நெய்து முடிய உங்களுக்கு?
1: அந்த நான்கு நாட்கள் ஆகும்.
0: நான்கு நாட்கள் செலவழித்து அதை தயாரித்த சட்டை ஆக்குவதற்கு ஒரு மூன்று நாட்கள் நாலு மூணு ஏழு நாட்கள் போகிறது. அவர் ஒரு நாளையில் ஒரு ரெண்டு மூணு மணித்தேதத்தில் அதை அலுவல் முடித்து விடுவார் போட்டு
1: என்ன. மூன்று மீட்டர் சட்டை, ஒரு ஒன்னே கால் மீட்டர் ஒரு தனியாக பீஸ் கேட்டிருக்காங்க.
0: ஓ, அப்படியே
1: வெளிநாட்டுக்கு தான் போகணும்.
0: ஆ, கனடாவுக்கு இல்லை, கனடாவிலே அப்படி போட மாட்டார்கள். எங்களுடைய பாரம்பரிய மீன் என்றால் எடுப்பார்கள், கனடாவுக்கும் எடுப்பார்கள். இங்கே என்னுடைய ஒரு நண்பர் எங்களை அயலவர் இருக்கிற, அவர் இந்தியாவிலிருந்து புடவைகள் குழந்தை பிள்ளை வேண்டிய ஆடைகள் சட்டைகள் எல்லாம் எடுத்து விநியோகம் செய்கிறார், இங்கே விற்பனை செய்கின்றார். அப்படி பலர் செய்கின்றார்கள் பலர். அப்போ ராப்பகலா வேலை செய்கின்றீர்களா இல்லை குறிப்பிட்ட அந்த நீங்கள் அவர்கள் குறிப்பிட்ட தவணைக்குள்ளே செய்து கொடுத்து விடுவீர்களா? அங்கேயும் ஒரு நாணயம் இருக்கு, சொன்னபடி செய்து கொடுத்து விட்டால் நாணயமானவர் உங்களுக்கு மீண்டும் இரண்டு மூன்று அழைப்பு கிடைக்கும். ஓ, அப்ப இது செய்யும் பொழுது இப்ப பழமையாக நீங்கள் நெய்து கொண்டிருந்த தரையை விட்டு வேறு ஒன்றிலே போட்டு செய்வீர்களா இல்ல அதிலேயே தான் செய்வீர்களா?
1: அதை பார்டரை மாத்திடுவோம், அடுத்து புதுதாக கட்ட வேண்டும்.
0: ஓ, பெரிய வேலை தான். வாழ்த்துக்கள். இந்த மானத்தை மறைப்பதற்கு கூட இத்தனை மனத்தியாளர்களை சேர்ந்து வடிவமைத்து பொறுமையோடு அதை புனைந்து தருகின்றீர்கள். சிறப்பு, இறைவன் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்ப நீங்கள் இப்பொழுது அடுத்தவர்களுக்காகத்தான் நீங்கள் வாழுகிறீர்கள், உங்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்காக வாழுகிறீர்கள் இல்லையா? உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லாம் மற்றவர்களுக்கு பயன்படுகிறது. அது உங்கள் வாழ்க்கைக்கும் உதவுகிறது பார்த்தீர்களா? ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டிருக்கிறது. உனக்காக நான் சிறப்பு. சரி, இந்த வழியில் உங்கள் மனதிலே தோன்றும் பாடல் என்னவாக இருக்கும்?
1: எனக்கு மறக்க முடியாத பாடல் ஒன்று, ஆலயமணி படம்.
0: என்ன படம்? ஆலயமணி படம், அதுல என்ன பாடல்?
1: கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல்.
0: அப்படி நினைக்கின்றீர்கள், ஆகுமா? அப்படி
1: ஆகும் ஐயா. ஆகும்,
0: கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா.
1: ஆகும் ஐயா.
0: ஆகும், நினைத்தால் ஆகும் இல்லையா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கவைய அப்படிதானே? எப்படி இந்த ரெண்டாவது பேரு? கலையெல்லாம்
1: கண்கள் சொல்லும் கலையாகும்.
0: அந்த கலையை சிறந்ததும் சிறப்பற்றதும் என்று கூறுவதற்கு இந்த கண்கள் தான் பிரதானம். கண்ணில்லாது விட்டால் ஒரு ஓவியம் எப்படி இருக்கும்? கண்ணில்லாத மனிதர்களுக்கு எப்படி குறைபாடு இருக்கோ அதே போல ஓவியத்திலே, சித்திரத்தில் கூட, சிலையில் கூட கண்ணில்லை என்றால் முழுவதும் அந்த கண் தான் பேசும். உள்ளத்தை உறைந்து கிடக்கும் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அங்கம் கண்கள் மட்டும்தான் இல்லையா? வேறு எதனாலும்
1: காட்டுவோம்.
0: எனக்கு மிக மிக பிடித்த பாடல்கள் இதுவும் ஒன்று, உங்களுக்கு தெரியும். முன்பு இதை கேட்டிருக்கேன், நாங்கள் ஒளிபரப்பியிருக்கோம், பேசியிருக்கோம். சிறப்பு, சிறப்பான பாடல். இன்று உங்கள் மூலமாக உனக்காக நான் நிகழ்வு இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். வாழ்த்துக்களை
1: பிறந்த நாள்.
0: ஆமாம்,
1: அதனால இந்த பாடல் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன்.
0: இந்த அவருக்கு பாடலை மட்டும் கேட்கிறீர்களா, வாழ்த்து கூறுவீர்களா? பிறந்த நாள் வாழ்த்தை. இன்று பிறந்த நாளாக யோகா ராஜி இருக்கின்றார், அவருக்கும் இன்று பிறந்த நாளாம். நேற்றைய தினம் எங்களுடைய சரண்யா ராஜன் வந்து பேசும் பொழுது விருது நேரத்தில் வந்து அவரும் கூறுறோம். அப்போ எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து. உங்கள் வாயாலே நல்லவன், பண்பாளன், ஒரு பெரிய சிருஷ்டிகர்த்தா, சித்திரத்திலே ஓவியத்திலே எல்லாம்.

0: ரசனை உள்ள நீங்கள் ஆடைகளை தந்து எங்கள் மானத்தை காக்கும் நீங்கள் ஒரு வாழ்த்து வாழ்த்தி விடுங்களேன் எல்லோருக்கும் இணைத்து. எப்படி வாழ்த்து
1: எல்லோருக்கும் பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள் ஐயா.
0: எல்லோருக்கும்
1: பிறந்தவர்
0: சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள். தமிழ் விளையாடுங்க, நன்றாக பேச வேண்டும், பேசி வர வேண்டும். உங்கள் ஊரில் பிறந்த, உங்கள் மொழியில் பிறந்தவர் தானே இசை அரசர் TM சவுந்தரராஜன் ஐயா அவர்கள்.
1: ஆமாம் ஐயா,
0: இன்று உலகமே போற்றுகின்ற தமிழ் உலகம் மட்டுமில்லை, ஏனைய உலகங்களும் அவற்றை குரலை கேட்டால் அசந்து விடுங்கள். அவருடைய தமிழ் உச்சரிப்பை கேட்டால் அப்படி, அவர் தமிழில், அவர் உங்கள் மொழியிலே பிறந்தவர் தான், உங்கள் நாட்டை சேர்ந்தவர் தானே.
1: நாங்க இப்பதான் தமிழே கொஞ்சம் இந்த வானொலிக்கு வந்த பிறகுதான் தமிழ்ல உரையாடல்
0: புரிகிறது. ஆனால் உங்களை விட என் மகள் கெட்டிக்காரியா இருக்கின்றாரே, உரையாட வேண்டும்.
1: பேச வச்சிட்டு இருக்கேன்.
0: ஆமா, உரையாட வேண்டும், உரையாடு.
1: இப்பதான் பேசிட்டு இருக்கேன்.
0: செந்தமிழும் நா பழக்கம் இந்த நாவிலே தான் இருக்கின்றதா, நாவினால் பேசி பேசி வரும்போது சுத்தமாக. நன்றி கிருஷ்ணா, உங்களோடு இணைந்தமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மகள் மகளும் வந்திருக்கின்றாவா, இணையர்களா வந்தீர்களா?
1: மகன்
0: வந்திருக்கான், பேசிட்டு இருக்காரு. அது மகன் வந்தா நீங்களும் அருகே போக முடியாது, மகன் தான் நமக்கு பெருசு இல்லையா. நல்லது, உறவாடட்டும், உறவாடட்டும். மகனுக்காக அவர் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஏதும் பாடல் வேண்டும் என்று கேட்டாரா உங்களோட? எனக்கு ஏதாவது சொல்ல சொல்லி அப்பாவோட ஒரு பாடல் கேளுங்கன்னு சொன்னாரா?
1: சொன்னாங்க.
0: என்ன பாடல் வேணும்?
1: கோடி உரிமை மேலும்
0: இது அவர்
1: கட்டப்பட்டார்.
0: அவற்றை வேற சொல்லி நீங்கள்
1: கேட்கின்றீர்கள்.
0: இந்த பாடலை எங்களுக்கு மகாலிங்கம் அவர்கள் விவரத்தை கூறாமல் கேட்டது போன்று, யாரோ ஒருத்தர் இந்த பாடலை சர்வதேச நேர் விருப்பத்தில் கேட்டது மாதிரி இருக்கின்றது. கேட்டுக்கோடி உரிமை மூலம் என்ற பாடல் அருமையான சிறந்தது உரிமை மூலம் இல்லையா. அனுஷியாவுக்காக அந்த பாடலை தருகின்றேன். அவர் மகனோடு இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் இல்லை. அம்மாவும் மகனும் அளவலாவதற்கு அழகாக சிறப்பாக மகளட்டும். அதை நாங்கள் மனதால் காணுகிறேன். அம்மாவும் மகனும் எப்படி இருப்பார்கள் என்றால், நான் என்னுடைய தாயாரை கண்டால் எப்படி இருப்பேன், தாயார் என்னை கண்டால் எப்படி இருப்பார். எப்படித்தான் நான் நல்ல உருவரையில் அழகாக சோடிச்சொண்டு வந்தாலும் உடனே ஒரு தடவை தலையில் தடை போட்டு, சரியாக சாப்பிட்றோம் இல்லையா மகனே, உடம்பு மெலிஞ்சது அந்த தாய் உள்ள கேட்கும் ஐயா. வாருங்கள், எப்படித்தான் நாங்கள் நல்ல சொக்கல் அமைத்து நல்ல அழகாக நல்ல நிறமாக திறமாக வந்தாலும் அதுக்கொரு மனதுக்கே குறை இருக்கும். தண்ட மகன் எப்படி இருக்கணும்னு அவனுக்கு ஒரு கற்பனை. ரெண்டாவது தன் உதரத்துக்குள்ளே பொத்தி பொத்தி வைத்து விட்டவர் அல்லவா தாய்.
1: அது ஒரு தனி ஒரு இதுதான். பையன் வந்துட்டாலே
0: ஒரு கதை நான் படித்திருந்தேன், இப்பொழுது கூட நேரம் பெறாத சந்தர்ப்பம் வரும்போது கூறுவேன். உண்மையிலே அதை படிக்கும் போதே எனக்கு கண்களை கூடும். அப்படியான தாய் பாசம் என்றால் என்ன என்ற ஒரு ஒரு கதை, ஆங்கில கதை ஒன்று, அது நான் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது கூறுகிறேன். இப்பொழுது எல்லோருடைய நேரத்தை நான் முன்னடிக்கிறேன். மிகவும் ஒரு ருசிகரமான, ஒரு சுவையான, ஒரு உண்மையான, உணர்வு பூர்வமான கதை. நன்றி. இன்று மதிய நேரத்தில் நேர நேரத்தோட சேர்ந்து உங்களுடைய இசை சரம் ஒலிக்க இருக்கின்றது. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மகிழ்ச்சி,
0: நன்றி. அதுக்கு மூல காரணம் நீங்கள் தானே ஐயா, சண்டை கூட பிடித்தவர் என்னோடு. ஒன்று தானே, ஒரு நாளை தானே கொடுங்கள் பாடல் என்று. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் எங்கள் பாடல் பேசி கொண்டிருக்கிறோம். நேரம் தன்பாட்டு கூடிக்கொண்டிருக்கின்றது. உலகத்தில் நிறுத்த முடியாத ஒன்று இந்த ஒன்றிலே இந்த நேரமும் உண்டு. அந்த நேரத்தில் இப்பொழுது 12:50 என்று காட்டி மதிய நேரம் நண்பகல் முடிவும் முடியும் தரவாயில் இருக்கின்றது. உங்களுக்கு நேரம் 10:20 ஈழமணி திருநாட்டிலும் தென்னகத்தின் தாய் நாட்டிலும். இங்கே அடுத்து உறவாக வருகின்றார் என்னுடைய அன்பு மகள் ரேவதி. வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம்.
2: வணக்கம் அப்பா. வணக்கம்.
0: வணக்கம் மகளே. இங்க வரவேற்பு தந்திருந்தீர்கள், உங்களுக்கு வரவேற்பு தந்திருந்தேன் எழுத்து மூலம் தளத்திலே பதிந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலம் நலம், சிறப்பு சிறப்பு.
2: நலம்
0: மீரா நலம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள், முற்றாக பெறவில்லை இன்னும். இப்பொழுது வைத்திய பரீட்சையில் தான் இருக்கின்றார். அவருக்கு இப்பொழுது பணிகள் கடுமையாக கொடுக்கப்பட மாட்டாது, ஓய்வு தான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். போதிய அளவு ஓய்வு எடுத்துக்கொண்டு உபகரணத்தோடு இருக்கின்றார், சுவாசத்துக்கான உபகரணத்தோடு. அதை நான் சொல்லியே ஆக வேண்டும். அது நிவர்த்தி பெறும். இப்பொழுது 50% உங்களுக்கு திருப்தி, மீதி 50% அக்டோபர் மாதம் இந்த 10ஆம் மாதம் 20ஆம் தேதி சுவாச நிபுணரிடம் ஒரு நியமனம் இருக்கின்றது ஒட்டாவா நகரிலே. அவரிடம் சென்ற பின்பு தான் முடிவு தெரியும் எங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இது நீடிக்கும். வேறு அப்படி இல்லை என்றால் நான் இந்தியா அல்லது இலங்கைக்கு அனுப்பி விடுவேன். ஆமாம், இந்தியா கேரளா எங்கேயாவது அனுப்பி இங்கே வந்து பாருங்கள். நோய் வந்து விட்டது, நோயை கண்டுபிடித்துக்கணும். ஒன்றொன்றாக ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஒரு நியமனத்தை தந்து இப்பொழுது 1 மாதம் தாமதிக்க வேண்டியா இருக்க. நோய் தாமதிக்குமா? முடியாது. அவர்கள் அந்த 20ஆம் தேதி விட அவர்கள் சும்மா இருக்கல, அங்கே 20 அவர்களுடைய பணி நேரங்களுக்கு நியமனம் இருந்து கொண்டிருக்கும். அந்த அட்டவணைப்படித்தான் தருகின்றார்கள். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் நாடுகள் என்றால் உடனே நாங்கள் ஒரு வைத்திய நிபுணரை உடனடியாக சந்தித்து சிகிச்சை பெற முடியும். அதுதான் நாங்கள் முதல்ல கூறின பணம் என்றது தானே முக்கியம். அப்போ பணத்தை பார்க்காமல் விமான சீட்டுகளை பெற்றுக்கொண்டு அங்கே வந்து எப்படியாவது குணப்படுத்துவோம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கின்றோம். இப்பொழுது இப்போ விமானத்தில் பயணம் செய்வது அதிபயங்கரமாக இருக்கிறது. நேற்று வந்த செய்தியை பாருங்க, படிச்சிருக்கலாம் நேற்றைய செய்தி. அதுல இந்திய விமான ஒருவருக்கு உலகமே பாராட்டி கொண்டு 172 பேருடைய உயிரை காப்பாற்றி இருக்கின்றார் அந்த பைலட். அப்ப விமானம் என்பது எப்படியாவது எத்தனை பேர்களும் ஆகாயத்தில் பறந்து செல்லும் பொழுது அநியாயம் செய்ய நினைக்கின்றார்களே. இந்த அதாவது எத்தனையோ பேர் கடத்தல்கள் செய்திருக்கலாம். இவர் வந்து கூட சென்று பயணிகளை கொண்டு செல்பவர் செய்கிறார் என்றால் யாரையா எந்த இதுல நாங்கள் நம்பி போவது? பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்பது போல இவர் நடந்து விட்டார். அவர் அவரை சிறைப்பிடித்து விட்டார்கள் நின்றுகின்றேன். நிச்சயம் யார் என்ன துன்பம் என்ன பிள்ளை செய்தா உயிர்கள் அல்லவா, உயிரோடு விளையாடுவதாம். ஒரு உயிர் 2 உயிரா, எத்தனை குழந்தைகள் பெண்கள் மருமக்கள் 172 மக்களோடு நம்பித்தானே அம்மா. சரி, இறைவா இறைவா அவர்களை காப்பாற்றியதற்கு நன்றி நன்றி. சரி, இன்று இன்றைய நாள் எப்படி சென்றது மகளே? இன்று இந்த நாள்
2: இன்றைய நாள் என் நன்றாக சென்றது அப்பா. இன்றைய நாள் வந்து எனக்கு வந்து ஒரு வகுப்பு, அஷ்டபதி வகுப்பு இருந்ததப்பா. காலையில நல்லா எப்பயும் இந்த 15 நாட்களுக்கு வெங்காயம் பூண்டு இல்லாம உணவு வகைகள் சாப்பிட்டு, இரவு ஒரு வேளை பலகாரம் செய்து உப்புமா சாப்பிட்டு நன்றாக சென்றதப்பா.
0: அப்ப உப்புமா செய்யும் பொழுது தனியா உப்புமா நீங்க வெங்காயம் சேர்க்க மாட்டீர்களா?
2: உடல்நிலை பரவாயில்லப்பா. அதாவது அந்த நீங்க சொன்ன மாதிரி நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடின்ற மாதிரி நான் பிபி மாத்திரை எடுக்காம இருந்தேன். இப்ப கொஞ்சம் எடுக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லப்பா. எனக்கு
0: வாழ்த்துக்கள் மகளே. நான் என்னுடைய உயர் இரத்த அழுத்தம் இன்றைக்கு 40 வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை அந்த 40 வருடம் ஒரு நாளாவது என்னுடைய உயர்நிலைக்கு சென்றதில்லை. புரிகிறதா? அதுக்கு இப்பொழுது அதனுடைய அளவை அளவை குறைத்திருக்கின்றார்கள். நான் மிகவும் கவனமாக அது எங்களுக்கு ஒரு உதவி செய்யுது. மருந்து உதவி செய்யும், எங்களோட மதிதான் மிகுதியை காப்பாற்றும். மருந்து கால் மதி முக்கால் சிறப்பு, மேலும் சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். குறுங்கள் உங்கள் தோழிக்கும் வாழ்த்து. உங்கள் தோழி இருக்கின்றவல்லவா?
2: தோழிக்கு
0: தோழிக்கு வாழ்த்து. தோழனுக்கு வாழ்த்து. அடக்க தோழனாக்கி விட்டீர்கள்
2: சிவாஜி கணேசன்.
0: பக்கத்துல இருந்த உங்களை ராஜராஜனுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: நம்ம வக்கீல் ராஜராஜ சோழர்,
0: நியாய துரந்தரர், வழக்கறிஞர், வல்லுநர், சட்ட வல்லுநர், சட்ட வல்லுநர்,
2: வல்லுநர்.
0: அது நேற்று பொக்கிஷத்துக்கு என்ன நடந்தது? வாழ்த்துக்கள் எழுதி எங்க வர முடியாமல்
2: வந்தேன் அப்பா, வந்தேன் அப்பா. பருதி எவ்வளவு நேரம் போச்சு அப்பா? பருதி ஒரே நகைச்சுவையப்பா. இறுதி தீ சொன்னீங்க, முதல் பா சொன்னீங்க, நடுவுல அருவிக்கு வர
0: சொல்லி கொடுத்து அப்படி
2: வந்துட்டீங்க. ஒரு வழியா சொல்லிட்டாரு,
0: அவர் சொல்ல வைத்து
2: அதுவே அவ்வளவு நேரம் போச்சுப்பா.
0: கடைசியில் அவர் சொன்ன ஒரு ஒரு குறிப்பை சொல்லி தான் மத்தியில உங்கள் நாட்டிலே பெயர்கள் இருக்குன்னா அவருடைய என்ன இளம்பருதி என்றுதான் இருக்கு, வேறு பேர் இல்லை என்றால் அதைத்தானே கூறு முதல்ல கடையே அவரை பிடிக்க வைத்து
2: நானே. ஏய், அதாவது யாம் இருக்க பயம் என் சரவணன் சொல்ற மாதிரி ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்பா.
0: சிறப்பாக, நல்ல பண்பு, அது நல்ல பண்பு. அப்படித்தான் நாகப்பன் அவர்கள் மற்ற எல்லோரும் அப்படித்தான் செய்திருந்தார்கள். ஒரு சுற்று, ரெண்டாவது சுற்று, நால்வர் வந்தார், அப்படி சிறப்பாக இருந்தது அம்மா, சிறப்பாக இருந்தது. உங்களோட பதிவு பார்த்தேன், ஏதோ தடை இருக்குன்றதை எண்ணிக்கொண்டேன் நான், உங்களுக்கு ஏதோ தடை என்று எண்ணிக்கொண்டேன். விட்டு கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் நகைச்சுவையோடு. நல்லா இருந்ததா நிகழ்ச்சி முழுமதையும்
2: கேட்டு?
0: இப்பொழுது நீங்கள் தந்த வாழ்த்துக்கள் இவர்கள் எல்லோரையும் சென்றடையும்.
2: நம்ம தர்மபுரியில இருக்கிற நம்ம வருத்தப்படாத வாலிப சங்கத்தோட மருமான் ராஜராஜன் அவருக்கு, வழக்கறிஞர் ராஜராஜன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய வானொலிக்கு வந்து சிறப்பா அவரோட பங்கை செய்யறாரு. அவங்க அம்மா, அவங்க மாமா மாதிரி அவரோட ஒரு பங்களிப்பு, அவரோட ஒரு போக்குவரத்து பத்தி அன்று பேசினாரு. எல்லாம் நல்ல செம்மையா செய்யறாங்க. அவங்க எல்லாம் மீன் குட்டி சொல்லியா தரணும் அவங்க மாமா மாதிரி. அதனால அவருக்கு இன்றைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மேன்மேலும் எங்கள் வானொலிக்கு சிறப்பாக அவருடைய கருத்துக்களை சொல்லி பணியாற்றணும், நாங்கள்லாம் அதை கேட்கணும்ட்டு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கோம். வாழ்த்துக்களை சொல்லி கொண்டே அடுத்ததாக யோகா ராஜிக்கு இன்று பிறந்த நாள், அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறேன். நம்ம வானொலிக்கு வந்து பாட்டு பாடும் யோகா ராஜிக்கு, அவர் சிவாஜி கணேசன் ரசிகையா வந்தம்மா, அவங்களுக்கும் என்னோட, அதுவும் மக்கள் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நாட்டிலே வந்த அவருடைய பிறந்த நாளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அப்புறமா நடிகர் திலகம், இவரை பத்தி சொல்லணுமா, இவர் ஒரு பல்கலைக்கழகம், இவர்கிட்டேந்தான் எல்லாரும் நடிக்கவே கத்துக்கணும். அந்த நடிகர் திலகம் வந்து பால்கே அவார்டு, செவாலியே இந்தியர்களே, அவர் தான் இந்திய நாட்டிலே பிரான்சால் கௌரவிக்கப்பட்ட செவாலியே விருது பெற்றவர். அவரோட இவருக்கு வந்து வணங்கி என்னோட வாழ்த்தை சொல்லிக்கிறேன். அவரை போல யாராலையும் நடிக்க முடியாது. ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு நடிப்பு, அதிலே ஆழ்ந்து வீரபாண்டியன் கட்டபொம்மனாகவும், சரித்திர நாடகம் ஆகட்டும், பக்தி நாடகம் ஆகட்டும், கர்ணன் ஆகட்டும், எதுவுமே கண்ணில் இருந்து மறைவதில்லை. இன்றும் வந்து திருவிளையாடல்ல தர்மி நாகேஷாகவும் இவராகவும் வரும்போது நான் எல்லாமே கண்ணில் நிற்கும் காட்சிகள். அதனால அவரை வாழ்த்தி வணங்கி அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் அப்பா. மிகவும் மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்மளுடைய ஒரு வானொலியே, நம்மளுடைய எம்டிஆர் எஃப்எம்ல வானொலியில இந்த மாதிரி தெரிவிச்சதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பா. இந்த நாளில்
0: சிறப்பு, உங்கள் வாழ்த்துக்கள் அவரவரை சென்றடையும் வேளையில் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்ற கருத்தின்படி அவர்களையும் வாழ்த்தி அவர்களைப் போல் நாங்களும் வாழ தண்டிக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நல்லருள் புரிவாராக. சரி, இன்றைய பணிகள் எல்லாம் அப்படி சென்றது உங்களுக்கு, வைத்தியத்தோடும் உங்களை நீங்கள் கவனிப்பதோடும் விரதங்களோடும் என்று சென்று விட்டிருந்தது. நீங்கள் நல்லவராக இருக்கின்றீர்களா மகளே?
2: அப்போ நல்லா அவர் சொன்ன மாதிரி, கிருஷ்ணன் சொல்ற மாதிரி எனக்கும் நீங்க சொல்ற வார்த்தை நான் என் மனசாட்சிக்கு உட்பட்டு, ஆனா சில சமயங்கள்ல என்னோட மனசாட்சியே, அதாவது அதாவது ஒப்பிட்டு பார்க்கும் போது அப்பொழுது நான் நினைப்பேன், அதை நம்மளுக்கு தந்தது நான் கடவுள், அவ்வளவுதான், இதை நம்ம சந்தோஷமா நினைக்கணும். யாரையும் யாரோடையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது, பரவாயில்ல அப்படின்னு தோணும் போது என்னை, என் மனசாட்சியே எனக்கு வந்து ஒரு நல்ல ஆசானப்பா. நான் நல்லவளாக இருக்கிறதா தான் இப்ப நான் நினைக்கிறேன். என்னக்கா பிறருக்கு மனதளவிலும் தீங்கு நினைக்க மாட்டேன். அது என் மனசாட்சியே எனக்கு வந்து ஒரு அறிவு இருக்கும். அது என அன்னி நாள்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். மற்றவங்களை ஏதாவது ஒரு சிறு சொல் சொல்லிட்டேன்னா என்னையே மீறி அது என் மனசுக்கே அன்றைய நாள் நல்ல நாளாக இருக்காது. அதனால எனக்காகவாவது நான் மற்றவர்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன்.
0: சிறப்பு சிறப்பு. எப்பொழுதும் நாங்கள் இந்த கேள்வியை நான் நகைச்சுவையோடு தான் கேட்பேன். கேட்கும் பொழுது அது எவ்வளவு தூரம் எங்கள் உள்ளத்தை தாக்கும். நல்லவளாக இருக்கின்றீர்களா, நான் நல்லவனாக இருக்கின்றன, எங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் ஏனையவர்களுக்கு நீங்கள் நல்லவளாக இருக்கும் பொழுது நீங்கள் நல்லவள் தான், அதில் எந்த குறையும் குந்தகம் வரக்கூடாது என்று எங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மனத்தை நாங்கள் ஒரு தவறு செய்யக்கூடாது, மனச்சாட்சிக்கு விரோதமாக போகக்கூடாது, மனநீதி என்ன கூறுகின்றது என்பதை நாங்கள் மனதிலே சுமந்து கொண்டோம். அதனால் தானே பகுத்தறிவை தந்தார் இறைவன், ஆறாவது அறிவை ஏனைய உயிர்களை விட. அதனால் நல்லவராக வாழத்தான் தண்டிக்க வேண்டும். நாங்கள் தீயவராக வாழ முடியாது. அப்போ அடுத்து எங்களை சுற்றி நல்லவர்களும் இருக்கின்றார்கள், தீயவர்கள் இருக்கின்றார்கள் என்று எப்படி நாங்கள் கண்டுகொள்கிறோம் என்றால், எங்கள் உள்ளம் நல்ல உள்ளம், அதனால் அந்த எதிர்மறையானதை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு பாடமாக எங்களுக்கு அமைகின்றது. அப்போ இந்த உலகில் உள்ள சகல சம்பவங்களும் எங்களுக்கு பாடமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோமாயிருந்தால், சீர்தூக்கி பார்த்து எங்கள் மனச்சாட்சிக்கு ஏற்றவாறு எது சரியென்று நீதி சொல்லுகின்றதோ அதன்படி நடக்கின்றோம். புரிகின்றது தானே? அதனால் நல்லவள் என்றுதான் என் மகளை நான் நினைத்துக் கொள்வேன். நல்லவளாக நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆசி வழங்குகிறேன் அப்பா. சரியா?
2: நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் கொடுத்து வைத்திருக்கேன்.
0: நன்றி மகளே, நன்றி. இது இறைவனால் கொடுக்கப்பட்ட. நான் எப்படி மற்றவர்களுக்கு நல்ல, சின்ன குழந்தைகள் பார்த்தவுடன் எல்லாம் பேசி மகள், என்னோட குழந்தைகள் எல்லாம் என்னோட இணைவது அதிகம். தாத்தா தாத்தான்னு எம்மவர்களும் ஏனைய குழந்தைகளும் வந்து அங்கே ரெண்டு பேர் வந்து எல்லாம் பேசுவார்கள். இந்த அயல் வீடு இரண்டு பக்கமும் வந்து ஒரு நாட்டவர்கள், அந்த குழந்தைகள் எல்லாம் என்னை கண்டால் போதும், உடனே ஓடி வந்து வருவார் தாத்தா வந்து பேரன். நானும் அவர்களை பேரக்குழந்த மாதிரி பார்த்து, அவர்கள் வரும் பொழுது எனக்கு அவர்களை பார்த்தவுடன் ஒரு அவர்களுக்கு நல்ல வார்த்தை கூற வேண்டும் என்று அவரை பார்த்துவிட்டு அவரோட வினாப்பட்டு, நீங்கள் அவர் சிலருக்கு இருக்கிற திறமையை பார்த்து நான் நினைக்கிறேன் நீ டாக்டராக வந்தால் நல்லா இருக்கும் போல இருக்கு, விருப்பமா உனக்குன்னொன்னு ஏன் ஐ வில்ன்னு கூறுவார் உடனே. சரியா? அப்ப அந்த அந்த அந்த சின்ன வார்த்தை அவர்கள் உள்ளத்திலே சின்ன வயதிலிருந்து பதிந்து விட்டால், அவர்கள் அந்த எண்ணத்திலே அவர்கள் வழி நடந்து தங்களுக்கான செய்கைகளை செய்து போவார்கள். அப்படி வந்தவர்களை நான் கண்ணூடாக பார்த்துருக்கின்றேன். சிறு வயதில் நான் தூக்கி கொஞ்சம் பிள்ளைகள் வைத்தியர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் இருக்கின்றார்கள். சிலர் இன்ஜினியர் துறையில் இருப்பவரை பார்த்து நீ ஒரு பொறியியலாளர் தான் வரப்போறா என்று நான் சொல்லிவிடுவேன். அதே போன்று கம்ப்யூட்டர் கணனியிலே நீ திறமை வாய்ந்தன அவர்கள் என்ற சிலருக்கு கணனி அறிவு நிறைய. அப்போ சின்ன வயதிலே வளரும் பெயரை முளையில் தெரியும் என்ற வழியில் அந்த முளை நேரத்திலே நாங்கள் ஊக்குவித்து விட வேணும். அப்போ நல்ல வார்த்தைகளை போகணும். அவர்கள் பின்பு வளர்ந்து அந்த துறைக்கு வந்தவனும் ஹீஸ் எ குட் மேன், இஸ் எ கிரேட் மேன், அவர் சொன்னார் இப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். எனக்கு அது இப்பொழுதும் நான் அவர்களை பார்க்கின்றேன். எனது முன்னாலே இப்படி நான் வளர்ந்த பிள்ளைகளை அப்படி நான் அதே போன்று மற்றவர்களை பார்த்து நாங்கள் நல்ல வார்த்தைகளை கூறும் பொழுது அவர்கள் உள்ளத்திலே நல்ல எண்ணம் பதிந்து அந்த எண்ணம் அவர்களை வழிநடத்தி கொண்டு, இதைத்தான் நாங்கள் மற்றவர்களுக்காக செய்ய முடியும். நாங்கள் அள்ளி கொடுத்தோ கிள்ளி கொடுத்தோ எதையும் செய்ய முடியாதம்மா. இந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அது விசுவாசமாக இருப்பவர்களுக்கு அது பற்று. சிறப்பம்மா, நலமாக இருங்கள். அப்ப இந்த முறையில உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? உங்களுக்கு என்ன பாடல் தோன்றுகின்றது?
2: இது எனக்கு வந்து இது மற்றவங்களுக்கு ஒலிபரப்புறதா இல்ல எனக்காக கேட்கறதா?
0: அது இது உனக்காக நான் என்றதான், நீங்கள் உங்களுக்காக கேட்கலாம், மற்றவர்களுக்காகவும் கேட்கலாம்.
2: சரி, இப்போ பேசினதை வச்சு பார்க்கும் போது எனக்கு இந்த பாடல் கேட்க தோணுதுப்பா. நல்லவன் எனக்கு நானே, நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்ல வல்லவன். அந்த பாடல
0: நல்ல பாடல் தானே? அது அதுல நன்மை நல்லவனும் இருக்கின்றார், தீயவனும் இருக்கின்றார். ஒருவனுக்கு மனம் கலங்கப்பட்டது, ஒருவனுக்கு மனம் தூய்மையானது இல்லையா? நல்லவன் எனக்கு நானே நல்லவன், அது உண்மை. நான் எனக்கு நல்லவனாக நான் போன சில பேர் வந்து தன்னலம் கருதி நன்மையாக நல்லவனாக இருப்பார்கள். தனக்கு மட்டும், என்னுடையது மட்டும், உங்களுக்கு மட்டும் என்று எண்ணிக்கொண்டு அடுத்தவர்களை துன்பப்படுத்தி அடுத்தவர்களை வருத்தி அழித்து கொண்டும் வாழ்கின்றார்கள் எங்கள் கண்ணூடாக. அதே நேரம் தனக்கென வாழா பிறர்க்குரியாளன் என்பதற்கிணங்க, தனக்கு இல்லாது விட்டாலும் அடுத்தவனுக்கு துன்பம் வரக்கூடாது, அடுத்தவனுக்கு வர துன்பத்தை நாங்கள் கை கொடுக்க வேண்டும், என்னால் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்று உள்ள நல்ல உள்ளங்களும் இருக்கின்றார்கள். இந்த ரெண்டு உள்ளங்களையும் நாங்கள் இந்த ரெண்டு உள்ளங்களையும் தரம் பிரிக்கும் பார்க்க எங்களுக்கு அந்த உள்ளம் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் நல்லவர்களாக வாழலாம். சிறப்பு, நல்ல ஒரு பாடலை தந்திருக்கிறீர்கள், அற்புதமான தெரிவு. இந்த பாடலை கேட்டு நாங்கள் புத்தி தெரிவோம். நன்றி மகளே, உங்கள் நேரத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.
2: நன்றி வணக்கம் அப்பா,
0: வணக்கம்.
2: இந்த அருமையான வாய்ப்புக்கு மிகவும் நன்றி, வணக்கம்.
0: நன்றி மகளே, வாழ்த்துக்கள். அடுத்தவராக வர இருக்கின்றார் எங்களுடைய மகன் ஞானசேகரன் போல் தெரிகின்றது. வணக்கம் ஞானசேகரன், வர வேண்டும். நீங்கள் எட்டி பார்க்கின்றீர்கள், உடனே நுழைய வேண்டியதானே? இல்லை, அதற்கு வந்து என் பேத்தி வந்து விட்டாள். வணக்கம் வணக்கம் பேத்தி சிவரஞ்சினி, வணக்கம்.
3: வணக்கம் தாத்தா.
0: நலமா இருக்கின்றீர்களா பேத்தி?
3: நலமா இருக்கேன் தாத்தா, நீங்க எப்படி தாத்தா இருக்கீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். அம்மா அப்படி இருக்கின்றார்.
3: அம்மாவும் நலமா இருக்காங்க தாத்தா.
0: சிறப்பு, சிறப்பான செய்தியை தந்திருக்கிறீர்கள். அவ எல்லோரும் நலமாக இருக்கும் போதே என் பேத்தி நல்லவளாக இருக்கின்றாளா?
3: நல்லவளாக இருக்கேன்.
0: அப்படித்தான் இருக்க, நல்லவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நல்லவளாகவே இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், நல்ல பேத்தி, வாழ்த்துக்கள்.
3: யாரு எப்படி இருந்தாலும் நம்ம நல்லவராக இருந்துட்டு போவோம் தாத்தா, கடைசி வரைக்கும்.
0: அப்படியும் ஒன்று இருக்கு, எவர் எப்படி போனாலும் பரவாயில்ல, நாங்கள் மட்டும் நல்லவனா இருக்கின்ற கூறுவீர்களா? அல்லது எவர் எப்படி போனாலும் அப்படி நான் போகக்கூடாது, நான் நல்லவளாக வாழ வேண்டும் என்று எண்ணியிருக்கின்றீர்களா?
3: எப்பொழுதுமே நல்ல நல்ல இல்லைங்கிற சிந்தனையே வந்தது இல்லையே தாத்தா, அதனால அதுக்குள்ள போனது இல்ல.
0: நல்ல சிந்தனை
3: இருக்கிறேன்,
0: நல்ல சிந்தனைகள் வருவது.
3: எப்பொழுதும் நல்ல இல்லைங்கிற சிந்தனையே வந்தது தாத்தா, அதனால அதுக்குள்ள போனது இல்ல.
0: நல்ல சிந்தனை
3: இருக்கிறேன்,
0: நல்ல சிந்தனைகள் வருவது. உங்களுக்கு
3: வரும் தாத்தா, வந்த தாத்தா நான் ஆசிரியராக இருக்க முடியும்.
0: அதனால் தான் நீங்கள் பொறுப்பான பணியில் இருக்கின்றீர்கள். அந்த வந்து உடம்பு வரும் குழந்தைகள் இந்த சமுதாயத்தோடு ஒன்றி போகக்கூடிய வகைகள் அவருடைய பண்புகளை வளர்த்த வேண்டும். பாரம் செயலால் இதுதான் ஒரு ஆசிரியர் என்று. அதனால் மாதா பிதா அக்குரு என்றது இருக்கின்றது, அதன் பின்புதான் தெய்வத்தை இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் நல்ல அந்தை, நல்ல மாதாய், நல்ல குருவைக்கு தெய்வத்தின் கடாட்டம். ஆரம்பத்திலே இந்த வாழ் இருக்கும்போது அன்னை தந்தை சான் இவர்களுக்கும் முதல்வன் வணக்கம் கூறக்கூடிய தான் எங்களை ஆக்கி இங்கே. அப்போ நீங்கள் அந்த ஸ்தானத்தில் இருக்க எழுத்தாரை வித்தவன் இறைவன் என்று கூறப்படுது. அப்போ இறைவனா அந்த நிலையில் இருக்க நாங்கள் ஆசிரியர்களாக இருக்கிற நாங்கள் சமயத்துக்கு எங்களுக்காக அல்ல அவர்களுக்காக வாழ வேண்டும். அப்போ நீங்கள் செய்வன நடப்பன அத்தனை நல்லதாக அத்தன் இருக்கணும், நல்லவையாகத்தான் இருக்கணும். நீங்கள் ஒரு மாதிரி புரிகிறதா பேர், என்னுடைய அனுபவத்தை நான் கூறுகிறேன். இது எல்லாம் ஒரு உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களை நாங்கள் கல்வி கற்கப் போகும் பொழுது ஆசிரியராகிய நாங்கள் இன்றைய வகுப்புகள் என்ன பாடத்தை அவர்களுக்கு புகுத்த போகிறதை முன்மூட்டியே நாங்கள் தேடி பதித்து பிடித்து கொண்டு தான் போகின்றோம் இல்லையா? அப்ப மற்றவர்களை நல்ல வழிக்கு கொண்டு செல்ல நான் நல்ல வழியை எனக்கு கடைபிடித்தால் அவர்களுக்கு அது போதிக்க முடியும். என்னுடைய அங்கே அவர்களுக்கு நான் போதிக்கும் பொழுது அவர்களுக்கு அது சரியாடும். உங்கள் ஆசிரியர் அப்படி ஆசிரியர் போதுதான் நாங்களும் என்றும் நான் கொண்டிருக்கேன். எனக்கு கைவுலகில் கூட என்ன கலை மேடை காலடி எடுத்து வைத்து 4 வயது 5 வயது ஆசிரியர் அவருக்கு நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன் அவர் இப்பொழுதை அவர் என்றும் குருவாகத்தன் அவரைத்தான் கலை உலக குருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன். அதை சொல்லிக் கொடுப்பவர்கள் நடக்காட்டும் போது அவர்கள் அன்போடு தான் சொல்லிக் கொடுக்கின்றனர். அதே போன்று நீங்களும் அன்போடு உண்மையின் நீங்கள் குழந்தைகளை வழிநடத்தும் போது நீங்கள் நண்பராகிறீர்கள். அதனால் அங்கே நாடு நடிக்க முடியாது, போலியும் நடக்க முடியாது. நாங்கள் போலியாக வாழ்ந்தால் சிறந்த மதிப்பீட்டாளர்கள் மாணவர்கள், மாணவர்களை மதித்து விடுவார்கள். நாங்கள் மாணவர்கள் காலத்தில் எங்கள் ஆசிரியர் பற்றி எப்படி எப்படி எல்லாம் தீர்ப்போம். இதெல்லாம் பாடங்கள் கிடைக்கா நல்லதொரு விடயத்தை தொட்டிருந்தீர்கள். நல்லவள் ஏனென்றால் என்றுபட்டால் இந்த பதவியையும் கிடைச்சது, இந்த பதவியாக இருந்தால் நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களுக்காக வாழுகிறீர்கள். உங்களை திருச்சி ஒரு ஆசிரியர் மற்றவர்களைப் போல எல்லாம் நடைமுறை பாவனைகளில் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இருப்பார் இதற்கெல்லாம் எத்தனை பதவிகள் முதல் நான் எடுத்து ஜாலியாக தெரிஞ்ச என் ஆசிரியர்களை போட்டது என் தாயை மனிதனாக்க வேண்டும். அவர் என்னை எல்லா பதவியையும் நீ தா நான் காவல்துறை அப்படி பல துறை உயர் பதவிகள் கிடைத்தது. இருந்தும் என் ஒரு ஆசிரியர் நடத்தான் வர வேண்டும் என்று கூறியது அவர் படிக்கலை, அவருக்கு தெரிந்திருக்கின்றது. அப்ப என்ன அழகா நோய் அழகா தெரிஞ்செல்லாம் செய்ய முடியாது சரியா? ஆசிரியாவா அந்த சின்ன வேலை கூட என்னை என்னை பதப்படுத்தியது அதுதான் என்று இருப்பதற்கும் அந்த பழக்கங்கள் தான். ஆசிரியராகப்பட்டவர் குருவாட்டவர் மற்றவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றால் அவர் நண்பராகத்தானே இருக்க வேண்டும். மகளே சிறப்பு, மகளே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு இளைய குழந்தை நீங்களோட எல்லாம் நீங்களும் இணைந்திருக்கும் போது இப்படியான அனுபவம் பெறுவது நிச்சயம் நிறைவு. அது உங்களுக்கு பெரும் பாடங்களாக உங்களுக்கு இப்போ எனத்துக்கு ஒரு வழிகாட்டியாகும். சரி, இந்த உறக்ககல நிகழ்வை பற்றி நீங்கள் நினைக்கின்றீர்கள், அதெல்லாம் பேசுகிறார்கள் என்று நினைக்கின்றீர்கள்?

0: வணக்கமாப்பா. நண்பர்கள் வணக்கமாப்பா.
1: நலம் மகளே, மகனே நலம். இனிய நண்பகத்தை தந்த உங்களுக்கு நான் முன்னிட வணக்கத்தை தெரிகின்றேன். நினைந்து கொள்வாரும் ஒன்றிய வாழ்வியின் நிகழ்வு நலமாக இருக்கின்றேன் என்று கூறிய வகையில் நலமாக இருக்கின்றோம். உங்கள் இன்றைய நிகழ்ச்சி கேட்டுக்கொள்கின்றீர்கள், என்ன கூறக்கொண்டீர்கள்? நல்லவனாக போம், நாங்கள் நல்லவனுக்கு வேணும், மக்களாக வாழணும், இந்த உலகத்துக்காக வாழணும், சமுதாயமாக வாழ வேண்டுமா, அல்லது இதற்காக வாழ வேணும், நாங்கள் வாழுகிறோம்.
0: இப்படி மனசாட்சிக்கு தோல் இல்லாம வாழ்ந்த போதும், அது ஒண்ணுதான் முக்கியமான சார்.
1: மனசாட்சி
0: அது மீம நம்ம செஞ்சிட்டோம்னா எல்லாமே தானாவே நன்மையாக நடக்க ஆரம்பிச்சு.
1: அதனால தானும் அந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி என்று பாடல் வந்திருந்தது இல்லையா? உலகத்திலே மனச்சாட்சிக்கு பயந்தவன் தான் மன நீதியை சரியாக கிடைப்பான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன
0: நினைக்கின்றீர்கள்?
1: கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். அதே தொடுகிறீர்கள் தெரிந்து விட்டது, திறந்து விட்டேன். மூடுங்கள், கூறுங்கள்.
0: அடுத்தவங்க நம்மளை வந்து பாக்குறாங்க, அடுத்தவங்க தெரியாம கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கு. ஆனா அந்த மனசாட்சி மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்கு. எப்படியா இருந்தாலும் நம்மளை வேலை செய்ய விடாம, நம்ம எந்த தவறு செஞ்சாலும் அதை காட்டும், நம்மளை வந்து அடுத்த அடி எடுத்து விடாம நம்மளை தொலைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம மனசாட்சிக்கு மட்டும் எந்த காரியமும் செய்ய முடியாது. நம்ம வேணா நினைச்சுக்கலாம், கடவுளுக்கு தெரியாம செஞ்சிப்பாக்கு தெரியாம செஞ்சிட்டோம், இந்த மனைவிக்கு தெரியாம செஞ்சிட்டோம், தம்பி தகச்சிக்கு தெரியாம செஞ்சிட்டோம், பிள்ளைங்களுக்கு தெரியாம செஞ்சிட்டோம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மனசாட்சிக்கு தெரியாம செய்யாது. அது எந்த ரூபத்துல எப்படியே தெரியாது. அதுக்கு வந்து காலம் சரியான இடத்துல வந்து காலம் தான் அந்த பதில் சொல்லும் அந்த மனசாட்சி. அப்போ வந்து நம்ம சப்த நமக்கு ஒடுங்கி நம்ம சரண்டர் ஆகிட வேண்டியது வேற வழி கிடையாது.
1: ஆழமான கருத்து, அழகாக சொன்னீர்கள். என்னதான் செய்தாலும் கொண்டாடும் அந்த மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? சரி, மறைத்து விட்டார், மற்றவர் தெரியவில்லை, எல்லோரும் நல்லவர் என்று கூறார்கள், போட்டு விடுவார்கள். ஆனால் இவருடைய உழுத்துக்களே ஒன்று குறு கொண்டிருக்கும். தான் ஏதாவது தவறு செய்திருந்தால் திருப்பி மனசாட்சி என்றது உறுத்தி காட்டும் பொழுது அது உறுத்தி காட்டும் சொன்னது ஒன்று.
0: ஆமா,
1: எவ்வளவு தான் வந்தாலும் குற்றத்துக்கும் மறைத்து செய்ய முடியாது. மனசாட்சிக்கு தெரியாமல் மனசாட்சி மனசாட்சி இல்லாத விடயத்தை செய்து விட்டு திருப்பி அது உணர்வுகளே அந்த மனசாட்சி உறுத்தி கொண்டிருக்கோங்க.
0: ஆமா,
1: அப்ப உலகத்திலே நாங்கள் ஆளும் பொழுது இந்த மனசாட்சி ஒன்றுதான் எங்களை வழிநடத்துகின்றது என்று கூறலாம். அங்கே போக வேண்டும், இதை செய்ய வேண்டாம், இப்படி நடக்கூடாது, இப்படி நாங்கள் வாழக்கூடாது, வாழ்ந்தால் என்ன நடக்க வேண்டும். உலகம் தன்னுடைய பயணத்திலே பல பாடங்களை உங்களுக்கு தருகின்றது. நெய் தீமை, இன்பம், இன்பம், எழுச்சி எல்லாத்தையும் தருகின்றது. அவற்றை வைத்து மனநீதி நீ வகுத்து இப்ப எதை கடைபிடிக்க வேண்டுமோ அதை கைப்பிடித்து நாங்கள் நல்ல வழியிலே செல்ல வேண்டும். அவர்கள் செய்துவிட்டுதானே நானும் என்ன என்று போவோமா இருந்தால் முடிஞ்சு செய்து விடுவோம். செய்து முடிந்த பின்பு இந்த மனுஷர் இறக்கும் வரை தொடுத்து உறுத்தி கொள்ளும் சொல்லிக் கொண்டிருக்கும். அதை விட அந்த மனநீதி கொடுக்கும், மனச்சாட்சி கொடுக்கின்ற நீதி, மனச்சி கொடுக்கிற தண்டனை வேறு தண்டனை இந்த உலகத்தில்
0: நிச்சயமாக.
1: அதனால் தான் உனக்காக கேள்வியிலே நாங்கள் மனசாட்சிக்காக வாழவும் இல்லையா? உலகத்தின் பார்வைக்கான பிரியப்படாடோ படித்த அறிவாட்டம் பெற்று பெரிய நிபுணத்துவம் கட்டி சாதுரியனா இருக்கலாம், போற்று மனச்சண்டு என்று இருக்கின்றதுவா
0: வெளியில வேணா தோற்றத்தை காமிக்கலாம் நல்லதான் நடிக்கும். ஆனா நம்ம வந்து நம்ம தனிமையில் இருக்கும் போது அந்த மனசாட்சி கேள்வி கேட்டு நம்மளுக்கு ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு நிம்மதியான கிடைக்காது. கடைசி வரைக்கும் நம்மளுடைய இறுதி பயணம் நம்மளை விடாது. அந்த தவறுக்கு வந்து பரிகாரம் இல்ல செஞ்சாதான் அது
1: மனச்சாட்சி அற்று மனச்சாட்சி மறைத்து மனச்சாட்சியை பின்னாமல் மற்றை பெற்றீர்கள் என் தேவைக்காக எனக்கு நான் ஒரு விடயத்தை விட்டேன், ஆஹா எனக்கு வெற்றி கிடைத்து விட்டது, நான் இது முடித்து விட்டேன் வந்து தூங்க சென்றார். மனச்சாட்சி கொள்ளும் சொல்லுங்கள், தூக்கத்தையே கொன்று தூங்க முடியாது.
0: எல்லாம்
1: அடங்கி அமைதி வந்து கீழே சென்று வார திருவாங்களோ அல்லது நல்ல வழி சிந்தனை சிந்திச்சு போர்வையால் முடிவிட்டு கண்ணை மூடினாலும் அந்த மனச்சாட்சி கொண்டிருக்கும் ஐயா மூளை அடிக்கடித்தில் மனச்சாட்சி ஒருபோதும் கூடாது, துரத்தி இருக்கும். அதனால் மனச்சாட்சிக்கு விரும்பமாக இதையும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். உனக்காக எனக்கு மட்டுமல்ல மற்றக்காக மட்டுமல்ல மனச்சாட்சிக்காக நாங்கள் வாழ வேண்டும்.

0: கூறுங்கள். இணைப்பு தொண்டு ஞானசேகரன் இருக்கின்றார், வாருங்கள். ஞானசேகரன் இருக்கின்றீர்களா? அதனால் மனச்சாட்சி என்பது மிகவும் பொல்லாத ஆயுதம். அந்த மனைக்கு விரோதமாக நடக்கவும் அதற்கு விரோதமாக எதையும் போகக்கூடாது என்பதுதான் ஞானசேகரன் வந்து அழகாக இருந்தார். ஞானசேகரன் வந்துவிட்டீர்கள். உலகிற்காக வாழ்கிறோம், மக்காக வாழ்கிறோம், குடும்பத்துக்காக வாழ்கிறோம், வீட்டுக்காக வாழ்கிறோம், உடல் ஆரோக்கியத்துக்காக வாழ்கிறோம், ஆனா எல்லாவற்றுக்கு மேலாக மனச்சாட்சி வாழ வேண்டும். மனச்சாட்சி அற்புதம் ஒரு உடையத்தை தொட்டு விளங்கி விட்டீர்கள். எங்களுக்கு என்ன பாடல்கள் வழி உங்களுக்கு என்ன பாடுகிறது?
1: என் பாடல் தோழிச்சு நான் மறந்துட்டேன். இப்போதைக்கு ஞாபகமா நீ உங்க உங்களை தான் நினைத்தே வந்தாய் 100 வயசுல
0: கொடுங்க. நினைவே வந்தாய் 100ஆ?
1: ஆமா, காவல்கார படத்துல. அது டி எம் சௌந்தரராஜ் சுஷிலா பாருங்க, கூடிக்கிட்டு அப்படியே ரசிச்சோம்னா அந்த ஈரத்தை நம்ம வந்து கவலை இல்லாம
0: தூங்கலாம்.
1: அருமையா இருக்கும் ரெண்டு பேருடைய குரலும் அந்த ராகம்.
0: வாழ்த்துக்கள் மாதிரி அந்த பாடைக்கு உங்களுக்கு வாழ்க்கை அந்த நிம்மதியாக கண்ணை மூடி நல்ல ஆழ்ந்த உரத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் மன அமைதி வேண்டும். மனம் அமைதி இல்லாமல் தூங்கக்கூடிய அந்த மன அமைதியை கிளறெடுத்து சில வைப்பது மனசாட்சி. நீங்கள் ஒன்று மனத்தை துன்புடுத்தும் நடந்திருந்தால் கூட துளைத்து
1: என்ன
0: அவருக்கு கூட இந்த மனச்சாட்சி கொண்டிருக்கும். மனச்சாட்சி சிறந்த ஒரு நிதி உலகத்தில் இல்லை. சிறப்பு வாழ்த்துக்கள் மகனே. பாடலாம் ஒளிபரப்பு இறுதியாக அழைத்து அழைத்து கலைத்து வந்து தடை இருந்தவதும் மீண்டும் மீண்டும் வந்து விட்டு வந்து வந்து விட்டீர்கள். ஒலியோ இப்படி வந்து
1: நேற்றையும் நான்
0: கவனித்தேன்.
1: நிறைய பேர் போட்டி போட்டுட்டு நிறைய பேர் போட்டி போட்டு வந்து பரிச்சை நிறைய எழுதிருக்கமே ஆறு உலகம் வந்துகிட்டு வந்தமோ சொல்லிட்டு
0: சிறப்பு மாதிரி வாழ்த்துக்கள். அங்கே நாச்சு போய் மழை பொழிதுதானே
1: நேற்று இரவு ஒரு மணி நேரம் நல்ல சரியான திருச்சேரா இந்த பக்கம் திருவாரூர் இந்த பக்கம் மழை பெஞ்சிருக்குப்பா. நாச்சியார்ல மட்டும் மழை பெய்யலப்பா. உங்க ஆட்டம் வேணும்ப்பா, சீக்கிரம்ப்பா.
0: நான் இன்று சந்திக்கிறது என்னுடைய மந்திரியை சந்தித்து ஒரு தடவை
1: இந்தியாவது
0: நாங்கள் விரும்பவோ அது விரும்பி தள்ளவோ முடியாது. அது தருமை பெற்றுக்கொள்ளலாம்.
1: இதுதான்
0: மீண்டும் செய்வது யாக நாம் களம் செய்யும் இந்த நச்சாட்சி என்பது ஒரு சிந்தனைக்குள்ள இருக்கும். எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறோம் தெரிந்தோ தெரியாமலோ விடயங்களை செய்துவிடுவோம். அந்த சேத்தை மீட்டி பார்க்கும் பொழுது உங்கள் மனச்சாரங்களை கேள்வி கேட்கும். எத்தனை கேள்விகள் கேட்கும்? அத்தனைக்கும் பதில் முடியாமல் இருக்குமுங்க. அதுதான் மனச்சாட்டம். மனச்சாட்சிக்கு பெரிதாக இறுதியாக வருகின்றனர் அவர்கள் அழைத்து ஆரம்பம் இருந்து அழைக்க வந்தவர். வணக்கம் வணக்கம் உங்கள் நாகர்களே வணக்கம். அனைத்து துணிக்கப்பட்டு அதெல்லாம் மனச்சாட்சி என்பது மிகவும் ஒரு வைரியம் வாய்ந்த வைரம் ஒரு ஆயுதம். அந்த மனச்சாட்சி என்ற ஆயுதத்தை பார்க்கும்போது சில விடயத்தில் கண்ணை மூடிக்கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு முன்னாலே சில விடயம் நடக்கின்றது, கண்ணை மூடிக்கொண்டது நாங்கள் என்ன அதில் மனச்சாட்சி அது சரியாகத்தான் கொடுமையாக இருக்கும். அது அவரோட தீர்ப்பு அதுதான். நாங்கள் அதை என்ன செய்ய முடியும்? மனச்சாட்சி சொல்லுகின்றது. மனச்சாட்சியை எடுத்துக்கொண்டால் விடயங்கள் நாங்கள் பேசலாம். இந்த உலகத்திலே எந்த ஒரு உயிர்க்கும் இல்லாத ஒரு ஒரு பெரிய சிறந்த உணர்வு மனச்சாட்சி என்ற உணர்வு. வணக்கம் வணக்கம் தானாக வந்தனமே வணக்கம்
2: வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்.
0: தூக்கம் இருந்ததா இல்ல தூங்க போறீங்களா?
2: தூக்கமே வரலையா
0: இன்றைக்கு? தூங்க வரவில்லையா? என்ன காரணம்? என்ன காரணம்? நான் நினைத்தவர்களுக்காக வழிபடுகிறார் தெரிகின்றனால் பாடல் தர கண்டுபிட்டீர்கள். மீண்டுகிறேன் என்று விட்டு தரவில்லை.
2: எனக்கு
0: தெரியும் நீங்கள் மற்றவர்கள் இடம் கொடுப்பதற்காகத்தான் வரவில்லை என்று. ஆனால் என்னென்ன தீர்மானித்து விட்டது என்னென்னால் நீங்கள் பாடல் தருவது என்று தரவில்லை. சரியா?
2: ஆமா, கடைசியில் கடைசியில்
0: உங்களுக்கு பாடல் கடைசியா ஒரு பாடல் ஒளிபரப்பு இருந்தேன்.

0: நிகழ்ச்சியில் அது கேட்டிருப்பீர்கள். நிகழ்ச்சி மதிய நேரத்தில் பெறும் அந்த நிகழ்ச்சி நேயர் நேரம்
1: பெரும்பாலும் பகல் நேரத்தில் கேட்கறதே இல்லையா?
0: அது
1: ஒரு சில
0: மறுவலி வரப்போ இரவு நேரத்தில் ஒரு மறுவலி வரப்போ வரும் அதிலே கேட்கல. உங்களுக்கு தந்து விட்டேன் டோரத்தியோ இல்லை லெனின் பாண்டியன் ஏதோ ஒரு பாடல் தந்து விட்டேன் அங்கே உங்களுக்கு உங்களோட விருப்பம்.
1: நல்லது நல்லது.
0: உங்களோட பாடல்
1: எனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பாட்டை ஒன்றும் போட்டு விட்டு வந்தது
0: போட்டு விட்டு எப்படி இருக்கின்றீர்கள்? இன்று பணி இல்லையா?
1: இன்றையும் பணி இருந்தது ஐயா, சென்றுதான்
0: வந்து உறங்காமல் கேட்டுக்கொண்டிருக்கு. ஆரம்பத்திலே வருவதற்கு முன்பே வரவு வைத்து விட்டீர்கள் நான் இங்கே கூறியிருந்தேன், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் அறிவேன். சரி, இப்பொழுது நீங்கள் அங்கே மழை பெய்ததா கோவையில்?
1: மழை இல்லை ஐயா, ஒரே உப்பசம்.
0: ஓ, அப்போ நீங்கள் உங்களுக்காக உங்களை எல்லோரையும் போல உனக்காக நான் நிகழ உங்களையும் ஒரு கேள்வியாக நீங்கள் நல்லவனாக இருக்கின்றீர்களா என்று கேட்டேன்.
1: முதல்ல ஆரம்பிச்சதே நான் ஐயா, நல்லவனாகவும் வல்லவனாகவும்.
0: ஆமா, சரி, நல்லவனாக இருக்கின்றீர்கள் எப்படி கூறுகிறீர்கள்?
1: நான் நல்லதே செய்வேன், அதனால நான் நல்லவன்.
0: நீங்கள் நல்லதை செய்கிறீர்கள், மற்றவர்கள் உங்களை பார்த்து என்ன கூறுகிறார்கள்?
1: அது எப்படி சொல்றாங்கன்னு தெரியலையே.
0: நேராக சொல்ல மாட்டார்கள், மறைமுக. இந்த உலகம் ஐயா வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். நீங்கள் நல்லவனாக இருந்தால் வாழ்த்தும் அதே வாயால் தான் இவர் இப்படி வந்து விட்டாரோ பொருளாதையும் பேசும். சரியா? வெளியால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசார் உறவுகளமாக அமைய வேண்டும் என்று அவை பிராட்டியார் சொல்லி தந்திருக்கின்றார். அந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதரை எப்படி நாங்கள் கண்டுகொள்வது? ஆனால் இப்போ எங்களுடைய சிவரஞ்சினி சின்ன பிள்ளை சொன்னாலும் அவர்கள் எப்படித்தான் நடந்தாலும் நாங்கள் நல்லவராக நாங்கள் செய்கிறது நல்லதாக செய்ய வேண்டும் என்று ஒரு வார்த்தை தொடுத்திருந்தார். இங்கே அடுத்தவர்கள் எப்படித்தான் இருந்தாலும் சரியானவர் அடுத்த, ஆனால் ரெண்டு கருத்தை மற்றவர் எப்படி போனாலேன்னா நான் நல்லா இருந்தால் போதும் என்று ஒன்று இருக்கிறது. அடுத்தவர்கள் என்னதான் சொன்னாலும் எப்படி சொன்னால் நான் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுப்பதும் ஒன்று இருக்கின்றது. அதற்கு எது உறுதிப்படுத்துதல் என்ற இது சாட்சியாக இருக்கின்றது என்றால் இப்போ ஞானசேகரன் வந்து தொட்டு சென்ற மனச்சாட்சி என்ற சாமான் நீங்கள் சொன்னீங்க. மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எந்த மனச்சாட்சிக்கு நான் நல்லவனாகத்தான் நடக்கின்றேன் அந்த திருப்தி உங்கள் மனதில் இருந்தால் போதும். ஏனென்றால் உங்களை உங்கள் மனச்சாட்சி இரவிலே நன்றாக தூங்க விடுகின்றது. உறுத்தவில்லை, அடையே நீ இப்படி செய்து விட்டோம் அப்படி செய்து விட்டா என்றெல்லாம் கூறவில்லை தானே. அந்த மனச்சாட்சி நன்றாக பேசிக்கொண்டிருக்கே தூங்குகிறீர்கள். ஆ, மனதிலே கள்ளம் இல்லை, அதனாலே நீங்கள் ஒரு தூக்கத்தை அழகாக
1: அடுத்தவருக்கு
0: தீங்கு நினைச்சு விட்டால் அதை செய்து மட்டும் செய்து முடிவை கேட்கும் மட்டும் மனம் தூங்காது. அதுக்கு திட்டம் போட்டு கொண்டிருக்கும், திட்டம் போட்டு அதுக்கு எப்படி மறைப்பது என்று பார்க்கும். ஒரு பொய்யை சொல்ல போய் எத்தனை பொய் சொல்ல வேண்டியெல்லாம் பெற
1: திருக்குறள்ல ஒரு நல்ல திருக்குறள் இருக்குது.
0: ஆ, கூறுங்க கூறுங்க.
1: சரியான திருக்குறள் தன்னஞ்சருவது பொய்யற்க
0: இல்லாத வாழ்க்கை தத்துவங்கள் ஐயா. வாழ்த்துக்கள். சுடும் சுடும் சுடும் சிறப்பு. தாமதமாக வந்து நல்லதொரு கருத்து நல்லதொரு குரலை கூறினீர்கள்.
1: அடுத்தவங்களுக்கு எப்பயும் நம்ம வந்து துன்பம் செய்யக்கூடாது.
0: அதனால்தான் அவர்களுக்கு கூறப்படுகிற நன்மை செய்ய பிறந்த நீ நன்மை செய்ய முடியாது விட்டால் தீமையாவது செய்யாது இது என்று கூறப்பட்டிருக்கு. என்னால் நன்மை செய்ய முடியவில்லை, என்னால் கொடை கொடுக்க முடியவில்லை, ஆனால் நான் அவர்களுக்கு மற்ற கொடுப்பவர்களை பழிக்கவோ அவர்களுக்கு ஒரு இடையூறு செய்யவோ கூடாது, தட்டி பறிக்கவோ கூடாது. அப்போ வாழ்க்கையிலே ரெண்டும் உண்டு, நன்மையும் உண்டு தீமையும் உண்டு, நேர்மையும் உண்டு நேர்மையற்ற விதமும் இருக்கு, அறமும் இருக்கு மரமும் இருக்கு. அதை சரியானதை கண்டு செய்வதற்கு மனச்சாட்சி என்று ஒன்றுக்கு தீர்ப்பிக்கு பார்ப்பதற்கு மனநீதி என்று இருக்கின்றது, தீர்ப்பை கூறுவதற்கு செய்யாதே என்று கூறுவதற்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பான கருத்து, நல்ல கருத்து. சரி, நாங்கள் இறுதி நேரத்தில் தான் வந்திருக்கின்றோம். என்ன பாடலை இன்று உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்? ஒன்றரை மணிக்கு நேரத்தில் நோக்கம் நீங்கள் அனைவரும் பேச வேண்டியது, இது நான் என்னுடைய வடிவமைத்த நிகழ்ச்சியில் ஒரு தரம் வந்து என்னோட பங்களிக்கும் போது அவர்களுக்கு கையை வெறும் கையோட போகாமல் ஒரு பாடலையும் கொடுத்து விடுவேன். அந்த பாடலை குறைந்த 5 பேருக்கு குறைவென்றால் உடனே கொடுக்கலாம், நேரம் கிடைக்கும். இது 11 பேர், நீங்கள் 11வது ஆளாக வருகின்றீர்கள். அப்போ இந்த 11 பாடலையும் இப்பொழுது தொடர்ந்து ஒலிபரப்ப முடியாது. ஒலிபரப்ப உங்களுக்கும் தூக்கம் வந்தோடும், வீட்டில் இருக்கிற கேட்க எல்லாம் இடையூறுகள் உள்ள நேரம், உங்களுடைய பகல் வேளையிலே நேயர் நேரம் விடுமுறை விருப்பம் வருகின்ற நேரத்தில் இதுவும் தொடர்ந்து வரும். அப்படி நீங்கள் பகல் வேளை கேட்க முடியாது விட்டால் நீங்கள் மறு ஒலிபரப்பு வரும்பொழுது கேட்கலாம். இன்று மறு ஒலிபரப்பு பகல் போய் இப்போ மீதி முடிய வருகின்ற நான் நினைக்கிறேன். மறு ஒலிபரப்பு 9 மணிக்கு முன்பும் கிடைக்கும் உங்களுக்கு, காலையில் மாலையில்.
1: சரி சரி சரி ஐயா.
0: அப்போ நீங்கள் கேட்டு அந்த நீங்கள் தரும் பாடலே எங்களுக்கும் புதிய பாடல்கள் இது அப்படியே கிளுகிழப்பான பாடல்கள் ஜாலியான பாடல்கள் கேட்க வாய்ப்பு கிடைக்கும் இல்லை. இந்த பாடலை கேட்பதன் மூலம் நீங்களும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ வைக்கின்றீர்கள். அதை பாருங்கள், உனக்காக நான் இவ்வளோ உங்களுக்காக மட்டுமில்லை மற்றவர்களுக்காகவும் தான் நாங்கள் இயங்குகிறோம். என்ன பாடலாக இருக்கும் உங்களுக்கு?
1: மனசுக்கேத்த மகாராசா திரைப்படத்துல
0: அவரை விட மாட்டீங்க,
1: மேட்டு தோப்புக்கு
0: அவரை விட மாட்டீங்களே. என்ன மனசுக்கேத்த மகாராசாவே என்ன காட்டு, என்ன என்ன ஆத்து மேட்டு தோப்புக்கு? ஆமா, அற்புதமான ஒரு பாடல். ஆத்து மேட்டு தோட்டத்தினால ஆத்து மேட்டு தோப்புக்குள்ள தானே இந்த தோப்பு என்ற ஒரு சிறந்த இடம் ஐயா சந்திப்புகளுக்கு. தோப்புக்குள்ளே வாழ்த்துக்கள். அதெல்லாம் மனச்சாட்சி உள்ளவர்கள் செய்கிறவர்கள் தோப்புக்குள்ளே மறைவாக தங்களுடைய கழிவுகளை செய்வதற்கும் அந்த தோப்புகளெல்லாம் எட்டி பார்க்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தை எங்களுக்கும் தருகின்றது. சிறப்பு. இப்போ உனக்காக நான் நிகழ்வில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்து உறுதியாக வந்து நல்ல விடயத்தை எங்களுக்கு நல்ல ஒரு அந்த குரலை மீண்டும் ஒரு தடவை கூறினால் நல்லா இருக்கும் என்று எண்ணுகிறேன். கூறுங்கள் பார்ப்போம், கேட்போம்.
1: திருக்குறள் ஐயா,
0: ஆமாம்,
1: திருக்குறள் வந்து தன்னஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சொல்றோம்.
0: வாழ்த்துக்கள்.
1: நம்ம எந்த ஒரு செயலையும் நம்ம நினைக்கிற வரைக்கும் அது தப்பு இல்லை தப்பு இல்லை நினைச்சிட்டே இருப்போம். அடுத்தவங்களுக்கு தெரியாது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம நெஞ்சே நம்மளை சுற்றும்.
0: அடுத்தவர்களுக்கு மட்டுமே, ஆமா அடுத்தவர்களுக்கு மட்டுமே எங்கட நெஞ்சே சொல்லிவிடும் நீ செய்தது பிழை. எங்களுக்கு எங்களை நெஞ்சாது சுட்டுக்கொண்டே இருக்கும் ஐயா. நல்லதொரு குரல் அவர் தந்த ஒரு 7 சொற்களிலே ஒரு உலகத்தை அனுபவத்தை அடக்கி விடுவார் அவர். வாழ்த்துக்கள். சிறப்பு நாகப்பன் அவர்களே, இன்று உனக்காக நான் நிகழ்வை சிறப்பித்து இறுதி நேயராக வந்து இந்த சிறக்க வைத்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றி. மீண்டும் சந்திப்போம். நாளை பக்தி வேளை உங்களுக்கு படகி சென்று விடுவீர்கள், வந்தால் இணைந்து கொள்ளலாம் பாருங்கள். மறுநாள் பாட்டுக்கு பதில் பாட்டு. சரியா? வாழ்த்துக்கள். தாராள மனப்பான்மை. நேற்றைய தினம் என் உறவுகளின் தாராள மனப்பான்மை நான் அழகாக பார்த்தேன் இந்த போட்டி நிகழ்விலே.
1: விட்டு
0: விட்டு கொடுத்தபடியால் தான் நிறைய வந்தார்கள். நீங்கள் சொல்வது சரி, அது சரவணனும் முந்தி கூறியிருந்தார். ஒரேக்கள் வந்து
1: வாங்கிட்டு
0: போயிருவீர்கள். ஆனால் அடுத்தவர்களும் அது என்னவென்றால் அடுத்தவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கும் பொழுது அவர்கள் இந்த அந்த அதை முயற்சிக்கின்ற பொழுது நானும் அவர்களுக்கு ஒத்தாசை புரிந்து கொடுக்கும் பொழுது பல பல மொழிகளை அறிகின்றோம், பல சொற்களை நாங்கள் அறிகின்றோம் அதுக்குள்ள. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி அன்பு அவர்களே. மீண்டும் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: கண்ணுக்குள்ளே வந்து காலகம் செய்வதற்காக
0: இன்றைய நிகழ்வை அலங்கரித்து முதலில் வந்து இணைந்தவர் அன்பு மகள் கஸ்தூரி, அவரை தொடர்ந்து சரவணன், மீண்டும் தேவா, அவரை தொடர்ந்து மகளே சியாமலா நீங்கள். இறுதி 3 நாளாக எதிர்பார்த்து இன்று எப்படியும் இணைப்பு கிடைத்து விட்டது அவருக்கு, அன்பு மகாலிங்கம் அவர்களுக்கு. இந்த வேளையில் இணையர்களாக வர முடிந்தும் இணையர் வராது விட்டாலும் நான் என்றாலும் வர வேண்டும் என்று திருபுவனம் கே.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய கருத்தையும் தெரிவித்து தன் மனைவியினுடைய நிகழ்வையும் சொல்லி அவருக்காகவும் ஒரு பாடலை அவர் சொல்லி அனுப்பிவிட்டதால் அதையும் கொண்டு மனச்சாட்சியோடு எங்களுடைய ஒப்புவித்தார் அனுஷியா. அடுத்து மகள் ரேவதி, சிவரஞ்சினி, ஞானசேகரன்,
3: நாகப்பன் 11 உறவினர்கள் இன்று வந்து உனக்காக நான் நிகழ சிறப்பாக அலங்கரித்து சென்றார்கள். இப்பொழுது உனக்காக நான் கூட 3-4 உறவுகளோடு முடிவடைந்த நிகழ்வு இன்று 11 நேயர்கள் வந்து இணைந்து சிறப்பித்ததை எண்ணி நான் பெருமைப்படுகின்றேன். எங்கள் நிகழ்ச்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் வந்து பங்களிக்காது விட்டால் நிகழ்ச்சியே இது. தனியாக நான் மட்டும் வந்து பாடலை போட்டு அதுக்கு கருத்துக்களை கூறிவிட்டு போவதாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு சந்தர்ப்பம் தரவேணும். நீங்கள் இப்போ பாருங்கள், குரல் வருகின்றது, தத்துவம் வருகின்றது, பழமொழிகள் வருகின்றது, பண்பாடுகளை பற்றி பேசுகிறார்கள், அனுபவத்தை பற்றி எல்லாமே சந்தர்ப்பம் தந்திருக்கின்றோம். அதுதான் மொன்றியல் தமிழ் வானொலி. உங்களுக்கும் போதிய அளவு நேரம் கொடுத்து உங்களை பேசுறது, உங்கள் உள்ள கிடக்கை வெளியே கொண்டு வருவது செய்ய பண்ணி உங்களையும் இதில் பங்களிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விடயம் அது மட்டுமல்லாமல் ஆவணமாக்கப்பட்டு மீண்டும் மறு ஒலிபரப்பு செய்யும் பொழுது இந்த விடயத்தையே நீங்கள் கேட்டு திருப்பி கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். இதுக்கு முந்தி வராதவர்கள் கேட்காதவர்களும் கேட்கக்கூடிய சந்தர்ப்பமும் எங்களுக்கு இருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி உறவினர்களுக்கு. அதனால் ஒரு சிறந்த நிகழ்வென்றே உங்களோடு சேர்ந்து நான் இணைந்து ஏற்றுக்கொண்டு இன்று வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்து கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம் என்று சந்திக்கும் முறை இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த வேளையிலே என் அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிந்து கொள்ள வைத்த எல்லாம் அல்ல இறைவன் கொடுத்த அன்பு தமிழ் இவர்களுக்கெல்லாம் இறைவனோடு இணைந்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து வணங்கி இவர்களை நினைந்து இவர்கள் காட்டிய வழியிலே நாங்கள் செல்வோம். அந்த வேளையிலே என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் அறம் ஜீவகாரண்யம் மனிதநேயம் கொண்டு வாழ்வோம் என கூறி இல்லாமல் இறைவனிடம் உங்களோடு இணைந்து எங்களுக்கு வல்லமை தர வேண்டும், நல்லெண்ண நடைபெற வேண்டும். இந்த அல்லல்கள் துன்பங்கள் வேண்டாம். இயற்கையால் ஏற்படும் அனர்த்தங்களினால் எங்களுக்கு எந்த விதமான தீங்கும் இருக்கக்கூடாது. மக்களுக்கு உலகம் உய்ய வேண்டும் என்று கேட்டு நாங்கள் அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம் என்று ஒருமித்து கூறி இன்றைய கதம்பத்தில் நிகழ்ந்த உனக்காக நான் நிகழ்வை இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்றென்றும். நிறைவு பெற்றது 2026 ஆண்டின் 10th மாதத்தின் 1st நாள் வியாழக்கிழமை உனக்காக நான்.

0: தனியே அவர் பொறு குணவுண்டு, தனியே அவர் பொறு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொழியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

பாக்கலையில் கலந்து வரும் பாடல்களை சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக தருவதற்கு முன்னாள் தமிழ் வானொலியின் கலையகத்திலிருந்து இணைந்து கொள்கிறேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்களின் நலமும் கூறி ஆரம்பிக்கின்றேன் இன்றைய சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை ஒலிபரப்புவதற்காக. முதலில் ஒலிபரப்பில் இணையும் பாடல் காவல் கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து மஞ்சள் அந்தி வேளையோ என்று வரி எடுத்து பாடும் இனிமையான பாடல். கனடாவிலிருந்து அல்பர்டா மாநிலம் சாந்தினி, நீங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள்.

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்த பாடலை கேட்டு மகிழ இருக்கின்றோம். மழலையின் மொழியில் என்று ஆரம்பிக்கும் வரியை கொண்ட பாடல் பிள்ளைக்காக என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

மூன்று பாடலோடு மீண்டும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி சேர்ந்த பாடலும் ஒலிக்கின்றது. அன்னப்பறவை என்ற திரைப்படத்திலிருந்து பொன் என்பதோ பூ என்பதோ என்ற முதல் வரியோடு

அனைத்துக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே முன்றியல் தமிழ் வானொலியின் நீங்கள் நேரத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் கனடாவிலிருந்து மீண்டும் தனுஷன் முன்றியல் மாநகரிலிருந்து கோலா கோலா என்று கூறும் கேம்பஸ் திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள்.

அவரோடு இணைந்துதான் வன்கூவர் நாட்டில் இருந்து கனடா வசந்தி தருகின்றார் ஒரு பாடலை. சுகவாசி சுகவாசி என்று கூறும் ஈசன் திரைப்படுத்த பாடலை.

இன செய்தி சொல்லி என்ற வரி கொண்ட என் ஆசை மச்சான் திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கனடா வான்கூவரிலிருந்து இளவரசி நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடல் சிங்கப்பூர் சிங்காரபூமி மகாலிங்கம். நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் கர்ணன் என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு பாடல், இரவும் நிலவும் மலர்கட்டுமே என்று வரியெடுத்து முழுமையாக பாடுகின்றது.

அத்துடன் பாடல்கள் வளமை போல இன்றும் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து கேட்க இருக்கின்றார்கள். முதலில் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடலை கேட்போம். என்ன நினைச்சு என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள் பாஸ்கரன் மாலா இவர்கள்.

தொடர்ந்து வரும் இன்னும் ஒரு பாடல் சிட்னி மாநகரம் ஐஸ்வர்யா கண்டம் ரமணியின் பாடல். மதுரா மறிக்கொழுந்து வாசம் என்ற பாடல் எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள், நாங்கள் முனைக்கின்றோம்.

பழமைப்போல என்றும் நீண்டகால உறவு எங்களோட இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பூங்காற்றே என்ற முதல் வரியோடு ஆரம்பிக்கும் பாடல் சென்று வா நிலா என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இருக்கும் பாடல் என் தன் மகன் என்ற திரைப்படத்திலிருந்து கோழி கொண்டு கண்ணு என்ற வரி எடுத்து பாடுகின்றது இங்கிலாந்து நாடு அருள்மோகன் உங்களுக்காக.

இந்த பணியிலேதான் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேஷனின் பாடலும் கேட்போம். கல்கத்தா என்ற திரைப்படத்திலிருந்து நெஞ்சிலே நெஞ்சிலே என்று பாடுகின்றது.

இறுதியாக ஒரு பாடல். அந்த பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்படுத்த பாடலாக கனடாவிலிருந்து காவை சேனா ஆசான் அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். வெண்ணிலவு கொதிப்பது என்ன என்று வரி கொண்ட பாடலை அன்று

காலை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு வந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் மலர்ந்து எங்களை மகிழ்வித்த தித்திக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக மீண்டும் நான் சந்திக்கின்றேன் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வாங்கு வாழ்வோம் என்றும் அன்புடன் தமிழோடு.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

அம்மையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அகத்தியெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மத்திய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளை, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு

0: 2022 ஆண்டு 2022 செவ்வாய்க்கிழமை. கனடாவில் நேரம் இப்பொழுது 11:27. 2022 ஆண்டு 2023 முற்பகல். ஈழத்திரு நாட்டிலும் எங்கள் தாய் தமிழ் நாட்டிலும் 9:58 காட்டிக்கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு 10 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய நேயர் விருப்பம் இப்பொழுது முதல் ஆரம்பிக்கின்றது. அன்பு உறவுகளே, எல்லோரும் இணைந்து மகிழ்ந்து சிறப்பிப்போம். 2 நாட்கள் எனக்கு நான் பிறந்த குழந்தை என்று எனக்கு ஆறுதலை கொடுத்து விட்டார் என் மகள். காற்றலைக்கு கொண்டு வர விடவில்லை. காற்றலையில் வந்து நானும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் என்னை மூழ்கடித்துக் கொண்டிருந்தது. எல்லோரும் செய்தி பிரிவுகளிலும் நேரலையிலும் ஒளி வடிவத்திலும் அநேகமானவர்கள் தங்கள் உள்ள கிடக்கையையும் பிரமிப்பான மகிழ்ச்சியையும் தந்து என்னையும் பிரமிக்க வைத்து முகழ்த்தி விட்டார்கள். அந்த வகையிலே இறைவன் கருணையினால் நான் 75வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்து இந்த 25 நூற்றாண்டு எப்படி இருக்கும் என்பதை எண்ணுகின்றேன். அந்த 25 நூற்றாண்டில் செய்ய வேண்டிய கடமைகள் பலவற்றை நினைத்தேன். என் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேரையும் நினைவு கூர்ந்து நன்றியோடு காற்றலையில் வந்து உங்கள் அனைவருக்கும் இத்தனை பகுதி பகுதியாக பிரிவு பிரிவாக செய்திகளையும் படங்களையும் வாழ்த்துரைகளையும் மகிழ்ப்புகளையும் தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களையும் இதயம் கனிந்த பேரன்பினையும் இதயம் நிறைந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நன்றிகளும் இந்த பெருமைகளும் இந்த புகழும் என் மகளுக்கு போய் சேரவன் அவள் இருந்ததால் தான். அவன் கைங்கரியம், அவனுடைய அனுசரணை, அவனுடைய ஆதரவு, அவனுடைய பராமரிப்பு, அவனுடைய பரிந்துரைகள் இருந்ததால் தான் நான் இன்று உங்களோடு வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் என் உள்ளத்தின் எண்ணங்களை. மீண்டும் வரும் காலங்களில் நாங்கள் தினமாக சிறப்பாக பலமாக நேர்மையாக ஒழுங்காக வழி நடந்து செல்ல வேண்டும் என்று என் மகன் வந்திருந்த ஒரு தடவை ஒரு வார்த்தை கூறியிருந்தார். வாழ்வில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நாங்கள் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படாது விட்டாலும் இந்த வானத்தை இந்த பூமியை விட்டு செல்லும் பொழுது இவர் இன்னார் என்று தெரியக்கூடிய வகையில் நாங்கள் எங்கள் எச்சங்களை விட்டு செல்ல வேண்டும். அது நல்ல வழியில் நல்ல செய்கைகளில் நல்ல நோக்கத்தோடு இருக்க வேண்டும். அன்பு உறவுகளே, மீண்டும் தமிழ் தொண்டு செய்ய வேண்டும் என் தமிழ் அன்பு என் தொப்புள் கொடி உறவுகளோடு தினமும் உறவாட வேண்டும் என்ற திடகாத்திரத்தையும் என் கலை உலக நண்பர்கள் என்னை வந்து வாழ்த்திச் சென்ற அந்த நன்றியை நான் மறக்க முடியாது. அவர்களோடு பகிர்ந்து நான் பழைய நிலைக்கு சென்று விட்டேன். அதைவிட என்னுடைய பாலிய வகுப்பு தோழி பாடசாலை பள்ளி பாலர் பருவ தோழி வந்து என்னை வாழ்த்திச் சென்றது மேலும் என்னை மகள வைத்தது. வெளிநாடுகளிலிருந்து என்னுடைய அன்பு நண்பர் கலை உலக நண்பனாக வந்து சொந்த உறவாக மாறியது போன்ற இந்த மருமகன் மாமா என்ற ஆசையோடு அழைத்த இளங்கோ அவர்கள் எனக்கு பூங்கொத்து வழங்கி என்னை கௌரவித்து அங்கிருந்து இங்கே இப்பொழுது இருக்கும் நவீன வசதி மூலம் இங்கே எனக்கு அவர்கள் விநியோகம் செய்தார்கள். வீடு தேடி வந்தது எல்லாம் என்னை எங்கோ கொண்டு சென்று விட்டது. நான் இவ்வளவு கடமைப்பாடு உடையேன், இவ்வளவு தூரம் என் உள்ளத்தை நேசிக்கின்றார்களே என்று எண்ணி மகிழ்ந்தேன். என் மகன் வந்து 4 மணிக்கு அளவு உரையாடி செல்லும் போது கூறினார் மீண்டும், நான் மிக மனமகள்வோடு செல்கின்றேன். அப்பா நலமாக மகிழ்வாக இருக்கின்றார். அவர் எங்கிருந்தாலும் மகிழ்வாக இருக்க வேண்டும். அவரை சூழ்ந்து இத்தனை உறவுகள் நீங்கள் நேசித்து மகிழ்வை தெரிவிக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்கள். எங்கள் குடும்பம், எங்கள் சந்ததி, வாரிசுகள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறுகின்றேன் கூறியிருந்தார். அதான் நான் வந்து உங்களுடைய எதுவும் பேச முடியாது, அவர் முடித்து விட்டார். அது மட்டுமில்லை, என்னுடைய மகள் மீரா அடிக்கடி உங்களோடு பேசி என்னுடைய வாழ்த்துக்களை, என்னுடைய செய்திகளை, என்னுடைய நிகழ்ச்சிகளை திறம்பட எல்லாம் கலையத்தை கவனித்தார். குடும்பத்தை வளர்ந்தவர் அவர்களை கவனித்தார். உணவுகளை பெறுமாறு எவ்வளவோ நாம் செய்து கொண்டிருந்தார். அது என்ன நான் கடமை செய்தேன்? அவர்களுக்கு நான் எப்படி இதை தீர்ப்பேன் என்று தெரியாமல் நான் திண்டாடுகிறேன். அன்பினால் உங்கள் எல்லோருடைய அன்புக்கும் நான் அடிபணிகிறேன், தலைகுனிகிறேன். சிரம் தாழ்த்தி உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவா, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பிரமாதம். அது வருவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் நீடித்து நாங்கள் பயணிக்க வேண்டும். எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி என்று ஒன்று இருந்தபடியால் தான் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரையும் ஒரே முகமாக நான் காணக்கூடியதாக இருந்தது. மீண்டும் அந்த வாய்ப்பை தர வேண்டும். தொடர்ந்தும் உங்களோடு நான் அளவலாவி உங்கள் அன்பை பகிர்ந்து உங்கள் அன்பிலே நான் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்ற வரத்தை கொடுக்க வேண்டும் என்று உறவினாடி தியானித்து என் நிறைவரை வணங்கிக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்து தொடர்வோம், பயணத்தில் வழி நடப்போம், நல்ல வழியில் சிறந்த வழியில் நேர் வழியில் நடப்போம் என்று கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம். அங்கே யார் என்று வரப்போகின்ற முதலில் பாடலை கேட்க ஓடி வாருங்கள், உங்கள் பாடலை கேடுங்கள், உடனே பாடல்கள் ஒளிபரப்பப்படும் இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் என்று கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம். ஒரு பாடல் ஒன்று வருகின்றது. அந்த பாடலை நான் முதல் வரியை தருகின்றேன். பழமை போல பல்லவி தானே மீண்டும் மீண்டும் வர வேண்டும், சரணம் தானே மீண்டும் பல்லவி கோடி வர வேண்டும், ராகம் அப்படித்தானே மாறி வருகின்றது. அதேபோன்று நாங்கள் சுற்றி சுற்றி ஒரு அன்பு என்ற எல்லைக்குள்ளே நாங்கள் இருக்கின்றோம். அந்த அன்பு என்ற குடையை, அந்த குடையின் தடியாக என் அன்பு மகள் மீரா இருக்கின்றார். அந்த அன்பு குடையின்கள் அனைவரும் இருப்போம், அன்பு மலையில் நினைவோம் என்று கூறிக்கொண்டு இந்த பாடலை கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள். முதல் பாடலை யார் தரப்போகிறீர்கள்? வளமை போல 6478746415 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். குருபாஸ்கர் அவர்கள் வந்திருக்கார், என்னை பாடல் தர வேண்டாம், என்னை அழையுங்கள் என்று வந்துவிட்டார் வந்துவிட்டார் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு குருபாஸ்கர் அவர்களே.
1: வணக்கம்யா. வணக்கம்யா.
0: நலமா
1: இருக்கின்றேன்.
0: நலமாக மகிழ்வாக தெம்போடு இருக்கின்றேன். அடிக்கடி நான் அதை அறிந்து கொள்கிறேன், உங்களுடைய அன்பிலிருந்து தெரிந்து கொள்கிறது. நலமாக இருக்கணும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமா இருக்கிறேன் ஐயா.
0: சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். இந்த நல்ல மகிழ்வான வேளையில நீங்கள் எல்லாம் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருந்த 2-3 நாட்களில் உங்களுடைய சொந்த காரியம் போன்று என்னோட என்னை வாழ்த்தி, என்னை புகழ்ந்து, என்னை மேலே வைத்து, என்னை ஏற்றி வாழ்த்தி வணங்கி ஆசீர்வாதம் வாங்கி வாழ்த்தினீர்கள். இந்த வேளையில என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் முதல் பாடலாக?
1: எங்களுக்கு உங்களை பற்றி ஒரு தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா.
0: அப்படியா? போக போக தெரியும். நானாக சொல்வதை விட தாங்கள் நீங்களாக அறிந்து கொள்வது மேலும்
1: இன்ட்ரெஸ்ட்.
0: அதுதான் வலிமை உண்டு. உண்மையும் அதுதான்
1: கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருந்தது உங்களை பத்தி கேட்கறதுக்கு. அப்படியே நான் சென்னை போயிருந்தா ஒரு ஓரமா நின்னு உட்கார்ந்துட்டேன். அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன். உங்க பையன் பேசினது, உங்க நண்பர்கள் பேசினது,
0: எல்லாம் கேட்டு
1: சக நடிகைகள் பேசினது, அதெல்லாம் அப்படியே ரொம்ப உன்னிப்பா கேட்டுட்டு இருந்தேன். நீங்க எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி.
0: ஆழமான நீர் எப்பொழுதும் அது அமைதியாகத்தானே ஓடும், சலசலத்து ஓடுவது
1: உண்மைதான்,
0: சிறு நதிகள் தான்
1: உண்மை.
0: நிறை குடம் எதுவும் களம்பாது இல்லையா? குடத்துக்குள்ளேந்து அப்படி இல்லை. இங்கே வந்து என்னோட பக்கத்திலே இங்கே இந்த நாட்டில இருப்பவர்கள் கூட நான் சொல்லாமல் என்னுடைய திரைப்பட பயணத்தில் எனக்கு நடந்த மேன்மையான சம்பவங்களை அவர்கள் புத்தகங்களில் படித்திருக்கிறோம், செய்தித்தாள்களில் படித்திருக்கிறோம். அவர்கள் தான் கூறினார்கள். நீங்களும் இதையெல்லாம் மேடைகளில் வந்து கூறவில்லை. நான் நானாக கூறக்கூடாது இல்லையா?
1: அடுத்தவர்கள் கூறணும். அது வந்து உங்களை பற்றின முழு பெயர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது.
0: தெரிந்து கொண்டீர்கள். நான் வாழ்த்துக்கள். நன்றி. ஒழித்து மறைத்து அங்கே சொல்லி நேராக நடப்போம், நேர்மையாக நடப்போம், நிதானமாக நடப்போம்.
1: பெருமை முழுவதும் மோண்டியல் வானொலி சேரும் ஐயா.
0: நிச்சயமாக அதை ஆக்கி வைத்துவள் என்னுடைய அன்பு மகள் ஆணி ஆணி வீராக இருப்பவாவா.
1: தெரிஞ்சு போச்சு ஐயா.
0: நன்றி. பல இடங்களினாலே நான் அறிமுகப்படுத்தப்பட்டவன் தான். ஆனாலும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி ஊடாக என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது எனக்கு மேலும் சந்தோஷமாக இருக்கின்றது. அது உண்மை சம்பவமாக எல்லோரும் அதை எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்.
1: இப்பொழுது எங்களுக்கு எல்லாம் தெரியவதற்கு வாய்ப்பு இல்லையா? இங்கோ இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும்.
0: பெருமதியான ஆள்.
1: நீங்களே தமிழகம் வந்தா கூட எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை.
0: ஆமா,
1: இதெல்லாம் வந்து வெளிப்படையாக ஒரு நண்பர்கள், சக நண்பர்கள், உங்கள் பிள்ளைகள் இது போல சொல்லும் போதுதான் எங்களுக்கு தெரிகிறது.
0: அடுத்தவர்களால் பேசப்படும் வகையில் தான் நாங்கள் வாழ வேண்டும். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று என்னுடைய தந்தையார் எனக்கு படிப்பு கற்பித்தது. அதை நான் எனக்கு சொன்ன இந்த மகன் அன்று வந்தார். அவரை பற்றி ஒன்றுமே கூறவில்லையே. பார்த்தீர்களா? 4 மணி அவர் தன்னை பற்றியோ, தன் குடும்பத்தை பற்றியோ, பிள்ளைகளை பற்றி, அவருடைய அவர் பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய இதுல இருக்கின்றார்கள். சிறப்பு அங்கிருந்து அமெரிக்க மக்கள் என்னுடைய பேரனுக்கு விமான சீட்டு அனுப்பி அழைப்பார்கள். இந்த ராப் சோங் மியூசிக் போடுகிறார். ஒரு மியூசிஷியன் அவருடைய மகன். அவரை சிறுவயதிலிருந்து ஒரு மியூசிக் அறையாக செய்து அதுக்குள்ளே எல்லா வாத்தியங்களும் அங்கே இருக்கும். அதுக்கு அப்படி வளர்த்து வைத்தவர் அவர். மற்றவர்கள் காரோட்டம் பந்தடி அது இரண்டு வழியில விட்டு விளையாட வைத்திருப்பார். அவர் அப்படி அவர் முழுவதும் அந்த சிந்தனை அவருக்கு விஞ்ஞான அந்த சங்கீதத்திலே தான். அவர் இப்பொழுது அவர் சங்கீதத்தோடு அவர் இப்பொழுது வந்து டென்மார்க் பல்கலைக்கழகத்திலே வைத்தியத்துறை விரிவுரையாளராக இருக்கிறார் அவருடைய மகன். அது மட்டுமல்ல 15 வயதிலே ஒரு முழு சீரி இருபட்டு ஆல்பம் செய்து இருபட்டு விட்டும் பொழுது லண்டன் தமிழ் வானொலி ஊடாக வந்து 8 பேர் வந்து நின்று நடத்தி வெளியீடு செய்ததற்கு என்னுடைய மகன் என்னைத்தான் பிரதமர் விருந்தினராக அழைத்திருந்தார். கனடாவிலிருந்து அங்கு சென்று வந்தேன் என்று அவருக்கு அவரை பொறுத்தவரை பெருமதியான ஒரு தகுதியான ஆளிவர் தான் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அப்படியெல்லாம் பல விடயங்கள் ஒன்றும் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஒரு சந்தர்ப்பங்களிலே நாங்கள் ஒன்றையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். இன்று நாங்கள் நேர் நேரம் அல்லவா, அடுத்தவர்கள் பாடல் கேட்க இருப்பார்.
2: என்ன
0: பாடலை கேட்போம்
1: பாஸ்கர் என்று? சரி ஐயா, எனக்கு வந்து ஐயா கூலிக்காரன் திரைப்படத்துல இருந்து வச்ச குறி தப்பாது இந்த புலி தோக்காது அந்த பாட்டு போடுங்க.
0: வச்ச குறி தப்பாது இந்த புலி தோற்காது, நல்ல ஒரு பாடல். இந்த புலி தோக்கா இப்ப எங்க சென்னையில இருக்கின்றீர்களா சிதம்பரத்தில் இருக்கின்றார்களா?
1: சிதம்பரம் வந்துட்டு என் நைட்டு தான் கிளம்பி வந்தேன். நைட்டு அம்மா கிளம்புறதே வந்தேன்.
0: ஓ நல்லது பாஸ்கர், உங்களுடைய பாடலை தெரிந்த அன்பு சகோதரா கேட்டு மகிழ்வோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள், நன்றிகள்.
1: நன்றி.
0: எங்கே அடுத்த உறவாக யார் வரப்போன்றில் அழைக்க வேண்டும், ஓடிவர வேண்டும், வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் இதுதான் 647-8746-1515 என்ற எடுத்து தொலைபேசியோடு வாருங்கள், பேசுவோம், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அதற்கிடையே விருப்பமான பாடலை தெரிந்து கொண்டு ஓடி வாருங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்வோம். அன்பு உறவுகளே, இப்பொழுது இவர் ஒரு பாடலை தந்திருக்கார், வச்ச குறி தப்பாது என்று ஒரு பாடல். வச்ச குறி தப்பாது அந்த பாடலை கேட்போமா? அந்த பாடலை இப்பொழுது வருகின்றது பாடல், கூலிக்காரன் திரைப்படத்திலிருந்து வச்ச குறி தப்பாது என்ற பாடல். குருபாஸ்கர் உங்களுடைய பாடல் வருகிறது. இப்பொழுது தமிழ் வாணன் அவர்கள் வருகின்றார்கள், அவர்களை அழைத்துவிட்டு உங்கள் பாடலை தருகின்றேன். அன்பு உறவே, ஒரு வினாடி தாருங்கள். ஓகே, வணக்கம். வணக்கம் தமிழ் வாணன் அவர்களே. வணக்கம் தமிழ் வாணன், அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது போல் தெரிகின்றது, மீண்டும் அழைப்பார் என்று. இது ராஜ்குமார். முதலாவது இடத்தை தவறப்பட்டு விட்டார் அன்பு மகன் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் ராஜ்குமார்
3: ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷம் உங்க குரல் கேட்டது. நல்ல ஓய்வு எடுத்தீங்களா?
0: நல்ல ஓய்வு எடுத்தேன்.
3: உங்களுக்கு
0: ஓய்வு எடுத்தேன். ஓய்வு எடுக்க விட்டால் தானே நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுடைய பரிமாற்றங்கள் எல்லாம் சிறப்பு சிறப்பாக. கண்ணுறங்க விடவில்லை, என்னை கண்ணுறங்க விடவில்லை.
3: அதுதான் நான் கேட்டேன் தானே உங்களுக்கு அழைப்பு மேல அழைப்பு வந்தது அம்மா சொன்னாங்க. தெரியும், எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் உங்க உடல்நிலைக்காக ஓய்வெடுங்க. ஒன்னு இன்னைக்கே நேரலைக்கு வந்தீங்க, உரிமையா கேக்குறவங்களை பாருங்க, ஓய்வு எடுக்கலாம் இல்லீங்க. ஒன்னும் அடிச்சு என்னங்க இருக்குது அவசரம்?
0: உங்களோட பேசி மகிழ்வீங்க. எப்படி ஓய்வு எடுத்தாலும் உங்களோடு பேசி மகிழ்வதில் உள்ள ஆனந்தம் எனக்கு இல்லை.
3: கண்டிப்பாங்க.
0: இந்த நேரம் இந்த கொரோனாவுக்கு ஒரு நன்றி, ஏன்னா மக்கள் அதே நடனமாட்டம் வீட்டுக்கு வரவில்லை. இரண்டாவது சினிமா பனி அடித்து எங்கள் வீட்டுக்கு வெளியே கால் வைத்து போய் மகள் வந்து அவையில் வந்து உள்ளுக்கு வீடு வர இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். முழங்கால் அளவு சினிமா வெளியே இருக்கின்றது. அவர்கள் எல்லாம் அதெல்லாம் பழிச்சோடு இறைவ உண்டா நான் இல்லையா வேண்டாம் அப்படி இருக்கட்டும் பாருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.
3: உங்களுக்காக இன்னைக்கு பாடல் சின்ன கவுண்டர் படத்துல இருந்து கண்ணுப்பாட போகு சின்ன கவுண்டர் மாதிரி அந்த பாடல் ஒழிக்கிறப்பங்க உங்களுக்காக.
0: நன்றி. சின்ன கவுண்டர் என்ற பாடலை அன்பு ராஜ்குமார் அவர்கள் தந்திருக்கின்றார்கள், நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்வோம். நன்றி ராஜ்குமார்.
3: நன்றி.
0: எங்கே அடுத்த உறவு யார் காற்றாலையில் காத்துக் கொண்டிருக்கிற தமிழ் வாணன் வந்துவிட்டீர்களா? முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகத்தின் தொழிலிறப்பாகும். நேயர் விருப்பம், நேயர் நேரமாக இந்த நேரம் வந்து அந்த நேரத்திலே தங்களுக்கு விருப்ப பாடலை கேட்கும் வகையிலே குரு பாஸ்கர் உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகின்றது. கேட்போம் முதல் பாடலாக இன்று உங்கள் பாடலை.

எதை கண்டு அஞ்சாது எதிரிய விடாது பொட்டியும் நாம் போட்டவா நட்டியம் கூட ஆடவா பொட்டியும் நாம் போடவா நட்டியம் கூட ஆடவா.

நாட்டியம் கூட ஆடவா, நான் தான் இங்க வல்லவர், ஆனால் நான் நல்லவர், நான் தான் இங்க வல்லவர், ஆனால் நான் நல்லவர். பச்சை குறி தப்பாது இந்த புலி தோக்காது, எதை கண்டு அஞ்சாது, பெரிய விடாது.

0: நான் கூறியது கேட்க முடியாது. வணக்கம் வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
1: இனிய காலை நேர வணக்கம் ஐயா, உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தோடு சிலுவை சந்தனராஜ்.
0: இரண்டு நேர வணக்கத்திலும் ஐக்கியமாக இருக்கின்றோம். உங்கள் வணக்கங்களை ஏற்றுக்கொண்டு நானும் உங்களுக்கு அந்த இரண்டு வணக்கத்தையும் தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நிச்சயமாக ஐயா, நலமா இருக்கும் ஐயா. 75 வயது குழந்தையை நாங்கள் தற்போது காட்டலையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. எல்லா நண்பர்களோடும்
0: 75 வயது குழந்தை பிறந்து திகாது, அப்படியே திளைத்து விட்டது. எல்லோ பக்கத்தாலும் வாழ்த்துக்களும் வந்து அவருடைய மகிழ்ச்சி கடலுக்களே மூழ்கடித்து விட்டது. நன்றி சந்தனராஜ் அவர்களே, நீங்கள் குடும்பத்தோடு என்னை வாழ்த்து உங்களுடைய ஆசிரியம் வாழ்த்துக்களை தந்ததை விட்டு எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. அன்பார்ந்த நன்றிகளை தினைக்கும். இதற்கு காரணம் இந்த மகள் தான், இந்த மகள். எல்லோரும் கேட்டார்கள் ராஜ்குமார் என்ன ஓய்வு எடுத்திருக்கலாமே, அவசரமில்ல வந்திருக்கலாமே. உண்மையிலே ஓய்வு எனக்கு தேவையில்லை, இந்த மகளுக்கு தான் தேவை. அவளுக்கு தான் 3-4 நாட்களுக்கு நீங்கள் இரவு பகலாக உறக்கங்களை துறந்து செய்து கொண்டிருக்கின்றால் அப்பா மீது உள்ள அந்த பாசமும் உங்கள் மீது உள்ள அந்த நம்பிக்கையும் அன்பும் நம்பிக்கடன்கள்
1: நேசமும் நம்பிக்கையும் நிச்சயமாக. அடுத்த நண்பருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். அந்த வேலையில பணம் பெண் பாசம் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு பாடல் கேட்போம்.
0: கேட்போம், என்ன பாடல?
1: அன்போடும் பண்போடும் உறவாடும் பாசம் அழியாத வரலாறு.
0: அன்போடும் பண்போடும் உறவாடும் பாசம்
1: அழியாத வரலாறு.
0: அழியாத நல்ல கருத்து ஐயா, நல்ல வசனம், நல்ல வாக்கியத்தோட வந்த பாடல்.
1: நிச்சயம்,
0: அன்போடும்
1: உண்மைங்கய்யா.
0: அன்போடும் உறவோடும்
1: அன்போடும் அன்போடும் பண்போடும் உறவாடும் பாசம்.
0: ஓ, அன்போடும் பண்போடும் உறவாடும் பாசம், நல்ல பாடல். அந்த பாடலும் உங்களுக்கு நன்றி சந்தன்ராஜ், அனைத்துக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், சிறப்புகள், நன்றி. அடுத்த உறவுகள் வந்திருந்தார்கள். அவர்கள் தமிழ் வாணன் ஐயா, ராமிக் அவர்கள் எல்லோரும் அழைத்திருந்தீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். ஓடி வாரங்கள் காற்றலை கண்டு கேட்டுக்கொண்டு அடுத்த பாடல் கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டர் என்று அற்புதமான ஒரு உள்ளம்பூர்வமான அன்பான பாடல் ஒன்றை கேட்டிருந்தார் எங்கள் ராஜ்குமார். அவர் பாடலை கேட்டு மகிழ்வுமா இப்பொழுது வருகின்றது பாடல். ராஜ்குமார், உங்கள் பாடல்.
2: நல்ல கண்ணு கொள்ளி கண்ணு கண்ட கண்டு உண்ட கண்ணு கருவி எல்லா கண்ணும் கண்டு பிடிதோ

0: நன்றி அன்பு உறவுகளை. இந்த பாடலை கேட்டு மறந்த எங்களுக்கு காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு மகள் சியாமளா அவர்கள் எங்களோடு கலந்து கொள்வதற்காக. ராஜ்குமார் உங்கள் பாடல் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே வணக்கம். வணக்கம் சியாமளா. வணக்கம்
1: மகளே.
0: வணக்கம் மகளே. வணக்கம் அப்பா. அப்பா என்று வாய் நிறைய கூறுபவர்கள் அல்லவா நீங்கள் எல்லோரும். என்னுடைய அன்பு செல்வங்கள், நலமாக இருக்கின்றீர்களா அம்மா?
1: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்க.
0: இரண்டு நாள் ஒளிபரப்புக்கு வராதது எனக்கு ஏதோ ஒரு இரண்டு மாதத்துக்கு மேல் வராதது போல் இருக்கின்றது. அந்த அங்கிருக்க என்னால் ஓய்வெடுக்க மகள் கூறியபடி அடிக்கடி என்னை கவனித்துக் கொண்டு ஓய்வெடுங்கள் என்றால் எங்கே ஓய்வெடுக்கிறது? தொலைபேசி அழைப்புகள், என்னுடைய அன்பு அழைப்புகள் எல்லாவற்றையும் நான் பதில் கூறத்தானே வேண்டும். இருப்பினும் என் உறவுகளை நேரடியில் பேசும் அந்த ஆனந்தத்தை பெற ஓடி வந்து விட்டேன். நான் கூறுங்கள், எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? நல்லது. குழந்தைகள் சின்ன குழந்தைகள் என்னுடைய பெரிய குழந்தைகள் நீங்கள் எல்லோரும் அன்புடன் என்னை வாழ்த்தி ஆசி வாங்கி இருக்கிறதுக்கு என்னுடைய நன்றி இறைவனுக்கு தான் நன்றி கூற வேண்டும். உங்களோடு எல்லாம் மீண்டும்
1: நன்றி
0: அம்மா. தொடர்ந்தும் நாங்கள் பயணிப்போம் அன்போடு. என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் அம்மா?
1: கௌரி மனோகரி படம் பா.
0: கௌரி மனோகரி திரைப்படத்திலிருந்து.
1: அருவி கூட ஜதி இல்லாமல் சுரங்கள் பாடுது.
0: அற்புதமான ஒரு பாடல் என்று கேட்க மகிழ்வாக இருக்கும்போது அப்பாவுக்கும் விருப்பமான பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் எங்களுடைய சந்தோஷ் அவர்களும் அடிக்கடி கேட்பார் விருப்பம். அவருக்கும் இந்த பாடல் விருப்பம் தருகின்றேன் அம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் நாங்கள் பயணிப்போம் மகிழ்வோம். நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி. அடுத்த உறவு யாரா இருக்கலாம்? அழைத்து விட்டு சென்று விட்டீர்களா, கலைத்து விட்டீர்களா? ஓடி வாருங்கள். உங்கள் பாடலை தருவது ராஜ்குமார் அவருடைய பாடலை கேட்ட நேரம் பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் ஒரு பாடல் வந்திருந்தார், பணம் பெண் பாசம். அந்த திரைப்படத்திலிருந்து அன்போடும் பண்போடும் உறவாடும் உறவுகள் உறவாடும் என்று ஆரம்பிக்கும் ஒரு இனிமையான வரிகளுடைய பாடல் கேட்போம் இந்த நேரத்தில்.

0: அற்புதமான வரிகளை தாங்கி பொருத்தமான நேரத்தில் சிறப்பான பாடலை தந்த சந்தன்ராஜ் அவர்களே உங்களுக்கு நன்றிகள். இனிமையான ஒரு பாடல் அன்போடும் பண்போடும் உறவாடும் என்று ஆரம்பித்த அந்த பாடல் மனதை கவர்ந்த பாடலாக இருந்தது. இப்பொழுது காற்றலையில் ஒரு அன்பு உறவர்கள் இருக்கின்றார், அவரை அழைத்துடன் வணக்கம் வணக்கம் மகளேஸ்வரன்.
1: அப்பா சொல்லுவா.
0: நலமா இருக்கின்றீர்களா மகனே?
1: நலமா இருக்கேன்பா.
0: நீங்களும் கரூர் தானே?
1: ஆமாப்பா.
0: நல்லது. எப்படி உங்கள் உறவுகள், இல்லத்தில் எல்லோரும் அனைவரும் நலமா இருக்கின்றீர்களா? அற்புதமாக வந்து என்னுடைய மங்கள் தமிழ் வானொலி நிகழ்ச்சிகளை அலங்கரித்து வாழ்த்துக்களை தந்து வாழ்த்தி சென்ற உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் காற்றலையில் வந்து உங்களை குரலை கேட்கும் பாக்கியத்தை தந்த இறைவனுக்கு நன்றியை
1: கூறிக்கொள்ளுகின்றேன்.
0: ஒரு கடமையும் இல்லை. வந்து சிறப்பாக நிகழ்ச்சிகளை கொண்டு செலுத்துவது என் மகளோடு ஒத்துழைத்து சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சிகள் கேட்க ஆனந்தமாக இருந்தது. நல்லது. இந்த வேளையில் நீங்கள் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் மகளேஸ்வரன்?
1: நான் சிரித்தாள் படத்துல இருந்தப்பா கிப்பா பாதி பாடம் அப்படி ஹாப்பி பர்த்டே அந்த பாட்டு வரும்.
0: அந்த பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: ஆமாப்பா. நேத்து உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்ல முடியல, அதனால அந்த பாட்டு மாமா உங்களுக்கு.
0: நீங்கள் வந்து வாழ்த்து இருந்தீர்கள், உங்களை வாழ்த்து எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒளியிலே நன்றிகள். உங்களுடைய நீரலியில் வந்து இப்பொழுது வாழ்த்து விட்டீர்கள். உங்களுடைய பாடல் காற்றலைக்கு தருகின்றேன். இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் எங்கள் வானொலியோடு இணைந்து பயணிப்போம். நன்றி. நன்றி மகனே. நன்றி. அடுத்த பாடலை யார் தர போகின்றார் என்னும் வேளையிலே மகளேஸ்வரன் வந்து மகிழ்வித்து செல்கின்றார். அவருடைய பாடலை கேட்டு மகளை இருக்கின்றோம். இங்கு பலர் அழைத்து அழைத்து அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அன்பு அடுத்தது ராஜேந்திரன் பெறுகின்றார். அவரும் கரூரில் இருந்தான் பெறுகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் ராஜேந்திரன் நீங்கள் இணைப்புக்கு வந்து விட்டீர்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் மகனே ராஜேந்திரன். ராஜேந்திரன்
2: அப்பா வணக்கம். அப்பா
0: வணக்கம் வணக்கம். நான் பேசுகிறேன். நான் பேசுவது கேட்கவில்லையா உங்களுக்கு?
2: இல்லப்பா கேக்குது. நான் பேசுறது அப்பா உங்களுக்கு கேட்கல.
0: இல்ல நீங்க பேசுவது எனக்கு கேட்கின்றது. கேட்கின்றது மகனே. நீங்க
2: இப்ப கேக்குது.
0: இப்பொழுது
2: கேட்குறீங்களா?
0: நலமாக வளமாக மகிழ்வாக இருக்கின்றேன். உங்கள் வாழ்த்துக்களுக்கும் அழைத்து சிறப்பித்த காற்றிலே சிறப்பித்தும் என்னுடைய நன்றிகள். உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிமையாக இருந்தது. நன்றி. பனிப்புகள் கூடுதலா கொட்டி மூடி வச்சு கொண்டிருக்கிறது எங்களை எல்லாம் வெளியே உலாக விடாம.
2: இங்க எல்லாம் கொஞ்சம் சளி இது மாதிரி எல்லாம் வருமா வராதப்பா? அந்த பனிக்கிறதுக்கு உங்களுக்கு
0: அதுக்கேற்ற நடவடிக்கையோட பாதுகாப்போட இருக்கிறோம் மகனே. நாங்கள் அது ஒழிஞ்சு பழக்கப்பட்டு விட்ட 35 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது தானே. சரி, அப்ப இந்த வேளையில நீங்கள் என்ன பாடலோடு வந்தீர்கள் என்று கேட்பதற்கு மகிழ்வான நேரத்தில்.
2: அப்பா பாக பிரிவினில இருந்து தாளையாம் பூ முடிந்து தடம் பார்த்து நட நடந்து அந்த பாட்டுப்பா.
0: இனிமையான ஒரு பாடல் எப்படி உங்களை கவர்ந்தது? அந்த பாடல் ராகம் கவர்ந்ததா, படத்தினுடைய காட்சி கவர்ந்ததா, இல்ல பாடலின் கருத்துக்கள் கவர்ந்ததா, இல்ல நாகரிகம் கவர்ந்ததா, பண்பாடு?
2: அப்ப நான் வந்து இப்ப ஒரு 10-12 வருஷம் இருக்கும் அந்த படம் பார்த்து.
0: உங்களை கவர்ந்து விட்டது. நல்ல பாடல், சிறந்த பாடல். நல்லது.
2: படம்
0: முழுவதும் பார்த்து முடிச்சீர்கள். அந்த பாட்டை நாங்கள்
2: அந்த படமும் பாட்டு முழுசிருந்து
0: கட்டிக்கார் நல்ல ரசிகனா இருக்கிறீர்கள். உங்கள் பாட காற்றலைக்கு வரும்போது உங்களோடு சேர்ந்து நாங்களும் ரசிக்கின்றோம். மீண்டும் பயணிப்போம். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: நன்றி மகனே. நன்றி மகனே. இணைந்ததற்கு நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். அடுத்த அன்புறவு யாராக இருக்கலாம்? ஜெயா என்னுடைய குண்டு பேத்தி வருகின்றார். வணக்கம் குண்டு பேத்தி.
3: வணக்கம் தாத்தா.
0: என்ன நடந்தது கொண்டு பேசி? ரெண்டு போனது மாறி மாறி அடிச்சு பாத்துருக்கீங்களா? எப்படியும் காற்றலையில் கண்டுபிடித்து வேணும் இந்த தாத்தா வேண்டு எண்ணி விட்டு. நலமா இருக்கீங்களா பேத்தி?
3: நலமா இருக்கிறேன்
0: தாத்தா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். என்னுடைய பிறந்த நாளை ஒட்டி நீங்கள் காற்றலை சிறப்பித்து வாழ்த்துக்களை மனமார்ந்த வாழ்த்துக்களை தந்து வைக்க நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். நன்றி. என்ன பாடல இப்பொழுது எப்படி என்னுடைய கொள்ளு பேர் அந்த பேர் கொள்ளு பேர் எப்படி இருக்கா?
3: நல்லா இருக்காங்க.
0: எல்லாரும்
3: சௌக்கியமா இருக்காங்க.
0: நான் வருந்து விட்டேன், ஓய்வெடுத்து விட்டேன், வந்து விட்டேன். உங்களோட பேச என்ன பாடலை கேட்போம்?
3: எனக்கு உழப்பாளி படத்துல இருந்து ஒரு கோல கிளி சோடி தன்னு
0: ஒரு கோல கிளியா ஒரு சோல கிளியா
3: ஒரு கோலக்கிளி
0: கோலக்கிளி என்ன பாடல்? உழைப்பாளி திரைப்படத்து பாடல். உழைப்பாளிகள் தானே அப்படி தர முடியும் சந்தோஷத்தை. நன்றி, உங்களோடு இணைந்து நான் கேட்டு மகள்கின்ற அந்த பாடலை காட்டளையில் வரும் கேட்டு மகள்வோம் மகளே பேத்தி அன்பு பேத்தி எனக்கு உண்டு பேத்தி வாழ்த்துக்கள். நல்ல சிரிப்பு. எங்கே அடுத்த அன்புறவு யாராக இருக்கலாம்? வந்து விட்டார் என்னுடைய கண்ணன். கண்ணன் வந்து விட்டார். வணக்கம் கண்ணா. கண்ணா வணக்கம். வணக்கம் மகனே. கண்ணன் நிறைந்த சிரமங்கள் பெற்றுவிட்டீர்கள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறைவேற்றி அம்மாவோடு இணைந்து ஒருங்கமைத்து சிறப்பு. என்னுடைய பிறந்த நாள் 75வது முக்கால் நூற்றாண்டை காலடி எடுத்து வைத்த என்ன வரவேற்று வாழ்த்து கூறி எல்லோரையும் இணைத்து எல்லோருடைய வாழ்த்துக்களையும் தொகுத்து வழங்கி எல்லாம் சிறப்பித்தீர்கள். நல்ல நிகழ்ச்சிகளை கொடுத்தீர்கள். என்றென்றும் என்னுடைய நன்றி கடன் இருக்கின்றது. நன்றியும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு மகனே. நன்றியை சொல்லி நான் தூர வைக்கவில்லை. ஆனால் நன்றி மறப்பது நன்றன்று. நன்றி நாங்கள் பகிர வேண்டும் இல்லையா?
4: அப்பா இவ்வளவு சிறப்பு மிக்க உங்களோட எங்களுக்கு பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறப்ப எங்களுக்கு அம்மா அது நாங்க அப்பாவா எங்களுக்கு ஏத்திட்டு நாங்க இருக்கிறது. அதுக்கு நாங்க பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கோம்.
0: இவ்வளவு அன்பு உள்ளங்களை நான் பெற்றதுக்கு நான் இவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் மகனே. இறைவனுக்கு நான் அதை விட எல்லோற்றையும் மேலான எனக்கு ஒரு பெண் குழந்தையை இறைவன் கொடுத்திருந்தாரே, அதை நான் என்றும் மறக்க முடியாது இல்லையா? சிறப்பு சிறப்பு நிகழ்த்தினீர்கள். வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றிகள். இப்பொழுது என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
4: இப்பொழுது எங்கப்பா ஒரு கைதியின் டைரி படத்துல இருந்துங்கப்பா. பொன் மானே கோபம் ஏனோ.
0: யார கோபித்து விட்டார்களா?
4: ஆமாங்கப்பா,
0: அது பொன் மானே தானே. எவருக்குப்பா நகையாக்கி கொள்ளாம பொன் மானே கோபம். அது அந்த பாடலுக்கு கமலஹாசனோட ரேவதியா ராதாவா? கோபம் ரேவதி. நல்லதையா அந்த பாடல் உங்களுக்கு காட்டலை தருவேன் கண்ணா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிகள். மீண்டும் பயணிப்போம், தொடர்ந்து பயணிப்போம். அடுத்த உறவாக ஜோர்ஜ் இணைப்பில் இருக்கின்றார் போல் தெரிகின்றது. ஃபாரூக் வந்து விட்டார். வணக்கம் வணக்கம். என் குட்டி பேராண்டி, என்னுடைய குட்டி சிங்கம், குளப்படி சிங்கம் ஃபாரூக். அன்பு குளப்படி சிங்கம் ஃபாரூக் அவர்களே, வருக வருக.
5: அன்பு வணக்கம் அப்பா. அன்பு வணக்கம். தாங்கள் நலம் அறிந்தேன் அப்பா. தாங்கள் ஆசீர்வாதத்தோடு கடவுள் அருளாலும் நானும் நலமாக மகிழ்ச்சி
0: சிறப்பு மகிழ்ச்சி. நன்றி, என்னுடைய உங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: எழுதினார்கள்.
1: மறுவீடு
0: தேடி போயிருக்காங்க. வாழ்த்துக்கள் திறப்பாக அவர்கள் பல பேரும் பெற்று வாழலாம். வாழ்த்துக்கள். என்ன பாடலோடு வந்தீர்கள்? வார ஆரம்பமாக திருமண பாடல் கேட்டீர்கள்.
1: அப்பா காட்டி சீமராசா.
0: சீமராசா
1: சீமராசா
0: திரைப்படத்தில் தான். என்ன பாட?
1: வாரே வாரே சீமராசா.
0: வாரேன் வாரேன் சீமராசா. அடேங்க அப்பா, சீமராசா வாக்கி விட்டீர்கள். வாரேன் வாரேன் சீமராசா. சீமராசாவின் சிங்கக்குட்டியே நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே அன்பு மகள் ஷியாமலா ஒரு பாடலை தந்து தந்தார் அல்லவா, அந்த பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். எங்களுடைய ஜோர்ஜ் ஆன்லைன்ல இருக்கின்ற. வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம் வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் பல முறை சொன்னேன் அன்பு ஜோர்ஜுக்கு. வணக்கம். காத்தலையில் வந்து கனகலப்பாக வந்து அற்புதமான வாழ்த்துக்களை உள்ளம் திறந்து பேசி என்னை மகளோடு வாழ்த்தி வரவேற்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். என்னுடைய ஆசீர்வாதம்.
2: நன்றி ஐயா. தங்களின் ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு தேவை.
0: எப்பொழுதும் அப்பாவின் ஆசீர்வாதம் என் பிள்ளைகளில் ஆகிய உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக உண்டு.
2: அதே மாதிரி சுதாமாவும் ரொம்ப விசாரிச்சதா சொன்னாங்க, பிரேயர் பண்ணிங்க உங்க பிறந்த நாள் முன்னிட்டு.
0: அன்பு மகள் அங்கிருந்து பிரேயர் பண்ணியது கூட எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. உலகளாவே இருந்து கொண்டாடுபவர்கள் அவரும் என்னை மறவாமல் ஒரு தடவை இரு தடவை பேசினாலும் அன்பு மகளாக என்னை வாழ்த்தியமைக்கும் இறைவனிடம் மன்றாடியமைக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு என் ஆசீர்வாதத்தை அவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கின்றேன்.
2: நன்றி ஐயா. நன்றி ஐயா. இந்த இவைக்கணி பட நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அந்த பாடலை.
0: அடேங்க அப்பா, நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடல் உங்களுக்கு அந்தலை தந்து மகிழ்வோம், தொடர்ந்து பயணிப்போம். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிகள். நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. அடுத்த உறவாக ஒருவர் அழைத்துக் கொண்டிருக்கார். அன்பு மகளின் பாடல் காவல் இருக்க காதலுக்கா அன்பு நாகப்பன் ஐயா அவர்கள் வந்து விட்டார். தானாக வந்த சந்தனம் என்னிடத்திலே. நாகப்பன் அவர்களே கோவை மாவட்டத்திலிருந்து. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு காலை வணக்கம். எங்களுடைய காலை வணக்கம்.
0: உங்களுடைய காலை வணக்கத்தை தரும்பலை நான் என்னுடைய இரவு வணக்கத்தை தருகின்றேன். இப்பொழுது நேரம் இங்கே 12:11. நாங்கள் இருவரும் இப்பொழுது ஒரு பொதுவான இலக்கத்திலே இருக்கலாம். 2-2-2-2-2 என்று எல்லாம் இல்லையா, அதாவது 2022 ரெண்டாம் மாதம் 22 எல்லாம் 2. இது ஒரு தடவைதான் வரும். இத்தனையோ ஆண்டுகளுக்கு ஒரு தடவை 100 வருடம் என்று கூறுகிறார்கள். அது சரியா நான் கணக்கு பார்க்கவில்லை. சிறப்பான ஒரு தேதியிலே இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் 23 கால் வைத்து விட்டோம். நாங்களும் உங்களோடு பின்னாலே கால் வைத்து வந்து விட்டேன். 12 தாண்டி விட்டு வந்தார். நல்லது. வானொலியில் ஒலிப்பதிவில் எல்லாம் அடம்பரமாக அற்புதமாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது நிரலையில் நீங்கள் கூறும் பொழுது மேலும் சந்தோஷம். அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்து விட்டு அதனால தான் நான் இதற்கு மேலும் இருக்க முடியாதம்மா நான் காற்றலைக்கு வர வேண்டும் என்று வில்லங்கமாக வந்தேன். அப்ப என்ன பாடலை தொடுத்து விட போகிறீர்கள் என்று?
3: படம் வந்து நான் சிகப்பு மனிதன்.
0: ஓ, நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்தில் பாடல்
3: பொன்மானே சங்கீதம் பாடிவான்.
0: ஓ, பொன்மானே அவர் கோபமீனோடு நீங்கள் சங்கீதம் பாடிவான்.
3: அவர் வந்ததை
0: பொன்மானே சங்கீதம் பாடிவான். நல்லது. வாழ்த்துக்கள். மீண்டும் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க இருக்கிறோம் தானே. இறைவன் அந்த சந்தர்ப்பத்தை எங்கள் இருவருக்கும் கொடுக்கட்டும். உங்களுக்கும் எனக்கு நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, எதிர்பாராமல் வந்தோம். வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுடைய வாழ்த்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என்னுடைய நல்ல ஆசிகள் என்றும் நலமாக வளமாக வாழ வேண்டும். நன்றி ஐயா. இனிமேலும் நான் சோதனை கொடுக்கவில்லை, சோதிக்கவில்லை. என் அன்பு மகளே உங்கள் பாடலை தருவேன். கௌரி மனோகரி திரைப்படத்திலிருந்து அருவி கூட ஜதிகள் பாடுது என்ற பாடல் தருகின்றது.

0: கற்பதம் இனிமை இனிமை இனிமையான ஒரு பாடல். அறிவு கூட ஜதி இல்லாமல் சுரங்கள் பாடுது என்ற அற்புதமான ஆழமான வரிகள் கருத்துக்கள் பொதிந்த ஒரு பாடலை இனிமையான இசையோடு கேட்டு மகிழ்ந்தோம். பிறந்த நாளை ஒட்டி நான் இந்த காற்றலைக்கு வந்தவளே என்னை மகிழ்விக்கும் வண்ணம் பல பாடல்களை நீங்கள் ஒவ்வொருத்தரும் தருகின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இனிமையான பாடல் மகளே கேட்டு மகிழ்ந்தோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள். இந்த போல இன்னும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலை தருகின்றால் அதற்கு முன்பு அந்த உறவு ஒருவர் வந்திருக்கின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் சாந்தி.
1: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: பல முறை அழைக்கிறீங்க. நலமாக இருக்கின்றேன் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்காங்க ஐயா.
0: ஐயா அப்படி இருக்கின்றார்.
1: நலமாக
0: மகள் எல்லோரும்
1: நல்லா இருக்காங்க ஐயா. நல்லா இருக்காரு.
0: எல்லோரும் நலம் பாட வேண்டும். நலம் என்னுடைய பிறந்த நாள் தினத்துக்கு அற்புதமாக நீங்கள் ஒலி ஒளியாக வந்தெல்லாம் வாழ்த்து கூறி அத்தனைக்கும் உங்களோட வாழ்த்துக்களுக்கு உங்கள் வாழ்த்துக்கள் பலிக்கும். அந்த வகையில் தான் நான் மீண்டும் ஓடி வந்திருக்கிறேன். நான் 75வது இந்த ஆண்டை காண்பேன் என்று நான் கற்பனை பண்ணி வைத்திருக்கவில்லை. ஆனால் கண்டுவிட்டேன். அந்த ஆதங்கம் அந்த சந்தோஷம் மீதியாக இருக்கின்றது. ஆனால் இதை நீங்கள் எல்லோரும் இணைந்து 2 நாட்கள் 3 நாட்களாக கொண்டாட அதை ஒருங்கமைத்துக் கொண்டு வந்தேன். மகளோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்புற தந்து வாழ்த்தியமைக்க என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் அம்மா உங்களுக்கு.
1: நன்றி
0: அம்மா. வாழ்த்துக்கள் சிறப்புகள். மீண்டும் பயணிப்போம், தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் எங்களுக்கு அந்த கருணையை கொடுத்திருக்கின்றார். என்ன பாடலை இன்று கேட்டு பாருங்கள்?
1: மகாதேவி படத்துல இருந்து குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் வாழ்வு தேடிடும்
0: குருட்டு மனிதரடா
1: குருட்டு உலகமடா இதில் கொள்ளையடிக்கும் அந்த பாட்டுங்கய்யா.
0: சரி, அந்த பாடலை நான் உங்களுக்கு தருகின்றேன். வீட்டிலே அனைவரும் வாழ்த்துக்கள் சிறப்புகள் மகளே. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக என் அன்பு மகள் ரேவதியும் அழைத்திருக்கின்றார். முன்பு ராபிக் அவர்கள் வருகின்றனர். வணக்கம் மகனே ராபிக். ராபிக் வணக்கம். வணக்கம் ராபிக்.
2: காலை வணக்கம். இரவு வணக்கம் ஐயா.
0: 2 வணக்கத்தையும் நானும் தருகின்றேன். மகளாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றீர்களா?
2: மகிழ்ச்சியா இருக்க. உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து ஐயா.
0: நன்றி நன்றி. நீங்கள் முன்பு ஒலியிலே எல்லாம் வைத்திருந்தீர்கள், ஒலிப்பதிவிலே எல்லாம் தந்திருந்தீர்கள். அந்த வாழ்த்துக்களை என்னை மகளை வைத்தது நன்றி. உங்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களை நேரில் தருகின்றேன்.
2: 100 வருஷம் காலம் வாழ வேண்டிய.
0: அப்படியா? நன்றி நன்றி. முயற்சிப்போம். இறைவன் கருணையும் உங்கள் அன்பும் நீடிக்கும் எனக்கு என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். அப்படி என்ன என்ன பாடலை இன்று கேட்டு மகிழ்வோம்?
2: எனக்கு வந்து அண்ணா நகர் முதல் தெரு படம் அதுல மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு அந்த பாடலையா?
0: அது மெதுவா தானே பாடணும் காதல் பாட்டு. சில மெதுவா மெதுவா
2: நல்ல பாடு.
0: சரி, மெதுவா மெதுவா ஒரு காதல்
2: பாட்டு
0: பாட்டை நாங்களும் கேட்போம் இல்லையா? வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள்.
0: நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். இனிமையான பாடல்களை வந்து இதமாக கேட்டு உங்கள் எல்லோரையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே ரேவதி உங்கள் அழைப்பும் வந்திருந்தது. நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம், ஓடி வரலாம் என்ற உங்களை நான் அழைப்பேன். இந்த வேளையிலே இன்னொரு பாடலை தர ஆயத்தமாகின்றேன். அதற்கிடையே நீங்கள் வந்தாலும் எடுப்பேன், வராது விட்டாலும் பாடல் ஓடினாலும் நீங்கள் வரலாம் அழைக்கலாம் என்று கூறிக்கொண்டு பாடல் தர விரும்புகிறேன். இந்த பாடலை தருகின்றார் எங்களுடைய கரூரில் இருந்து வந்த மகளீஸ்வரன். இந்த பாடலை தந்து என்னையும் மகிழ்விக்க வேண்டும் என்று ஹாப்பி பர்த்டே என்ற ஒரு பாடலை அவர் கேட்கின்றார். எனக்காக தருகின்றேன் என்றும் கூறுகின்றார். உங்களுக்காக எங்களுக்காகவும் கேட்கும் அந்த பாடல் எல்லோருக்காகவும் ஒலிக்க இருக்கின்றது. மகளீஸ்வரன் நீங்கள் கேட்ட பாடல் காட்டலையில். நான் சிரித்தால் அந்த

சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு பிறந்த நாள் பாடலை அன்பு மகளேஸ்வரன் நீங்கள் தந்து நீங்கள் மகிழ்ந்ததோடு என்னை மகள வைத்ததோடு அல்லாமல் எங்கள் உறவுகள் அத்தனை பேரையும் மகள வைத்தீர்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஒரு பாடல் பெற இருக்கின்றது. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. 12:25 நள்ளிரவு வேளையில் இருக்கின்றோம். இப்பொழுது 4 பாகையில் குளிர்நிலை குறைந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 வாரம் இனி வரும் 2 வாரங்களிலும் கூடி குறைந்து வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் முற்றாக நிற்காது என்பது எங்களுக்கு அனுபவத்திலே தெரியும். அந்த முறையிலே ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் இப்பொழுது நேரம் 10:55 காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஓடிக்கொண்டிருக்கின்றது பாடல்கள் எல்லாம். என் அன்பு உறவுகள் வந்து கலந்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த பாடலும் காற்றலைக்கு வர தயாராக இருக்கின்றது. எங்கே அன்பு உறவுகள் வந்த உறவுகள் 2 உறவுகளுக்கு வழி கிடைக்கவில்லை போல் இருக்கின்றது. அழைத்து விட்டு சென்று விட்டார்கள். களைப்படைய வேண்டாம், நீங்கள் அழைக்கலாம். எந்த நேரமும் நீங்கள் அழைக்கலாம் அன்பு உறவுகளே. அடுத்த ஒரு பாடல் நல்ல ரசனையான பாடல். ஆண்டுகள் பல கடந்து விட்டது, இருந்தாலும் அந்த எங்களுடைய தாய்க்குல பெருமையை எடுத்துக்கொள்ளும் பண்பாடுகளில் ஒன்றை தரும் பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அதை என் அன்பு மகன் ராஜேந்திரன் உங்களுக்கும் பிடித்திருக்கின்றது. நன்றாக நல்ல ரசனை என்பதை அந்த பாடல் மூலம் உங்களை தெரிந்து கொள்வேன். அந்த பாடல் வர இருக்கின்றது. பாக பிரிவினை என்ற திரைப்படம் எத்தனை ஆண்டு, இத்தகைய 60 ஆண்டுகளை தொட்டுவிட்டது. அந்த பாடல் இன்றும் ஒலிக்கின்றது. என் குலத்தாய் குலத்தை முன்னிய மேன்நோக்கி என் தாய் குலத்தின் பண்பாடுகளை அப்பட்டமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு கிராமியோடு வந்த ஒரு பாடல். தாளையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலே போல வந்த பொன்னம்மா என்ற ஒரு பாடல். அந்த கண்ணம்மா பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கின்றோம். பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து அன்பு ராஜேந்திரன் நீங்கள் கேட்ட பாடலாக வருகின்றது காற்றலையில்.

0: படிச்சு தடம் பார்த்து நடை நடந்து
1: நடை நடந்து
0: வாழை இலை போல வந்த பொன்னம்மா.

0: ஊடகம் என்பது உள்ளத்தை ஊடறுத்து சென்று தொட்டு சென்று எங்கள் பண்பாடு கலை கலாச்சாரங்கள் விழுமியங்களை எல்லாம் காட்டிக்கொண்டு புத்துணர்வை கொடுப்பதுதான் ஊடகம் என்பது. அதிலே தென்னக திரைப்பட ஊடகம் எங்கள் வாழ்க்கையிலே புரையோடி கிடந்த பல கூடாத கெட்ட தவறான பாதைகளை எல்லாம் திருத்தி வைத்தது என்பதில் ஐயமே இல்லை. இந்த பாடலில் கூட எம் குல பெருமையை எடுத்து காட்டுற ஒரு அற்புதமான கிராமிய சூழலில் அமைந்த இசையோடு வந்த பாடல் அந்த ஒவ்வொரு பல்லவியிலும் வரும் வார்த்தைகள் எங்களை தொட்டுக்கொண்டே இருக்கின்றது. மானமே ஆடைகளாம் மரியாதை பொன் நகையாம் அற்புதமாக எடுத்துக் கூறப்படும். இந்த காலத்து எங்களுடைய தலைமுறைகள் எதிர்காலத்தில் வளர்ந்து வரும் தலைமுறைகளுக்கு விதைக்க வேண்டிய அறிவுரைகள் இவைகளெல்லாம். மண் பார்ப்பத்து விளைவதில்லை மரம் பார்த்து படர்வதில்லை என்று கூறும் வேளையிலே உபமானமாக கொண்டு வந்து புலவர் கூறியிருந்தார் அந்த கவிஞர், எங்கள் கன்னியர்களும் பூங்கொடியும் மண் பார்த்து விளைவதில்லை. அது விளைந்ததை பொறுத்தவரை அந்த விதைதான் சிறப்பாக இருக்கின்றது. எப்படி வளர்ந்தாலும் அது தன்னுடைய அந்த குணத்தை காட்டிக்கொள்ளும். அதே போன்றுதான் கொடிகளும் தனக்கு கொடி வேண்டுமே படர்வதற்கு விரும்பி வருவதில்லை, தானாகத்தான் அதுக்கு தேடிய ஒரு கொடியை தேடி. அதே போன்று பெண்கள் என்னால் அங்கம் குறைந்தவனை என்ற ஒரு வரி வந்த இடத்திலே அந்த பெண் கூறுகின்ற அவ்வளவு ஆழமான வரிகள் இதில் பொறுமை பெருமை கற்பு மானம் மரியாதை எல்லாவற்றையும் காத்து குலத்தை காக்கும் பெண்களுடைய பெருமை எடுத்துக்கூடிய திரைப்படம் இன்றைக்கு அதுவும் முக்கால் நூற்றாண்டை தொடப்போகின்றது. என்னை போன்று அன்பு மகன் ராஜேந்திரன் இந்த பாடலை ரசித்தார் என்ற அவருடைய ரசனையும் பண்பாடுகளும் புரிகின்றது. அன்பு ஒரு இனிமையான பாடலை இன்று கேட்டு மகிழ்ந்தோம். அந்த வகையில் இன்னும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். உறவுகளுள் உறவாக ஒருவர் வருகின்றார், அவரை அழைப்போம். வணக்கம் வணக்கம் ஜெகபர சாதிக் ஐயா அவர்களே.
1: ஐயா வணக்கம். ஐயா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர சாதிக் நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நலமாக இருக்கின்றேன், மகிழ்வாக இருக்கேன், உற்சாகமாக இருக்கின்றேன்.
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா.
0: நீங்களும் புரிய
1: சிறப்பாக கொண்டாடுங்க ஐயா.
0: ஆமா சிறப்பாக மகிழ்வாக. எங்கே என்னை உறங்க விட்டீர்கள் நீங்கள் எல்லோரும்? மீண்டும் மீண்டும் நிகழ்ச்சிகள் மூலம் ஒளிப்பதை மூலம் என்னை வாழ்த்திக் கொண்டு உலகளாக இருப்பவர்கள் தொலைபேசி அழைத்துக் கொண்டும் என்னோட ஊராடி கொண்டிருந்தார்கள். மிகவும் மகிழ்வாக என்ன ஒரு பழைய நிலைக்கு என்னை எடுத்துக் கொண்டிருந்தேன். இந்த பழைய கலைஞர்கள் உறவுகள் நன்றாக இருந்தது, நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி, நன்றி. இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, என் மகளுக்கு நன்றி.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: நல்லது. இந்த சந்தோஷமான விளைவில் ஒரு பாடலை தாருங்கள், கேட்போம்.
1: எனக்கு வந்து இந்த மரகத வீணை அப்படிங்கிற படத்துல இருந்து மரகத வீணை இசைக்கும் ராகம் அப்படிங்கிற பாடல் ஐயா.
0: ஆஹா, மரகத வீணை நல்ல ஒரு பாடம், ராகத்தோட வரும் பாடல் இல்லையா அந்த பாடல், மரகத வீணை இசைக்கும்.
1: ஆமா ஐயா,
0: சாதாரண வீணையில மரகத வீணை இசைக்கும் ராகம் இல்லையா? கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலை. நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும். சிறப்பாக வாழ்த்தியமைக்கு நன்றி. சிறப்பான நிகழ்ச்சியோடு வந்திருந்தீர்கள், நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: அடுத்த உறவாக யார் வருகின்றார் என்று பார்த்தால் அவரை காணவில்லை. இல்ல, வந்துவிட்டார், வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சிக்குரிய மதியம் மகாலிங்கம் அவர்களே. மகாலிங்கத்துக்கு நேற்று வலைத்தளம் சரியாக இருக்கவில்லை போல் தெரிகின்றது. வணக்கம் வணக்கம் மகாலிங்கம். மகாலிங்கம் மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றீர்கள், நீங்கள் காற்றலையில் வந்துவிட்டீர்கள், கூறுங்கள். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். நலமாக மகிழ்வாக சிறப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன்.
2: அம்மா நலமா இருக்காங்களா?
0: அம்மாவின் நலத்துக்கு குறைவில்லை, ஆனால் என்னால்தான் அவருக்கு இடையே ஒரு மூன்று நான்கு நாட்கள் ஓய்வே இல்லை. அவருக்கு தான் ஒரு வாரம் ஒரு மாத கால ஓய்வு கொடுக்க வேண்டும். மகள் சிறப்பாக இருக்கின்றார், மகிழ்வாக இருக்கின்றார், மகிழ்வாக இருக்கின்றார்.
2: ஆமா, ஏன்னா மூணு நாளும் தூங்காம இருந்து நிகழ்ச்சிகளை நடத்தி
0: ஒருங்கிணைத்து உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளோடு எல்லாம் தொடர்பு கொண்டு இந்த விழாவை இப்படி செய்ய வேணும். நேரடியாக செய்வதற்கு நாங்கள் முடியாத கால நேரங்கள் இப்போது. அதனால் தொலைபேசி எங்களுடைய வானொலி மூலம் சிறப்பாக நிகழ்த்தி என்னை மகள வைத்து எல்லோரையும் மகள வைத்தார் என் மகள். நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒளிபரப்புக்கு உதவியாக இருந்து வாழ்த்துக்களை தந்து என்னையும் மகள வைத்து உற்சாகத்தை மேலும் ஊட்டி பழைய நினைவுக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். கூறுங்க.
2: இந்த புதிய மன்னர்கள் படத்திலிருந்து இடுப்பு சேலை மடிப்பு நீல கசங்கி
0: போனேன். உங்களுக்கு விருப்பமான பாடல் எடுப்பு சேல மடிப்பு கசங்கி போனேன்.
2: ஆமா
0: இப்பொழுதும் அப்படி போயிருக்கோம். நாங்கள் அப்படி இல்லையா ஐயா, நாங்கள் விடுப்பு சேலையை தான் கசக்க பாப்போம். நீங்க சேலையை கசங்கி போறீங்க. மடிப்புலதான கசங்கி இருக்கு
2: அளவுக்கு. அவங்க வந்து இடுப்பு சேலைய வந்து அவ்வளவு நெருக்கமா கட்டுவாங்களாம்.
0: அது ஒரு புறம் இருக்கல. நீங்கள் மயங்கி போனீங்கன்றதான் கவலை. நாங்களெல்லாம் சேலையைத்தான் மயக்கி இருக்கோம். நீங்கள் சேலையிலே மயங்கி விட்டீங்க. வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் காற்றலைக்கு வரும் கேட்டு மருவம் சிறப்பான பாட்டு. வாழ்த்து மகனுங்க. வாழ்த்துக்கள். முன்னேற்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையிலே இப்பொழுது நாங்கள் இணைந்து பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கோம். அதிலும் இன்றைய நேயர் நேரம் நேயர் விருப்பமாக மலர்ந்து கொண்டிருக்கும் பாடல்கள் என்னையும் மகிழ்வித்து தங்களை மகிழ்வித்து எல்லோரையும் மகிழ்விக்கும் பாடலாக வரும் வேளையிலே அடுத்த ஒரு பாடல். அந்த பாடல் காற்றலை வேற காத்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய நான் ஆவலோடு பாசத்தோடு கூப்பிடுவேன். குண்டு பேத்து ஜெய ஜெயா அம்மா அவர்களுக்காக ஒரு பாடல் தருகிறேன். அன்புக்கிளியே ஒரு கோலக்கிளி நீங்களா எங்களை செல்லக்கிளி உங்கள் பாடல் வருகின்றது. காற்றலையில் ஒரு கோலக்கிளி என்று ஆரம்பிக்கும் பாடல் கேட்போமாம். உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து
3: கிளி சோடிதன்னோ

அது திக்க விட்டு திசைய விட்டு நிற்குது நிற்குது முன்னே அது இப்போ

0: மிகுது முன்னே.
1: Shingles was merciless.
2: Over 50. இனிமையான ஒரு பாடல் இறுதியிலேயே ஆங்கிலத்திலும் வந்துவிட்டது. அது ஆரம்பிக்குவதற்கு அது விளம்பர பகுதியாக போய்விட்டது. அன்பு நீ நெஞ்சம் அன்பு பேத்தி, உங்களுடைய பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒரு கலகலப்பான பாடல். இந்த முறை இன்னும் ஒரு பாடலை தர வேண்டும் தானே. நான் அந்த பாடலை தந்திருக்கின்றார் எங்களுடைய கரூர் மாவட்டத்திலிருந்து அன்பு மகன் சிங்கம் கண்ணன். கண்ணன் சிங்கம் கேட்ட பாடல் என்று ஒரு கைதியின் டைரி என்ற திரைப்படத்து பாடலை அவர் தெரிந்தெடுத்து கொண்டு தருகின்றார். நீண்ட நாள் காற்றலைக்கு அந்த பாடல் வரவில்லை. அந்த பாடல் பொன்மானே கோபம் ஏனோ, பொன்மான் கோபித்து என்ன செய்ய முடியும், பொன்மானை உருக்கி விட்டு நகையா ஆவரணமாக செய்து விடலாம் தானே இல்லையா. உண்மையான மானம் உண்மையான மான் தான் கோபிக்க கூடாது, குத்தி கழித்துவிடும் ஓடி ஒழித்துவிடும். ஆனால் இந்த மான் எங்கே போவது, பொன்மான் தானே இல்லையா. அந்த பாடல் வேறு என்ன கருத்து வர என்பது தெரியவில்லை. எனக்கு தெரிந்த ஒரு கருத்தை கூட இன்னும் இல்ல, பல கருத்து இருக்கின்ற இந்த பாடல். கண்ணா, உங்கள் பாடல் காற்றலை ஒரு கைதியின் டயரி திரைப்படத்திலிருந்து வருகின்றது. பொன் மானே கோபம் ஏனோ.

அழகான அந்த பாடல் கவிஞரின் கைவண்ணம். நான் கூறியது போன்று பொன்மான் அல்லவா, அது உருகிவிடும், உருகாமல் போகாது, அது உருகி ஆபரணமாக மாறி காலத்திலே தொங்கி அலங்கரித்துக் கொண்டிருப்பது போல இந்த பொன்மானுக்கும் இது பெண்மான், இந்த மானும் மறண்டு போய்விட்டது, மறண்டு வந்து காதலாக மலர்ந்து இணைந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். இனிமையான அந்த பாடலை தெரிஞ்சேன், நானும் கற்பனையில் மூழ்கிவிட்டேன், கவிதை வர பார்க்கின்றது, அடக்கிக் கொண்டு கொண்டேன். நன்றி நன்றி நன்றி அன்பு மகனே. சிறப்பான ஒரு பாடல் என்று நான் காட்டலைக்கு வராத ஒரு இனிமையான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் என்று என்னுடைய பிறந்த நாளையொட்டி நான் வந்த ஆரம்பித்த வேளையிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டு இந்த பாடலை தந்திருக்கீர்கள். மற்ற பாடல்களும் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அடுத்த பாடல் என்னுடைய குளப்படி சிங்கம், கடைக்குட்டி சிங்கம், சவுதி அரேபியாவிலிருந்து இந்த இனிமையோடு மகிழ்வோடு பூரண மகிழ்வோடு இருக்கின்றார். அவருக்கும் ஒரு மங்களகாரியம் அவர் வீட்டிலே நிகழ்ந்ததும் நடைபெறியதை விட்டு அவருக்கு மகிழ்ச்சி, அப்பாவுக்கும் 75வது ஆண்டை கண்டிருக்கின்ற அடுத்த மலர்ச்சி, இதெல்லாம் சேர்ந்து எங்களை எல்லாம் மகிழ வைத்து ஒரு பாடலை தருகின்றார். என்ன பாடல்? வாரேன் வாரேன் சீமராஜா என்ற பாடல். அப்பா உங்களுக்காக என்றிருக்கின்ற அந்த பாடல் எங்கே? நானும் அவரோடு இணைந்து உங்களோடு இணைந்து கேட்கின்றோம். நீங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்து பார்ப்போம். அவருடைய பாடலை கேட்போம். வருகின்றது பாடல்.

0: சிறப்பான ஒரு விறுவிறுப்பான பாடலை அன்பு மகன் பாரோக் நீங்கள் தந்தபடி எங்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம் ஐயா. இனிமையான இந்த பாடல் அன்பு ஆனந்தன் ஆனந்தத்தோடு ஓடி வந்தார். அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை, மீண்டும் சென்று விட்டார். ஆனந்தன், நீங்கள் பயமில்லாமல் மீண்டும் அழைக்கலாம், உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். இன்றைய நாளிலே கூட்டி குறைத்து பார்க்கலாம், காரியமில்லை என்று ஒரு பழமொழி இருந்தது. அதே போன்று நலமாக இருக்கும் இந்த வேளையிலே நேரம் சரியாக 12:54 கனடாவில் நள்ளிரவு நேரம். இப்பொழுது உங்களுக்கு முற்பகல், இன்னும் நண்பகலை எட்டி தொடவில்லை, 11:26. அதே போன்று ஈழத்தில் நாட்டும் அதே நேரம் தான். ஏனைய நாடுகளிலும் அவரவர் நாட்டு கணக்கின்படி நேரங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. உலக இடங்கள், பூமிகள், பூமி ஒன்று, வானம் ஒன்று, அதற்கிடையிலே இதுகளெல்லாம் பருவ காலங்களும் நாடுகளும் வித்தியாசமாக இருக்கலாம். அதை ஒன்று நாங்கள் அன்பால் இணைந்திருக்கின்றோம். வந்துவிட்டார் என்னுடைய ஆனந்தன் அவர்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம் அன்புள்ள ஆனந்தன் அவர்களே. ஆனந்தன்
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஆனந்தன், எப்படி
1: இருக்கும் ஐயா? வணக்கம் ஐயா.
0: அமைதியான
1: மகிழ்ச்சியா, 75 உங்களோட பிறந்த ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி தந்தது ஐயா.
0: 4 வாழ்த்துக்கள். இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருந்த அம்மாவோடும் இணைந்து எல்லாம் ஒழுங்குபடுத்தி நிரல் படுத்தி நிகழ்ச்சிகளை தயாரித்து வாழ்த்து செய்திகளை எல்லாம் கலந்து கொடுத்து மகிழ வைத்து விட்டீர்கள். என்னை திணற அடிக்க வைத்து விட்டீர்கள். எதை கேட்பது, எதை உழைவது, எது முதல் கேட்பது, என்னுடைய முதியோர்களாகிய நீங்கள் என் பெரிய குழந்தைகள் மட்டுமல்ல, செல்வ குழந்தைகளின் மழலை என்னை எங்கோ கொண்டு சென்று விட்டதையா. வாழ்க்கையில் எனக்கு கிடைக்க முடியாத ஒரு பொக்கிஷமான ஒன்று கிடைத்திருக்கின்றது. கேட்க கேட்க ஆனந்தம் இனிப்பு இனிப்பாக இருந்தது. அந்த மலர்களை கேட்பது, ஒரு மலரே கேட்டு ஒவ்வொரு மலர்களாகத்தான் நாங்கள் குழந்தைகள் பிறந்தபோது கேட்டோம். இது எல்லாம் ஒருமிந்து வந்து நின்று ஒரே நேரத்தில் அவர்கள் கூறும் பொழுது என்னால் என்ன சொல்லுவேன் முடியாது. நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. எப்படி இருக்கின்றீர்கள்? ஒரு மாதம் இல்லை, 2 ஓய்வு கொடுத்தாலும் என் மகளுக்கு தாங்காது. அவ்வளவு தூரம் 4-5 ஒரு 24 மணித்தாலும் கூற முடியாது. நான் என்ன கடமை செய்து பிறந்தேனும். நன்றி நன்றாக
1: இந்த நேரத்தில் அம்மாவுக்கும் அந்த வாழ்த்துக்களை நம்ம சொல்லணும்.
0: இறைவன் அவளுக்கு நீண்ட ஆயுளையும் நீண்ட நிறைந்த மகிழ்வையும் கொடுக்க வேண்டும், நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என் அன்பு மகள். என்ன நீங்கள் என்ன பாடல் தரப்ப கொண்டீர்கள்?
1: மெல்லத்திறந்தது படத்துல இருந்து குழலூரும் கண்ணனுக்கு கோயில் பாடும் பாட்டு
0: கேட்கும் கேட்கும் குழலூரும் கண்ணன் தானே
1: கோயில பாட்டு
0: அனைவரும் நலமா இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு கிடைத்தது. குடும்பத்தோடு தந்திருந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் சந்திப்போம், தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் அந்த நல்லருளை தரட்டும் என்று கேட்டுக்கொள்ளும். நன்றி ஆனந்தன், நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அந்த பாடல் யார் தந்த பாடல்? எங்கள் அன்பு மகன் ஜோஜ் தந்திருக்கிறார். குவைத் நாட்டிலிருந்து இதய கனி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருக்கார். கேட்க கேட்க இனிக்கும் ஒரு வாழ்த்து பாடலாகவும் வரவேற்பு பாடலாகவும் சிறப்பு பாடலாகவும் இருக்கின்றது போல் தெரிகின்றது. எங்கே அந்த பாடலை கேட்போம். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற என்ற அற்புதமான ஒரு பாடலை தந்திருக்கின்றார். வருகின்றது பாடல் காற்றணையில்.

நல்ல

என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே, என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்ச

உழைக்கும் பாடல்கள்.

பிரித்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே.

நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். மானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்கள் நல்லாயிருக்கும் நாடும் நீரே இந்த நாட்டில்.

உண்மையான அந்த பாடல் வாழ்வில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், அந்த வாழ்வின் காரணம் என்ன, வாழ்வுக்கு இந்த மானிடப்பிறவி எடுத்து வந்த நோக்கம் என்ன என்பதற்கான அடிப்படை காரணங்களை வெளிப்படையாக கூறாமல் கூறப்பட்ட ஒரு அற்புதமான பாடல், வாழ்த்து பாடல். அன்பு மகன் ஜோர்ஜ், நீங்கள் கேட்ட பாடல் வாழ்த்துக்கள், உங்களுக்கு நலமோடு இருக்கின்றோம். அந்த பாடலை கேட்டோம், மகிழ்ந்தோம், மகிழ்கின்றோம். இன்னும் இன்னொரு பாடலை என்னை தேடி வந்த சந்தனமாக தானாக வந்தவராக வந்தவர்கள் கோவை நாகப்பனையா அவர்கள், அவரோட பாடலை தந்திருக்கின்றார்கள். இந்த புலவருடைய சாதுரியத்தை பாருங்க. அங்கே பொன்மானே கோபம் ஏனோ என்று கேட்டு அதை உருக வைத்து அனைத்து காதல் கொண்ட வேளையிலே இந்த பாடலை எப்படி தந்திருக்கார் பொன்மானே, சங்கீதம் பாடி வா என்ற பாடலை நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்துக்காக பாடியிருக்கின்றார்கள், எழுதியிருக்கின்றார்கள். அந்த பாடலை இப்பொழுது கேட்டு பார்ப்போம், இந்த பொன்மான் எப்படியாக வருகின்றது என்று. ஏஆர் நாகப்பனையா அவர்களே, உங்கள் பாடல் எங்களை மகிழ்விக்க, உங்களை மகிழ்விக்க வருகின்றது காட்டலையில்.

0: பொன்மானை வைத்து பொன்னூஞ்சல் ஆடவா என்று அற்புதமாக அழகாக பாடிய அந்த பாடலில் பொன்மானை பெண்மானே என்று ஆரம்பத்தில் அழைத்து அந்த பெண்மானை அற்புதமாக காதல் சங்கீதம் பாடிவா என்று கேட்ட அச்சம் மடம் நானும் பயப்புக்கு ஒப்பீடாக கூறப்படும் மிருகங்களுள் பெண் மானை கூறுவார்கள். அந்த பெண் மானை இங்கே அடையாளமாக வைத்து உவமையாக வைத்து கூறிய புலவருக்கு வாழ்த்துக்களை கூறும் வேளையில் அந்த பாடலை இணைத்துவிட்டு என் அன்பு நகப்பன் உங்களுக்கும் வாழ்த்து கூறி இனிமையான ஒரு பாடல். பெண்மான் எப்பொழுதும் சங்கீதமாக இருக்க வேண்டும் என்பதை உறுதுணையாக வைத்துக் கொண்டு எழுதப்பட்ட அந்த பாடல். பெண்மான் எப்படி இருக்கணும், அடக்க ஒடுக்கம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அத்தனை சேர்ந்து அவர் செய்யும் செய்கைகள் அத்தனையும் எங்களுக்கு இதமாக இனிமையான சங்கீதம் போன்று இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நோக்கத்தோடு தான் அந்த பாடல் வந்திருக்கின்றது. பெண்மானை நீ சங்கீதம் பாடிவா என்னும் பொழுது அந்த பெண்மான் அம்மானை பொன்னூஞ்சல் ஆட நீவா, சாதாரண ஊஞ்சலும் இல்ல பொன்னூஞ்சல் ஆடவா என்று எல்லாம் இணைத்து அனைத்து கூறும் ஒரு இனிமையான ஊடல் பாடலாக வந்து கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. வாழ்த்துக்களை அவருக்கு கூறும் வகையிலே அடுத்த பாடல் தர்மபுரியில் இந்த அன்பு மகள் சாந்தி நீங்கள் வந்து ஒரு பாடலை தந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு அரை நூற்றாண்டுகளை தாண்டிவிட்ட ஒரு திரைப்படம் மகாதேவி என்ற திரைப்படம், அற்புதமான திரைப்படம். அந்த திரைப்படத்திலே வந்த பாடல் மேலும் இனிமையான ஒரு பகுத்தறிவு கொள்கைகளோடு வந்த ஒரு சமரச கொள்கையோடு வந்த ஒரு பாடலாக எங்களுக்கு ஒரு பாடமாக வரும் பாடலாக அமைந்திருக்கின்றது. கேட்போமா அந்த பாடலை? குறுக்கு வழியில் வாழ்வு தேடும் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் இப்பொழுது சாந்தி உங்களுக்காக காத்தலையில் கேட்போமா.
1: இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் நீ.

பொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். பொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். சில குணமும் இது போல் குறுகி போகும் இருக்கு.

அற்புதமான ஒரு விழிப்புணர்வான பாடல். விளையும் பயிரை நுழையிலேயே கிள்ளி வருவது போன்று நாங்கள் எதிர்கால பிஞ்சுக்களை எல்லாம் நாங்கள் தவறான கருத்துக்களை கூறியவர்களை பயமுறுத்தி வருகின்றோம். அந்த பாடல் ஒன்று இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றதான, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதென்று விளையாடப் போகும் பொழுது உன்னை கூறியலாம்.

வைப்பார். இப்பொழுதும் பல கருத்துக்களை கூட நாங்கள் அவர்களுடைய வளர்ச்சியை அவருடைய ஆய்வுகளை கூட நாங்கள் தடை செய்கின்றோம். ஆனால் குறுக்கு வழியில திடீரென்று நல்ல வாழ்வு தேட வேண்டும் என்ற எண்ணத்திலே சிலர் குருட்டு உலகமாக இருக்கின்றது என்ற அற்புதமான விழிப்புணர்வான பாடல் இத்தகைக்கு இத்தனை வருடங்களுக்கு முன்பே கூறியிருக்கின்றார்கள். அதில் அன்றிலிருந்து இன்று வரை ஏதாவது மாற்றம் இருக்கின்றதா இல்லை. அதனால்தான் அன்றும் ஒரு நாள் கூறுமின் பாடல்களை நாங்கள் உள்வாங்கலாம், பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், அதை வானொலியில் வந்து கேட்கலாம். நாங்கள் அதை பின்பற்றுகிறோமா என்பதுதான் கேள்வி அடையாளம். மக்கள் அதை பின்பற்றுகிறார்களா என்று அற்புதமான ஒரு சிறப்பான விழிப்புணர்வு பாடலை தந்தீர்கள். மகளே சாந்தி வாழ்த்து கூறிக்கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே அடுத்த பாடலை எங்கள் அன்பு நீ நெஞ்சம் ராஃபிக் அவர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு பாட வேண்டும் என்று அண்ணா நகர் முதல் தெருவில் இருந்து கேட்கின்றார். அந்த மெதுவா மெதுவா காதல் பாட்டு எப்படி என்று கேட்போமா என்பவர்களை மெதுவாக கேட்போம்.

0: இனிமையான அந்த பாடல் பார்த்தவர்களை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இன்னும் ஒரு அன்பு உறவை எதிர்பார்ப்பு வந்துவிட்டார் அவர். அவரை அழைப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழ்வாணன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா. சிதம்பரம் தமிழ்வாணன்.
0: சிதம்பரம் தமிழ்வாணன் அவர்களே, தமிழ் மணக்க இனிமையாக பேச மகிழ்ந்த நீங்கள் எனக்கு இனிமையான வாழ்த்துக்களை, உளப்பூர்வமான வாழ்த்துக்களை கொடுத்து என்ன வாழ்த்தினீர்கள். நன்றி நன்றி. தொடர்ந்து உங்கள் வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் பலிக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து மீண்டும் பல காலம் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு துணிவோடு இருப்போம்.
1: முன்னால அதாவது முந்தைய நேற்றைய முன்தினமும் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் உங்களுடைய பிறந்த நாளினுடைய செவி இருக்கின்ற இன்பமான செய்திகள் நிறைய வாழ்த்துக்களை கேட்கும்போது மகிழ்ச்சியா இருந்துச்சு ஐயா.
0: உங்களுடைய
1: பாராட்டு ஏற்பு இப்ப இன்னைக்கு நீங்க காலம்புற வந்தோட இது பண்ணும்போது மனசு உங்களுக்கே கொஞ்சம் அந்த தயும்ப ஆரம்பிச்சிருச்சு.
0: அவ்வளவு தூரம் அன்பு திளைத்து விட்டேன், எல்லோருடைய அன்பு நாளும் திளைத்து விட்டேன். வாழ்த்துக்கள் பெறுவேனா, இப்படி ஒரு காட்டம் இருக்கா எனக்கு என்று வாழும் பொழுது வாழ்த்த வேண்டும் என்பதுதான் சிறப்பு. வாழும் போது வாழ்த்தின உங்களுக்கு நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அதனால் தான் வள்ளுவர் பெருந்தகை சொன்னார், நாங்கள் சென்ற பின்பு ஒருவரை நாங்கள் நல்லவனா கெட்டவனா என்று அறிந்து கொள்வதற்கு என்ன ஏது இருக்கின்றால், தக்கார் தகாதார் என அவரவர் விட்டு செல்லும் எச்சத்தினால் உணரப்படும். அவர் என்ன செய்து விட்டு போனார், எப்படி வாழ்ந்தார் என்பதான் கூற வேண்டும். இப்படி வாழ்ந்தார், அப்படி வாழ்ந்தார் கூற வைக்கிற அளவுக்கு தான் இறைவன் எங்களை படைத்திருக்கின்றார். நல்லதை செய்து நல்ல வழி செல்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் தொடர்ந்து பயணிப்போம்.
1: எனக்கு வந்து இந்த இதுல வந்து ஒரு ராஜராஜ சோழன்ல இருந்து ஒரு பாடல்,
0: நல்ல பாடலா இருக்கும். இங்கே கூறுங்கள் என்ன பாடல்.
1: ஏடு தந்தானடி தில்லையிலேங்கிற அந்த பாடல் என்னுடைய நண்பர்கள் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
0: பாட வந்தேன்
1: ராஜேந்திரன்.
0: ஆமா ராஜேந்திரன். அடுத்து
1: ஆச்சால்புரம் ராஜேந்திரன், மஞ்சக்குள்ளை ராதாகிருஷ்ணன், கோவிந்தன் சிதம்பரம், தமிழ்வாணன் சிதம்பரம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏடு தந்தானடி தில்லையிலே, அதை பாட வந்தேனடி எல்லையிலே தருவோம். அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம், தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க தமிழ், வளர்க எங்கள் கலை. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: இனிமையான பாடல்களை இனிமையான உறவுகளோடு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நான் ஒரு வினாடிகள் நிமிடங்களை கூட எங்கள் அதிபரிடம் கேட்டிருக்கின்றேன். அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து செல்வதற்கு உறவுகள் பெறுகிறார்கள் என்று. அடுத்த பாடல், அடுத்த பாடலை எங்கள் அன்பு நெஞ்சம் ஜெகபர்ஷாதி ஐயா நாகப்பட்டினத்திலிருந்து கூறியிருக்கிற வாழ்த்துக்களை தந்துவிட்டு இந்த பாடலை தந்தார். மரகத வீணை என்ற திரைப்படத்திலிருந்து மரகத வீணை என்று ஆரம்பிக்கும் ஒரு இனிமையான பாடல், எங்கே காது குளிர கேட்டு

0: பகவனை இசைக்கும் ராகம்.
1: Discover rich, intense 70% dark chocolate, masterfully sprinkled with our fine.

அருமையான ஒரு ஊடல் பாடல் நல்ல இனிமையாக கேட்டு மகிழ்ந்தோம். ராகத்தோடு வந்த மரகத பூனை அல்லவா, மரகத பூனை பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு மனம் மகிழ்ந்தோம். அன்பு உறவுகளே, ஜெகவர ஷாதிக் ஐயா உங்கள் பாடலை கேட்டபோது உங்கள் நினைவோடு உங்களுக்கு நன்றி கூறி நல்ல பாடலை தந்து விட்டோம். நேரம் இப்பொழுது உங்களுக்கு 11:57, 12:08 பிடிச்சது, 3 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. ஆனாலும் 12 மணிக்கு பின்பும் இந்த பாடலை நான் 2-3 பாடல்கள் அதை முடிச்சுத்தான் செல்வேன். நான் அதிபரிடம் அனுமதி பெற்று வைத்திருக்கின்றேன். அந்த உறவுகள் வந்து கேட்கும் பொழுதே ஆதங்கத்தோடு வரும் பாடல்களையும் பேச்சுக்களையும் நான் குறைக்க முடியாது, தரத்தான் வேண்டும். அதனால் அடுத்த பாடலை தர வருகின்றேன். இப்பொழுது இந்த பாடலை தெரிந்தால் மகிழ்ச்சிக்குரிய மலிய மகாலிங்கம் அவர்கள் வந்து அன்பின் மிகுமையாலும் சந்தோஷத்தின் மிகுதியாலும் அவர் கேட்ட பாடல். அவர் பாடல்களை உள்வாங்குதல் விண்ணன், ஆனால் பாடலின் பதங்களை மாற்றி கூறுவதில் மன்னன். அந்த வகையில் இந்த பாடலை நான் பாடலை எடுத்துவிட்டேன் தருகின்றேன். அவர் கேட்டபடியில் அந்த பாடல் நீ கட்டும் சேலை மடிப்பு நிலையே என்று ஆரம்பிக்கின்றது அந்த பாடல். மகாலிங்கம் ஐயா உங்கள் பாடல் காற்று.

அந்த பாடல் கண்ணீரும் காளையர்களும் துள்ளி குதித்து தங்கள் காதல் மகிழ்வை வெளிக்காட்டுவது போலும் ஒருவர் ஒருவர் உள்ளுக்கிடக்க உள் மனத்தை வெளிக்காட்டுவது போலும் பச்சைப்படியே கூறுகின்ற பாடல் போல வந்தாலும் இந்த பாடலும் அடிப்படையாக வைத்து எங்கள் பழைய பாடல்கள் எடுத்து பார்த்தாலும் இதைவிட மிச்சமான பாடல்கள்லாம் சிறப்பான ஆனா வார்த்தை பிரயோகங்கள் சிறப்பாக இருந்தது. இதிலேயும் அந்த கட்டன் சுவர மடிப்பில்லை நான் கதைந்து விட்டேன் இன்றைய அது வெளிப்படையான சில விடயங்களை கூறுகின்ற நாங்கள் எண்ணக்கூடிய வகையில இன்றைய நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடலை தந்திருந்தார்கள். மாலிங்கும் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த வேளையில் எல்லோரும் மகிழ்வாக இருக்கின்றார்கள். கேட்டு மகிழும் வேளையிலே எங்கள் ஆனந்தமான ஆனந்தம் வடலூரில் வந்து ஒரு பாடலை தந்திருந்தார். மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்தில் அற்புதமான ஒரு பாடலை அழகாக பேசி மகிழ்ந்து விட்டு தந்த பாடல் குழல் ஊதும் கண்ணனுக்கு என்று ஆரம்பிக்கின்றது அந்த பாடல். இப்பொழுது நேரம் 12 மணியை கடந்து அங்க அடுத்து ஒரு 2-4 நிமிடங்களை எட்டிப்படுத்தி உள்ள 12 மணி 4 நிமிடம் ஆகிவிட்டது. இருப்பினும் இந்த பாடல்கள் தொடர்கின்றது என்பவர்களை நள்ளிரவு 1:34 உங்களோடு இணைந்து பேசுவதில் மகிழ்ந்து கொண்டு தொடர்ந்து பாடல்களை ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற இன்னும் ஒரு பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிடும்.

அந்த பாடல் குயிலின் குரலை கேட்டு குழல் பாடியதா அல்லது குழலின் ஓசை கேட்டு குயில் பாடியதா என்ற கேள்வியை தொடுத்து விட்டு சொல்கின்றது. நாங்கள் அதற்கு தீர்மானிக்க வேண்டும் என்பவருடைய குழலும் குயிலின் குரலும் இனிமே ஒன்றுதான். குரலை கேட்டவுடன் குழல் பாடுகின்றது, குழல் ஊதும் பொழுது குயில் பாடுகின்றது. இரண்டும் பாடும் பொழுது ஒன்றுக்கு ஒன்று கேட்காது விட்டாலும் ஆனால் ஒத்துப்போகும் குரலாக இருக்கின்றது. அங்கேதான் பார்க்க வேண்டும், இரண்டு மனங்களும் ஒன்றாக இருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டும் பாடலாக வந்த வேளையிலே இனிமையான அந்த பாடலை ஆனந்தன் நீங்கள் தந்து எங்களை ஆனந்தமாக வைத்தீர்கள், வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுக்கு நன்றியை கூறும். இந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடலை அன்பு உறவு, எங்கள் அன்பு தமிழ் மாணன் அவர்கள் மூன்று உறவுகள் நண்பர்களோடு இருந்து ஆறுதலாக சாவகாசமாக கேட்டு அதைக்கு மகிழ விரும்பும் ஒரு இனிமையான பாடல். பல தடவை அழைத்து இறுதியிலே அவர்கள் இணைப்பு கிடைத்து மகிழ்ச்சியோடு கேட்ட பாடல் ஏடு சொந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேனடி எல்லையிலே. டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களோடு எஸ் பலட்சுமி அம்மா வரலட்சுமி அம்மா இணைந்து பாடிய அந்த பாடலுக்கு கொண்டக்கூடிய வைத்தியநாதன் அவர்களுடைய இசையோடு வந்து எங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கின்ற அந்த பாடல் புராண இதிகாசத்தின் பெருமையை கூறும் பாடல்கள் ஒரு பாடலாக வரும். ராஜ ராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து ஏடு தந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அடி எல்லையிலே என்று கேட்போமா அந்த பாடலை.

0: கற்பகமான அந்த பாடல், மிகவும் இனிமையான கீதமாக வந்த அந்த பாடல், இறைவனின் பெருமையும் எடுத்துக்கூட்டி தமிழனின் சிறப்பையும் எடுத்துக்கூட்டி அடியவர்களின் கடமையும் எடுத்துக்கூறும் ஒரு பாடலாக வந்த இனிமையான அந்த பாடலை அன்பு உறவுகள் கேட்டு மகிழ்ந்தவர்களை நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம் என்ற பகுதியிலே நேயர் விருப்பமாக வந்து தங்கள் விருப்ப பாடலை கேட்டு வகையில் கொடுத்து மகிழ்ந்தேன். என்னையும் மகள வைத்து தாங்களும் மகள வைத்த வேளையிலே நானும் ஒரு பாடலை நன்றியோடு ஒரு பாடலை தர விரும்புகின்றேன். அந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. அந்த பாடல் நாடோடி மன்னன் என்ற திரைப்படம், நீண்ட காலத்துக்கு முன்பு அந்த திரைப்படம். அந்த பாடலின் வரிகள், அந்த பாடலின் கருத்துக்கள் எனக்கு நன்றாக பிடித்திருக்கின்றது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். நாங்கள் உழைக்கும் உழைப்பு எல்லாம் அதனுடைய பெறுபொரு என்ன இன்பம், அந்த எந்த இன்பம் அதில் சிறந்த இன்பம். அந்த உழைப்பது இல்லாமல் நாங்கள் எவ்வளவெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம், எப்படித்தான் உழைத்து வாழ்ந்தாலும் வாழ்வுக்காகத்தான் உழைக்கின்றோம். ஆனால் அதிலேயே ஒரு இன்பத்தை காணுகிறோம். அதில் எந்த உழைப்பிலே எந்த இன்பம் சிறப்பானது என்பதை எடுத்துக் கூறும் வகையில் ஒரு பாடல் ஒன்று. அந்த பாடலை அந்த ஒட்டு இன்று வரை என்னை கவர்ந்த பாடல்கள் ஒரு பாடல் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இன்றைய இந்த நல்ல நாளிலே அந்த பாடலை நன்றி உணர்வோடு உங்களுக்கு நன்றி பகரும் வகையிலே நல்லதொரு அறிவுரையான அந்த பாடலை தருகின்றேன். நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து, உழைப்பதில்லா உழைப்பை பெறுவதிலே உண்டாவது இன்பம், அந்த இன்பம் எந்த இன்பம் சரி என்று கூறப்படுகின்றது. கேட்டு பார்ப்போம் அந்த பாடலை. உங்களோடு கேட்டு மகிழ்ந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அன்பு உறவுகளே,
1: உழைப்பதில்லா உழைப்பை பெறுவதில்லா இன்பம் உண்ட

கண்டவர் உண்டோ சொல் என் தோழா, கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து, கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து, காண்பதில் தான் இன்பம் என் தோழா, காண்பதில் தான் இன்பம் என் தோழா. இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும், இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும் இன்பம் உண்டாவதில்லை என் தோழா, இன்பம் உண்டாவதில்லை என் தோழா. அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா, அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என்

பண்ணுங்க.

0: உனையின்ற தாய் நாடு உயர்வதிலே இன்பம், உனையின்ற தாய் நாடு உயர்வதிலே இன்பம், உண்டாகும் என்றே சொல் என் தோழா, உண்டாகும் என்றே சொல் என் தோழா.
1: இனிமையான அந்த விழிப்புணர்வான பாடல், எழுச்சியான அந்த பாடல் சின்ன வயதிலிருந்து என்னை கவர்ந்தது. அன்பு உறவுகளே, அந்த உள்கருத்துக்கள் அப்பொழுது எனக்கு புரியாது. என் தாய் தந்தைகள் அதை உபதேசித்திருக்கின்றார்கள். அந்த வழியில்தான் நாங்கள் எல்லோரும் நடக்க வேண்டும். உண்மையான இன்பம் அதிலேதான். எங்கள் என்ற தாய்நாடும் வளர்ச்சி அடைந்து முன்னேறி புகழ் பெறும் பொழுது அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களை நாங்கள் எப்படி ஒவ்வொரு பிரஜைகளும் வழிநடத்திக் கொள்ள வேண்டும்? அங்கே எத்தனையோ விடயங்களில் நாங்கள் இன்பத்தை காண முயன்றும், அவையெல்லாம் உண்மையான இன்பம் அல்ல. அதற்காக உழைப்பவன் பெறும் அந்த நிம்மதியும் அந்த மனநிலையும் அந்த பொறுப்பெறும் தான் அந்த இன்பம். அது எங்கே இருக்கின்றது? நாடு முன்னேறுவதற்காக நாங்கள் நல்லபடி உழைக்க வேண்டும். அற்புதமான உட்கருத்துக்களை பதிந்த அந்த பாடல் சின்ன வயதிலிருந்து என்னை ஆட்கொண்ட பாடல்கள் அதுவும் உண்டு. அந்த வழி நடப்போம், நல்வழி காண்போம். இறைவன் துணை புரியட்டும். என்பது போல இந்த நிகழ்வு இன்று நிறைவுக்கு வந்துவிட்டது. என்னுடைய 75வது ஆண்டு, முக்கால் நூற்றாண்டில் காலடி எடுத்து வைத்து மேலும் பல பொறுப்புகளையும் சுமகளையும் சுமக்க வைத்திருக்கின்றது என் சிந்தனையில். சிந்தனை செல்வன் என்ற பெயர் சாதாரணமானதல்ல. இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தைய எனக்கு அளிக்கப்பட்டு அதை என்னை வளர்த்துக் கொண்டு வருகின்றது. அப்படித்தான் ஒவ்வொரு தரம் நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்வதற்காக பல பாதைகள் இருக்கின்றன. அந்த பாதைகளை பின்தொடர்வோம், நல்ல வழி செல்வோம். இறைவன் தந்த சின்ன இதயத்தோடு இந்த பெரிய உலகத்தில் வாழ்கின்றோம். ஒருபடி உயர்ந்துவிட்டால் போதாது, படிப்படி படிப்படி படிப்படியாக உயர்ந்து சென்று நாங்கள் நல்ல பேரை வாங்க வேண்டும். பிள்ளைகளே, அந்த பேருக்கு பெற வேண்டும். நாட்டை நலம் பெற செய்ய வேண்டும். எல்லோரும் ஒற்றுமையாக பண்போடு அன்போடு பகிர்ந்தொண்டு வாழ வேண்டும் என்ற பலவிதமான கொள்கைகள் இருக்கு. அந்த வகையிலே நாங்கள் முயற்சி செய்தால் முடியாததில்லை, முயற்சி செய்வோம். அதற்கேற்ற வழியை எங்கள் இறைவன் கருணையோடு காட்டுவார் என்று அந்த நம்பிக்கையும் இருக்கின்றது தானே. அதனால் எனக்கு என்னுடைய இந்த பிறந்த நாளில் காலடி எடுத்து வைத்து நான் மகள்வோடு வாழ்வதற்கு, என்னை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு திளைக்க வைத்துவிட்டீர்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய வாழ்த்துக்கள் அத்தனையும் வெளிநாடுகளில் இருந்து கூட மலர்ச்சுண்டுகள் மலர்க்கொத்துக்களை எனக்கு அனுப்பி என்னை வாழ்த்தி இருக்கின்றீர்கள். உறவினராக இல்லாதுவிட்டாலும் கூட அன்பு என்னுடைய மகன் காட்டலை 4 மணித்தியாலம் தன்னுடைய பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்தார் என்னும் பொழுதுதான் என்னுடைய பின்னணியையும் இனிவரும் காலத்தில் எண்ணி பார்க்கின்றது. எவ்வளவோ கடமைகள் சுமைகள் இருக்கின்றது என்பது இத்தனையையும் ஒருங்கிணைத்து ஒரு மேடையிலே கொண்டு வந்து இப்படியொரு நிகழ்வை நிகழ்த்துவதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய அன்பு மகள் மீரா அவர்களுக்குத்தான் இத்தனை நன்றிகளும் வாழ்த்துக்களும் செல்ல வேண்டும். எவ்வளவு நாள் ஓய்வு கொடுத்தாலும் அவரால் தாங்க இயலாது. சரியான சிரமப்பட்டு எத்தனையோ இடர்களுக்குள்ளையும் அவர் இதை நிறைவேற்றி தந்து உங்களோடும் என்னை மகள வைத்த உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நான் யாருக்கும் கூறாது விட்டிருந்தால் அவர்களை என்னை பொறுத்துக்கொண்டு நான் நன்றி கூறியதாக இருந்து கொள்ளுங்கள். நன்றி கூறி உங்களை பிறந்தல்லவில்லை, என்னோடு வைத்துக் கொள்ளுகின்றேன் என்றும் என் இதயத்தில் வாழும் என் இதயங்களே உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி எல்லாம் எல்லாம் இறைவா உலகெல்லாம் பறந்து வாழும் எல்லா உயிர்களும் நோயற்ற வாழ்வு என்ற அந்த குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும். நாம் எல்லோரும் ஒற்றுமித்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காட்டலையிலிருந்து நிகழ்ச்சியை நிறைவுக்குக் கொண்டு விடை பெறுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் அன்பு நீ என் நெஞ்சங்களே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா.

அக்கலையில் கலந்து வரும் பாடல்களை சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக தருவதற்கு உங்கள் தமிழ் வானொலியின் கலையகத்திலிருந்து இணைந்து கொள்கிறேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்களின் நலமும் கூறி ஆரம்பிக்கின்றேன் இன்றைய சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை ஒலிபரப்புவதற்காக. முதலில் ஒலிபரப்பில் இணையும் பாடல் காவல் கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து மஞ்சள் அந்தி வேளையோ என்று வரி எடுத்து பாடும் இனிமையான பாடல். கனடாவிலிருந்து அல்பர்டா மாநிலம் சாந்தினி, நீங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள்.

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்த பாடலை கேட்டு மகளை இருக்கின்றோம். மழலையின் மொழியில் என்று ஆரம்பிக்கும் வரியை கொண்ட பாடல் பிள்ளைக்காக என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

அழுக்கின்ற பாடலோடு மீண்டும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி சேர்ந்த பாடலும் ஒலிக்கின்றது. அன்னப்பறவை என்ற திரைப்படத்திலிருந்து பொன் என்பதோ பூ என்பதோ என்ற முதல் வரியோடு.

பித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே முன்றியல் தமிழ் வானொலியின் நீங்கள் நேரத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் கனடாவிலிருந்து மீண்டும் தனுஷன் முன்றியல் மாநகரிலிருந்து கோலா கோலா என்று கூறும் கேம்பஸ் திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள்.

அவரோடு இணைந்துதான் வன்கூவர் நாட்டில் இருந்து கனடா வசந்தி தருகின்றார் ஒரு பாடலை. சுகவாசி சுகவாசி என்று கூறும் ஈசன் திரைப்படுத்த பாடலை

ஆடியில் செய்தி சொல்லி என்ற வரி கொண்ட என் ஆசை மச்சான் திரைப்படுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கனடா வன்கூவரிலிருந்து இளவரசி நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடல் சிங்கப்பூர் சிங்காரபூமி மகாலிங்கம். நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் கர்ணன் என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு பாடல், இரவும் நிலவும் மலரட்டுமே என்று வரியெடுத்து முழுமையாக பாடுகின்றது.

அத்துடன் பாடல்கள் வளமை போல இன்றும் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து கேட்க இருக்கின்றார்கள். முதலில் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடலை கேட்போம். என்ன நினைச்சு என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள் பாஸ்கரன் மாலா இவர்கள்.

தொடர்ந்து வரும் இன்னும் பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் ரமணியின் பாடல். மதுரா மறிக்கொழுந்து வாசம் என்ற பாடல் எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள், நாங்கள் முனைக்கின்றோம்.

பழமை போல என்றும் நீண்ட கால உறவு எங்களோட இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பூங்காற்றே என்ற முதல் வரியோடு ஆரம்பிக்கும் பாடல் சென்று வா நிலா என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: ஒருவரிடம் தேடி உள்ளத்தை கண்டேன்.
1: இருக்கும் பாடல் என் தன் மகன் என்ற திரைப்படத்திலிருந்து கோழி கொண்டு கண்ணு என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இங்கிலாந்து நாடு, அருள்மோகன் உங்களுக்காக.

இந்த பணியிலேதான் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேசனின் பாடலும் கேட்போம். கல்கத்தா என்ற திரைப்படத்திலிருந்து நெஞ்சிலே நெஞ்சிலே என்று பாடுகின்றது.

எங்களுடைய பாடல்களும் மரும்படி ஐரோப்பிய மன்னன்றால் என்னவள் பாடல் கேட்போம். என்னவளே, நீங்கள் இன்று இளமணி திருநாட்டிலிருந்து கோகுலத்தில் சீதை திரைப்படத்து பாடலை ஒலிக்க வைக்க கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் கோகுலத்து கண்ணா கண்ணா என்று வரியடுத்து.

இறுதியாக ஒரு பாடல். அந்த பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்படுத்த பாடலாக கனடாவிலிருந்து காவை சேனா ஆசான் அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். வெண்ணிலவு கொதிப்பது என்ன என்று வரி கொண்ட பாடலை அன்று ஒரு

மக்களை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு வந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் மலர்ந்து எங்களை மகிழ்வித்து தித்திக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக மீண்டும் நான் சந்திக்கின்றேன் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வாங்கு வாழ்வோம் என்றும் அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்.

நீர்நிறுத்தல் ஆரம்பிக்கும் முதல் பாடல் சித்திரப்பூ சேலை உருக்கமாக பாடும் இந்த பாடல் புதுச்செருப்பு கடிக்கும் என்ற திரைப்படுத்த பாடலாகும். இந்த பாடலை முதல் பாடலாக கேட்டு மகள விரும்பும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா, இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலது, துறைபாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கின்றார். நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மலர்களே மலருங்கள் என்ற அற்புதமான பாடலை இன்றைய வாழ்த்துக்களை கூறி கேட்கும் அன்பு உறவாக தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் பலமை போல ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைந்தேன்.

பிணைக்காரன் திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நட்பவி, நரமுகையாள் தமிழ் இனியால் இவர்களை இணைத்து நாங்கள் முனைகின்றோம். கேட்க வெள்ளி நிலா முற்றத்திலே என்று பாடுகின்றது அந்த பாடல். கூறினேன் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இருந்து என்று.

கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான். நீயர் விருப்பத்தில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தனக்கு விருப்பமான பாடலை தந்திருக்கின்றார். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள். கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா என்ற கருத்து கொண்ட பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்.

0: பார்த்து கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம். பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம். தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா?
1: தெய்வம் பொய்யும் கூறுமா?
0: கைகளிலே

அந்த உறவுகளை நாங்கள் கட்டுமகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வளமை போல என்றும் நேயர் நேரத்திற்கான தித்திட்டும் தேனான பாடல்கள் தென்சிந்தும் பாடல்களை கேட்டு மகளும் வேளையில் இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே தினமும் கலந்து வரும் நேயர் நேரம் என்பதை அறிந்து கொள்வோம்.

தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து ஒலிக்க இருக்கும் பாடல் திருமதி அனுஷ்யா கிருஷ்ணன், கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் உறவினர்கள் நண்பர்களும் கேட்கும் பாடல். சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது என்ற பக்தியோடு நிறைந்த பாடல் திரு நகைச்சுவையோடும் கலந்து வருகின்றது. இந்த பாடல் சிறாலியஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் இணைந்து பாடியதாக எழுதியிருக்கின்றார்கள். கந்தர் அலங்காரம் என்ற திரைப்படத்தில் இருந்தது.

வைத்து ஏ

அவர் கேட்டவுடனே அடுத்த பாடலை கேட்பார் தானே. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் என்ற பல்லவியை கொண்ட பாடல். தாயின் மடியில் திரைப்படத்திலிருந்து இசை அரசக்தியும் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுடன் குரலே ஒலிக்கும் வேளை இவரோடு இணைந்து உலக தமிழர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றேன். அதை கேட்பதற்கு முன்பு இது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் என்பதை தெரிந்து கொள்வோம்.

தொடர்கின்றது நேய விருப்ப பாடல்கள். தமிழ்நாடு வண்டிக்கை சிலுவை சந்தன் ராஜ், உங்களுக்காக ஒரு பாடல் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். மணிக்குயில் என்ற திரைப்படத்தில் இருந்து வெட்டி வெட்டி வீறு அதன் வாசமே என்று கூறும் பாடல். இங்கே கேட்போம் அந்த பாடலை.

இம்முறை தொடர்ந்து வரும் பாடல் உயிரே மின்னஞ்சல் வானம் என்று கூறும் வரி கொண்ட ஆதியான் என்ற திரைப்படத்து பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்து எங்களையும் கேட்க வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் இனி ஒரு பாடல், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் என்ற பாடல். இந்த பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து கேட்டுக்கிட்டிருந்தார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதி அவர்கள். அவர்கள் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது தனுஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா ரிபாகா, இம்ரான் சாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

நிற்கின்ற பாடல்களோடு எனது பாடலையும் கேட்கின்றேன் என்று அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றார் வளைகுடாமன் குவைத் நாட்டிலே அன்பு ஜோர்ஜ். காவிரியே காவிரியே என்று அழகாக பாடுகின்றது அர்ச்சனை பூக்கள் திரைப்படத்திலிருந்து அவரது அந்த பாடல்.

இருக்கும் இனிமையான ஒரு பாடல். எப்பொழுது உறுதிப்பாடலை கேட்பதில் அலாதி ஆனந்தம் கொண்டவர் கோவை மாநகரம் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். இன்று தன்னோடு பெண் உமா மகேஸ்வரி மற்றும் நந்தினி என் நந்தினி ஆகியோரை நினைத்து கேட்க ஒலிக்கின்றது அவரது அந்த பாடல் முத்துமணி என்ற வரியெடுத்து டோனதி என்ற புதிய திரைப்படத்து பாடலாக.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலேகம், MTR FM ரேடியோ கனடா. இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது பொக்கிஷம் நேயர் விருப்பம். கலையகத்திலிருந்து உங்களோடு நான் என்றும் அன்பும் உடைய சிந்தனை செல்வன். நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் வாரத்தில் ஒரு நாள் மலரும் கதம்பத்திலே பொக்கிஷம் நிகழும் வேளையிலே பொக்கிஷத்தை வந்து அலங்கரித்து புள்ளிகளை சேர்த்து வெற்றிகளை பெற்று மகிழ்ச்சியோடு கொண்டாடி சென்ற அன்பு நேயர்களின் பங்களிப்பிலே அவர்கள் விருப்பமாக வருங்கையோடு போகாமல் அவர்களுக்கான பாடல்களை தருகின்றேன். என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் என்ற வேளையிலே தங்களுக்கு விருப்பமான பாடலை மகிழ்வோடு பதிந்து சென்றார்கள். அதை கேட்டு திருப்தி அடையும் வண்ணம் நாங்களும் மகிழ்வோடு ஒலிபரப்புகின்றோம். இப்பொழுது முதல் பொக்கிஷம் நேயர் விருப்ப பாடல்கள். இன்றைய பொக்கிஷம் நேயர் விருப்பத்தில் முதலில் ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் மிகவும் இனிமையான பாடல். அந்த பாடல் மனம் என்னும் மேடை மேலே என்ற வரி எடுத்து பாடும் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்து பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஆர் தேவா உங்களுக்காக ஒலிக்கப்படுகின்றது. நீங்கள் விரும்பி கேட்ட பாடலாக கேட்போமா நாங்களும் அந்த பாடலை?

நெய்வேலி அறதடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணம், நீங்களும் வந்து அழகாக பொக்கிஷத்தில் விளையாடி மற்றவர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்று விட்டுக் கொடுக்கும் நல்ல மனப்பான்மையோடு இணைந்து கொண்ட நீங்கள் அனைவரும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நாங்கள் பேசிய விடயத்திலிருந்தே எடுத்துக்கொண்டு கேட்டீர்கள். அந்த வகையில் தில்லானா மோகனாம்பாள் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்டிருந்தீர்கள் அல்லவா, இதோ தருகின்றேன், நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு பாடுகின்றது அந்த பாடல். பொக்கிஷம் நேயர் விருப்பத்திலே.

bitch, like a dude, bitch.

எந்த நிகழ்ச்சியும் வந்தாலும் இணையர்களாக அன்போடு வந்து இணைந்து கொள்ளும் அன்பு உறவுகள் கே எஸ் கிருஷ்ணன், அனுஷியா தம்பதிகள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தில் இருந்து இன்றும் வந்து இணையும் பொழுது முதலில் இணைந்தார் அன்புடனே அனுஷியா அவர்கள். அனுஷியா அவர்கள் அழகாக தமிழ் சொற்களை கண்டுபிடித்து அதிலே ஒரு பாடலையும் பாடிக்காட்டி எங்களுக்கு தமிழ் எனக்கு தெரியும், தமிழிலே நான் வளர்ந்து விட்டேன் என்பதை எங்களுக்கு உறுதி செய்து கொண்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடல் நான் வாழ வைப்பேன் எதை தன்னையா தன்னோடு இணைந்த கணவரையா இல்லை முந்தியல் தமிழ் வானொலியா இல்லை தமிழையா வாழ வைக்கப் போகின்றீர்கள், எல்லாவற்றையும் வாழ வைக்கும் பண்புள்ளவள் அன்பு மகள் அனுஷியா. நீங்கள் விரும்பும் பாடலாக எந்த பொன்வண்ணமே என்று வரியெடுத்து பாடுகின்றது நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் பொக்கிஷம் நேயர் விருப்பத்திலே.

அந்த வேளையிலேதான் உடனே இணையர்களாக வந்தவர் அல்லவா கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்தவர்தானே. அவர் நான் வாழ வைப்பேன் என்றவுடன் நானும் நான் வாழ வைப்பேன் என்ற திரைப்படத்தில் நானும் தருகின்றேன் பாடல் என்று அவர் விரும்பி தந்த பாடல் ஆகாயம் மேலே பாதாளம் கீழே என்ற வரி கொண்ட இனிமையான பாடல். இதோ அந்த பாடலையும் கேட்போம் பொக்கிஷம் நேயர் விருப்பத்திலே.

பொருளை நாங்கள் பொக்கிஷம் நேயர் விருப்பம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஓடம் நதியினிலே என்ற காத்திருந்த கண்கள் திரைப்படுத்த பாடலும் ஒலிக்க வருகின்றது. கேட்போமா அந்த பாடலை? அன்புடனே மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் அழகாக பேசி மகிழ்ந்து புதையலில் பொக்கிஷத்திலே புள்ளிகளையும் பெற்ற வேளையில் தனக்கு விருப்பமான பாடலாக பதிவு செய்த வேளையிலே காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஓடம் நதியினிலே மகாலிங்கம் உங்களுக்காக பொக்கிஷம் நேயர் விருப்பம் தரும் பாடல்.

காற்றிலே வரும் கீதம் அற்புதமான திரைப்படம். அதிலே வந்த பாடல்களும் அற்புதமான பாடல்கள். அதில் ஒரு பாடல் கண்டேன் எங்கும் என்று ஆரம்பிக்கும் இசை குயில் எஸ் ஜானகி அம்மாவின் குரலில் ஒலித்த பாடல். இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று அழகாக விளையாடி புள்ளிகளை சேர்த்த அன்பு மகள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, நீங்கள் விரும்பி கேட்டீர்கள். உங்கள் பாடலும் இப்பொழுது காற்றலையில் உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்போம். பொக்கிசம் நேயர் விருப்பத்திலே கண்டேன் எங்கும் என்று வரி கொண்ட பாடலை.